கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். வாரத்திலே மலர்கின்ற பொங்கும் புதுவெள்ளத்தில் இன்று 42வது பொங்கும் புதுவெள்ளமாக காதோரம் இனியும் இனிப்பாக பாய்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இசையோடு வரும் இன்னொரு பாடல் தாயே தாயே என்று வரியெடுத்து மகராஜ் என்ற திரைப்படத்தின் பாட இருக்கின்றது. எங்கே அந்த பாடலை செய்யமடுப்போன் படிப்பாடுகின்றது என்று

0: சொல்லு.
1: இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கா.
0: ஒரு நாள் நிரந்தரமா வீட்லயே இருந்து எனக்கும் வேலை மிச்சம்.
2: என்னாச்சு?
1: லீவ் கொடுத்துட்டேன்.

இசையால் வசமாக இதயம் எது? அந்த வகையில இசை என்பது வெளியே வரும் காற்றினை உதட்டாலும் நாவினாலும் அசைத்து சொற்களை புகுத்தி இசைகளை அமர்த்தி எங்களை இதயத்தை வருடிக்கொண்டு செல்ல வேண்டும். சமூக சீர்கேடுகளை களைந்து செல்ல வேண்டும். சமூகத்தில் புதிய பாதைகளை காட்டும் பொழுது அது உத்வேகமாக இருக்க வேண்டும், பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதை பார்த்து எத்தனை பேர் சமூகத்தில் திருந்தி முன்னேறுகிறார்கள், எதை நம்புகிறார்கள் என்று தெரியவில்லை. இருப்பினும் வரிகள் எப்படி வருகின்றன, எத்தனை தமிழ் பதங்கள் அங்கே வருகின்றது, எத்தனை இலக்கண இலக்கிய பிறழாமல் இருக்கின்றன, எத்தனை நாகரிகமான வார்த்தைகள் வருகின்றது என்பதையும் கூட நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இருக்கட்டும், நாங்கள் கேட்போம் அடுத்த பாடல். ஹாய் என்ற ஒரு திரைப்படம், ரசகுல்லா என்ற வரியை சொல்ல இடையே தாங்கி வரும் ஒரு பாடல் இப்பொழுது இப்படி பாடுகின்றது. கேட்டுத்தான் பார்ப்போம்.

சென்ட்ரல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வாரத்தில் ஒரு நாள் ஒரு பொங்கும் புதுவெள்ளம் நிகழ்வை நிகழ்த்தவென்று தரவுகள் கொடுத்து அமர்த்தியவர்களை நான் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை பேர் இசையை கேட்டால் போதும் அது எப்படி இருந்தாலும் காரியமில்லை என்று கூறுவார்கள். ஒரு சிலர் பொழுதுபோக்குக்கு தானே கேட்போம், ஜாலியாக இருந்துட்டு போவோம் என்று கூறி கேட்பார்கள். ஒரு சிலர் அக்கறையோடு இருந்து குடும்பத்திலும் தங்கள் மனதிலும் ஏற்பட்டுள்ள குறை நிறைகளை நிவர்த்தி செய்து அதில் வரும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும், நொந்து கொண்டிருக்கின்ற இதயங்கள், நோக இருக்கின்ற இதயங்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிற இதயங்களை மேலும் சீர்படுத்திக் கொள்ளும் வகையில் உள்ள வார்த்தைகள் கருத்துக்கள் கொண்ட பாடல்களையும் கேட்டு மகிழ்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாகரிகம் பண்பாடு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பண்பாடு விழுமியங்கள் எப்படி பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை என்ற அளவுக்கு வாழ்ந்த எங்கள் பாரத நாட்டின் தென்னகத்திலே எப்படி செல்கின்றது வாழ்க்கை முறை, எப்படி செல்கின்றது, அதிலே இந்த இசைத்துறை தென்னகத்து திரைப்படத்துறம் எவ்வளவு பங்களிக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டு அடுத்து ஒரு பாடல் மகுடம் என்று அண்மையிலே வெளிவந்த இல்ல வெளிவர இருக்கின்ற திரைப்படம் நச்சுண்டி மச்சானே என்ற வரி எடுத்து பாட இருக்கின்றது என்ற உறவுகளே எங்கு செவி மறுப்போம் இன்றைய பொங்கும் புது வெள்ளம் 41

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அதிலே வாரத்தில் ஒரு நாள் நகரம் பொங்கும் புதுவெள்ளம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் ஒரு பாடல், டாக் என்ற திரைப்படத்தில் இருந்து வருகின்ற திரைப்படத்தின் பெயர்களையே உச்சரித்துக் கொண்டு வருவது புரிவதற்கு கடினமாக இருந்தாலும் டாக்காகத்தான் இருக்கின்றது. எங்க டாக் என்ற திரைப்படத்தில் என்ன பாடல் வருது? ஒரு ஸ்டெப் வச்சா என்ற பதங்கள் தான் கூடி ஆரம்பித்து வரி தொடுத்து முழுவதையும் பாட வருகின்றது. கேட்போம், ஒரு ஸ்டெப் வச்சா எப்படி இருக்கின்றது என்று.

ஒன்றாக பாடல்களை கேட்டு இறுதிப் பாடலை கேட்டு இந்த நிகழ்ச்சியை நரவுக்கு கொண்டு வரும் வேளையை நெருங்கிவிட்டோம் என்பது உறவுகளே. அந்த வேளையிலே கட்டா குஸ்தி இரண்டு என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்து பாடல் வந்து எங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. என்னடா பார்வை என்று கேட்கும் பாடலை தான் அந்த பாடல் தருகின்றது. அன்பு உறவுகளை எங்கே கேட்போமா?

உறவுகளே, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையே கலந்துவிட்ட வாரம் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம் 42வது வாரமாக ஒலித்த வேளையிலே மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் உங்களை சந்திக்கலாம், கேட்போம் என்று கூறி அன்புடன் விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

இனி தொடர்வது மும்மத பாடல். முதலில் வருவது ஒரு இந்து பாடல். காஞ்சிபுரத்தில் 3 கோடி இருக்கிறது தெரியுமா என்று ஒரு முறை மகா பெரியவர் பக்தர்களிடம் சொன்னார். அவர்கள் என்னவென்று அறிய ஆவலாயிருப்பதாக சொல்ல பெரியவர் விளக்கமளித்தார். காமாட்சி கோவிலில் கருவறை மேல் காமகோட்டி விமானம், ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கருவறை மேல் ருத்ரகோட்டி விமானம், வரதராஜ பெருமாள் கோவில் கருவறை மேல் புண்ணிய கோடி விமானம், இதுதான் 3 கோடி என்றார். காஞ்சிபுரம் வந்தால் இனி இந்த 3 கோடி தரிசனத்தையும் கண்களில் அள்ளி செல்லலாம். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே என்று சிவனை குறித்து பாடியுள்ளார். அதனால் சிவன் பக்தர்களை சிக்கன பற்றி கொண்ட தலம் சிக்கல் ஆகும். சிக் என ஓரிடத்தை பற்றி கொண்டு அமர்ந்தால் இவ்வூர் சிக்கல் எனப்பட்டது. இத்தலத்தில் முற்காலத்தில் பால் குளம் ஒன்று இருந்தது. இங்கு வந்த வசிஷ்டர் பாலில் இருந்து வெண்ணெயை திரட்டினார். அதை கண்டு சிவலிங்கம் வடித்து வணங்கினார். பூஜை முடிந்து அந்த லிங்கத்தை எடுக்க முயன்ற போது அது கல்லாக மாறி சிக்கன ஒட்டி கொண்டது. சுவாமிக்கு திருவெண்ணெய்நாதர் என்ற பெயர் ஏற்பட்டாலும் சிக் என்று கல்லாக அமர்ந்து விட்டதால் ஊருக்கு சிக்கல் என்று பெயர் வந்தது. இணைந்திருங்கள், ஒரு இந்து பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது மும்மதப் பாடல்கள். முதலில் இந்து பாடல். கோவில்களில் சுவாமிக்கு தயிர் சாதம், வெண்பொங்கல், புளியோதரை என விதவிதமான சாதங்களை நெய்வேத்தியம் செய்வது வழக்கம். ஆனால் திருச்சி மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அருகிலுள்ள பூமிநாத சுவாமி கோவிலில் சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, வேர்க்கடலை போன்ற பூமிக்கு அடியில் விளையும் பொருட்களை நெய்வேத்தியம் செய்கின்றனர். இந்த கோவில் வாஸ்து தோஷ பரிகார தலமாக திகழ்கிறது. வாஸ்து நாடன்று இங்கு யாக பூஜை நடக்கும். அன்று காலையில் சிவன் சன்னதி முன் 6 கலசங்களுடன் அக்னி குண்டம் வளர்க்கப்படும். யாக பூஜை முடிந்ததும் கலச தீர்த்தத்தை சுவாமிக்கு மகா அபிஷேகம் செய்கின்றனர். முதல் யுகமான கிருதாயுகத்தில் வாழ்ந்த ஸ்வேத சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுவின் தரிசனம் வேண்டி தவமிருந்தார். அவர் முன் தோன்றிய நாரதர் மகாவிஷ்ணுவை கூர்ம அவதார மந்திரம் சொல்லி வழிபடும்படி கோரினார். கூர்மம் அவதாரம் என்றால் ஆமை ரூபம். மன்னனும் அப்படியே செய்ய சுவாமி கூர்ம அவதார கோலத்தில் காட்சி தந்தார். மகிழ்ந்த மன்னன் தான் பார்த்த ஆமை வடிவத்தை சிலையாக்கி கோவில் எழுப்பினார். இத்தலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் கூர்மம் என்ற ஊரில் உள்ளது. மூலஸ்தானத்தில் பெருமாள் ஆமை வடிவில் காட்சி தருகிறார். இதற்கு மஞ்சள் காப்பிட்டு பூஜை செய்கின்றனர். ஆமையின் முன்புறம் நாமமும் பின்பகுதியில் சுதர்சன சக்கரமும் உள்ளது. கோவில் அருகில் ஸ்வேத புஷ்கரணி தீர்த்தம் உள்ளது. இதில் வளரும் ஆமையை பக்தர்கள் வணங்கி செல்கின்றனர். இணைந்திருங்கள், ஒரு இந்து பாடல் நாம் இப்பொழுது கேட்கலாம்.

0: இனி தொடர்வது ஒரு கிறிஸ்தவ பாடல். பெத்லகேமில் 2000 ஆண்டுகளுக்கு முன் கன்னி மரியாளுக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவருக்கு இயேசு கிறிஸ்து என்று பெயர். இயேசு என்றால் விடுதலை ஆக்குபவர் என்றும், கிறிஸ்து என்றால் தீர்க்கதரிசி என்றும் அர்த்தம். ஆம், அவர் மக்களை பாவங்களில் இருந்து விடுவிக்க சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் ஒருவருக்கும் சிறு தீமை கூட செய்தது இல்லை. என்னை பாவி என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விட்டு எள் அளவு கூட பாவமில்லாத பரிசுத்தராய் வாழ்ந்தார். அவர் மரித்த 3 நாளில் உயிர்த்து எழுந்தார். இதை, மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடே இருக்கின்றேன் என்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். மேலும், மகனே மகனே, உன் இதயத்தை எனக்கு தா, நான் உன்னில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன் என விருப்பம் தெரிவித்து அழைக்கிறார். நாம் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையை பிரகாசப்படுத்துவார். அவர் குழந்தையாய் பிறந்த நன்னாளில் அவரது வாழ்த்தை பெறுவோம், நல் வாழ்வு அடைவோம்.
1: அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு இன்று நமக்காக பிறந்துள்ளார். நம் துயரங்களை துடைக்க பிறந்துள்ளார். நம் பாவங்களை மன்னிக்க பிறந்துள்ளார். நமது சுமைகளை தாங்க பிறந்துள்ளார். நமக்கு நல்வாழ்வளிக்க பிறந்துள்ளார். நம்மை மகிழ்விக்க பிறந்துள்ளார். நமக்கு வழிகாட்ட பிறந்துள்ளார். நம்மீது அன்பு செய்ய பிறந்துள்ளார். நம்மில் ஒருவராக, நம்மோடு ஒன்றாக, மனிதனாக பிறந்துள்ளார். அந்த தெய்வீக குழந்தையை வாழ்த்தி வணங்கி வரவேற்போம். நமது இல்லங்களில், நமது உள்ளங்களில் ஏற்று அளவிலா இன்பம் காண்போம். தெய்வமே குழந்தையாகி, குழந்தையே தெய்வமாகி, பெங்களூர் விவேக நகர் குழந்தையேசு திருதலத்தில் வீற்றிருக்கும் குழந்தையேசுவை ஆராதனை செய்து ஆனந்தமடைவோம். வாருங்கள்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும். கர்நாடகாவில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த நீங்கப்பா என்பவன் தன் 16 வயதிலேயே திருடத் தொடங்கிவிட்டான். ஜன்னல் கம்பிகளை வளைத்து வீடுகளுக்குள் போய் திருடுவது அவனுக்கு கைவந்த கலை. 212 வீடுகளில் திருடிய பிறகும் அவன் காவல்துறையிடம் சிக்கவில்லை. இது அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. பல ஆண்டுகளாக தான் திருடிய பொருட்களை விற்று சுகமாக வாழ்ந்தான். 213 வீட்டில் திருடிய போது போலீசில் சிக்கிக் கொண்டான். விசாரணைக்கு பிறகு தான் திருடிய பொருட்களை எங்கெங்கு விற்றேன் என்று பட்டியல் கொடுத்தான். அப்பொழுது அவனுக்கு வயது 26. பொருட்கள் ஓரளவு மீட்கப்பட்டன. நீதிபதி முன் நிறுத்தப்பட்ட நீங்கப்பா தன் தவறுகளை ஒப்புக்கொண்டான். அவனுக்கு நீதிபதி 20 தண்டனை விதித்தார். சிறையில் அவனது நன்னடத்தை காரணமாக முன்னதாகவே விடுதலை கிடைத்துவிட்டது. அவனுக்கு வேறு வேலையே தெரியாததால் மீண்டும் திருட ஆரம்பித்தான். ஒரு பேராசிரியரின் வீட்டில் திருட முயன்ற போது அந்த வீட்டாரே அவனை பிடித்து விட்டனர். ஆனால் நல்ல மனமுள்ள பேராசிரியர் அவனை மன்னித்து வெளியே அனுப்பிவிட்டார். அதன் பின்னும் நீங்கப்பா பல இடங்களில் திருடவே செய்தான். அப்பொழுதெல்லாம் பேராசிரியர் தன்னை மன்னித்து வெளியே அனுப்பியது அவனது மனசாட்சியை உறுத்தி கொண்டே இருந்தது. அதன் பின் அவன் திருடுவதை விட்டுவிட்டான். இதன் பின் தான் திருடிய 213 வீடுகளுக்கும் சென்று அவர்களிடம் மன்னிப்பு கேட்க பாத யாத்திரையாக கிளம்பினான். எல்லா வீடுகளுக்கும் சென்று தான் அங்கு திருடியதையும் அதே நேரம் அந்த பொருட்களை திருப்பி தர முடியாத நிலையில் இருப்பதையும் விவரித்தான். அவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். அவர்களும் அவனை மன்னித்து விட்டனர். இந்த விஷயம் பத்திரிகையாளர்களுக்கு தெரிய வரவே அவனை பார்த்தனர். அவர்களிடம், என்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்னை வெறுக்கவில்லை, மாறாக நண்பனாகவே ஏற்றுக்கொண்டார்கள். என் மனம் திருந்துதலை அவர்கள் பெருமையாக பார்த்தனர். நான் இன்னும் பல வீடுகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இப்பொழுது மனம் அமைதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போது வேலை செய்து வருமானத்திற்கு வகை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்றான். நான் விரும்புவது பாவியை அல்ல, அன்பு நிறைந்த தயாளத்தை. ஏனெனில் நான் அழைக்க வந்தது நீதிமான்களை அல்ல, பாவிகள் மனம் திருந்தவே என்று பைபிளில் அதிகாரம் 9:13 கூறப்பட்டுள்ளது. நீங்கப்பாவுக்கு பெரிதும் பொருத்தம்தானே இது. இணைந்திருங்கள், இப்பொழுது பாடல்கள் கேட்கலாம்.

இஸ்லாம் பாடலை கேட்கும் முன் அறிவோம் இனிய இஸ்லாம். குழந்தைகளுக்கான பாடம். நபிகள் நாயகத்திற்கு திருமணமாகி இருந்த வேளை புதுமண பெண்ணை நாயகத்திடம் அழைத்து சென்றார்கள். வீட்டிற்கு சென்றதும் நாயகம் ஒரு பாத்திரம் நிறைய பாலை எடுத்து வந்து குடித்தார். மீதி இருந்ததை தன் மனைவியிடம் நீட்டினார். அம்மையார் வெட்கத்தின் காரணமாக அதை குடிக்க சங்கோஜப்பட்டார். ஆனாலும் கணவரிடம் பதில் சொல்ல வேண்டுமே என்பதற்காக இப்பொழுது எனக்கு பசி இல்லை என்றார். நாயகம் அதை புரிந்து கொண்டு, நீர் ஒப்புக்காக கூட பசியையும் பொய்யையும் ஒன்று சேர்க்கக்கூடாது என்றார். மிக சாதாரண விஷயத்துக்கு கூட பொய் சொல்வதை கூட நாயகம் தடுத்தார். பெற்றோர்கள் குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதிருக்கும்படி வழி நடத்த வேண்டும். சிலர் தங்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு அதை போலவே துன்பம் உண்டாக்கும் செயல்களில் ஈடுபடுவர். இவ்வாறு இருத்தல் கூடாது. பழிவாங்கும் குணத்தை அறவே விட்டொழிக்க வேண்டும். அல்லாவிடம், மூசா என்ற வான தூதர், என் அதிபதியே, உன் அடியார்களில் உனது அன்புக்குரியவர் யார் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ், எவர் பழிவாங்கும் சக்தி பெற்றிருந்தும் மன்னித்து விடுகின்றாரோ அவரே என்னிடம் மிகவும் நேசத்திற்கு உரியவர் ஆவார் என்று பதிலளித்தார். ஆம், ஒருவர் உங்களுக்கு தீமையே செய்திருந்தாலும் அவரை பழிவாங்கும் எண்ணம் உங்களில் இருக்கக்கூடாது. மாறாக அவரிடம் அன்பையே செலுத்த வேண்டும். ஒரு பாடலை கேட்போமா?

விரும்பியதை பெற வழி. ஒரு முறை நபிகள் நாயகம் தன் தோழர்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இரும்பின் மீது தண்ணீர் பட்டால் துருப்பிடித்து விடுகிறது, அதுபோல கெட்ட எண்ணங்களால் இதயங்களின் மீதும் துருப்பிடித்து விடுகிறது என்றார். உடனே தோழர்கள், நாயகமே, இதயத்தின் மீதிலுள்ள துருவை நீக்கும் வழி என்ன என்றனர். மரணத்தை அதிகம் அதிகம் நினைவில் நிறுத்துவதும் குரானை தொடர்ந்து ஓதி வருவதுமே இதய துருவை போக்கும் வழியாகும் என்றார் நபிகள் நாயகம். ஆம், சுகபோகமான ஆடம்பர வாழ்வை மனிதர்கள் விரும்புகிறார்கள். இதற்காக எதையும் செய்ய துணிகிறார்கள். அப்பொழுது அவர்களின் இதயத்தில் மாசுபடிந்த எண்ணங்கள் தோன்றுகின்றன. இதயம் முழுவதும் கெட்ட இரத்தத்தால் நிரப்பப்படுகிறது. இதை மாற்ற என்ன செய்யலாம் தெரியுமா? அடுத்த நிமிடம் இருப்போமோ மாட்டோமோ என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தால், தேவையற்ற ஆடம்பரத்திற்காக இவ்வளவு பாதக செயல்களை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் உருவாகிவிடும். இதனால் தவறுகள் குறையும். தவறுகள் குறையும் பொழுது அல்லாவுக்கு பிரியமானவராக மாறிவிடலாம். அப்பொழுது அல்லாஹ் நாம் விரும்பியதை எல்லாம் தருகிறான். இணைந்திருங்கள் பாடலுக்காக.

0: காற்றலையில் நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். எம்டிஆர் எஃப்எம் வானொலியில் இது எம்டிஆர் நேரம், இது நம் நேரம், இது உங்கள் நேரம். முதலில் நமது சிந்தனைக்கு. உறுதியான மனம் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு விடியலும் பொற்காலமே சொல்கிறார் மகாவீரர். உறுதியான மனம் கொண்டவனே துன்பத்தை பொறுத்து கொள்ளும் ஆற்றலும் பொற்காலத்தை அனுபவிப்பவனுமாக இருக்கிறான். அவனுக்காகவே காலையில் சூரியன் வெளிச்சத்தை பரப்புகிறான். தவறை ஒப்புக்கொண்டு மனிதன் தன்னை திருத்திக் கொண்டால் மனம் பால் போல தெளிவடையும். வெண்மைக்கு உண்டோ கள்ளச்சந்தை என்று இதன் பெருமையை குறிப்பிடுகிறார்கள். தர்மத்தை விட்டு விலகாதவனே எல்லா உயிர்களையும் நேசிப்பான். ஏழை எளியவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்ய ஓடோடி வருவான். பிறர் செய்த குற்றத்தை மன்னிக்கும் மனம் கொண்டவனாக மனிதன் இருக்க வேண்டும். மன்னிக்கும் குணத்தால் அச்சம் அகலும், மன தூய்மையும் பெருகும். பிறர் பொருளை கண்டு ஆசைப்படுபவன் வாழ்வில் திருப்தி அடைய முடியாது. நாளடைவில் அவன் இந்த தாழ்ந்த குணத்தின் பிடியில் சிக்கி தன் சுதந்திரத்தையே இழப்பான். வேடிக்கையாகவோ கோபத்தினாலோ பண ஆசையினாலோ பிறருக்கு பயந்தோ மனிதன் பொய் பேச தொடங்குகிறான். எந்த சூழலிலும் பொய் பேசாதவனே உலகில் சான்றோனாக மதிக்கப்படுவான். உண்மையே உள்ளத்தை சுத்தமாக்கும். உள்ள தூய்மையே ஒழுக்கத்தின் உயிர் நாடி. அதனால் பொய்யை விலக்கிவிட்டு உண்மையின் பாதையில் செல்லுங்கள். பட்டினி நோய் கவலையால் வாடுபவர்களுக்கு தேவையான உணவும் மருந்தும் கொடுத்து உதவுங்கள். அவர்கள் மனம் மகிழும் விதத்தில் ஆறுதல் மொழிகளை கூறுங்கள். பேராசை படைத்தவனுக்கு இந்த உலகம் முழுவதையும் பரிசளித்தால் கூட திருப்தி உண்டாவதில்லை. இருப்பதை கொண்டு திருப்தியாக இருப்பவன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. தேவைக்கு மேல் கிடைத்த பணத்தை சேமிப்பதை விட தேவை உள்ளவனுக்கு கொடுங்கள். பணம் சேர சேர மனிதனிடம் ஒழுக்கம் நேர்மை குறைந்துவிடும். வாழ்க்கையை நம் விருப்பம் போல நீட்டிக்க முடியாது. இந்த குறுகிய காலத்தை நம் முன்னேற்றத்திற்கும் பிறர் நலனுக்கும் பயன்படுத்துங்கள். நல்ல நம்பிக்கையின்றி நல்லறிவு உண்டாகாது. நல் அறிவு இல்லாமல் நல்லொழுக்கம் உண்டாகாது. அதனால் மனிதன் எப்பொழுதும் நல்ல நம்பிக்கை கொண்டவனாக இருப்பது அவசியம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

மாறுவதெல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா?

எம்டிஆர் நேரம் பகுதியில் இப்பொழுது தகவல் அறியும் நேரம். சில பயனுள்ள வார்த்தைகள். உட்காருகையில், நடக்கையில் முதுகை நேராகவே எந்த நேரமும் வைத்திருங்கள். குஷன் நாற்காலி, குஷன் சோஃபா, குஷன் மெத்தை எல்லாம் சூப்பர் குஷிதான். ஆனால் முதுகுவலிக்கு அவைதான் காரணம் என்றால் அந்த குஷன் வேண்டவே வேண்டாம். கம்ப்யூட்டர் பணிகளில் இருப்பவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையேனும் 5 நிமிடங்கள் எழுந்து ஒரு சின்ன வாக்கிங் செல்லலாம். சரி, அங்கங்கே மாறும் வண்ணம், பச்சை நிறம், இது சீனா, ஹாங்காங், தைவான்ல. நீல நிறம், இது ஜெர்மனி, ரஷ்யா, ஸ்வீடன், இட்டலி. மஞ்சள் நிறம், இது ஆஸ்திரேலியா, பிரேசில், கிரீஸ், மலேசியா, நார்வே. சிவப்பு நிறம், இது அர்ஜென்டினா, கனடா, ஜப்பான், இந்தியா, பெல்ஜியம் ஆகிய நாடுகளில். ஆரஞ்சு நிறம், இது இந்தோனேஷியா, நெதர்லாந்துல. வெள்ளை நிறம், இது சான் மாரினோல. சாம்பல் நிறம், இது பிலிப்பைன்ஸ்ல. இவையெல்லாம் என்ன நிறங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப தெரிஞ்சிருக்குமே தபால் பெட்டிகளின் நிறங்கள் என்பது. வேறு சில நாடுகளில் என்னென்ன வண்ணங்களில் தபால் பெட்டி காணப்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம். மத்திய திரைக்கடல் பகுதியை தாயகமாக கொண்ட லாரல் மரத்தின் இலைதான் பிரிஞ்சி இலை. ஒரு பிரிஞ்சி இலையை எடுத்து எரித்தால் அதிலிருந்து வரும் புகை 5 நிமிடத்தில் மன அமைதியையும் மன அழுத்தத்தில் இருந்து விடுதலையும் தருகிறது. மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை அளிக்கும் காரணிகள் பிரிஞ்சி இலையில் இருக்கின்றன என பிரபல ரஷ்ய விஞ்ஞானி கெனடி மால்கவ் கண்டுபிடித்துள்ளார். பிரிஞ்சி இலை வாசனைக்காக உணவிலும் தோல் சிகிச்சை மூலிகையாகவும் பயன்படுகிறது. இயற்கையாகவே இந்த இலையில் மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை உள்ளது. ஒரு காய்ந்த பிரிஞ்சி இலையை எடுத்து ஒரு அறையில் எரிய வைத்துவிட்டு 10 நிமிடம் வெளியே சென்று மீண்டும் அந்த அறையில் நுழையும் போது அங்கு ஒரு அமைதியான சூழலை உணரலாம். எரிந்த இலையின் புகையில் நேர்மறையான ஆற்றல் ஓட்டம் உருவாக்கப்படுவதால் மன அமைதியை தருவதாக கூறப்படுகிறது. வெயில் காலத்தில் இளம் பச்சை நிற இலைகளுடன் அதிக அளவில் ஆக்சிஜனை வெளியிடும் அரசமரம் திருவாடுதுறை கோவிலின் ஸ்தல விருட்சம். இங்கு அரசமரம் படர்ந்து காணப்படுவதால் படர் அரசு எனப்படுகிறது. சில கோவில்களுக்கு 2 ஸ்தல விருட்சங்கள் உள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள திருச்சுழியில் அரசு, புன்னை என 2 ஸ்தல விருட்சங்கள் உள்ளன. மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுக்கு மா, வன்னி என 2 ஸ்தல விருட்சங்கள். நீடூரின் ஸ்தல விருட்சம் மகிழ மரம். மரங்களின் அருமையை ஸ்தல விருட்சங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. முதலில் பாடும் ராகம். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புரந்தரதாசர் கர்நாடக இசையின் தந்தை என போற்றப்படுகிறார். கர்நாடகாவின் புரந்தடகட என்ற ஊரில் பிறந்தார். இவர் சுமார் 475,000 ஸ்ருதிகளை இயற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடக இசைக்கு தேவையான சாதகம் என்னும் பயிற்சியை நெறிப்படுத்திய இவர் இசை பயிற்சிக்கென எளிய ராகமான மாயா மாளவ கௌள என்ற ராகத்தையும் உருவாக்கினார். இசை பயிற்சி செய்பவர்கள் இந்த ராகத்தை தான் முதலில் பாடுவர். மாயையான இசையை அதிகாலையில் பயிற்சி செய்க என்பதே மாயா மாளவ கௌள என்பதன் அர்த்தம். இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது எம்டிஆர் எஃப்எம்மின் எம்டிஆர் நேரம். நீதி நூல்களில் நிர்வாகம். உண்ணாமல் உதவாமல் உடா அதுவும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றும் கெடா அத நல்லறமும் செய்யார் கொடா அது வை தீட்டினார் இழப்பர் வான்தோய் மலைநாட உய்தீட்டும் தேனீக்கரி. எல்லோரும் முனிவர்கள் போல வாழ முடியாது, ஆனால் மனிதர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும். பாரி கர்ணன் போன்ற வள்ளல்களாக வாழ முடியாது, ஆயினும் பிறருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து வாழ வேண்டும், அது முடியாதது அல்ல. திருமூலர் சொல்லுவது போல, யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு கையுறை, ஆண்டவனுக்கு வில்வெயிலை படைப்பதும் பசுவுக்கு ஒரு கை புல் கொடுப்பதும் எல்லோருக்கும் இயலக்கூடிய காரியமே. நம்மால் முடிந்ததை பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முக்கியம். அந்த எண்ணம் ஈடேறும் பொழுது மனித உறவுகள் மேம்படும். மனித உறவுகளை பேணி காப்பதை விட வாழ்க்கையின் முக்கியமான அம்சம் வேறு எது? இந்த இமேலே குறிப்பிட்டுள்ள இந்த நாலடியார் பாடல் இதைத்தான் உணர்த்துகிறது. உண்ணாமல் செல்வம் சேர்த்து வைத்து நல்ல ஆடைகளை உடுக்காமலும் செலவை சுருக்கி ஏழைகளுக்கு உதவாமல் பணத்தை பூட்டி வைத்து பணத்தினால் என்ன பயனும் இல்லாமல் வாழ்பவர்கள் கூடுகளில் தேனை சேர்த்து வைத்த தேனீக்கள். சேர்த்து வைக்கப்பட்ட தேன் தேனீக்களுக்கு பயன்படாதது போல அவர்களது செல்வம் அவர்களுக்கு பயன்படுவது இல்லை. தேன் கூட்டினை பிறர் கலைத்து தேனை எடுத்துச் செல்வது போல சரிவர உண்ணாமல் உடுக்காமல் சேர்த்தவர்களின் சொத்து பிறருக்கு போய் சேரும். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்ற முதுமொழியும் இங்கு நினைவு கூறத்தக்கது. உண்பது உடம்பின் பொருட்டு. எனவே உடல் நலனை கெடுத்து உண்ணாமலேயே பணம் சேர்த்து வைப்பது நல்ல வாழ்க்கை அல்ல. உடுப்பது என்பத அவரவர் வசதிக்கு ஏற்றது. பணம் இருந்தும் தானே சரியாக உடையை அணியாத ஒருவர் யாருக்கு என்ன தரப்போகிறார்? தனக்கே பயனில்லாமல் வாழ்பவரா பிறருக்கு எதுவும் கொடுத்துவிடப் போகிறார்? துணிவே துணை. தண்டா சிறப்பின் தம் இன்னுயிரை தாங்காது கண்டுழி எலாம் துறப்பவோ மண்டி அடிபெயராதாற்ற இழிவந்த பொழுதின் முடிகிற்கும் உள்ளத்தவர். பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே சிக்கல்கள் தோல்விகள் என்றால் துவண்டு போய்விடக்கூடாது. துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இந்த பாடல்படி பார்த்தால் பெரியவர்கள் என்பவர்கள் தமக்கு துன்பங்கள் இடைவிடாமல் வந்த போதிலும் தளராத ஊக்கம் காரணமாக அவற்றை பொருட்படுத்த மாட்டார்கள். தாம் மேற்கொண்ட செயல்களை செய்து முடிப்பார்கள். துன்பம் வரும்பொழுதெல்லாம் உயிரை விட்டுவிட்டால் என்ன என்று நினைக்க மாட்டார்கள் என்பது தெரிகிறது. இதனையேதான் பாரதியாரும் தெய்வம் மறவார் செய்யும் கடன் பிழையார் ஏதுதான் செய்யினும் ஏதுதான் வருந்தினும் இறுதியில் பெருமையும் இன்பமும் பெறுவர் என்கிறார். தெய்வம் மறவாமையும் செய்யும் கடமையில் தவறாதும் எந்த தடையும் வெற்றி கொள்ள வைக்கும். சின்னஞ்சிறு இடையூறுகள் காலப்போக்கில் ஆறக்கூடிய கவலைகள் போன்றவை. இவைகளை பொருட்படுத்தக்கூடியன அல்ல. அவற்றை பொருட்படுத்துபவர்கள் தொழில் வர்த்தக துறைகளில் வெற்றி பெற முடியாது. முதலே இழந்து கடன்பட்டு கடனையும் அடைக்க திணறியவர்கள் கூட விடாமுயற்சி துணிவு தெய்வ நம்பிக்கை காரணமாக கடனை அடைத்து போட்ட முதலை மீட்டு மறுபடியும் லாபகரமாக தொழிலை நடத்தி இருக்கிறார்கள். வியாபாரம் நொடித்து போகலாம், வியாபாரி நொடிந்து போகக்கூடாது. ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று என்று துணிந்து செயல்பட வேண்டும். சமயங்களில் வியாபாரி குடும்பத்துடன் தற்கொலை கடன் தொல்லை காரணம் என்ற செய்திகளை படிக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இவர்கள் இடர்பாடுகளின் பொழுது இன்னுயிர் தாங்காதவர்கள் அச்சமில்லை அச்சமில்லை என்ற மனப்போக்கு இவர்களை கவலையில் இருந்து மீட்க வேண்டும்.

ஆரோக்கியம் பேணும் நேரம் இது. ஏன் மாம்பழம் சாப்பிட வேண்டும்? ஒரு கப் அதாவது 225 கிராம் மாம்பழத்தில் 76% விட்டமின் சி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது. 25% விட்டமின் ஏ கண்களுக்கு பலன் தரும். 11% விட்டமின் B6 மற்றும் பி விட்டமின்கள் மூளையில் சுரக்கும் ஹார்மோன் அளவை கட்டுப்படுத்தும், இதய நோய்களிலிருந்து பாதுகாப்பு தரும். 9% நார்ச்சத்து மற்றும் நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களை உருவாக்கும். 6% காப்பர் பிரதான என்சைம்கள் இரத்த சிவப்பணுக்கள் உருவாக உதவும். 7% பொட்டாசியம் அதிகப்படியான சோடியம் உப்பை சமன் செய்ய உதவும். 4% மெக்னீசியம். இந்த சீசனில் தினமும் சாப்பிடும் மாம்பழத்தில் இருந்து கிடைக்கும் இவ்வளவு சத்துக்களும் அடுத்த சீசனில் மாம்பழம் கிடைக்கும் வரை பலன் தரும். இப்பொழுது தெரிகிறதா ஏன் மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று? சர்க்கரையை குறைக்க பட்டை. பதப்படுத்தப்பட்ட உணவுகளால் ஏற்படும் உடல் பிரச்சனைகள் பற்றி நிறைய இளைஞர்கள் கவலைப்படுவது இல்லை. விளைவு, உப்பும் சர்க்கரையும் தேவையற்ற கொழுப்பும் உடலில் சேர்ந்து விடுகின்றன. காபியில் சிறிது பட்டைத்தூளை சேர்த்து கொண்டால் காபியின் மணம் தூக்கலாக இருப்பதோடு அதிக சர்க்கரை சேர்க்காமலேயே காபியின் சுவை அதன் பிரத்யேக மணம் இருக்கும். இரத்த சர்க்கரை அளவை சீராக வைக்கவும் பட்டை உதவும். முழு கோதுமையில் செய்த பிரெட், உமி நீக்கப்படாத அரிசி, சிறுதானியங்கள், பாஸ்டா இவைகளில் தேவையான கார்போஹைட்ரேட் நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கும். உணவில் மீன், சிக்கன், மட்டன் போன்றவற்றை பிரதானமாக அரிசி சாதம் மிக குறைவாக எடுத்துக்கொண்டால் புரதம் அதிகம் கிடைப்பதோடு வயிறு கனமாக இல்லாமல் எப்பொழுதும் போல் லேசாகவே உணர முடியும். சரி, ஒரு ஆரோக்கிய ஒரு உணவை பார்க்கலாம். தோசை. நாம் தோசை, அரிசி மாவு தோசை எல்லாம் சாப்பிட்டிருக்கிறோம். இன்று நாம் செய்ய இருப்பது மணத்தக்காளி கீரை மசாலா தோசை. இதற்கு என்னென்ன தேவை? தோசை மாவு 100 முதல் 200 கிராம் வரை, நல்லெண்ணெய் தோசைக்கு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரை, மணத்தக்காளி கீரை 8 அல்லது 10 தண்டு, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 50 கிராம், நறுக்கிய வெங்காயம் 10 கிராம், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 2 கிராம், மஞ்சள் தூள் சிறிதளவு, கடலைப்பருப்பு 2 கிராம், மிளகு தூள் 2 கிராம், நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இதை எப்படி செய்வது? மணத்தக்காளி இலையை ஆய்ந்து கழுவி நறுக்கி கொள்ளவும். கடாயை சூடாக்கி எண்ணெய் விட்டு அதில் கடலைப்பருப்பு, வெந்தயம், பச்சை மிளகாய், நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்கவும். நறுக்கிய மணத்தக்காளி இலையை போட்டும் வதக்கவும். இத்துடன் மசித்த உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்க்கவும். அனைத்தும் உரிய பதத்தில் வெந்திருக்கின்றனவா என்று பார்க்கவும். அதன் மேல் கொத்தமல்லி இலைகளை தூவவும். ஒரு கிரேவி பதத்திற்கு, கிரேவி என்றால் தண்ணியாக இல்லாமல் ஒரு கெட்டியான பதத்திற்கு வந்திருக்கும். இப்பொழுது தோசையை வார்த்து அதில் மணத்தக்காளி மசாலாவை வைத்து சூடாக பரிமாறலாம். இணைந்திருங்கள், இது MTR FM.

திருத்தல உலா வரும் நேரம் இது. இது எம்டிஆர் நேரம். ராமரின் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டும் ராவணனுடன் செய்த போரில் பலர் கொல்லப்பட்ட பாவம் அவரை விட்டு நீங்கும் பொருட்டும் எல்லோருக்கும் தானம் வழங்க வசிஷ்டர் ஏற்பாடு செய்தார். இது பற்றி முரசறைந்து மக்களுக்கு தெரிவித்தார்கள். அரண்மனைக்கு மக்கள் வந்து தானங்களை பெற்று சென்றார்கள். வசிஷ்டர் அறிவித்த தானங்களில் எள் தானமும் ஒன்று. இதை பெறுபவர்கள் பாவத்தையும் பெற்றுக்கொள்ள நேரிடும் என்பதால் இதை பெற முன்வரமாட்டார்கள். அதனால் இந்த தானம் பெறுபவருக்கு பெரிய தங்கக்கட்டிகள் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அயோத்தி எல்லையில் சிங்கார முனிவர் என்பவர் தம் மனைவி சொர்ணவல்லியுடன் வாழ்ந்து வந்தார். சொர்ணவல்லி நல்ல குணவதியாகவும் ஆன்ம பக்குவம் உடையவளாகவும் இருந்தாள். அவர்கள் வறுமையில் வாழ்ந்தார்கள். தன் கணவரின் மனம் அருட்செல்வத்தையே நாடும், பொருட்செல்வத்தை நாடாது என்பதை சொர்ணவல்லி நன்றாக அறிந்திருந்தாள். அதே நேரம் வறுமையை அவளால் தாங்க முடியவில்லை. அவள் எள் தானம் பற்றிய அறிவிப்பை கேட்டாள். இந்த தானத்தினால் பாவம் சேரும் என்றாலும் ஏழ்மையை விரட்ட அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தாள். கணவரிடம் தயங்கி தயங்கி விஷயத்தை சொன்னாள். அவள் கூறியதை கேட்டதும் சாந்த ஸ்வரூபியான முனிவர் கடுமையான குரலில், பொண்ணுக்கு ஆசைப்பட்டு என்னுடைய தவத்தையும் தேஜசையும் இழக்கச் சொல்கிறாயா, என்னை பாவியாக சொல்கிறாயா என்று வெடித்து அலறினார். அதற்கு சொர்ணவல்லி கைகோப்பி வணங்கியபடியே பணிவுடன் கம்மிய குரலில், சுவாமி, நீங்கள் உங்கள் தவத்தை இழப்பதற்கு நான் சம்மதிப்பேனா? உங்களுக்கு பாவம் வரட்டும் என்றுதான் நான் நினைப்பேனா? கணவன் செய்யும் தர்மத்திற்கு துணையாக இருப்பவள்தான் தர்மபத்தினி. கணவனை பாவம் செய்ய தூண்டுபவள் எப்படி தர்மபத்தினியாவாள்? ராமபிரான் யார்? அவர் சாட்சாத் பரபிரம்மம், பரமாத்ம ஸ்வரூபம், பரம்பொருள். அவர் இப்பொழுது மனித வடிவத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் எழுதானம் பெற்றதும் ராமர் முகத்தை பாருங்கள். அப்போது எழுதானம் பெற்றதால் வந்த பாவம் உங்களை விட்டு அந்த வினாடியே நீங்கிவிடும். எவ்வளவு பெரிய காட்டையும் சிறிய ஒரு நெருப்பு பொறியே எரித்து விடுகிறது அல்லவா? அதுபோல பரமாத்மாவான ராமனின் திவ்ய முகத்தை நீங்கள் தரிசித்த உடனேயே எழுதானம் பெற்ற பாவம் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்றாள். சொர்ணவல்லியின் இந்த விளக்கம் கேட்டு முனிவரின் மனம் சிறிது சமாதானம் அடைந்தது. அவர் அரை மனதுடன் சம்மதித்தார். இந்த செய்தி வசிஷ்ட மகரிஷிக்கு தெரிய வந்தது. அவருக்கு சிங்கார முனிவர் மிகவும் உயர்ந்த தபஸ்வி என்பது நன்றாக தெரியும். இதற்கான காரணத்தை ஆழ்ந்து யோசித்த போது, சிங்கார முனிவர் தங்கத்திற்கு ஆசைப்படுபவர் அல்ல. அவர் பரம ஏழை. மனைவி கூறியதற்கு இணங்க வறுமையை போக்கிக் கொள்ள எழுதானம் பெற முன்வந்திருக்கிறார். தானம் பெற்றதும் ஸ்ரீராமர் முகத்தை தரிசித்து பாவம் நீக்கிக் கொள்ள நினைக்கிறார் என்று யூகித்து புரிந்து கொண்டார். அதே நேரம் அவர் எழுதானம் பெற்றதும் ராமர் முகத்தை பார்த்துவிட்டால் எழுதானம் பயன் தராமல் போய்விடும். அதலால் தானம் பெற்றதும் ராமரின் முகத்தை முனிவர் பார்ப்பதை திரையிட்டு தடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். குறிப்பிட்ட நாளில் சிங்கார முனிவர் அரண்மனைக்கு சென்றார். எழுதானம் பெறுவதற்கு உரிய வேத மந்திரங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. தானம் பெற்றதும் ராமரின் திவ்ய முகத்தை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிங்கார முனிவர் மேடைக்கு சென்றார். அங்கு ராமர் எள்ளை தாரை வார்த்து முனிவருக்கு தானம் கொடுத்தார். அவ்வளவுதான். திடீரென்று ராமருக்கும் முனிவருக்கும் இடையே ஒரு திரை விழுந்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சி அங்கு நிகழும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. முனிவர் அதிர்ந்து போனார். அவரது மனம் கவலையில் மூழ்கியது. இப்பொழுது எழுதானம் பெற்றதால் எனக்கு பாவம் அல்லவா வந்து சேர்ந்திருக்கிறது என்று நினைத்து நினைத்து அவரது உள்ளம் பதறியது, நடை தள்ளாடியது. நடைப்பிடமாக தள்ளாடி தள்ளாடி நடந்து ஒருவாறு தன் குடிலை அடைந்தார். அதற்குள் அரண்மனை வீரர்கள் ஒரு வாகனத்தில் சிங்கார முனிவர் குடிலில் தங்க கட்டிகளை இறக்கிவிட்டு சென்றிருந்தார்கள். சொர்ணவல்லி முனிவரை வரவேற்க மகிழ்ச்சியுடன் தயாராகி கொண்டிருந்தாள். உற்சாகம் இழந்து கவலையுடன் வந்த முனிவரை பார்த்து சொர்ணவல்லி பதறிப்போனாள். நடந்ததை அறிந்து தன் கையில் தன் தலையில் இடி விழுந்தது போல நடுங்கினாள். அப்பொழுது அவள் சிந்தனையில் முனிவரின் கவலையை போக்குவதற்கு உரிய ஒரு வழி பிறந்தது. சுவாமி, நடந்தது நடந்துவிட்டது. இன்னும் சில நாட்களில் பட்டாபிஷேக விழாவின் கடைசி நாளன்று மங்கள வாத்தியங்கள் முழங்க ராமர் தேரில் பவனி வர இருக்கிறார். அந்த நேரத்தில் நீங்கள் அருகில் சென்று தரிசனம் செய்யுங்கள். பாவம் நீங்கிவிடும் என்று ஆறுதல் கூறினாள்.
இந்த யோசனை முனிவருக்கு சரியாகப்பட்டது. அன்ன ஆகாரமின்றி கவலையுடன் ராமர் தேர் நகர்வலம் வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தார். அந்த நாளும் வந்தது. முனிவர் ஓடிச் சென்று பக்தியுடன் கண்ணீர் வழிய ராமா ராமா என்று அழைத்தபடி தேரில் இருந்த ராமரை கண்குளிர தரிசித்து சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கினார். எழுந்து நின்ற முனிவரின் கைகளை ராமனின் காக்கும் கரங்கள் அன்புடன் பற்றி கொண்டன. ஏழ்தானம் பெற்ற பாவம் காரணமாக நீங்கள் சிறிது காலம் துன்பப்பட நேர்ந்தது. இப்பொழுது அந்த துன்பம் உங்களை விட்டு முழுமையாக நீங்கிவிட்டது. இனி உங்கள் தவ வாழ்க்கை என்றும் வளமானதாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்தார். அந்த கணமே முனிவர் இழந்த தவத்தையும் தேஜஸையும் மீண்டும் பெற்று பாவம் நீங்கி குடிலுக்கு திரும்பினார். அதன் பிறகு முனிவர் தங்க கட்டிகளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சிங்கார முனிவர் பற்றி நாம் மேலே சொன்ன நிகழ்ச்சியை தியாகராஜர் ஒரு கீர்த்தனையில் சிங்கார முனிவர் எழுதானம் பெற்றதன் பயனாக தங்கத்தை அனுபவித்தாரா, விபீஷணன் வேண்டியும் ரங்கநாதர் இலங்கைக்கு சென்றாரா, எந்த செயலும் விதிப்படிதான் நடக்கும் என்று கூறுகிறார். இணைந்திருங்கள். இது MTR FM

இனி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? கல்வி செல்வம் பெருகட்டும். ஹயக்ரீவன் என்னும் அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். குதிரை முகமும் தேவ உடலும் பெற்றவரால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என்று அவன் பிரம்மாவிடம் வரம் பெற்றிருந்தான். அதற்காக திருமால் குதிரை முகத்துடன் அவதரிக்க வேண்டிய காலம் நெருங்கியது. இதற்காக ஒரு லீலையை நிகழ்த்தினார். இந்திரனின் நண்பனான ரேவேந்திரன் தேவலோக குதிரையான உச்சேஸ்வரை மீது ஏறி வைகுண்டம் வந்தான். ஆதிசேஷன் மீது திருமால் பள்ளி கொண்டிருந்தார். அவருடைய பாதத்தை வருடியபடி இருந்த லக்ஷ்மி குதிரையின் குளம்படி சத்தம் கேட்டு திரும்பினாள். அங்கு தேவலோக குதிரையான உச்சேஸ் ரவஸ் நின்றிருந்தது. அதன் அழகில் மனம் பறிகொடுத்தாள் திருமால். லக்ஷ்மி லக்ஷ்மி என்று பலமுறை அழைத்தும் பதில் அளிக்கவில்லை. கோபத்தில் திருமால் குதிரையின் அழகில் ஈடுபட்ட லக்ஷ்மியை பெண் குதிரையாக பிறக்கும்படி சபித்தார். அவள் பூலோகத்தில் காளிந்தி நதியும் தமசா நதியும் இணையும் இடத்தில் உள்ள வனத்தில் குதிரை வடிவில் திரிந்தாள். திருமாலும் குதிரை முகம் கொண்டவராக வந்து அசுரனை வதம் செய்தார். அன்று முதல் திருமாலுக்கு ஹயக்ரீவர் என்ற பெயர் உண்டானது. ஹயக்ரீவர் என்பதற்கு குதிரை முகம் கொண்டவர் என்று பொருள். பெண் குதிரையாக வாழும் லக்ஷ்மியுடன் இணைந்தார். ஹயக்ரீவரை வணங்கினால் கல்வி செல்வம் பெருகும். இது MTR FM MTR நேரம்.

வணக்கம் உறவுகளே, இது மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொதியை தென்றல். இன்றைய பொதியை தென்றலில் உங்களோடு உங்கள் சிலுவை சந்தனராஜ், சிதம்பரம் வண்டிகேட். தினமும் இனிமையான பாடல்களை தந்து மகிழ்விக்கும் பொதியை தென்றல் இன்றும் சில பாடல்களை தந்து மகிழ வைக்க காத்திருக்கிறது. உறவுகளே, கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் பொதியை தென்றல். சரியானது எது என்று உணர்ந்த பின்பும் அதை செய்யாமல் இருப்பதுதான் கோழைத்தனம் என்ற கன்ஃபியூசியஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதியை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். சண்டை போடும் நேரமெல்லாம் உண்மை அதன் சத்தியத்தை இழந்து விடுகிறது என்ற பைரன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 தமிழ் சேவை. அழகுணர்ச்சி, அன்புணர்ச்சி, நன்னடத்தை மனித குலத்துக்கு பெருமை கொடுக்கும் என்ற ஆஸ்கர் பில்டி அவர்களின் சிந்தனையோடு புதிய தென்றல் தரும் அடுத்த பாடலை கேட்போமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தின் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் சேவை. கட்டாயப்படுத்தப்படும் அறிவு மனதில் பதியாது என்ற பிளேட்டோ அவர்களின் சிந்தனையோடு பொதிகள் தெண்டல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

தினமும் இனிமையான பாடல்களால் உங்களை மகிழ்த்துக் கொண்டிருக்கிறது பொதிகை தென்றல். இது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விலை கொடுக்காமல் பெற முடியாத ஒரு பொருள் அனுபவம் என்ற பிளேயர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உற்சாகமாய் உறவுகளாய் உலா வரும் உன்னத வானொலியாம். இது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் சேவை. நல் உரைகளும் நல்ல தோழர்களும் அறத்திற்கு உற்ற துணை என்ற வால்டன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

இதை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பொதிகை சென்றல். தூய மனச்சான்று உடையவர்கள்தான் நல்வாழ்வு பெறுவர் என்ற சாக்ரட்டிஸ் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை சென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் முந்தியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். நூல் நிலையம் என்பது வாழ்வின் ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம் என்ற ஃபியூச்சர் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் கேட்போமா?

நல்லது உறவுகளே, மீண்டும் மற்றொரு புதிய தண்டலில் சந்திப்போமா? அதுவரை தொழில்நுட்பத்தில் உதவிய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ். சிதம்பரம் பண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று வந்து கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நீங்கள் அனைவரும் நலமா என்று கேட்கும் நான் நாங்கள் அனைவரும் நலமென்றும் கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் இணைந்து வர இருக்கின்றோம். இந்த வார நேயர் நிகழ்வுக்கு வாரத்தில் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர் நிகழ்ச்சி இன்றும் கேட்க இருக்கின்றோம். இந்த வார நேயர் யாராக இருக்கலாம் என்ற வினா உங்கள் அனைவரின் எண்ணத்திலும் உதிக்கும் இந்த வேளையிலே

மொன்றியல் தமிழ் வானொலியில் பல நாடுகளிலும் இருந்து அன்பு உறவுகள் இணைந்து நீண்ட காலங்கள் பயணித்து வருகின்றார்கள். அந்த வகையிலே எங்கள் வானொலியிலே நீண்ட காலமாக பயணித்து வரும் ஒரு அன்பு உறவு இன்று எங்கள் குழு தெரிவினிலே இந்த வார நேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்.

இந்த வார நேயராக தெரிவு செய்யப்பட்ட அந்த உறவு யாரென்று எண்ண அவளோடு இருக்கும் உங்களுக்கு அவர் வேறு யாருமல்ல, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அன்பு உறவு. பிறந்த மண்ணை விட்டு வேறு மண்ணில் வந்து திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடு என்பதற்கமைய சகல வேளைகளிலும் தன் கடமையிலே கண்ணாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கின்றார், நேசிக்கின்றார். உறவுகளை தன் உறவுகளாக எண்ணிக்கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு எந்த நிகழ்வானாலும் அதில் வந்து பங்கு கொண்டு எந்த நிகழ்வானாலும் அதற்கு தன்னுடைய கருத்தினையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்து கொண்டிருப்பவர்தான் அந்த உறவு.

விடுமுறை விருப்பம் நேயர் நேரம் நேரொலி அனைத்து நிகழ்வுகளிலும் வந்து இணைந்து தன்னையும் தனக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை நேரொலியில் வந்து பங்களித்து எல்லோருக்கும் அறிமுகமாகிக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் எங்கள் நேயர்களின் நன்மை தீமை அத்தனைக்கும் தன்னுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் துன்பங்களின் பகிர்வுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கும் ஒரு நல்ல உறவு இப்பொழுது யாரென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். எங்கேயே தெரிந்து விட்டதா?

அன்பு கலந்த அந்த நல் உறவு நீண்ட காலமாக எங்களோடு பயணிப்பவர் வளைகுடா மண்ணில் வாழ்பவர் குவைத் நாட்டில் இருக்கும் அன்பு ஜோர்ஜ் அவர்கள்தான் இந்த வார நேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்.

அன்பார்ந்த உள்ளம் ஜோஜ் அவர்களே, உங்களை இந்த வார நேயர் நிகழ்வுக்கு தெரிவு செய்து கொள்வதில் மொன்றியல் தமிழ் வானொலி மிகவும் மகிழ்ச்சி கொள்ளும் இந்த வேளையில் நேயர்களும் மகிழ்வாக இருப்பார்கள், நீங்களும் மகிழ்வாக இருப்பீர்கள் என்று எண்ணும் இந்த வேளையிலே, நீங்கள் எங்கள் காற்றலையில் நீண்ட காலமாக பங்களித்து வரும் வேளையிலே, நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் நிகழ்விலே நீங்கள் பங்கு பெற்றாத நாளே இல்லை. அந்த நிகழ்வுக்கு உங்கள் பங்களிப்பை தந்து நீங்கள் விரும்புகிற பாடல்களை கேட்டு மகிழ்ந்து அதற்கு பதிலையும் எழுதி கொண்டிருப்பீர்கள். நீங்கள் காற்றலைக்கு வராது விட்டாலும் அது உங்கள் வேலை பழுவினாலே, நீங்கள் பணி சுமந்திருக்கும் வேளையிலே வானொலியை கேட்பதில் எந்த தவறுமில்லை தப்புமில்லை என்று வானொலியை நீங்கள் எப்பொழுதும் உங்கள் காதோரம் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே நீங்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை கேட்டிருக்கின்றீர்கள். விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம் நிகழ்விலே ஒலிபரப்ப வைப்பதற்காக நேரொலியில் வந்த நிகழ்வை விட ஆதலால் எங்கள் உறவுகள் வந்து நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்திற்கு பங்களித்து நீங்கள் கேட்ட பாடல்களுள் ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்காக நீங்கள் கேட்டு வந்த பாடல்கள் தெரிந்து அதிலே 10 பாடல்களை உங்களுக்காக ஒலிபரப்பும் வேளையிலே உங்களை பற்றியும் சிறு குறிப்புகளையும் கூறிக்கொண்டு இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயர் பலம் பெறுகின்றது. என்றும் ஜோஜ் உங்களுக்காக, நீங்கள் தான் இன்றைய நேயர். நீங்கள் 10 பாடல்களை ஒரே நேரத்தில் கேட்கும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த வகையிலே நான் முதலாவது பாடலாக உங்களுக்கு தர இருக்கின்றேன். நீங்கள் தந்த பாடல்களில் நான் தெரிவு செய்த பாடல்களாக இந்த பாடல்கள் முதல் பாடல் தேடினேன் வந்தது என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று தர இருக்கின்றேன். அந்த பாடல் பாடுகின்றது அல்ப்ஸ் மலை காற்று வந்து என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்ட பல்லவியான பாடல். அந்த காற்று, நீங்கள் அல்ப்ஸ் மலை காற்றை நீங்கள் எங்கிருந்து சுவாசிக்கின்றீர்கள்? குவைத் நாட்டிலிருந்து தானே சுவாசிக்கின்றீர்கள். அதை ஒரு அல்ப்ஸ் மலை காற்றாக நினைத்து உங்கள் எண்ண கருத்தை சிதறவிட்டு நீங்கள் மகிழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். இதுவும் அந்த பாடல். உங்களோடு நாங்கள் இணைகிறோம். உங்களின் நினைவாக அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.

அன்பு ஜோஜ் அவர்கள், காற்று, மலை, கடினமான வெப்பநிலை, குளிர் என்றெல்லாம் பல சீதோஷ்ண நிலையை கண்டாலும் நாட்டுப்பற்று உள்ளவர், குடும்பத்திலே அக்கறை உள்ள நீங்கள் உங்கள் வீட்டு யோசனையோடு தான் இருப்பீர்கள் பணிபுரியும் வேளையிலும். அந்த யோசனை தீர்ந்த பின்பு மொன்றியல் தமிழ் வானொலியை சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பது தெரியும். அந்த வகையிலே அன்புக்கு நீங்கள் எப்பொழுதும் அடிபணிந்திருப்பீர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளில் எவ்வளவு தூரம் அன்பாக இருக்கின்றீர்கள், மொன்றியல் தமிழ் வானொலியோடு எவ்வளவு அன்பாக இருக்கின்றீர்கள் என்ற இந்த வேளையிலே ஒரு பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. காதல் வந்தால் என்ன செய்யும் என்பதை கூறும் வகையில் ஒரு பாடல், பூவெல்லாம் உன் வாசம் என்ற திரைப்படத்து பாடல். உங்களுக்கு காதல் வந்திருந்ததா வரவில்லையா தெரியாது, ஆனால் இந்த பாடலே அப்படி கூற வருகின்றது. உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் என்றும் எனக்கு தெரியும். என்றபடியால் தானே நீங்கள் விடுமுறை விருப்பம், நேயர் விருப்பத்தை அலங்கரித்தீர்கள் இந்த பாடலை தந்து. எங்கே அந்த பாடலை இன்னும் ஒரு முறை இன்று கேட்போமா? காதல் வந்ததும் கன்னியின் உள்ளம் என்று ஆரம்பிக்கும் வரை கொண்ட பாடல் கேட்போமா?

குடும்பத்தில் மிகவும் அக்கறை கொண்ட நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக நாட்டை விட்டு வெளிநாடு வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே பணிக்கு உரிய ஒரு நல்ல பணி புரிபவனாகவும் வீட்டுக்குரிய நல்ல தலைவனாகவும் நல்ல கணவனாகவும் அப்பாவாகவும் இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்கள் நெஞ்சத்திலே அது நீங்காத நினைவுகளாக இருந்து கொள்கிறார்கள் அவர்கள். அதை மையமாக வைத்து ஒரு பாடலை தர இருக்கின்ற நீங்கள் கேட்ட பாடல்களுள் ஒரு பாடலாக டிஷ்யூம் என்ற திரைப்படத்திலிருந்து நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் என்ற ஒரு பாடல் எனக்கும் பிடித்த பாடல்தான். இந்த பாடலை உங்களோடு கேட்டு நாங்கள் அனைவரும் இன்றைய இந்த வார நேயர் நிகழ்வில் கேட்டு மகிழ்வோம். அன்பு உறவுகளே,

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்த வார நேயர் நிகழ்வு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வார நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர் ஜோஜ் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய வீட்டு நினைவோடு இருப்பார். தன் வந்த கடமை, தன்னுடைய குடும்பம், உறவுகள் என்பதை எண்ணி எப்பொழுதும் நினைந்து கொண்டே இருப்பார். அவர் எங்களோடு பேசும் பொழுதும் எங்கள் எல்லோருடைய உறவுகள், நன்மைகள், தீமைகள், அன்பு பரிமாற்றங்கள் எல்லாவற்றையும் செய்யும் வேளையிலே அவருடைய இதய வானில் உலாவுகின்ற சில எண்ணங்களை பரிமாறிக்கொள்ளுவார். அந்த வகையில் இன்று அவருக்காக அவர் தந்த பாடல்களுள் ஒரு பாடல் வடிவங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கின்றது. இதய வானில் உலவுகின்ற என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்ட பல்லவி முழுமையாக தருகின்றது. கேட்போம் உறவுகளே அந்த பாடலையும். ஜோஜ், உங்களுக்காக.

எழுச்சியான பாடல்கள், உணர்வுள்ள பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழும் வேளையிலே அநேகமாக ஊடல் பாடல் என்றால் அவருக்கு மிகவும் பிடித்தமான பாடல் என்று தெரியும். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக நான் தர இருக்கின்றேன். ரன் என்ற திரைப்படத்து பாடல், மின்சாரம் என் மீது பாய்கின்றது என்று கூறும் ஒரு அற்புதமான பாடல். நீங்கள் கேட்ட நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்தில் ஒலித்த பாடல்களுள் தெரிவு செய்து இந்த பாடல்களை உங்களுக்காக இன்று மொன்றியல் தமிழ் வானொலி இந்த வார நேயர் நிகழ்விலே ஒலிக்கின்றது.

அடுத்து ஒரு பாடல் அவருக்காக நான் தெரிந்தெடுத்த பாடல், நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படுத்து பாடல். அந்தந்த பருவத்திலே அந்தந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கு அமைய பருவத்திலே புதிய பாடல் பாடு என்று ஒரு பாடல் வருகின்றது. பருவமே புதிய பாடல் பாடு, அந்த பருவத்தில் எதை செய்ய வேணுமோ அப்போ புதிய புதிய பாடல்களை கேட்டு மகிழ வேண்டும் என்று இது ஒரு ஊடல் பாடலாகத்தான் இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். எங்கே ஜோர்ஜ், உங்கள் விருப்பமாக நீங்கள் தந்து கேட்ட வேளையில் ஒரு பாடலோடு நின்றுவிட்டது உங்களுடைய பாடல். இன்று உங்களுக்காக இத்தனை பாடல்களும் பாடுகின்றது, கேட்போம் இந்த வார நேயர் நிகழ்வின் பாடலாக.

அடுத்த பாடல் ஜோச்சுக்காக என்ன பாடல் வரும் என்றுதானே நாங்கள் எல்லோரும் எண்ணுகிறோம். ஏன், நாங்கள் மட்டுமல்ல, ஜோச், நீங்களும் தான் எண்ணுவீர்கள். உங்களுக்காக ஒரு பாடல் வருகின்றது. விஸ்வாசம் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்டிருந்தீர்கள். அந்த பாடல் அன்று ஒலிக்கும் வேளையில் நாங்களும் அவளோடு அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். அன்பு ஜோஜ், இன்றும் அதை கேட்டு மகிழலாமா என்ற எண்ணத்தோடு இந்த பாடலை தருகின்ற இனிமையான ஒரு வரி கொண்ட பாடல். வாணே வாணே என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், எங்கே அந்த பாடல் எப்படி ஒலிக்கின்றது? இப்படி ஒலிக்கின்றது. கேட்போம் அனைவரும்.

ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒழிக்கும் இந்த வார நேயராக திகழ்கின்றார் குவைத் நாட்டிலிருந்து அன்பு உள்ளம் ஜோஜ். அவர் தமிழ்நாட்டிலே பாரத நாட்டின் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர், ஆனால் இப்பொழுது நீண்ட காலமாக மத்திய கிழக்கு நாட்டின் குவைத்திலே வாழ்கின்றார். வீட்டு நினைவோடும் நாட்டின் நினைவோடும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் அரவணைப்போடும் இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அவருடைய ஆறுதல் கொடுப்பதும் ஒன்றியல் தமிழ் வானொலி தான் என்று அடிக்கடி கூறிக்கொள்வார். அந்த வகையிலே நட்பை வளர்ப்பதில் இவர் வல்லவர் என்பதை நான் தெரிந்து கொண்ட வேளையிலே, தன்னுடைய புதுச்சேரியில் இருந்தும் தன்னுடன் பணிபுரிய வந்த வேறு நாட்டில் உள்ள அன்பு நண்பர்களையும் அணைத்து எங்கள் வானொலியோடு பங்களிக்க வைத்தது பெருமைக்குரிய விடயம். அவர்களும் பல நண்பர்களும் இணைந்து வந்து பாடல்களை கேட்டு மகிழ்வார்கள். அதிலும் நேர் நேரத்தில் வந்து பாடல்களை தருவது மட்டுமில்லாமல் நேரொலியிலும் வந்து அவர்களை இணைத்து பாட்டு சவாரியில் அவர்கள் பங்களிப்பது பெரும் பங்காக இருந்ததை நான் நன்கு உணர்வேன். அந்த வகையில் இன்றும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இரட்டைத்தனம் என்ற ஒரு திரைப்படுத்து பாடலில் நீங்கள் கேட்ட பாடல், உங்களுக்காக ஒலித்த பாடல் விடுமுறை விருப்பத்திலே அன்று இன்று ஒலிக்கின்றது உங்களுக்காக. மீண்டும் வாடா நண்பா வாடா என்று கூறும் ஒரு பாடல்.

மேலும் ஒரு பாடல் தர இருக்கின்றேன். அந்த பாடலையும் கேட்டிருந்தார் அவர். ஒரு ஊடல் பாடல், இருவர் உள்ளம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடல் கேட்கும்பொழுது எனக்கும் மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இப்படியான பாடல்களை எல்லாம் கேட்கின்றார் தான், நல்ல நல்ல ஊடல் பாடல்களை தந்து எங்களுக்கும் நல்ல ரசிக உணர்வை தருகின்றார் என்று. கண்ணாடி சிலையே கண்ணாடி சிலையே என்று கூறும் ஒரு பாடல், அதிகம் கேட்ட பாடல்தான் வானொலியிலே. இவர் கேட்ட விடுமுறை விருப்பம் நேர் நேரம் நிகழ்ச்சியை அலங்கரித்த வேளையில் சிறப்பாக இருந்த அந்த பாடல் இன்றும் சிறப்பிக்கின்றது. இந்த வார நேயராக ஜோஜ் உங்களை.

எப்பொழுதும் நாங்கள் பேசும் பொழுது அன்பாக மகிழ்வாக ஒரு தகப்பன் மகன் போல என்னோடு பழகி வரும் அன்பு மகனே ஜார்ஜ், உங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியை கேட்காத நேரம் ஏதோ போல் இருக்கும். அதுதான் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது. தமிழ் மக்களோடு நான் பழகுகின்ற என்று தமிழ் உணர்வோடு இருக்கின்றேன் என்று கூறிக்கொள்வீர்கள். அதனால் மொன்றியல் தமிழ் வானொலியை காணாது விட்டால் கவலைப்படுவீர்கள் என்பதும் என்று எனக்கு தெரியும். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல் இறுதி பாடலாக வந்து இன்றைய இந்த வார நேர் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. ஜோஜ், உங்களுக்காக அந்த பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படுத்து பாடல். எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

உன்னை காணாது நாளேது என்ற வரியோடு வந்த பாடலோடு இன்றைய இந்த வார நேயர் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே, இன்று ஒரே நேரத்தில் ஒரு உறவுக்காக 10 பாடல்களை தொடர்ந்து முன்றியல் தமிழ் வானொலி இந்த வார நேயராக அவரை மகிழ வைத்து அலங்கரித்து பெருமைப்படுத்தி இந்த பாடல்களையும் ஒலிபரப்பாகியது. நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் என்று கூறிக்கொண்டு எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியின் நிரந்தர நீண்டகால உறவு அன்பு நீ நெஞ்சம் ஜோர்ஜ் அவர்களே, உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட நல்ல குடும்பமும் அமைந்த வேளையிலே எல்லாம் செல்வமும் பெற்று சகல செவ்வாய்க்கங்களோடும் வாழ வேண்டும், எங்கள் வானொலியோடு நீண்ட காலம் தொடர்பு வைக்க வேண்டும், தொடர்பாக இருக்க வேண்டும், என்றும் எங்கள் தொடர்பு மாறாது இருக்க வேண்டும் என்று வாழ்க வளர்க வென்று நானும் எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியின் அனைத்து உறவுகளும் கலைஞர்களும் தொழில்நுட்பவியலாளர்களும் அதிபர் வானரசி மீரா அம்மாவுடன் வாழ்த்து கூறி விடைபெற்றுக் கொள்வோமா? நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் நிகழ்வை. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வார நேயரோடு. இந்த வார நேயர் யாரென்ற நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் வளமாக.

கலந்து வரும் காற்றினிலே மிதந்து வரும் வானலையில் புகுந்து வந்து உங்களுக்கு அன்புடன் வணக்கம் கூறிக்கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன்.

நேயர்களே, நீங்கள் நலம்தானா என்று உரிமையுடன் கேட்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் கலையகமும் கலைஞர்களும் அனைவரும் நலமே இருக்கின்றோம் என்ற சுப செய்தியை உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த இனிமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே காற்றலையிலே கலந்து வந்து உங்களுக்கு நான் தரவிருப்பது

0: காற்றினிலே வரும் கீதம். அடிக்கும் காற்று, வீசும் புயல், வளரும் தென்றல், வந்து குலவிடும் மாருதம் எல்லாம் வானலையில் கலந்து வரும் வேளையிலே அந்த அலையுள் புகுந்து வந்து மொன்றியல் தமிழ் வானொலி உங்கள் வாசல் வரை வருகின்றது, உங்கள் காதோரம் தருகின்றது. காற்றினிலே வரும் கீதம்,
1: காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம்.
0: எண்ணற்ற கீதங்களை எடுத்து வந்து தரும் ஒன்றியல் தமிழ் வானொலி இன்று காற்றலையிலும் தருகின்றது காற்றினிலே வரும் கீதம். இந்த காற்றினிலே வரும் கீதம் வாழ்வியல் நிகழ்வுகளில் ஏற்படும் அனுபவங்களை எல்லாம் திரட்டி அங்கங்கு வாழ்வியலுக்கேற்ற வரலாறுகளையும் வியாக்கியானங்களையும் வகை முறைகளையும் கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் முதலாவது பாடலாக காற்றலையில் தவளவிடுகின்றது இந்த பாடலை ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம்.

0: காற்றினிலே வரும் கீதம் கனிவோடு அள்ளி வந்து தந்த முதல் பாடல். மனித உலகின் முக்கியமாக அன்பை வெளி கொண்டு வந்து அதை உணர்வு பூர்வம் காட்டுவதற்கு முத்தம் என்பது பல வகைப்படும். ஆனால் இந்த பாடலில் கூறியபடி அங்கே அந்த வாலிபன் சித்திரத்தை பார்த்து கேட்பது போல கேட்கின்றான் தன் காதலியிடம், சித்திரமே சொல்லடி, உன்னை முத்தமிட்டால் என்னடி, இந்த தென்றல் வந்து உன்னை தொடுவதில்லையா, அது வந்து தழுவிக்கொண்டுதானே போகின்றது என்று கேட்டதற்கு அவள் சூறுகிறாள், நித்தம் நித்தம் அந்த கன்னி இதழில் தென்றல் வடும் போது ஏற்படும் சுகம் கூடியானது, அந்த அந்த இதழில் இன்னொருதர் இதழ் வந்து படும் பொழுது அங்கு பயம்தான் தோன்றும், மகிழ்வு தோன்றாது என்று நாசுக்காக சொல்லி எங்கள் தமிழ் பண்பாட்டு கலையினை அப்படியே எடுத்து கூறும் வகையில் அந்த முத்தத்திற்கு இருக்கிய வேகமும் தாகமும் அதற்குரிய உரிமையும் ஆனால் எங்கள் கடமையும் என்பதை அழகாக எடுத்து கூறிய அந்த பாடலை இன்று ஒன்றில் தமிழ் வானொலி காற்றலையில் கொண்டு வந்து தந்து எங்களையும் சற்று சிந்திக்க வைத்ததல்லவா. சரி, அடுத்து என்ன பாடலை தருகின்றது ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம் என்று எண்ணி பார்ப்போம், கேட்டு விடுவோம்.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்த

காலம் காலமாக காவிய தலைவர்களிடமிருந்து கூட இந்த கேள்விக்கு பதில் காண முடியாத வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கொண்டு வந்து கேட்ட கேள்விகள் அத்தனையும் பருவத்தையும் ஆசையையும் பெண்மையையும் நாணத்தையும் காதல் பாசம் கருணை என்பதையும் ஊடறுத்து செல்லும் அந்த கேள்விகளை உங்களிடம் விட்டிருக்கின்றது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றின் நிலைவரம் கீதம். அன்பு உறவுகளை விடைகாண முடியாத கேள்விகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு, விடை தேடி செல்ல முடியாத நிலையில் இருக்கும் எங்களுக்கு இந்த பாடல் எங்கள் சிந்தனையை தூண்டி காற்றின் நிலை வந்து எங்களை என்னமோ செய்கின்றது என்று கூறிக்கொள்வதோடு அடுத்து வரும் பாடலும் என்ன செய்ய போகிறதோ தெரியாது. இது காற்றினிலே பெறும் கீதம் முன்றியல் தமிழ் வானொலி தருவது என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலையும் வானொலியில் தவள விடுகிறேன். அது வந்து உங்கள் வாசலில் புகுந்து உங்கள் செவிகளில் வந்து மனதிலே உங்களுக்கு எதை தூண்டுகிறதோ எனக்கு தெரியாது.

புரியவில்லை என்று கூறினாலும் புரிந்து கொண்டே ஆக வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தந்த காற்றினிலே வரும் கீதம் சொன்னது காதலின் வேகத்தையும் தாகத்தையும் ஆதங்கத்தையும் விரகத்தையும் எடுத்து கூறிக்கொண்டு வந்தது. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரித்துத்தான். ஆனாலும் காதல் என்பது தொட்டாலே பத்தி கொள்ளும், அரங்கேற்றத்திற்கு முன் அது அரங்கேறக்கூடாது என்ற அந்த ஆணித்தரமான கருத்தினை அங்கே நிலைநிறுத்தி வைத்தது அந்த பெண்மை. அங்கே பாவம் அந்த ஆண்மை என்றதை கூறிக்கொண்டு கூறாமல் கூறிக்கொண்டு சென்றது இந்த பாடல். மொன்றியல் தமிழ் வானொலி இந்த காற்றிலே வரும் கீதம் எடுத்து வந்த அந்த பாடல் காற்றலையில் நீர்களை நீங்கள் இணைந்து கொண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் அன்றாடம் மலர்வது போல் அல்லாமல் இடையிடையே பூத்து குலுங்கும் இந்த காற்றினிலே வரும் கீதம் நல்லது. அன்பு உறவுகளே, அடுத்து காற்றினிலே வரும் கீதம் கொண்டு வரும் கீதம் எதுவாக இருக்குமோ

வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் இருந்து சித்திரமே சொல்லடி என்று கேட்ட இந்த காற்றினிலே வரும் கீதம், பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து கேட்டது, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்ற பல கேள்விக்கு பதில் காண முடியாத கேள்விகளை கேட்டது. தொடர்ந்து ஆணின் நிலைமையை எடுத்து கூறி அங்கே அவன் ஒரு பாவி என்பதை கூறி ஆண் பாவம் திரைப்படத்தில் வந்த திரைப்பட பாடலை காற்றலையில் கீதமாக தந்த அந்த காற்றிலே வரும் கீதம், இப்பொழுது அந்த கவிக்குயில் திரைப்படத்தில் இருந்தே பெண்ணின் மனோநிலையை எடுத்து காட்டும் விதமாக ஒரு பெண் குயிலை பார்த்து பாடுவதான அந்த பாடல். வேறு பறவைகளை பார்த்து கேட்கவில்லை, குயில், அதிலும் கவி குயில் அங்கே வந்திருந்து கூவாமல் கூவிக்கொண்டிருக்கும் குயிலை பார்த்து கேட்பது போன்ற அந்த கேள்வி, மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா, யாரை தேடுகிறாய் நீ, கூவிக்கொண்டு நீ வாடுவராயா, அப்படி என்றால் அவனை வர சொல்லு என்று தன்னுடைய மனநிலை இன்னொரு விதமாக எடுத்து கூறியதை அந்த கவிஞர்களின் கவி வரிசைக்கு நாங்கள் சபாஷ் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது உறவுகளை. இது மட்டும் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றின் நிலை வரும் கீதம் தரும் இதமான பதமான இனிமையான நாதங்கள் கொண்ட கீதங்களாகும். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடலும் ஒன்றியல் தமிழ் வானொலி தரவிருக்கும் வேளையிலே நாங்கள் கேட்டு ரசித்திடுவோம் அந்த பாடலையும், காற்றினிலே வரும் கீதத்தில்.

மை பூசும் கண்ணழகி, மயில் போல நடையழகி, பாவாடை தாவணியில் 18 வயது அந்த பருவ மங்கை என்ன கூறுகின்றாள்? உலகத்திலே நாங்கள் எங்கள் பண்பாட்டுகளுக்கு அடக்கமாக பண்பாட்டு இலக்கணமாக நால்வகை குணம் உண்டு என்று கூறுகின்றோம். பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயர்ப்பு, அந்த நால்வகை குணத்தையும் கடந்து வருவதுதான் காதல். பாருங்கள், இந்த பாடலில் வந்த கருத்துக்கள் முழுவதும் யாரை பாவம் என்று கூறுகின்ற ஆணையா இல்லை பெண்ணையா? இதற்கு பெண் பாவம் என்று கூறிக்கொள்ளலாமா? இல்லவே இல்லை. இந்த பாடல் வந்த திரைப்படம் பூவா தலையா என்ற திரைப்படம். அன்பு உறவுகளே, இது வாழ்வியலில் நடைபெறும் நிதர்சனமான ஒன்றை இசை கூர்த்து சொற்களை அடுக்கி கவியாக்கி அதற்கு இசை மீட்டி வளமான குரல் கொடுத்து இதமாக எங்களையும் கேட்க வைப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் வந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். அடுத்து காற்றினிலே வரும் கீதம் ஒன்றியல் தமிழ் வானது எது தரப்போகின்றது என்று கேட்கும் வேளையிலே நீங்களே நீங்கள் தினமும் கேட்டு மகிழ வேண்டிய ஒரு வானொலி ஒன்றியல் தமிழ் வானொலி என்று எல்லோரும் கூறிக்கொள்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், உங்களுக்குள்ளும் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதை கேட்பதற்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டியது MTRFM.com. உலகின் பல பாகங்கள் இருந்தும் பண்பட்ட கலைஞர்கள், பயிற்றப்பட்ட கலைஞர்கள் பக்குவமாக பல் சுவை நிகழ்வுகளை நாள்தோறும் படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வானொலியில். அந்த வானொலியில் வரும் அந்த நிகழ்வுகளை கேட்டு நாங்கள் மகிழ்வதற்கு செல்ல வேண்டிய வானொலி MTRFM.com. அந்த காற்றினிலே வரும் கீதம் இப்பொழுது கலந்துவிடும் பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை உடனே கலந்து விடுகிறது அந்த பாடலை காற்றலையில். எல்லோரும் கேட்டு மகிழ்ந்துடுவோம். காற்றினிலே வரும் கீதம்.

அச்சமும் நாணமும் கொண்டவள் அங்கே அஞ்சி நாணி கோணி நின்றால் காதல் வருமா என்று கேட்டு தன்னை ஆடலுடன் அங்கே வந்தவள் பாடாத பாட்டெல்லாம் பாடி கேளாத பேசாத மொழியையெல்லாம் பேசிய அந்த பெண்மையை வரவேற்று காத்திருப்பவன் வேறு யாருமல்ல வீர திருமகன். இது வீர திருமகன் திரைப்படத்தில் வந்த பாடலை காற்றலையில் தந்து காற்றினிலே வரும் கீதத்தில் மகள வைத்தது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. நீங்களும் 24 மணி நேர தமிழ்ச் சேவைகளை நீங்கள் எந்த வழியிலும் கேட்டு மகிழ்வதற்காக முன்றியல் தமிழ் வானொலி உரிமையாளர்கள் உங்களுக்கென்று ஒரு இன்டர்நெட் வானொலி பெட்டியை இறக்குமதி செய்து உங்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெற்றுவிட்டீர்களா? பெற்றுக்கொண்டவர்கள் கேட்டு மகிழ்கின்றார்கள் என்று பெருமிதம் கொள்ளும் வேளையிலே பெற்றுக் கொள்ளாதவர்கள் பெற்றுக் கொள்ளும் வகையில் முன்னிலையில் வாழும் மக்களுக்காக நேயர்களுக்கு வசதியாக அங்கே சோவே செல்லோரன் சந்தியில் அமைந்திருக்கும் மார்ஷ மைல்ஸ் என்ற ஸ்தாபனத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வானொலி பெட்டியை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதை பெற்றுக் கொள்ளும் வகையும் அதை உபயோகப்படுத்தும் முறையும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் 51491239 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் 64787464115 என்ற தொலைபேசி இலக்கத்திலும் தொடர்பு கொள்வதோடு மட்டுமல்லாமல் MTRFM 247 ஸ்கைப் ஐடியிலும் எழுதி கேட்டுக்கொள்ளலாம். அந்த வானொலி பெட்டியை எப்படி உபயோகிப்பது, எங்கே பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது, எப்போது பெற்றுக்கொள்வது என்ற விவரங்களை எல்லாம் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். காரணம், அந்த இன்டர்நெட் ரேடியோ உலகின் எந்த பாகத்திலும் எந்த இடத்திலும் வைத்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கருவியாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நேயர்களே, இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் அழகாக மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் நாங்கள் செவி மடுத்திடுவோமே.

அன்பு உறவுகளே, இந்த உலகம் எமக்காக, இந்த பூமி ஒரு பழம் உதிர் சோலை, இந்த சோலை எமக்காகத்தான். காலையும் மாலையும் அதனுடைய மாயங்கள் ஜாலங்கள் அத்தனையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நாம் ஆட வந்த இந்த பூமியிலே நாங்கள் அழகாக ஆடியதை அனுபவித்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் அந்த பாடலே உள்கருத்தாக கூறப்பட்டிருந்த பொழுதிலும், வருஷங்கள் பல கடந்தாலும் இந்த வாழ்க்கை நியதியை யாராலும் மறக்க முடியாது என்பதை வருஷம் 16 திரைப்படத்தில் வந்த இந்த பாடல் எங்களுக்கு கூறி சென்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வளர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். ஆமாம், கீதங்களை நாங்கள் நேரடியாக மேடையிலும் வானொலியிலும் கேட்கின்றோம். ஆனால் அந்த நாதம், அந்த கீதம் வருவது காற்றலையில், அந்த காற்றின் அலைவரிசையில் தான் அங்கே உற்பத்தியாகி வருகின்றது கீதங்கள் இசைகள் எல்லாம் என்பதை எடுத்து காட்டி அதனுடைய நுணுக்கங்களை கூறிக்கொண்டிருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை நாங்கள் தினமும் கேட்டுட செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை சென்றல் மாலை மாறுதம் விடுமுறை விருப்பங்கள் போன்ற எத்தனையோ இனிப்பான என்றும் நினைக்க இனித்துக் கொண்டிருக்கும் நீங்காத நினைவுகளாக எங்கள் மனதை மீட்டிக்கொண்டிருக்கும் பாடல்கள் கொண்டு வரும் நிகழ்வுகளில் மொழிகள் தமிழ் வானொலியும் தருகின்றது காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வரும் அடுத்த பாடலையும் நாங்கள் செவி மடுத்திடுவோமே.

பழமுதிர் சோலையாக மலர்ந்துள்ள அந்த மலர்ச்சோலையிலே காலையிலே மலர்ந்து அங்கே ஆடி அசைந்து தேடி நிற்கின்றது எதையோ அந்த மலர். அந்த வேளை பார்த்து மாலை நேரம் ஆகியதோடும் அந்த மாலை தென்றல் வந்து விளையாடி கொண்டு செல்லும் வேளையிலே அங்கு ஆசை கொண்ட உள்ளங்கள் ரெண்டு வந்து ஓடியாடும் வேளையிலே நான்கு கண்களும் புதிய நாணம் எதுவும் இன்றி முதல்லே இந்த நாணத்துடன் சேர்ந்து வந்தவர்கள் புதிய நாணம் எதுவும் கொள்ளாமல் அங்கே கண்களை மூடிக்கொண்டு இன்பம் காணும் வேளை என்று கூறிய அந்த பாடலை தந்தது வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலி வானொலியில் தந்து எங்கள் வாழ்வியல்களை எடுத்து கூறி மயக்கி எங்களை கீதங்களில் திகைக்க வைக்கும் பாடல்களாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் தொடுத்து விடுகிறேன். கேட்டு மகிழ்ந்துடுவோம் நாம் அனைவரும்.

வீணை என்னும் மனைவியை மீட்டும் விரல்களாக வந்த அந்த கணவனின் இதழ்களை கொன்று கணவனும் மனைவியும் மாலையிட்டு கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கே என்று காட்டும் இந்த பாடல் இறைவன் தந்த பரம் இந்த பொது இந்த பழமுதிர் சோலை என்று கூறப்படும் பாறையில் வந்து வாழ்ந்து அன்பு என்னும் சின்னத்தினால் பிணைக்கப்பட்டு காதல் ஊன்றி கருத்தொருமித்து வாழ்ந்து வந்து வீணையை மீட்டும் விரல்கள் போல அந்த வீணை கணவன் மனைவி வாழ வேண்டும் என்ற கருத்தினை எடுத்து கூறியது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் வந்த இந்த பாடலை தந்த திரைப்படம் வாழ நினைத்தால் வாழலாம். தொடர்ந்து வரும் பாடலும் காற்றலையிலே வந்து காற்றிலே வரும் கீதமாக எங்கள் காதுக்கு ஒலிக்கின்றது அன்பு உறவுகளே.

பழமுதிர் சோலை போன்ற பாறைநிலு வானவில் போன்ற வாழ்க்கையை வாழும் எங்களுக்கு வெளிநாட்டில் வாழும் போது கூட இந்த காற்றினிலே தமிழ் வந்து வீசுகிறது. அங்கு புரியாத பூக்கள் கூட தலையை ஆட்டிக்கொள்ளுகின்றது என்பதில் பொக்கிஷமாக பொதிந்திருக்கும் கருத்துக்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அன்பு உறவுகளே. இத்துடன் இது நிறைவேறுகிறது எங்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். இதுவரை நேரமும் காற்றினிலே வரும் கீதத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என்னை தொடர்ந்து வானொலியில் கடமையாற்ற வந்திருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வழிவிட்டு வணக்கம் கூறி மீண்டும் ஓர் காற்றினிலே வரும் கீதங்களில் கீதமுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி அன்புடன் காற்றலையிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு, நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து, இப்பொழுது முதல் காற்றலையில் அனைவரும் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். முதலில் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் கவசம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எப்படித்தான் எப்படித்தான் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவியோடு ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் கேட்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்த பாடலை கேட்டிருப்பது ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி. ஒரு நாள் இரவு என்ற ஒரு காவிய பாடல் காவிய தலைவி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

0: நினைக்கிறேன்
1: அந்த பாட்டு.

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி. விஜயராணி, நீங்கள் தந்த பாடல் ஆகாயம் காணாத சூரியன் என்ற ஒரு பாடல், ஆலய தீபம் திரைப்படத்திலிருந்து எடுத்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷ், நீங்கள் தந்த பாடல் சூரத்துங்க அடரா அடரா என்ற ஒரு பாடல், கில்லி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து வரும் பாடலை தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி. அன்பேவா அருகிலே என்ற பாடலை கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்தில் இருந்து

ஒலிக்கும் பாடல்கள் விடுமுறை விருப்பத்திற்காக ஒலிக்கின்றன. சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலையும் கேட்போமே. வடமை போல இன்றும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடல், கோழி கூவும் நேரத்திலே என்ற வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து தினமும் எங்களோடு இசை பயணம் செய்யும் நீண்டகால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கேதீஸ் கார்மேகம் ஊர்கோலம் என்ற வரி காலமெல்லாம் உன் மடியில் திரைப்படுத்திருந்து பாட வைக்கின்றீர்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி அவர்களும் ஓடி வருவார். ரமணி, நீங்கள் இன்று அருமையான பாடலை தருகிறீர்கள். காதல் என்று 2014 ஆண்டு வந்த திரைப்படத்திலே ஓ ஜிங்கிலி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த வேளையிலே காசி திரைப்படுத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆத்தோரத்திலே ஆலமரம் என்று பாடுகின்றது. இந்த சிறந்த பாடலை தருகின்றார் சிங்காரப்பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

இந்த வழியிலே அடுத்து வரும் பாடலை சுவிட்சர்லாந்து நாடு சென்று ஜெனீவா நகர் நிரேஷன் தந்ததாக கேட்போம். விலையே உன் விலை என்ன என்ற ஒரு உட்கருத்து பொருந்திய ஒரு பாடலை விலை என்ற திரைப்படத்திலிருந்து நிரேஷன் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளுடைய பாடல் என்று ஒன்று இருக்கும் தானே என்று எங்களுக்கு தெரியும். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்து பாடலை காதல் என்னும் காவியம் என்று பாட வைக்கின்றார் என்னவள் அவர்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

பழமை போல என்றும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் இறுதிப் பாடலை தருகின்றார் கனடாவிலிருந்து சேனா ஆசான் அவர்கள். இதயவானில் உலவுகின்ற என்ற பாடல் வடிவங்கள் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒலித்து சென்ற சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இன்றைய பாடல்களை தெரிவு செய்து அனுப்பிய உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் என் மனதார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்று செல்லுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

விடுமுறை விருப்பத்தின் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தந்த பாடல். கன்னி ராசி என் ராசி என்ற வரி கொண்ட பாடல், குமார விஜயம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்க வேண்டும் விடுமுறை விருப்பத்தில் என்று தன்னுடன் இணைத்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துரைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கு இருக்கும் அடுத்த பாடல் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா ஜெய வீரபாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுஸ்ரீ சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல். ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இது குழந்தை பாடும் தாலாட்டு என்ற வரியோடு

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலோடு அடுத்து வரும் பாடல் என்றும் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தரும் பாடலாக நாங்களும் இணைந்து கேட்போம். அவரோடு அவருக்கு ஆறுதலாக பெரிய இடத்து பெண் திரைப்படுத்து பாடல். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நானல்லவா என்ற அற்புதமான ஆழமான கருத்துள்ள வரி கொண்ட பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர் மட்டுமல்ல அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான் சாஹில் வளமை போல உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளை நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படுத்து பாடல், தந்தன தந்தன தாளம் வரும். இனிமையான இந்த வரகொண்ட பாடலை சாந்தி சந்துரு நிர்மலம்மா இவர்கள் தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து கேட்டிருந்தபடி ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் கூறி வளமை போல என்றும் கேட்கின்றார் தமிழ்நாடு வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும். அவர்கள் தந்த அந்த பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படுத்து பாடல். ஆத்தோரம் மணல் எடுத்து என்ற வரி கொண்டு ஆரம்பித்து பாடுகின்றது முழு வரிகளையும்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பாடலை அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளோடு இணைத்து கேட்கும் பாடலாக ஒலிக்க கேட்போம். மஞ்சப்பொடி தீக்கையிலே என்ற வரி கொண்ட பாடல். செண்பகமே செண்பகமே திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்ட ஒரு பாடல் வாடி வெத்தலபாக்கு வாங்கித்தாரேன் போட்டுக்கோ என்ற பாடல். இந்த பாடல் வீரா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அக்காளுக்கு வளைகாப்பு என்ற ஒரு வரி கொண்ட பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். அந்த பாடலை இன்று காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம். அந்த பாடலை

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடல் கருந்தேள் கண்ணாயிரம் திரைப்படுத்து பாடல். பூந்த மல்லியிலே என்ற வரியை பல்லவியாக கொண்டு வரும் பாடல். இன்று இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கவேளை யாமிருக்க பயமேன் சரவணன் உங்கள் பாடல் காற்கலையில்

இந்த பக்கர மாற பக்கர ஹை ஹை ஹை பருப்புல காட்டிங்களா மச்சான் ஹை ஹை ஹை. அவ பேண்ட் தந்தா சட்ட தந்தா போட முடியல்லே, அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழுட்ட முடியல்லே.

0: பிரியாம்பா குத்தும்ப கஸ்தும்ப மார் பிரியாம்பா.
1: நீ போ நீ முன்னாலே நான் பின்னாலே,
2: போகாதே பின்னாலே பொண்ணுக்கு நல்லாலே.

பாடல்களோடு பாடல்களாக மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடல். அவர் கேட்ட ஒரு பாடல், அந்த பாடல் நாங்கள் ஒலிபரப்பது இல்லை என்று கூறியவளை மீண்டும் ஒரு பாடலை முயற்சித்தார். அந்த பாடலும் ஒலிபரப்புக்குள் அகப்படவில்லை. அதற்காக மீண்டும் ஒரு பாடல் அவர் கேட்ட திரைப்படத்திலிருந்து, பட்டணத்தார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றோம். அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. முறையோ என்ற வரியை முதல் வரியாக கொண்டு ஒலிக்கும் பாடலை கேட்போம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில்தான் தரமான ஒரு பாடலை வணிகர் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். சிதம்பரத்தில் இருந்து அந்த பாடல் நெல்லிக்கனி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நான் ஒரு கோவில் என்ற வரியை கொண்டு

அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருகின்றார் வளைகுடாமன் நீண்டகால உறவு ஜோஜ் அவர்கள். பொன்மானம் பூங்காவில் என்ற வாலிபமே வாபா திரைப்படுத்த பாடலை குவைத் ஜோஜ் உங்கள் காதோரம் அனுப்புகின்றது. முன்றியல் தமிழ் வானொலி.

நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது விடுமுறை விருப்பம். கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல் கேம் என்ற திரைப்படுத்த பாடல். குச்சிப்புடி நோக்கியதற்கு என்ற பாடலை தான் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்றும் முன்றியல் தமிழ் வானொலியின் கலம்பத்தில் ஒலித்த வேளையிலே அன்பு உறவுகள் வந்து இணைந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தங்களுக்கு மனதிலே பட்ட வேகமாக விவேகமாக பாடல்களை மொத்தம் 200 பாடல்களை குவித்து

என்றார்கள். அந்த வகையிலே அந்த பாடல்களை வந்தவர்கள் தந்த வேளையிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல்களுள் அதிக பாடலை யார், குறைந்த பாடல் யார் என்று அவர்களின் எண்ணிக்கை கூறிய வேளையிலே அவர்களுக்கு விருப்பமான பாடல்களையும் வழக்கம் போல இன்றும் தரும் வேளையிலே அவர்கள் விருப்பமாக சிலர் பாடல்களை அனுப்பியிருக்கின்றார்கள். எல்லோருடைய பாடல்களையும் இப்பொழுது காற்றலையில் தர முயலுகின்றேன். எட்டு உறவினர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். எட்டு உறவினரும் 200 பாடலை கலந்து பகிர்ந்த வேளையிலே நான் முதலில் எங்கள் நாச்சியார் கோயில் தேவா, நீங்கள் தந்த பாடல்களுள் ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடல் பத்ரகாளி திரைப்படத்தின் ஒலிக்கின்றது, கண்ணன் ஒரு கைக்குழந்தை என்று.

காற்று ஒலிக்க இருக்கும் பாடல் மலரென்ற முகம் என்று சிரிக்கட்டும் என்ற பாடலை கஸ்தூரி நீங்கள் இணைத்த பாடல்களுள் ஒரு பாடலாக தெரிவு செய்து அந்த பாடலை லண்டன் கஸ்தூரி உங்களுக்காக மொழிகள் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு என்று முதன் முதல் வந்து இணைந்தாலும் உங்களை வருக வருக என்று வரவேற்று மீண்டும் பல பாடல்களை தருவீர்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடல் இப்பொழுது காற்றலை ஒலிக்கின்றது. மீண்டும் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து மலரென்ற முகம் என்று சிரிக்கட்டும் என்ற பாடல்.

அடுத்த பாடலாக நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வருகின்றார். அவர் தந்த பாடல்களுள் சிறப்பாக ஒரு பாடல் எங்கள் எல்லோரையும் கவர்ந்த பாடலாக தருகின்றோம். வீர பாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அவர் தெரிந்தோ தெரியாமல் உடனே தவறுதலாக வேறு பாடலை தந்தவளை உடனே இந்த பாடலை தந்து சென்ற வாழ்த்துக்கள் அவருக்கு கூறிக்கொண்டு இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். ஞானசேகரன் உங்களுக்கான பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், அட்ட அவதானியாக இருந்து கொண்டும் எங்கள் வானொலியை சிறக்க வைக்க வேண்டும் என்று ஓடி வந்து குறைந்த அளவில் இருந்தாலும் நாங்கள் நிறைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து ஆதரவு கொடுக்கும் சந்தனராஜ் அவர்கள் மண்டிக்கை சிதம்பரத்திலிருந்து பணிச்சுமையோடு இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து சிறந்த பாடல்களை தந்த வேளையிலே உங்கள் பாடல்கள் ஒரு பாடலை என்று தெரிவிக்கின்றேன். அந்த பாடல் மனச மடிச்சு கட்டு என்ற பாடல், கண்ணு படப்போகுத யாத்திரை படத்திலிருந்து உங்களுக்காக.

இனிமையான பாடல்களை இதமாக நாங்கள் கேட்டு மகளும் இந்த வேளையில்தான் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எங்கள் திருப்பூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள் தந்த பாடல். அவர் ஓசூரில் இருந்தாலும் எங்களோடு இணைந்து வலைத்தளம் குறைவாக இருந்தாலும் சிறப்பாக விளையாடியிருந்தார். அவருக்காக வரும் பாடல் அவர் எழுதியிருந்தார் தனக்கு விருப்பமான பாடல் என்று. அந்த வகையிலே எங்கள் சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள் நான் தந்தனத்தம் என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம் உங்களோடு வாழ்த்துக்களோடு.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக அழகாக எங்கள் எல்லோரையும் மகள வைத்து சென்ற உறவுகளுள் அடுத்து வரும் பாடலை தர விரும்பி எழுதி இருக்கின்றார். ஆலயமணி என்ற திரைப்படத்திலிருந்து சட்டி சுட்டதடா என்ற பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். இதோ அந்த பாடல்.

கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா.

பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க யானம் வந்ததடா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக என்று பார்த்தால், நீண்ட நாட்களுக்கு பின் வந்து இணைந்து தொடர்ந்து எங்களோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தர்மபுரியிலிருந்து வழக்கறிஞர் ராஜராஜன் அவர்கள். ராஜராஜன் அவர்கள் அழகாக இறுதி நேரத்தில் வந்தாலும் இணைந்து கொண்டு சிறப்பித்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு அவர் தனக்கு விருப்பமான பாடலை எழுதியும் அனுப்பியிருக்கின்றார். ஆகா கல்யாணம் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று, மலையின் சாரலில் என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல் இப்பொழுது.

இன்று பாட்டுக்கு பதில்பாட்டு நிகழ்வை 200 பாடல்களை தந்த வழியே அந்த 200 பாடலுக்குள்ளும் அதிக பாடலை தந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். கோவை மாநகரம் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் வளமை போல அவர் வந்து நிகழ்ச்சியில் கலந்தாலும் தான் விரும்பும் பாடல்களை எல்லோருடைய பாடல்களையும் கொடுத்து கேட்டு மகிழ்ந்து இறுதியாக கேட்கின்றேன் தாருங்கள் என்று கேட்பார் அந்த பெருந்தன்மையோடும். அந்த வகையில் அவருக்காக அவர் எழுதி அனுப்பியிருந்தார் தனக்கு விருப்பமான பாடலை. அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவர் தந்த பாடல் என் மனசுல அடி உன்னை என்று ஆரம்பிக்கும் சீறி வரும் காலை திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல் இப்பொழுது இறுதி பாடலாக வருகின்றது.

நிகழ்வுகளில் நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். சர்வதேச வானொலியாம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காரைக்கிழமைகளிலே ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்ச்சியை நிகழ்த்தும் வேளையில் பலரும் வந்து அதை ரசிக்கும் வண்ணம் சுவைக்கும் வண்ணம் இணைந்து அழகாக நகைச்சுவையோடு சோர்வில்லாமல் அந்த நிகழ்ச்சியை 2 மணி நேரம் கண்ணமூடிக்கொண்டிருப்பது போன்று நிறைவு செய்து செல்லும் அன்பு உறவினர்கள் இணைந்து சிறப்பித்து 200 பாடல்களை தந்து சென்ற வேளையில் அவர்களுக்கு விருப்பமான பாடல்களாக இந்த பாடல்களை ஒலிபரப்பி மன நிறைவு கண்டு செல்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. நீங்களும் மன நிறைவு கண்டிருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி காற்றல் இன்று விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்து பாடல்கள் ஒலிபரப்பும் வேளையிலே முதல் பாடலாக ஒலிபரப்ப வைக்கின்றார் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் நீங்கள் வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வளசு துறைபாண்டியன் காந்திமதி இவர்களை மணித்து கேட்கின்றீர்கள் அந்த பாடல். கலை மாமணியே சுவை மாங்கனியே என்று வரி எடுத்து பாடும் பணம் பெண் பாசம் திரைப்படுத்து பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை அன்புடன் தர விளைகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்களும் வழமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் கடல் அலைகள் கால்களை என்று ஆரம்பிக்கும் முதல் வரி பொம்பள மனசு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற அற்புதமான தத்துவம் உள்ள ஒரு பாடல் பாத காணிக்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று தன்னுடைய சுமையை தாங்கும் அன்பு உறவுகளோடு இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இணைந்து கேட்டிருக்கும் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நீண்டகால உறவு நாகப்பட்டினத்திலிருந்து. அவருக்கு சுமைகள் பாரங்கள், மனச்சுமைகள் பாரங்கள் குறைய வேண்டும், மனிதனாக வேண்டும் என்று எங்களோடு மீண்டும் இணைந்து கலகலப்பாக அவர் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பாடலை அவரும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசிகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகித் இவர்களை அணைத்து உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார்கள். அந்த பாடலை பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து அவருக்கு பாட வைத்து விடுவோம்.

0: வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ.
1: உறவுகளோடு உறவுகளாக குங்கும சிமிழ் பாடல் ஒன்று கூட்ஸ் வண்டியிலே என்று பாட வைக்கின்றார். இன்றைய தின வாழ்த்துக்களை தரும் அன்பு நேயர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வழமை போல கண்ணன் சங்கர், ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன் அவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல் கூட்ஸ் வண்டியிலேயே.

ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் தித்திக்கும் தேனான பாடல்கள் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன.

மனிதன் தமிழ் வானொலியை நாடி நாங்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்திட வேண்டும் என்று தங்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தேடி கொண்டு வந்து பாடி பெற வேண்டும் என்று கேட்கும் வேளையிலே மனிதர் தமிழ் வானொலி அவர்களை ஒன்றாக கூட்டி பாட வைக்கின்றது எல்லோருடைய காதோரமும் கூடி மகிழ்ந்திடும் வண்ணம். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் இட்லி கடை என்ற திரைப்படத்து பாடலாக அமைந்திருக்கின்றது. ஏன் சாமி தந்தானே என்ற முதல் வரியை கொண்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்த சேப்பு விஜயராகவன் அவர்கள் எங்கள் எல்லோரையும் இணைத்து கேட்க வேண்டும் என்று ஆவலோடு கேட்டபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஒரு சோக கீதமாக பாட வருகின்றது என்று எழுதி இருக்கின்றார் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து. அந்த பாடல் பாட இருக்கின்றது தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று. இதோ அந்த பாடல் கிருஷ்ணா உங்களுக்காக.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்லா, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

அடிப்படையிலே நீங்கள் உங்கள் மனைவியின் பெயரிலும் ஒரு பாடலை கேட்டு மகளை இருக்கின்றீர்கள், எங்க முதலாளி என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் என்று திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களின் பெயரிலும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் கேட்க விரும்பும் பாடலாக எழுதியிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து.

அடுத்து வரும் பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல், கடவுள் உள்ளமே ஓ கருணை இல்லமே என்று பாடுகின்றது அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று எங்களோடு கூடி மகிழ்ந்திட வேண்டும் என்று கேட்டது தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தாவிக் இவர்களும்.

இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் வேளையில் இன்னொரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்புடனே தமிழ்நாடு பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். பக்தி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே என்று கூறும் வரிகொண்ட பாடலை சிதம்பரத்திலிருந்து அவர் கேட்கும் பொழுது அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் டி எல் மகாராஜன் அவர்கள் பாடியிருக்கின்றார் என்று தெரிய வருகின்றது. கேட்போம் அந்த பாடலை பக்தியோடு.

அறிஞர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையக தொடர்ந்து ஒலிபரப்பாகும். 24 மணி நேர பணியிலே விடுமுறை விருப்பத்திற்கான பணி ஒலிக்கின்றது. பாடல்கள் கேட்போமே.

தொடர்ந்து ஒலுக்கி இருக்கும் அற்புதமான பாடல் ஒன்று, படகோட்டி திரைப்படத்து பாடல். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை என்று ஆரம்பிக்கும் பல்லவியோடு மிகுதியையும் தர வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி எழுதி அனுப்பியிருக்கிறார் அன்புடன் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். சோமாஸ்கந்தன் அவர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடலை உங்களோடு வளமைப்போடு என்றும் ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் செவிமடுக்கின்றார்களும், நாங்களும் இணைகின்றோம்.

0: ஒன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்கள் அடுத்து ஒரு பாடல்கள் இன்று எல்லோருடைய உள்ளத்திலும் கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நாடு எங்கே போகின்றது, மக்கள் வாழ்க்கையின் பயணம் எப்படி போகின்றது என்பது என்னும் வேளை தெளிவான கருத்தோடு வரும் பாடலாக அன்று வந்த தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து சத்தியம் பொய்யாக்கும் தர்மம் பொய்யாக்கும் என்ற கருத்தோடு வரும் ஒரு பாடல். வேலூர் மாவட்டம் பாலப்பாங்கம் அன்பு மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கிறீர்கள் மகளே, ஒலிக்கின்றது அந்த பாடல் விழிப்பான உணர்வோடு.
1: பாஞ்சலை சபதத்தால் பாரத போர் ஏற்பட்டது. பாரத போரின் விளைவினால் பாருக்கெல்லாம் பகவத்கீதை கிடைத்தது. கிருஷ்ணாவதாரத்தோடு 9 அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன. 10வது அவதாரம் எதுவோ?
2: கல்கி அவதாரம்.
1: அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள்?
2: கலி முற்றும் போது.
1: கலி முற்றிவிட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது?
3: சத்தியம் பொய்யாகும் தர்மம் தலை

எதிலும் கலப்படம் என்னும் நிலைமை வர.

புல்லரும் பொய்யரும் கள்வரும் கயவரும் புயவலி கொண்டாட பெரும் செல்வ மிகுத்தவர் வல்ல மயுத்தவர் ஜெயம் ஜெயம் என்றார்.

உறவுகளாக, உறவோடு உறவுகளாக, ஆத்திலே தண்ணி வர என்ற ஒரு பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்து பாடலாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல்.

பாத்தியமா போவதும் ஏன்? பாத்தி கட்டி நாத்து நட்டு பலன் எடுக்கும் நாளையிலே பூத்ததெல்லாம் வேறொருவன் பாத்தியமா போவதும் ஏன்? கண்ணம்மா கண்ணம்மா கலப்பை புடித்த

பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவது என் சொன்னம்மா. பஞ்சடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்வோன் கண்ணம்மா, இங்கு கந்தலுடை கட்டுவது என் சொன்னம்மா. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை போடுவதே. காத்திருக்கும் அத்தை மவன் கண் கலங்கி நிற்கையிலே, நேற்று வந்த ஒருவனுக்கு மாத்து மாலை.

பார்த்து சொல்லம்மா, ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன் கண்ணம்மா, கண்ணம்மா அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் சொல்லம்மா.

நாம் பாடும் பாடல் பாடவா உன் பாடலை என்று கேட்டு எழுதியிருப்பவர் அன்பு மகள் ரேவதி, கே கே நகர், சென்னையிலிருந்து அன்பு பேரன் ரித்விக் அவர்களை அணைத்து நாம் பாடும் பாடல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடவா உன் பாடலை என்ற வகையிலே பாட வைப்போம் அந்த பாடலை.

அடுத்து ஒழிக்க இருக்கும் இன்றைய பாடல்களுள் நீண்ட கால உறவு, வளைகுடாமன், குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் அவர்கள் அழகூரில் பூத்தவளே என்ற பாடலை திருமலை திரைப்படத்திலிருந்து பாட வைத்து எங்களையும் கேட்க வைக்கின்றார்.

பாடல்கள் எல்லாம் போதும், எனது பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் தானே என்று நினைத்தது யாரோ என்ற வரி கொண்ட பாடலை பாட்டுக்கொரு தலைவன் திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் அனுப்பி வைத்து கேட்டு எங்களையும் மகள வைக்கின்றீர்கள் இனிமையான இந்த பாடல்களை. அப்புறமா

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் NTR FM ரேடியோ. உறவுகளையும் நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகளை இருக்கின்றோம். முந்தையர் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமை போன்று விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்தொருள் வெறும் பாடலோடு ஆரம்பித்து வைக்கின்றார் இன்றைய விடுமுறை விருப்பத்தை. சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். காலங்களில் அவள் வசந்தம் என்ற காவிய பாடலை முதல் பாடலாக தருகின்றார்.

அடுத்து வரும் பாடலை தருவது இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி. டிராஞ்சி தரும் அந்த பாடல் எனதுயிரே எனதுயிரே என்று பாடுகின்றது பீமா திரைப்படத்தில் இருந்து.

இந்த பாடலை கேட்ட எங்களுக்கு மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தரும் பாடலையும் கேட்க வேண்டும் போல இருக்கின்றது. கண்ணன் மனம் என்னவோ என்று கூறும் அற்புதமான காவிய பாடல் வசந்த ராகம் திரைப்படத்திலிருந்து இன்று பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலை தனுஷன் கனடா மொன்றியலில் இருந்து தருகின்றார். உன்னை இப்ப பார்க்கணும் என்ற கயல் என்ற திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் அடுத்த பாடல் அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல் மலர்கள் நனைந்தன பணியாலே இதமான இந்த இனிய பாடல் இதய கமலம் திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது முந்தியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அன்புடன் நாங்கள் கேட்டு மகிழும் இந்த பாடலை அடிக்கடி கேட்க வேண்டும் போல்தான் இருக்கின்றது. அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலாக ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களுள் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடியாக வந்து ஜோடி பாடலை எப்பொழுதும் கேட்பார்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் இன்று கருணா என்ற திரைப்படத்து பாடலை தருகின்றார். மலரே மௌனமா என்று கேட்டு பாடுகின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து பாட வைக்கின்றார். ஒரு பாடலை நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ஒரு பட்டாம் பூச்சி என்ற காதலுக்கு மரியாதை திரைப்படத்து பாடலை கே டி அவர்கள்

0: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: நீண்ட காலமாக எங்களோடு இணைந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். பாதகத்தீ கண்ணுபட்டு என்ற கழுகு இரண்டு திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடல்கள் அடுத்து வரும் பாடலை தருகின்றார். அன்பு உறவாக அருள் மோகன் இங்கிலாந்து நாட்டில் இருந்து சின்ன வெண்ணிலா என்ற காதல் ரோஜாவே என்ற திரைப்படத்து பாடலை ஒலிக்க

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க தொடங்கும் அடுத்த பாடல் K13 என்ற திரைப்படுத்து பாடல். பாடலோ பிக்கி லிக்கி பிக்கி லிக்கி என்று வரி கொண்டு பாடுகின்றது. சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர். நிவேஷன், நீங்கள் தந்த பாடலாகும்.

தொடர்ந்து ஐரோப்பிய மன்னால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்பது உண்டு, என்னவள் என்றும் பாடலை தந்திருக்கின்றார். என்னுயிர் தோழி கேளொரு செய்தி என்ற வரியை கொண்ட கர்ணன் என்ற திரைப்படத்து பாடலை இன்று என்னவள் தந்தவளை நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ஈழமணி திருநாட்டில் இருந்துதான் தந்திருக்கின்றார்.

இதோடு பாடல் வளமை போல வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு பழைய திரைப்படத்து பாடல், அன்றைய பாடல் போல் ஒன்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையாகவோ என்னவோ கர்ணாவிலிருந்து காவை சேனா ஆசான் என்று விடுமுறை விருப்பத்திலே இந்த பாடலை தாருங்கள், நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேலை என்று கேட்டவர்களில் ஒலிக்கின்றது அந்த பாடல். வீர அபிமன்யு என்ற திரைப்படத்திலிருந்து பார்த்தேன் ரசித்தேன் என்ற பக்குவமான வரி கொண்டு.

இவளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்ப கீதங்கள் தித்திக்கும் தேனான பாடலாக திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் சொல்கின்றன. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி மகிழ்ந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் மகளோடு, அன்போடு, தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கலம் TRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடுகின்றேன், நாங்களும் நலம் என்று கூறுகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. உறவுகளே, கடந்த நாட்களிலே நாங்கள் 347 பாட்டும் பதங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த 348 பாட்டும் பதங்களையும் பல படைப்பாளிகள் அழகாக படைத்து

கடந்த 127 பாட்டும் பதங்களுக்கு படைப்பளித்த சிந்தனை செல்வன் இன்று தன்னுடைய 128வது படைப்பினை கொடுத்து அரங்கேற்றுகின்றார். பாட்டும் பதகம் 348. சர்வதேச வானொலியாம் மூன்றியால் தமிழ் வானொலியை இணைந்து நிறைவிப்பவர்கள் பலர் நேரிலும் வீட்டிலும் இருந்து வெளியிலும் இருந்து இதை கேட்டு பக்குவமான ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கும் வேளையிலே இது ஒரு தரமான படைப்பு, தலைசிறந்த படைப்பு என்றெல்லாம் புகழாரம் சூட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று நாங்கள் கேட்க இருக்கும் பாட்டும் பதமும் 348 ஆன 128வது படைப்பாளி தன்னுடைய சொந்த கருத்தில் உருவாகிய சிந்தனையில் செதுக்கி வைத்த 11 பதங்களுடன் இன்றைய பாட்டும் பதத்தையும் மலர வைக்கின்றார். அந்த 11 பதங்களும் என்ன கூறப்போகின்றது என்றால், எங்கள் வாழ்க்கையை பற்றித்தான் கூறுகின்றது. வாழ்க்கை பயணத்திலே மனிதன் செய்த சாதனையை கூற வருகின்றது. கடவுள் ஒரு சாதனையை செய்துவிட மனிதனும் ஒரு சாதனையை செய்திருக்கின்றான். மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. கேட்டுத்தான் பார்ப்போமே. பாட்டும் பதமும் 348 முதலாவது பதத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பித்து வைக்கின்றார் படைப்பாளி. சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்தில் இருந்து இதுவோ அந்த பாடல்.

கடவுள் என்ற பதம் இந்த பாடல் தந்து சென்றது அல்லவா முதல் பதமாக? அந்த முதல் பதம் கடவுள் என்பதையே நாங்கள் இன்றைய பாட்டும் பதத்தின் முதல் பதமாக அடிகோலிக் கொள்வோம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக அவர் உறவாடும் நெஞ்சம் என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்றை சரியாக தெரிவு செய்து தருகின்றார். அந்த பாடலும் பாடுகின்றது இப்படி.

இரண்டு பாடல்களையும் கேட்ட வேளையிலே இரண்டு பதங்களை பெற்றுக் கொண்டோம். கடவுள் படைத்தானே என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் எதை என்று நாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இன்றைய பாட்டும் பதத்தை அலங்கரிக்கும் மூன்றாவது பாடல் தங்கப் பதக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இந்த பாடல் நமக்கு அளித்த முதல் பதம் நல்ல என்ற பதம். கடவுள் படைத்தானே நல்ல என்று வந்துவிட்டது. கடவுளின் படைப்பெல்லாம் நல்லது தானே. இங்கே நான்காவது பாடலுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க தேவையில்லை, அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்து பாடலை கேட்டு நான்காவது பதத்தை பெற்றுக் கொள்வோம் உடனடியாக.

உறவுகள் என்ற பதத்தை அழகாக பாடி தந்தது நான்காவது பாடல். நான்கு பதங்களை ஒன்றாக்கி படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள். ஆம், கடவுள் படைத்து வைத்த உறவுகள் அத்தனையும் நல்லவை என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த பாட்டும் பதமும் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றதும் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் ஒன்றுக்கொன்று நல்லதாகத்தான் இருக்கின்றது. கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள். அப்படி என்றால் ஐந்தாவது பதம் எதுவாக இருக்கலாம்? அதற்காக அப்போதே சொன்னேன் கேட்டையா என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றார். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது.

கேட்டோம் ஐந்தாவது பாடலை, எல்லாம் என்று வந்திருக்கின்றது அந்த பதம். அந்த பாடலிலே வந்த எல்லாம் என்ற பதம் ஐந்தாவது பதமாக வரும்பொழுது முதலில் கேட்ட நான்கு பதங்களோடு பொருத்துவோம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் என்று வந்திருக்கின்றது. அற்புதமான இந்த பதங்களை தெரிந்தெடுத்து பொருத்தமான கருத்தை பதமாக கொண்டு வந்து பொருத்தி எங்களை விழிப்படைந்து ஒரு சிறப்பான கருத்தை தர இருக்கின்றார் என்ற பாட்டும் பதமும் படைப்பாளி சிந்தனை செல்வன் அவர்கள் தன்னுடைய 128வது படைப்பிலே. ஆறாவது பதத்தை ஒரு தடவை கேட்டு பார்ப்போம். கடவுளை கண்டேன் திரைப்படுத்து பாடல்தான் அந்த பாடல். எங்கே அது எப்படி இருக்கின்றது? இப்படி பாடுகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

பொய் என்ற முதல் வரியை தாங்கி பாடியதல்லவா அந்த பாடல். பொய் என்றதை கொண்டு சென்று ஆறாவது பதமாக முதல் வந்த ஐந்து பதங்களோடும் பொருத்தி பார்ப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் மாறி வருகின்றது போல் தெரிகின்றது. கருத்துக்களை எங்கே புறபுறுப்பாக செல்வது போல் தெரிகின்றது. ஏழாவது பதத்துக்கு ஓடுவோம், தேடி பார்ப்போம். கப்பல் ஓட்டிய தமிழன் திரைப்படத்தில் அதிகமாக நாங்கள் கேட்ட பாடல் என்றும் இந்த பாட்டும் பதமும் 348க்கு உதவுகின்றது போல் தெரிகின்றது. கேட்போம் அந்த பாடலை.

வந்த பதம் என்று ஆரம்பித்த பாடலே அந்த என்ற பதத்தை கொண்டு செல்வோம். முதல் பதத்தை முதல் வந்த ஆறு முதல் பதங்களையும் ஒன்று சேர்த்து படித்து இதையும் சேர்த்து ஏழாவது பதமாக பொருத்துவோம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று எங்களை ஒரு தடவை மௌனமாக்கிவிட்டது அல்லவா? அப்படி என்றால் எட்டாவது பதம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படுத்த பாடலை உடனடியாக தந்துவிட்டார் எட்டாவது பதமாக. கேட்டுவிட்டு பொருத்தி படிப்போம் அந்த பாடலையும்.

சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் பாடி சென்ற வேளையிலே அதை சொல்லத்தான் இந்த பாடலை தந்தாரோ இந்த பதத்துக்கு என்று எண்ணிக்கொண்டு சொல்லத்தான் என்ற முதல் பதத்தை எடுத்து எட்டாவது பதமாக பொருத்தி படித்துத்தான் பார்ப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான். ஒன்பதாவது பதம் அடுத்த பதத்தை உடனே தருகின்றது. அந்த பதத்துக்காக ஒன்பதாவது பாடலை கேட்போம். அந்த பாடலும் மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

மனிதன் என்ற திரைப்படத்து பாடலும் மனிதன் என்றுதான் ஆரம்பித்து பாடியது. அதனால் நாங்கள் மனிதன் என்ற பாதத்தை கொண்டு சென்று ஒன்பதாவது பதமாக முதல் வந்த எட்டு பதங்களோடையும் பொருத்துவோம், ஒரு தடவை படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் பத்தாவது பாடலை கேட்போம். நிச்சய தாம்பூலம் திரைப்படுத்து பாடல் மீண்டும் பாட இருக்கின்றது. எங்கே அந்த பாடலை கேட்போம்.

மீண்டும் ஒரு படைத்தானே பதம் வந்து கிடைத்திருக்கின்றது. அது எப்படி பொருந்துகிறது என்று பொருத்தி படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள் எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே. கடவுள் எல்லாம் நல்லம் என்று படைத்து விட்டார், மனிதன் பொய் என்று சொல்வதற்கு படைத்திருக்கின்றானே என்ற கருத்தை கொண்டு வந்து கூறுகின்றது. கடவுள் படைத்தது எல்லாம் நல்லம், அந்த நல்லவையெல்லாம் எங்களுக்கு நல்லவையாக தோன்றும் பொழுது அது பொல்லாதவையாக கூடாதவையாக பொய்லாந்தது எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் ஏதோ ஒன்றை மனிதன் படைக்கின்றான், அது எதுவாக இருக்கும் என்று 11வது பாடல் வந்து பதத்தை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முழுமையாக்குகிறது. பாட்டும் பதமும் 348 பணம் பந்தியிலே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அது எப்படியான பாடல் கேட்போமா?

பணம் என்ற பதத்தை 11வது பதமாக தந்து இன்றைய பாட்டும் பதமும் 348 பூர்த்தி ஆக்குகின்ற தன்னுடைய 128வது படைப்பிலே சிந்தனை செல்வன். எங்கே அவர் சிந்தனையில் உதித்த அந்த 11 பாடல்களையும் தந்த 11 முதல் பதங்களையும் பொருத்தி ஒரு தடவை படிப்போம். கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். அடே அப்பா, இப்படியான ஒரு உண்மையை என்று தெரிய வைத்திருக்கின்றது பாட்டும் பதமும் 348. இந்த கடவுள் படைத்த உறவுகள் எல்லாம் நல்ல உறவுகள். இந்த நல்ல உறவுகள் எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்ட அந்த பணம் வந்து பிரித்து அந்த உறவெல்லாம் பொய் என்று கூறும் அளவுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. பணம்தான் முதல், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஆக்கிவிட குணத்தோடு வாழ்ந்த உறவுகள் எல்லாம் இந்த பணத்தாலே குலைந்து விட்டன. கடவுள் படைத்தது நல்ல உறவுகள், அவையெல்லாம் பொய் என்று ஆக்கிவிட்டது இந்த பணம். இப்படியான கருத்தை உள்ளடக்கி தான் இந்த 11 பதங்களையும் பக்குவமாக பொருத்தி பதங்களை பொருத்த வேண்டும் என்று பாடல்களை தெரிவித்து அழகாக பொருத்தி எங்களுக்கு சரியாக தந்திருக்கின்றார் இன்றைய படைப்பாளி. கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். இந்த பணம் என்று ஒன்றை யார் கண்டது? கடவுள் அல்ல, மனிதன். மனிதன் கண்டுபிடித்துக் கொண்டு வந்த அந்த பணம் இன்று இந்த உறவுகள் எல்லாம் போய், பந்தங்கள் எல்லாம் போய், சொந்தங்கள் எல்லாம் போய், வாழ்வில் எல்லாம் பொய் என்பதை ஆக்கிவிட்டது இந்த பணம் என்ற பசாசு. அதனால் தான் இன்றைய பாட்டும் பதவும் உங்களுக்கு கூறி செல்கின்றது, கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். இந்த பணம் வந்து இப்படி செய்துவிட்டது என்ற கருத்தை எங்கள் காலத்திரமாக விழிப்புணர்வோடு தந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகமான கருத்தை தந்து எங்களை விழிப்படைய வைப்பதோடு மட்டுமல்லாமல் கடைபிடிக்கவும் வைக்கின்றது போல் தெரிகின்றது. பணம் பெரிதல்ல, உலகத்திலே குணம் பந்தம் சொந்தம் உறவுகள் நல்ல நல்ல உறவுகளை எல்லாம் இந்த பணம் இழக்க வைக்கின்றது. அதனால் பணத்துக்கு முதன்மை கொடுக்க தேவையில்லை, குணத்துக்கும் குலத்துக்கும் மனிதங்கள் உறவுகளுக்கும் மதிப்பை கொடுப்போம். மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன், கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம். அற்புதமான பாட்டும் பதமும் இந்த 11 பதங்களோடு நல்லதோர் கருத்தை சென்று நிறைவாகி செல்லுகின்ற இந்த வேளையில் படைப்பாளிக்கு நன்றி கூறி சேர்ந்து என்னோடு கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு, கடவுள் படைத்தானே நல்ல உறவுகள், எல்லாம் பொய் என்று சொல்லத்தான் மனிதன் படைத்தானே பணம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, மகிழ்வோடு, தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 12 மாதம் 18 நாள், 18 என்பது ஒரு அதிர்ஷ்டவசமான இலக்கம், பக்திமயமான இலக்கம் என்று பல வரலாறுகள் கூறினாலும் இன்று 18 நாள் என்றவுடன் இன்னும் 12 நாட்கள் தானே இருக்கின்றது இந்த வருடத்தை நாங்கள் கடந்து செல்வதற்கு. அன்று நான் கூறினேன் இந்த 2021 எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு நிகழ்ச்சி. அதேபோன்று 2022 எது கூட வருகின்றது என்று அந்த ஆண்டை கடந்து போகும் வேளையில் தான் எங்களுக்கு தெரியும். இத்தனை ஜோதிடங்கள், ஜோசியங்கள், ஆரூடங்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். ஆண்டு வருவதற்கு முன்பு ஆண்டின் பலன்களை கூறுகின்றார்கள். இத்தனை ஊடகங்கள் திறக்கும் இடமெல்லாம் அந்த பலாபலன்கள் தான், கிரக பலன்கள், யோகம. உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஜாதகம் பார்ப்பவர்கள் அல்ல, கிரகம் பார்ப்பவர்கள், நாள் நட்சத்திரம் பார்ப்பவர்கள் அல்ல. நாங்கள் கிழிப்பதுதான் கிழிக்கப்படும். ஒரு கடதாசியை கிழித்து விட்டால் ஒரு நாடு, ஒரு நாள் போய்விடுகிறார். அந்த கிழிப்பிலே தான் நாங்கள் என்ன படைத்தோம் என்று தெரிகின்றது, எங்களுக்கு என்ன வந்து சேர்ந்தது என்று தெரிகின்றது, என்ன சேர போகின்றது என்று தெரிகின்றது, நாளைய திட்டம் என்ன வந்து தெரியப்போகின்றது, இந்த வருடத்தை எப்படி கழிக்க போகின்றோம் என்பதை ஆரூடம் பார்த்து தெரிவதல்ல, ஜோசியம் பார்த்து சொல்வதல்ல, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்தை நான் ஆதங்கத்துடன் பேசவில்லை. உங்களை சந்திப்பதில் நான் வணக்கம் நன்றி அடைகின்றேன். இன்றைய காரைக்கிழமை 18 நாள் 12 மாதம் 2021 ஆண்டு, அந்த மாதம் ஆங்கில மாதமோ, இந்திய மாதமோ, ஆசிய மாதமோ, இலங்கை மாதமோ, தமிழ் மாதமோ என்று நான் கூற வரவில்லை. அந்த வருடம் ஒரு பொதுவான வருடம். உலகளாக இருக்கும் மக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒரு தேதியை வைத்து நிர்ணயித்திருக்கின்றார்கள். தங்கள் தங்களுடைய ஸ்தாபனங்களில் தங்களுடைய கலாச்சார பண்பாடு விழுமியங்களை மதங்களை பின்பற்றும் பொழுதுதான் தங்களுக்கேற்ற கலண்டர்களை தங்களுக்குள்ளே உபயோகிக்கின்றார்கள். பொதுவாக இந்த கலண்டர் தங்களுக்கு 12 மாதம், ஆங்கிலத்திலே ஜனவரி டு டிசம்பர் என்று கூறுகிறார்கள். அதைத்தான் நாங்கள் தை மாசி பங்குதி என்றெல்லாம் கூறிக்கொண்டு போகின்றோம், சித்திரை வைகாசி என்று கூறிக்கொண்டு போகின்றோம். அது வேறுபடியாகும். நன்றாக ஒன்று கவனிக்க வேண்டும், நல்ல அன்பு உறவுகளே, அறம் என்பதுதான் உலகில் முதல் தோன்றியது. அந்த அறத்தை நாங்கள் பின்பற்றுவது எப்படி என்ற வழிவகையை காட்டத்தான் இந்த மதங்கள் வந்தது என்பதை நான் கூறுகின்றேன். நீங்களும் அதை ஒப்புக்கொள்ளுவீர்கள் என்று எண்ணுகிறேன். இல்லாதுவிட்டாலும் காரியமில்லை, அதற்கொற்ற காரணங்கள் புரிந்திருந்தால் அந்த மதம் கூட காட்டுவது அறத்தை தான். அறம் தான் முதல் வந்த அறத்தை வைத்துக் கொண்டு மதத்தை இதற்கிட புகுத்த வேண்டாம். மதம் என்று சமயம் சமயத்துக்கேற்றவாறு, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, தங்களுக்கு ஏற்ற மாதிரி, இயந்த மாதிரி செய்கின்றார்கள். ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கின்றது. சமயவாதிகள் ஒருவர் சொல்வது இன்னொருவருக்கு முரண்பாடாக இருக்கின்றது. சாதாரணமான பொதுமக்களின் மூளைகளை சலவை செய்து எங்களுக்குள்ளே மோட்டுக்கோ, அதாவது முட்டாள்தனமா கருத்துக்களை புகுத்தி விட்டிருக்கிறார்கள் என்றுதான் யோசிக்க வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்ட பகுத்தறிவு என்று ஒன்று 6வது அறிவாக எங்களுக்கு இருக்கின்றது. 6 அறிவு படைத்தவர்கள் யாரும் அறவழியை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள். அந்த அறவழிதான் எங்களை கொண்டு செல்கின்றது. அதற்குத்தான் ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள், மதங்கள் என்று, மார்க்கங்கள் என்று. எல்லா மதமும் எல்லா மார்க்கங்களும் எதை கூறுகின்றது? அன்பு, கருணை, சாந்தம், விட்டுக் கொடுப்பு, மனித நேயம், ஜீவ காருண்யம், பரோபகாரம், இவற்றைத்தான் கூறுகின்றது. கொல்லாமை, இவற்றைத்தான் கூறுகின்றது. அடிப்படை அதுதான் அறம். அந்த வழி நடந்தால் எங்களுக்கு தொல்லைகள் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை விட்டு மற்றவர் எங்களுடைய மூளை செலவை செய்து எங்களுக்கு திசை, எத்தனை தலைவர்கள் உலகத்திலே, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் பிரசங்கங்களை செய்யவில்லை, கட்சிகளை அமைக்கவில்லை, கழகங்களை உருவாக்கவில்லை, குழுக்களை அமைக்கவில்லை. அவர்கள் தங்கள் கண்விழிக்கும் பொழுது வரும் கருத்துக்களை வெளியே அனுபவ ரீதியாக கூறினார்கள். செவி வாயிலாக மக்கள் கேட்டு அதன்படி நடந்து நல்வழி சென்றார்கள். இப்பொழுது அப்படி இல்லையே. ஆடையை மாற்றி காவியை உடுத்து ருத்ராட்சத்தை களத்திலே போட்டுவிட்டது, அவர் பெரிய ஒரு ஞானி. அவர் கூறுவதுதான் மெய்ப்பொருளாக மக்களுக்கு படக்கூடிய வகையிலே அவர் அமைப்புகளை அமைத்து தனக்கேற்ற சகபாடிகளை வைத்துக் கொண்டு அந்த கழகங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். அங்கே முக்கிய நோக்கம் பணம். நேற்றைய பாட்டும் பதமும் கேட்டீர்கள் தானே, கூடிப்பிறந்த சகோதரங்களை கூட கோபங்கொள்ள செய்து சினங்கொள்ள வைத்து அவர்களுக்கு சின்ன பின்னமாக உறவுகளை முறிய அடித்துக் கொண்டு போவது இந்த பணம் ஒன்றுதான். உலகத்தில் உள்ள தலைவர்களையும் சித்தர்களையும் ஞானிகளையும் என்று தங்களை தாங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்ளுபவர்கள் இன்று என்ன செய்கின்றார்கள்? எவ்வளவு கோடிக்கணக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே ஆலயம் என்றால் என்ன? ஆன்மாக்கள் லயித்து நிற்பது, எந்த வகையில் லயித்து நிற்பது, அது புரியாமல் இருக்கின்றார்கள். இது பேசுவதற்குரிய நேரமில்லை, மன்னிக்க வேண்டும். ஒரு சிறு ஆரங்கத்திலே குனிந்த 2021 12 நாட்கள் சுமூகமாக அந்த நாட்கள் முடிந்துவிட்டால் நல்லாதான். வருட கடைசியிலே கேளிக்கைகளும் மகிழ்ச்சியுமா இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டாட்டங்களை வைக்கணும். அந்த கொண்டாட்டங்களை மையமாக வைத்து வியாபாரிகள் எல்லோருடைய தலையையும் சுத்துகிறார்கள், வைத்து பணங்களை கொண்டு அங்கே கொட்டுகிறார்கள். உண்மையிலே பண்டிகை கொண்டாட முடியாத எத்தனை அப்பாவி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த பண்டிகை பண்டிகை என்று சொல்லி அதற்கேற்று எதுக்கெடுத்தாலும் பண்டிகை. அதைவிட இப்பொழுது வியாபாரிகள் ஒரு தந்திரத்தை கண்டிருக்கின்றார்கள். சிறு பிள்ளைகளின் மூளையை செலவு செய்து அவர்களை தம் பயப்படுத்தி அவர்களுக்கு கவர்ச்சிகரமான பொருட்களை கொடுப்பதற்காக எல்லா பொருட்களும் அதிலே தான் எழுதுகிறார்கள். அந்த விளம்பரத்தை தான் போடுகிறார். அந்த விளம்பரத்தை கண்டுதான் மயங்கிக் கொண்டிருக்கின்றார். ஏன், முதியவர்கள் குறைவா, வாலிபர்கள் குறைவா? என்னை பொறுத்தவரையிலே நான் அணியும் உடை என்னை அழகுபடுத்தவே தவிர இன்னொருவரை அழகுபடுத்துவதில்லை. அங்கே எழுதப்படும் பெரிய சட்டை வாங்கும் விலை உயர்ந்ததாக அங்கே ஒரு அடையாளம் போட்டு

முட்டாள்தனம் அல்லவா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆதலால் எமக்கென்ற ஒரு வழி இருக்கின்றதுதான் அறவழி. பிறரை நாங்கள் துன்பப்படுத்தாமல், எங்களை அடுத்தவர்கள் துன்பப்பட வைக்காமல் நாங்கள் எங்கள் சிந்தையின்படி நாங்கள் செயல்பட வேண்டும். எங்களுக்கு யார் வழிகாட்டி? கோழி முட்டைக்குள்ளாலே வருகின்ற கொஞ்சை அடைகாத்து முட்டையை கொண்டு ஒரு கொஞ்ச தூரம் கொண்டு விரிஞ்சு கொத்தி கொத்தி காட்டி காட்டி விட்டு கொத்தி கலைத்து விடுகிறார். தானாக வளர்ந்து செல்கின்றது. மாடு கன்றை ஈண்டு விடுகிறது. இன்று ஒரு சிறு ஒரு கொஞ்ச நாள் போனவுடன் பால் கொடுத்து அதை ஆளாக்கி அதை புல்மையை விட்டு தனிஞ்சு விட்டு விடுகிறது. மனித சமுதாயம் அப்படி அல்ல. பிள்ளைக்கு எது பிடிக்கும், பிள்ளைக்கு எது அழகா இருக்கும், பிள்ளைக்கு அது அம்மாவும் அப்பாவினுடைய ரசனை தான் பிள்ளைக்கு திணிக்கப்படுகின்றது. அந்த குழந்தை சின்ன வயதில் கேட்கவில்லை, எனக்கு நைக்கி அடையாளம் போட்ட சப்பாத்து, அடிடாஸ் போட்ட காற்றடை வாங்கி தாண்டி அதை கேட்கவில்லை. அது அந்த அந்த கம்பெனிக்காரத்தை அதை போட்டுக்கொண்டு அவர்களுக்கு பிள்ளைகளை கொண்டு விளம்பரம் செய்ய வைப்பதா? இல்லை, அது சரியான மனித பண்பாடாக எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் காலங்காலமாக இப்பொழுது வந்த நாகரீகங்கள். எங்கள் காலங்களிலே அப்படி நாகரீகங்கள் இல்லை. வெள்ளை ஷர்ட் என்றால் வெள்ளை ஷர்ட், வெள்ளை இறக்கை சட்டை என்றால் இறக்கை ஷர்ட், வெள்ளை பனியன் என்றால் பனியன் தான். அந்த ஊரை இது ஒரு சின்ன மறு கூட இருக்காது. இப்பொழுது அப்படி இல்லையே. துணியை வெட்டி குறைத்து அதிலே பெரிய எழுத்திலே அடையாளங்களை விட்டு போட்டுவிட்டால் அதுதான் நாகரீகமா? தலை ஒரு மனிதனுக்கு அழகு கொடுப்பது சிரம். அதனால் சிரஞ்சீவி என்று சிரஞ்சீவியா வாழும் வரை அந்த சிரத்தை கவனமாக பார்க்க சொல்லித்தான் இறைவன் முடியை படைத்து தலைக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான். அதை வழித்தெடுத்து பாதியை விட்டு பாதிக்கு ஒரு நிறத்தை அடித்து என்ன அலங்கோலம்! அது நாகரீகம் அநாகரீகமாக போய்விட்டது போல் தெரிகின்றது. அன்பு உறவுகளே, இந்த வேளையிலே தான் இன்று நேரத்தை அதிகம் எடுக்கவில்லை நான். ஜனரஞ்சகமான நிகழ்வு, எனக்கு அந்த உற்சாகத்தை நீங்கள் கொடுக்கின்றீர்கள். நேற்றைய தினம் முந்தைய இரண்டு நாட்களாக எனக்கு உடல்நலக் குறைவாக இருந்தது, எழுந்து நடக்க முடியாத நிலையிலேதெல்லாம் இருந்தேன். என் மகள் தன்னால் இயன்றவரை என்னை பாதுகாத்து வைத்தியர்களும் தங்களாக்கு என்ன நோய் என்று கண்டுபிடித்து அதற்கேற்ற சிகிச்சைகளை தந்து கைய வைத்தியங்களை தந்து கொண்டிருக்கும் பொழுது படுக்கையில் இருந்தேன். எழுந்து வர முடியாமல் இருந்த காலத்திலும் இங்கு ஓடி வர வேண்டும் போல் இருந்தது. ஏனென்றால் எனக்கு அங்கே இருப்பதை விட இந்த இடத்திலே என்னை கொண்டு நாற்காலியிலே அமர்த்தி இருக்கின்றார்கள். இந்த நாற்காலியிலே அமர்ந்து கொண்டு காதலே இந்த ஒலிவாங்கியை வைத்துக் கொண்டு ஒலிவெறிக்கு முன்னால் இருந்து உங்களோடு பேசும்பொழுது இன்னும் அறியாத உற்சாகம் பிறக்கின்றது. என்னால் முடியும் என்ற அந்த துணிவு நீங்கள் தருகின்றீர்கள், அதற்காக என்னுடைய வணக்கங்கள். இன்று அதிகாலை கூட இன்று பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு நான் செல்ல வேண்டும், மகள் நீங்கள் முடியுமா என்று அவசரித்துக் கொண்டு நான் செய்வேன். எனக்கு தெரியும் பாண்டெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார். எனக்கு தெரியும், என்னால் வடிவமைக்கப்பட்டு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இந்த ஜனரஞ்சகமாக இருக்கின்ற இந்த நிகழ்வில் ஏதாவது குழப்பம் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது, இதனுடைய பெருமதி குறையக்கூடாது. நடவாமல் இருக்கலாம், நடக்கும் பொழுது அதில் அதற்காக இவர்கள் தவறு செய்வார்கள் என்று அல்ல. அந்த கற்பனையும் அந்த சிந்தனையும் அதை பற்றிய வடிவம் என்னுடைய சிந்தனைகளே தான் இருக்கின்றது. அடிக்கடி அந்த சிந்தனையில் வருவதைத்தான் உங்களோடு நான் கலந்து கொள்கின்றேன். நான் செல்வேன் என்று கூறும்பொழுது கூறினார், அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். நேற்றைய தினமே ஒரு சிலர் தங்களுடைய வலைதளத்தை சேமித்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு பாட்டு பாட்டு நிகழ்வு கலந்து கொள்வதற்காக என்று நகைச்சுவையாக எல்லாம் கூறினார். அதை வந்து பேசும் பொழுதிலே ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது உங்களோட பேசும்போது. ஆதலால் இன்று என்னால் முடியும் என்று கூறி வந்து காற்றலையில் அமர்ந்திருக்கின்றேன். பாட்டுக்கு பதில் பாட்டு வளமையான நியதிகளோடுதான் ஆரம்பிக்கின்றது. வாருங்கள், வந்து பாட்டுக்கு பதில் பாட்டை தாருங்கள். முதலில் இந்த பாட்டுக்கு பதில் பாட்டினுடைய ஒலியை தருகின்றேன், அதன் பின்பு என்ன பாடல் என்று கூறுகின்றேன். அந்த பாடலுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்து பாடலை கொண்டு வந்து தாருங்கள். இங்கே பார்ப்போம் முன்பு யார் அந்த அதிர்ஷ்டசாலி, யார் அந்த அதிகமான பாடலை தருகின்றார். ஒரு இப்பொழுதும் ஒரு சவால் தருகின்றேன். எங்கள் 2021 ஆண்டு முடிவடையும் நேரத்துக்கு வந்துவிட்டோம். பாட்டுக்கு பாட்டு நிகழ்வு இந்த வருடத்தில் தான் ஆரம்பித்து இன்று பல மாதங்கள் ஆகிவிட்டது. அங்கே என் அன்பு உறவுகள் வந்து சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு சாதனை இன்னும் முறியடிக்கப்படவில்லை. தொகை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது, பாடல் தொகைகள், பாடல் நேரம் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. பதில் பாடல் பாடி வெற்றி பெற்றவர்களுடைய சாதனை ஒன்று அப்படியே இருக்கின்றது. பண்டிகை செல்வை சந்தன்ராஜ் அவர்களுடைய சாதனை இன்னும் முறியடிக்கப்படாமல் இருக்கின்றது. எங்கே அந்த புத்திசாலி, அந்த வீரன், யார் அந்த சாதுரியசாலி, யார் அந்த விவேகி, அந்த வேகத்தோடு வருவோர் என்று பார்க்க இருக்கின்றோம். இந்த வருடம் முடிவதற்குள் அது முறியடிக்கப்பட்டால் அவருக்கான பரிசு தடுக்கப்பட்டுவிடும். இல்லையே, முறியடிப்பவருக்கு அந்த பரிசு கிடைக்கும். ஒரு பரிசு இருக்கின்றது. இந்த வருடத்துக்குள் அவர் மொத்தம் 86 பாடல்களை தந்திருக்கின்றார். அதை

யார் என்று முடிவடைக்க போகிறோம். 310 பாடல்களை கண்டிருக்கின்றோம், 19 உறவுகளை கண்டிருக்கின்றோம். பலமாக, சிறப்பாக, மகிழ்வாக, ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இன்றும் நிகழ இருக்கின்றது. ஓடி வாருங்கள். முதலில் என்னுடைய பாடலை தருகுங்கள். எங்கள் பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்போமா?

0: என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த பாடலின் கருத்து உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த கேள்விக்கு பதில் என்ன நான் கூறத்தரும், பாட்டுக்கு பதில் பாட்டு தர இருக்கின்றார்கள். வந்தவுடன் காற்றலைக்கு நான் வந்தவுடன் இங்கே அன்பு உறவு சந்தனராஜ், சிலுபை சந்தன்ராஜ் அவர்கள், சவுதி அரேபியாவில் இருந்து ஃபாரூக் அவர்கள் வணக்கம் கூறி வருக வருக வந்து கூறி இந்த நிகழ்ச்சியை அறிவித்து வரவேற்றிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு வணக்கங்கள் சந்தனராஜ் அவர்களே, ஃபாரூக் அவர்களே. போட்டிக்கு ஆயத்தமாக இருக்கும் உங்களுக்காக நான் தாமதிக்கவில்லை, மற்றவர்களும் ஆயத்தமாக இருக்கின்றார்கள், கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு இன்றைய போட்டிக்கான பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலின் முதல் வரியிலிருந்து பதங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அன்பு உறவுகளே. வர என்பது பாடல். வணக்கம் வணக்கம் வணக்கம் சாந்தி.
1: வணக்கம்
0: வணக்கம், குறுங்கள். கூறுங்கள்.
1: உடம்பு நல்லா இருக்கீங்களா?
0: காரியம் இல்லையம்மா, வந்திருக்கிறேன், கூறுங்கள். சரி, கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? எங்க பாட்டுக்கு பதில் பாட, இந்த பாட்டுக்கு நீங்கள் பதில் பாட்டு தர வேண்டும் என்று நான் தரவில்லை. இந்த பாடம் இனித்தான் தரப்போகிறேன். நான் முதலில் தந்த எங்களுடைய நிகழ்ச்சிக்குரிய பாடல், இப்பொழுதுதான் பாட்டு தரப்போறேன். பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலின் முதல் வரியிலிருந்து பாடலை எடுத்துக்கொண்டு வாருங்கள். வெற்றி உண்டாகட்டும், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சாந்தி, நன்றி
1: நன்றி.
0: வரவிருந்தது பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள். ஆவலோடு வந்து காத்துக் கொண்டிருந்திருந்தார் பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்காக அன்பு உறவுகள். இப்பொழுது பாடல் எது வந்து வருகின்றது? இந்த பாடலை நன்றாக கேட்டுவிட்டு அந்த முதல் வரியில் 4-5 பதங்கள் உண்டு, அதில் ஏதாவது ஒரு பதத்துக்கு நீங்கள் பாடல் கொண்டு வர வேண்டும். போட்டி ஆரம்பிக்கின்றது, இப்பொழுது முதல் பாடல் ஒலிக்கின்றது. பாடலை கேளுங்கள், கேட்டுவிட்டு ஓடி வாருங்கள்.

0: முதலாவது ஒரு வாக்கியங்கள் ஏ ஆர் நாகப்பன் அவர்கள் வருகின்றார். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் வணக்கம்.
0: என்னுடைய பகல் வணக்கத்தோடு உங்கள் இரவு வணக்கத்தை தருகின்றேன். முதலாவது உறவாக வந்து இணைந்து விட்டீர்கள். என்ன பதில் பாட்டை கொண்டு வந்தீர்கள்? நெஞ்சம் பாடும் புதிய ராகம், நெஞ்சில் ஒரு ராகம், அங்கே கொண்டு வாருங்கள்.
1: நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பது.
0: அற்புதமான பாடல். நெஞ்சம் மறப்பதில்லை, ஒரு நாளும் மறக்க கூடாது ஐயா. நன்றி. நெஞ்சம் நினைவை மறக்க கூடாது இல்லையா?
1: நன்றி.
0: நெஞ்சம் நன்றி. நன்றி. உங்கள் பாடலை தந்தமைக்கு நன்றி. அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் இரண்டாவது யாராக இருக்கும்? வணக்கம் வணக்கம், நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம், நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம், இரண்டாவது முறையை கூறிவிட்டேன். மூன்றாவது வணக்கம், உங்கள் சத்தம் வரவில்லை எங்களுக்கு. வணக்கம் வணக்கம், மீண்டும் அழையுங்கள். அடுத்த உறவாக யார் வருகின்றார்? ஜோர்ஜ் வருகின்றார். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜ் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: நேர்மையுண்டு
0: நெஞ்சம் உண்டு, நேர்மையுண்டு ஓடு ராஜா. ஓடு ராஜா என்று உங்களுக்கு தான் லக்கி. வணக்கம், வாழ்த்துக்கள். நெஞ்சம் உண்டு, நேர்மை.
2: நன்றி நன்றி ஐயா.
0: எங்கே ஓடுவோம், நெஞ்சம் உண்டு. நன்றி நன்றி நன்றி நன்றி. மீறிக வேண்டும். மீண்டும் நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். மீண்டும்
1: நினைவோ ஒரு பறவை,
0: நினைவோ ஒரு
1: பறவைக்கும் அதன் சிறகை.
0: வாழ்த்துக்கள். நினைவோ ஒரு பறவை என்ற பதத்துக்கு நினைவோ என்ற பதத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. எங்கே அடுத்த உறவு? ஃபாரூக். ஃபாரூக் வந்து விட்டார். குளப்படை சிங்கம். என் சிங்கம் வந்து விட்டார். அன்பு மகன். வணக்கம்.
3: நலம் அறியாது.
0: நலம் இருக்கணும்.
3: அறிந்தால் நீ உன்னை அறிந்தாள்.
0: அறிந்து வந்தோம். உன்னை அறிந்தால் நான் உன்னை அறிந்தாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. போட்டு நல்ல பலமாக இருக்க இருக்கின்றது, சுறுசுறுப்பாக அமைந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். வந்து விட்டார் மீண்டும் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா.
0: அதைத்தான் அதற்கு பதில் பாட்டு தாருங்கள்.
1: அதற்கு பதில் பாடல்
0: அதான் கொண்டு வாருங்கள். கொண்டு
1: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்.
0: எல்லாம் கொடுப்பீங்களா ஐயா? இப்ப இங்க ஓடி ஓடி உழைத்து வீடு கொடுக்க காணாம இருக்கணும் கூறுகிறார்கள்.
1: முடிந்தவரை கொடுப்போம் ஐயா.
0: நல்ல அறம் அறம் அறம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். அடுத்து வருகின்றார் ரோஜா அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் ரோஜா. ரோஜா ரோஜா வணக்கம். ரோஜா
4: வணக்கம். அப்பா
0: வணக்கம். மகளே கொண்டு வாருங்கள்.
4: நெஞ்சத்தை எள்ளி கொஞ்சம் தா தா தா அந்த பாட்டு.
0: நெஞ்சத்தை அள்ளிக்கொண்டு வந்து விட்டீர்கள். நெஞ்சத்தை அள்ளிக்கொண்டு வா வா வா. அள்ளி கொஞ்சம் தான் கேட்கின்றீர்கள். முழுக்கலுங்க எங்கே? வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. வாழ்த்துக்கள். சந்தனராஜ் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
5: காலம் நானேதான்.
0: எப்படி எப்படி
5: வணக்கம்
0: எப்படி எப்படி
5: ராகம் ராகம் நானேதான் காலம் நானேதான்.
0: அதனாலே உங்களை அடையாளம் வச்சு செய்கிறார்கள். ராகம் நானேதான். பாட்டுக்கு பாட்டுக்கு ராகம் நானேதான் வந்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் அவர்களே. அடுத்து ராபிக் வந்திருக்கின்றார். வணக்கம் ராபிக். ராபிக் வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பகல் வணக்கம் ஐயா. எனக்கு இரவு வணக்கம் ஐயா.
0: இரண்டு வணக்கத்தையும் நானும் தருகின்றேன். இன்றைய பதில் பாடல் எதுவாக கொண்டு வந்தேன்? என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
6: பாடும் போது நான் தென்றல் காற்று அந்த பாடலையா?
0: பாடும் போது நீங்கள் தென்றல் காற்றாக இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். பாடும் போது
6: நன்றி
0: நன்றி.
6: காற்று
0: மீண்டும் பாருங்கள். பாருங்கள் மீண்டும். அடுத்த உறவு யார்? ராஜ். அங்கே ரோஜா வந்திருக்க. ரோஜா கொண்டு வாருங்கள். மகளே ரோஜா கொண்டு வாங்க.
4: உன்னை அறிந்தால் அந்த பாட்டுக்கு. உன்னைத்தான் நான் அறிவேன்.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. உன்னைத்தான் நான் அறிவேன். எங்கே சாந்தி வந்திருந்தால் ஆரம்பத்திலேயே வந்து காணவில்லை. சாந்திக்கு கிடைக்கவில்லை வாழி. நன்றி நன்றி ரோஜா. அடுத்து நாகப்பன் வருகின்றார். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம்.
1: ராகம் நானே தான் அந்த பாடலுக்கு பதில் பாடல். நானே நானா யாரோ தானா
0: அடைங்க. வேற யாருந்தாலும் நீங்க தான் ஐயா, நீங்க தான். நானே
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த பாடல யார் தர போகின்றார்கள்? எட்டி பார்த்து விட்டு சொல்கின்றார் சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தனராஜ் அவர்கள்.
7: வணக்கம் ஐயா. ஓடி விளையாடு பாப்பா,
0: நீயோ இருத்தலாகாது பாப்பா.
7: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஓடி விளையாடு பாப்பா. எல்லோரும் தங்களுடைய வலைத்தளத்தை திருட்டி கொண்டு வந்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். அங்கே ரோஜா அவர்கள் வந்துவிட்டார். போட்டிக்கு பலமாக இருக்கின்றது என்று போட்டி. ரோஜா கொண்டு வருகிற என்ன பாடல்?
4: நெஞ்சே நெஞ்சேந்து அந்த பாட்டு.
0: நெஞ்சே நெஞ்சே நினைந்து விடு என்ற பாடல். எதை நினைக்கணும்? வெற்றியை நினைந்து விடு இல்லையா? நன்றி நன்றி. அன்பு மகன் ஃபாரூக் வந்து விட்டார். ஓடி வாராய் சிங்க.
3: ரோஜாமா சொன்னாங்க நெஞ்சத்தை அள்ளி அள்ளித்தா அள்ளி வச்ச மல்லிகையே
0: அள்ளி வச்ச மல்லிகையில வந்து விட்டார். அள்ளி வச்சா கசங்கி போம் ஐயா. மல்லிகை கிள்ளி வைக்க வேண்டும். அள்ளி வச்ச மல்லிகையை இந்த பாடல தந்திருக்கும் வேளையிலே வடலூர் ஆனந்தன் அவர்கள் அன்போடு வந்து விட்டார். ஆனந்தன் வாருங்கள். ஆனந்தன் கொண்டு வாருங்கள். ஆனந்தன் வணக்கம். வணக்கம்.
8: பாடும்போது நான் தென்றல் காற்று அந்த பாடல்.
0: பாடும் போது நான் தென்றல் காற்று என்ற பாடலை எங்களுக்கு முதல் தந்திருந்தாரு ராஃபிக் அவர்கள். அதெல்லாம் நீங்கள் இன்னொரு பாடம் தரலாம் தானே?
8: புதிய பூவிது பூத்தது
0: அந்த பாடல். வாழ்த்துக்கள். உடனே மாத்தி தந்து விட்டார். புதிய பூவிது பூத்தது. வாழ்த்துக்கள். கடிகாரன் மீண்டும் பாருங்கள். வந்து விட்டார் சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ்.
7: வணக்கம் ஐயா. நெஞ்சத்தள்ளி கொஞ்சம்
0: நன்றி. வணக்கம். நன்றி நன்றி நன்றி சந்தனராஜ் அவர்களே. மீண்டும் வர வேண்டும். மீண்டும் நாகப்பன் ஐயா வந்துவிட்டார். பாருங்கள் நாகப்பன். நாகப்பன் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. பாருக் ஐயா பாடினாங்க அள்ளி வச்ச மல்லிகை அந்த பாடலுக்கு பதில் பாடும். மல்லிகை பூவுக்கு கல்யாணம் ஆகாசம்.
0: எனக்கு அழைப்பு விடவில்லையே ஐயா அந்த கல்யாணத்துக்கு.
1: நன்றி.
0: மல்லிகை பூவுக்கு கல்யாணம். வாழ்த்துக்கள். எங்கே ரோஜா வந்து விட்டார். மீண்டும் ரோஜா கொண்டு வாருங்கள்.
4: மாமா ஓடி விளையாடு பாப்பாக்கு. ஓடி ஓடி உழைக்கணும்.
0: அப்படியா? அப்படித்தான் நாகப்பன் சொன்னார். உள்ள முடிந்த அளவு கொடுக்கிறேன். நீங்க வேறு பாடல் தர முடியாதா?
4: அந்த பாட்டு சொல்லிட்டாரா?
0: ஆமா, அவர் ஓடி ஓடி உழைக்க கொஞ்சமா கொடுக்குறேன்னு முடிஞ்ச அளவு கொடுக்குறேன்னு கூறினேன். எங்கே கொண்டு வாருங்கள்.
4: நெஞ்சமடி நெஞ்சம் என்னொரு பாட்டு இருக்கிறாரு.
0: அது மற்றபடியும் கூற வேண்டும்.
4: அடுத்தவரை தெரியாமா நெஞ்சமடி நெஞ்சம் ஒரு பாட்டு
0: இருக்கு. அது கூட விளக்கம் வேண்டும். வர வேண்டும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை மஞ்சுளா வந்து விட்டார். மகளை மஞ்சுளா கொண்டு வாருங்களம்மா உங்கள் பாடலை. மஞ்சுளா
9: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. நீண்ட காலம் குரல் கேட்டு கூறுங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
9: நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது பா.
0: ஓ, நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது. வாழ்த்துக்கள். நல்ல பாடல் நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது. எங்கே அடுத்த பாடலையும் கொண்டு ஓடி வர வேண்டும் விரைவாக மகளே. அடுத்து வருகின்றார் என்னுடைய சிங்கக்குட்டியில் ஒன்று.
3: அப்பா, கல்லிய பூ கல்யாணம் சொன்னார். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாம்.
0: என்ன நாள் பாக்குறீங்களா? அவங்க அதுக்கு கல்யாணத்தை ஒழுங்கு பண்ணி விட்டாங்களே. அதெல்லாம் நாள் நட்சத்திரப்படிதான் நடக்க வேண்டும் இல்லையா? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா? பாருக் வந்து கேட்டு விட்டு போகின்ற. அடுத்த பாடல் ரோஜா வந்து விட்டார். ரோஜா முழுமையாக தர வேண்டும். ரோஜா வாருங்கள்.
9: அப்பா, மல்லிகைப்பூக்கு பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ அந்த பாட்டு.
0: அப்படியா? கொஞ்சம் பூ பூவா பூத்திருக்க பூ பூவாய் பூ.
9: நன்றி அப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. எதற்கும் இல்லத்தில் பூத்த பூ அல்லவா நீங்கள். அங்கே அடுத்தது யாராக இருக்கலாம்? மீண்டும் வருகின்றார். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம்.
10: நான் குருபாஸ்கர் பேசுறேன்.
0: வணக்கம் குருபாஸ்கர். உங்கள் முதல் இணைப்பு தண்டி சரியா வரவில்லை, இப்பொழுது வந்து விட்டது. கூறுங்கள் என்ன பாடம் கொண்டு வந்தீர்கள்?
10: ஐயா, உங்க உடம்பு நல்லா இருக்குதுங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நன்றி குருபாஸ்கர். உங்களுடைய
10: உங்களுக்காக என்னை பிரார்த்திக்கிறேன். நீங்க கூட நடராஜர் கோயில் திருஷா இன்னைக்கு அவரை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு.
0: நன்றி. அவருடைய பிரார்த்தனை உங்கள் பிரார்த்தனை பலிக்க வேண்டும். உங்களோடு நான் நின்றிருக்க வேண்டும் என்று எனக்கும் விருப்பம். நன்றி நன்றி குருபாஸ்கர். நீங்கள் அனைவரும் நலன்தான். நீங்கள் அனைவரும் நலன்தானே.
10: பாடும்போதுதான் தென்றல் நான் தான் ஐயா.
0: கூறுங்கள்.
10: பாடும்போதுதான் தென்றல் காட்டுன்னு ஒருத்தர் பாடினாரு.
0: ஆமா ஆமா.
10: தென்றல் வந்து என்னை தொடும்
0: இனிமை
10: சத்தம் இன்றி முத்தமிடும் அந்த பாட்டு நம்பர்
0: இனிமை இனிமை தென்றல் வந்து என்னை தொடும் ராகத்தோடு வந்தீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இங்கே அடுத்த பாடலை ஃபாரூக் தான் கொண்டு வருகிறார் கொண்டு வாருங்கள் ஃபாரூக்
11: அப்பா பூத்து பூத்து குழுமையை பூ
0: அது என்ன செய்ய போறீங்க
11: அது ரோஜாமா கொடுக்க
0: அவருக்கு விருப்பம் குலுங்குதாடி பூத்து பூத்து குலுங்குதாடி பூவு அங்கே அடுத்த பாடல யார் தான் ஜோஜ் வந்து விடுவார் வணக்கம் ஜோஜ் அங்கே ஜோஜி
12: மல்லிகையே மல்லிகையே மாமன் அந்த பாடலை பாடினதுக்கு
0: சரி நல்லது நல்லது
12: மன்னவன் யார் நன்றி நன்றி
0: மல்லிகையே மல்லிகை நல்ல பாடல் உங்களுக்கு வந்திருக்கின்றீர்கள் இனிமையான பாடல் மல்லிகையோடு நின்றால் பல பாடல் கொண்டு வரலாம் அங்கே நாகப்பட்டினம் நாகப்பன் ஐயா வந்து விட்டார் கொண்டு வாருங்க நாகப்பன் உங்கள் பாடலை
1: மீண்டும் வணக்கம் ஐயா ஃபாரூக் ஐயா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாங்க அந்த பாடலுக்கு பதில் சொல்லாம தாமே இந்த மனசு துடிக்குது
0: ஓ சொல்லாம அதானே கல்யாணத்துக்கு ஒழுங்கு பண்ணிட்டீங்களா அவன் இப்பதான் நாள் பாக்குற ஏன் அப்படி செய்த மட்டும் சொல்லாமல் தானே மனசு துடிக்குது உங்களை கட்டாடா மனசு நன்றி அடுத்தது ரோஜாவின் பாடலா இருக்கு ரோஜா உங்க பாடலை கொண்டு வாருங்க மகளே
13: அப்பா அப்பா பாருக்கூட கல்யாணத்துக்கு அப்பா கல்யாணம் தான் கட்டி கட்டி ஓடி போலாமா
0: ஓடி போயிட்டான் கல்யாணத்தை கட்டி கலாமா அப்படிதானே எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடந்தாச்சுதானே சரி நல்லது நல்லது நல்லது அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றார் சந்தனராஜ் வருகின்றார் வணக்கம் சந்தனராஜ் சந்தனராஜ் பணியும் இருக்கின்ற சந்தனராஜ் வாருங்கள்
14: வணக்கம் ஐயா
0: வணக்கம்
14: நானா பாடுவது நானா
0: பாடுவது நானா
14: நன்றி வணக்கம்
0: அந்த பாடுவது நானா பாடுவது நானா அது நானே தானா ஓகே நானா பாடுவது நானா வாழ்த்துக்கள் அடுத்த பாடல யார் தரப்போகின்றீர்கள் என்று பார்த்தால் நாகப்பன் அவர்கள் தான் கொண்டு வருகின்றார் பாடலை கொண்டு வாருங்கள் நாகப்பன்
1: மீண்டும் வணக்கம் ஐயா பூத்து பூத்து குழுங்குதையா பூன்னு பார்க்கையா பாருங்க பாடலுக்கு பதில் பாட
0: கொண்டு பாருங்கள்
1: பூ வைத்த பூ வைக்கு பூக்கள் சொந்தமா
0: இல்ல பூவைக்கும்
1: தேனுக்கும்
0: அது மாட்டுக்கார வேலைதான் சொந்தம்
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: எங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்து விட்டார் வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே
14: ஐயா வணக்கம்
0: காலமா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் வணக்கம் உங்கள் குரல்களை கேட்டால்
14: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்
0: ஐயா மகிழ்வாக இருக்க வேண்டும் என்ற செய்தி என்னை மகிழ்வாக துணிச்சலோட இருக்க பண்ணுகிறது வாழ்த்துக்கள் நன்றிகள் கிளி எப்படி இருக்கின்றது பச்சை கிளி
14: கிளி இருக்கியா இருக்கியா இருக்கியா சாப்பிட்டு இருக்கியா
0: சாப்பிட்டு நல்லது அப்ப என்ன பாடல் பதில் பாடலை கொண்டு வந்தீர்கள்
14: தென்றல் அப்படின்னு ஒரு பாட்டு பாடல அந்த பாட்டுக்கு பதில் பாட்டியா தென்றல் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா அந்த பாட்டையா
0: உறங்கவே மாட்டது ஐயா வாழ்த்துக்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே மீண்டும் வாருங்கள் வடலூர் ஆனந்தன் கொண்டு வந்து விட்டார் அடுத்த பாடலை ஆனந்தன் கொண்டு வாருங்கள்
15: தென்றல் வந்து என்னை தொடும் பாடல் தாங்க என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன்
0: என்னை பாட வைத்தவன் ஒருவன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கார் வணக்கம் வணக்கம் அன்பு மகான் அவர்களே வணக்கம் மகான் வணக்கம் ஓ மகான் ஐயா வணக்கம் உங்கள் இணைப்பு வந்தது ஒளிவரவில்லை வணக்கம் மகான் அவர்களே தொடர்பு கிடைத்திருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய ஒளி எனக்கு கிடைக்கவில்லை வணக்கம் மகான் மகானவர்களே வணக்கம் வணக்கம் மீரா ரோஜா வணக்கம் ரோஜா
13: அப்பா நாகப்பன் சொல்ல என்றதுக்கு சொல்ல சொல்ல
0: அப்படி ஒரு பாடல் இல்லை அப்படி ஒரு பாடல் இல்லை சொல்ல சொல்ல இனிக்குதுடா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா மீண்டும் என்னுடைய அன்பு மகானவர்கள் வந்தவர் அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை மீண்டும் வருவார் என்று எண்ணுகிறேன் வணக்கம் ஞானசேகரன்
16: வணக்கம் அப்பா தங்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம்
0: அன்பு மகனே முற்பகல் வணக்கம் தந்த உங்களுக்கு நான் இரவு வணக்கத்தை தருகின்றேன் நலமாக இருக்கின்றீர்களா
16: நலமாக இருக்கிறேனப்பா தங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்பா
0: நலமாக இருக்கிறேன் மகளே நீங்கள் எல்லோரும் வரும்போது என்ன அறியாத உற்சாகம் என்னோடு இணைந்து விடுகின்றது நன்றிகள்
16: நன்றி
0: என்னுடைய பேர மக்கள் எப்படி
16: இருக்கிறார்கள்,
0: பேர குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள்,
16: நலமாக
0: இருக்கிறோம், சிறப்பு சிறப்பு. என்ன பாடலை இன்று தரப்ப முடியீர்கள்?
16: ரோஜாமா பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா, நெஞ்சே குருநாதரின் சேவடி நினைந்து, அந்த பாட்டுப்பா, மோகமல் படத்துல இருந்து.
0: நெஞ்சையா? நெஞ்சு எப்படி?
16: ஆமா, நெஞ்சே குருநாதரின் சேவடி நினைந்து.
0: அடேங்க அப்பா, குருநாதர் சேவடி நினைந்து வந்திருக்க அந்த பாடல். சரி, குருநாதரிடம் செல்வோம், பார்ப்போம் குருநாதருடைய ஆசை.
16: நன்றி அப்பா,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
16: நன்றி அப்பா, நன்றி.
0: அடுத்த பாடலை முகமது ராபி கொண்டு வாருங்க. ராபி கொண்டு வாருங்க மகனே.
17: தென்றல் காற்று கொஞ்சம் நில்லன்னு பாடலையா?
0: அப்படியா? அப்படியே ஒருவரும் பாடல் தரவில்லையா? தென்றல் காற்று ஒருவரும் தரவில்லை. தென்றல் காற்றே கொஞ்சம் பாடலை நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை அந்த பாடலை சேர்த்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு வாருங்கள். நன்றி. அடுத்த பாடல் யார் தரப்போகின்றார்? மஞ்சுளா வந்திருக்கின்றார். மஞ்சுளா ஓடி வாருங்கள். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா கொண்டு வாருங்க. கொண்டு வாருங்கள் மகளே.
18: மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் பண்ணுங்க அந்த பாட்டுக்குப்பா. மல்லிகைப்பூ போட்டு கண்ணனுக்கு மங்கள நீராட்டுப்பா.
0: உண்மைதானம்மா, மல்லிகைப்பூ போட்டு கண்ணனுக்கு கண்ணனுக்கு மல்லிகைப்பூ விருப்பமா?
18: இருக்கலாம்பா,
0: இருக்கலாம். நன்றி நன்றி. அடுத்த வாழை கொண்டு ஓடி வாருங்கள். வந்து விட்டால் அன்பு மகள் சியாமலா. மகளே சியாமலா, உன் குரலை கேட்டு பல நாள் ஆகிவிட்டது. நலமா இருக்கின்றீர்களா சியாமலா? நல்லது மகளே, நீங்க நலமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பேரவா. நன்றி மகளே. என்ன பாடலை கொண்டு வந்தீர்களம்மா?
18: அப்ப ரோஜாமா பாடின பாட்டுப்பா. பூ பூவா பூத்திருக்கு பாடலப்பா. பூ பூவா பறந்து போகும் பட்டுப்பூச்சி அக்கா.
0: தக்குண்ணா, பட்டுப்பூச்சி அக்காட்ட போயிட்டீங்களா? பூ பூவா பறந்து போகும் பட்டுப்பூச்சி அக்கா. அதுக்கு தெரியாத காட்டில் அது பறந்து போகுது இல்லையா? பறந்து போகும். சரி, நல்ல பாடல் மகளை. மீண்டும் பாருங்கள். எங்கே நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார்கள். நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
19: மீண்டும் வணக்கம் ஐயா. ஜெகபிரசாதிக்கையா, தென்றல் உறங்கிய போதும்னு பாடினாங்க. இதற்கு பதில் பாடல். போதும் போதும் முன் சிரிப்பு பொல்லாத புன் சிரிப்பு.
0: அது ஐயா போதும் போதும் முன் சிரிப்பு ஆரம்பிக்காது, பொல்லாத புன் சிரிப்பு என்று ஆரம்பிக்கும்.
19: அப்போ வேற பாட்டு தரீங்க.
0: ஞானசேரன்னையா
19: வந்து சேவடி நினைந்துன்னு பண்ணியா, அதற்கு பதில் பாடல். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் வந்து.
0: நினைந்தபடியா தானே அந்த துன்பம் வந்தது இல்லையா? சதாரத்தில் என்ன பாடலை தந்தீர்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். யார் கொண்டு வரப்போகின்றார் என்பதை பார்த்துக் கொள்வோம். எங்கே ஆனந்தன் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் ஆனந்தன் உங்கள் பாடலை. ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
20: பூ வைத்து பூ வைத்து போட்டு பூக்கள் சொந்தமா பாடினாங்க. சொந்தம் வரும் ஒரு பாடல். சொந்தக்காரன்
0: நல்ல பாடல், நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். மீண்டும் கொண்டு வாருங்கள். ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்து விட்டார்கள். வணக்கம் சாதிக் ஐயா அவர்களே.
21: ஐயா, என்னை பாட வைத்தவன் ஒருவன், அந்த பாடல் பயன்பாட்டியா? என்ன தெரியுமா, நான் சிறு திருப்பி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா என்ற பாடியா?
0: அருமை அருமை, என்னை தெரியுமா. வாழ்த்துக்கள், சிறந்த பாடல், நல்ல பாடலை தந்தீர்கள். இங்கே அடுத்து ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன் மகனே.
16: வணக்கம் அப்பா. இந்த பூ பூவா பூத்து இருக்கு பூமியில ஆயிரம் பூன் பண்ணாங்க ரோஜாமா, அந்த பாட்டுக்குப்பா. ஆயிரம் நிலவே வா.
0: அதுவும் நியாயம் தான்.
16: அத பாட்டுப்பா.
0: ஆயிரம் நிலவே வா, இரண்டாயிரம் நிலவே வா, ஒரு ஆயிரம் நிலவே வா, எத்தனை ஆயிரம் இருந்தாலும் ஆயிரம் நிலவே வா. நன்றி நன்றி நன்றி. வந்து விட்டார் சந்தன் ராஜ் அவர்கள். சந்தன் ராஜ் அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள். வணக்கம் சந்தன் ராஜ்.
22: வணக்கம். நெஞ்சு நெஞ்சு மறந்து விடு நினைவினை கலந்துடையா?
0: அந்த பாடல் தன்மை ஞாபகமா இருக்கு. நெஞ்சு நெஞ்சு அதுதான் ரோஜா பாதையிலே தந்தார். நெஞ்சு நெஞ்சு
22: அப்படியா? சரிங்க. பெண்களுக்கு என்றும் வயது 16.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உடனே தந்து விட்டார்.
22: பெண்களுக்கு
0: என்றும் வயது 16 அன்று. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகின்றார்? ஞானசேகரன் தான் மீண்டும் கொண்டு வருகின்றார். வணக்கம் மகனே ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
16: வணக்கமா பாத்தா கல்யாணம் ஆனும் கல்யாணம்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லப்பா, அந்த பாட்டு கல்யாணமா கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் அந்த பாட்டுப்பா.
0: நான் நிச்சயம் கல்யாணமா கல்யாணம் கண்டறியாத கல்யாணம் வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
16: நன்றியப்பா, நன்றியா,
0: நன்றி நன்றி நன்றி. எங்க ரோஜா அவர்களை கொண்டு பாருங்க, பாத்துருக்கா ரோஜா?
2: உன் நெஞ்சத்தட்டு சொல்லு ராசாவே.
0: அப்படி ஒரு பாடல் வந்ததா? சரியா, உன்னு ஆரம்பிச்சிருக்கு பாடல் நல்லதா? கவனமாக இருக்க வேண்டும், உன் நெஞ்சை
2: தொட்டு
0: கூட்டாட்சி நடக்கிறது போல்றதுக்கு போட்டியில வந்தவா? அன்பு மகள் மஞ்சுளா வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சு ஓடுவாருங்கள்
5: பாட்டுக்குப்பா. கல்யாணம்னு கல்யாணம் மாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் பா.
0: அந்த பாட்டு தான் இப்ப இவர் பாடுங்க. ஞானசேகரன் அல்லது ஒரு பாடுங்கள். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் பழைகள் அது சக்கரியா? சரி, அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு என்ற பாடல், படகோட்டி திரைப்படத்து பாடல். நல்லா கல்யாண பொண்ணு அவர் எடுத்து வந்தா பிழைத்து விட்டது, உதவியை செய்து விடுவோம். பெண் பிள்ளை இல்லவா, கட்டிக்காரி மாதர்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறார்கள் எங்களோடு. நாகப்பன் அவர்கள் கொண்டு வாருங்கள். வணக்கம் நாகப்பன். ஐயா நாகப்பன் அவர்களே வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. ஞானசேகரன் ஐயா பாடின நிலவேவானு அந்த பாடலுக்கு பதில் பாடல். ஆயிரம் கண்ணுக்கு விருந்தாகும் உன் அழகுக்கு ஒருவன் துணை வருவான்.
0: வாழ்த்து.
6: அது நான் அல்ல, அது நான் அல்ல.
0: நீங்கள் துணையாக
6: ஒரு தாய் மக்கள்.
0: ஒரு தாய் மக்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு தாய் மக்கள். நல்லது. வாழ்த்துக்கள். எங்கே ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் மகனே ஞானசேகரன், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
16: ஆயிரம் நிலவே வா பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே அந்த பாட்டுப்பா.
0: அடையங்கப்பா, நிலவை பார்த்து இந்த வானம் சொல்லி விடுது என்னை தொடாது என்ன விட முட்டாள்தனமான கதை என்ன? நிலவை பார்த்து வானம்.
16: நன்றி அப்பா.
0: தொட்டு போடுவேனப்பா. நிலவை பார்த்து வானம் சொன்னது நல்லது. எங்கே அடுத்த உறவு மகான் மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் மகான் அவர்களே.
23: வணக்கம்
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
23: நாங்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுறோம் ஐயா. கொஞ்சம் உடல்நல சரி இல்ல.
0: உங்களுக்கோ என்ன நடந்தது?
23: கொஞ்சம் தெரியாதா, கொஞ்சம் விரலம் மாற மாற காலில மாற மாற ஊசி போட்டது, அதோட கொஞ்சம் உடல்நல சரியில்ல.
0: ரெண்டும் போட்டு விட்டீர்களா? இப்பொழுது லண்டன் பகுதியிலே உமக்ரேன் வந்திருக்கிறாமே, அது கொஞ்சம் பாரதூரமாக இருக்குது என்று கூறுகிறார்கள். அதற்காக
23: பலாத்காரப்படுத்தினாயிரம் பேர் பரவி கொண்டு
0: இருக்கிறது.
23: கொஞ்சம் லாக்டவுன் மாதிரி தான் வரப்போது போலடக்க இன்னும் காலப்போக்கில் தான் தெரியும்.
0: என்ன செய்ய முடியும் ஐயா, ஒன்றும் செய்ய
23: அது உலகத்துல மாறுபாடு. 90 நாடுகள் கிட்ட மேல
0: எத்தனையோ ஆயிரம் பேருக்கு, எத்தனையோ ஆயிரம் பேருக்கு கனடாவுக்குள்ளேயும் வந்ததாக ஒரு கேள்வின்னு இனம் காணப்படவில்லை. வந்தது என்று இவர்கள் கண்டுபிடுவார்கள். கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கும், பகிரங்கப்படுத்த மாட்டார்கள் நிச்சயமாக. நாங்கள் கூற மாட்டோம். பொதுமக்கள் எங்களுக்கு இந்த வருத்தம் வந்தோம்னு கூறவே மாட்டோம். எங்களுடைய அவ்வளவு கண்ணியமான நாங்கள். நாங்கள் உங்களுக்கு வருத்தம்
23: இணைப்புல நான் எடுத்திருந்து பார்க்கும் விளங்க முடியுது இல்ல. நான் மற்ற இணைப்பிலும் வந்து பார்த்து அதுல ஒத்தி
0: முதலில் நீங்கள் அழைப்பீர்கள். குரல் எனக்கு வரவில்லை. அழைப்பு உங்களுடைய இணைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, உங்களுடைய குரல் கொடுக்கப்படவில்லை. சரி
23: சரி,
0: கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்
23: பிரச்சனை இல்ல.
0: கவனமாக பாதுகாப்பாக
23: பாடிட்ட மதால ஒரு பிரச்சனையும் இல்ல. நார்மல் பாடலை எல்லாம்
0: தாருங்கள் தாருங்கள். உங்கள் பாடலை எதிர்பார்க்கணும் மகான். தாருங்கள்.
23: கல்யாணமாம் கச்சேரியாம் கொண்டாட்டவாம் கல்யாணம் பண்ற பாட்டு.
0: வாழ்த்துக்கள். பாதுகாப்பாகவும் நலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள்.
23: நன்றி நன்றி நன்றி.
0: நன்றி. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். எங்கே வணக்கம், வணக்கம். தலைவர் வந்து விட்டார், ராஜ்குமார் அவர்கள் வந்து விட்டார்கள். எங்கே அழைப்பை காணவில்லை ராஜ்குமார், உங்களை நான் நினைத்தேனே, உங்களுடைய தொடர்பை காணவில்லை ராஜ்குமார். வணக்கம், வணக்கம், வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. எல்லா தொடர்பும் விடுபட்டு போய்விட்டு. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். அழைப்பு வருகிறது, ஆனால் இணைப்பு வரவில்லை எனக்கு. வணக்கம் ராஜ்குமார் அவர்களே, எத்தனை தொலைபேசி வச்சிருக்கீர்கள்?
3: வணக்கம், வணக்கம் ஐயா. ராஜ்குமார் வணக்கம்.
0: எத்தனை தொலைபேசி? வணக்கம். நான் நலமா
3: இருக்கேன்.
0: ஐயோ,
3: வந்து தீண்டும் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ. பாடல்
0: சென்றல் வந்து தீண்டும் போது
3: தீண்டும் போது என்ன வண்ணம்.
0: அது இளையராஜா. நன்றி, நன்றி. இளையராஜா அவர்களுக்கு தான் தெரியும் அது என்ன. அடுத்த இழப்பு யாருன்னு பார்ப்போம். கொண்டு வாருங்கள் அடுத்த இணைப்பு. என்ன சங்கதி, இந்த இணைப்பு எனக்கு தொடர்பு வருது இல்லையே, திறக்கப்பட மாட்டேன். ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
21: ஐயா, ஐயா, அந்த சொந்தக்காரன் யார்? சொந்தக்காரன் அந்த பள்ளி பலிபடியா? சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, நான் சொத்த மதிக்கிறது உங்க அந்த தானுங்க. அப்படிங்க
0: நிச்சயமாக உண்டு, சொந்தக்காரர்கள் நிறைய உண்டு. உங்களுக்கு சொத்தாக மதிக்கும் அன்பு எல்லோராலும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. நன்றி, நன்றி,
21: நிச்சயமா, நிச்சயமா. நன்றி, நன்றி, நன்றி.
0: வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. ராஜ்குமார், ராஜ்குமார் வர வேண்டும்.
3: ஐயா வணக்கங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம். கொண்டு
3: சொந்தம் வந்தது வந்தது அந்த பாடல் வருங்கய்யா.
0: அது எப்படி மீதி வரும்? சொந்தம் வந்தது வந்ததுதான், சொந்தம் வந்தது வந்ததுதான். வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்க. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
4: மீண்டும் வணக்கம் ஐயா. இந்த ஜெகவசாதிக்கையா சொந்தக்காரங்கன்னு பாடினாரு, அந்த பாடலுக்கு பதில் பாடல். சொந்தம் எப்போதும் தொடர்காதான் முடிவே இல்லாதது
0: பிராப்தம். சொந்தம் எப்போதும்
4: பிராப்தம்
0: தொடர்காததான். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வர போகின்றார் என்று பார்ப்போம். மீண்டும் மகான் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம் மகான் அவர்களே.
7: வணக்கம் ஐயா, வணக்கம்,
0: வணக்கம். கொண்டு வர பாடலை.
7: தென்றல் என்று சொல்லி கட பாடல் வந்தது, அதில் ஒரு நானூறு பாடலை தருகிறேன். தென்றலூர் ரங்கிடம் கோண்டு மணி எந்தன் சிந்தையும் ரங்காதே.
0: தம்பி ஐயா, அந்த பாடல் ஒருவர் பாடிவிட்டார், இன்னும் ஒரு தென்றல் தர முடியுமா அல்லது வேறு ஒரு பாடல் தர முடியுமா?
7: தென்றலூர் ரங்கிய போதும் திங்களூர் ரங்கிய போதும்.
0: மன்னிக்கவும், மன்னிக்கவும். நீங்கள் முதல் தந்த பாடல் தென்றல் தென்றல் தென்றல் உறங்கிய
7: நல்லது.
0: பாடலை நான் எடுக்கின்றேன். தென்றல் வந்து இந்த இரண்டாவது பாடலை தான் தந்திருக்கின்றார். தென்றல் என்று தென்றல் உறங்கிய அந்த பாடலை நான் எடுக்கின்றேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
7: நன்றி, நன்றி,
0: நன்றி. நல்ல பாடல், நல்லது ஒரு பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து மீண்டும் நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள்.
4: நாகப்பன் நிலவை பார்த்து வானம் சொன்னதுன்னு அந்த பாடலுக்கு பதில் பாடு.
0: கொண்டு வாருங்கள்.
4: சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரை.
0: நான் தான், அவர் தான், நான் தான் சாட்சி. சொன்னது அவர் தான்.
4: நன்றி, நன்றி, நன்றி.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து விட்டார். எங்களை குளப்படிச்சிங்க, ஏர்போர்ட்ல இருந்து திரும்பி விட்டார்.
21: எங்களுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா?
0: அப்படி என்ன தெரியாம நினைச்சேன் பாரு. தாய் வீடு சொல்லி போட்டீங்க. தென்றலுக்கு தாய் வீடா? தென்றலுக்கு தாய் வீடு என்று கூறிவிட்டீர்கள் ஃபாரூக் அவர்களே. ஃபாரூக் அவர்களை தொலைத்து விட்டேன். எங்கு துளைத்தேன்? இங்குதான் துளைத்தேன். வந்து விட்டார், பிடித்து விட்டேன். ஃபாரூக் என்று தாமதமா வருகின்றார். சந்தனராஜ் ஓடி வாருங்கள்.
21: பட்டு பூவே மெட்டு போடு. அங்க பாருலையா,
0: பட்டு பூவே மெட்டு போடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பட்டு பூவே மெட்டு போடு சந்தனராஜ் அவர்கள் தந்து செல்கின்றார்கள். மீண்டும் வர வேண்டும். ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை ஏர் தரப்போகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம் குருபாஸ்கர்.
8: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள் உங்க பாடலை.
8: மீராம பண்ணங்கள சொல்ல சொல்ல
0: இனிக்குதராதுக்கு
8: பதில் பாடுறேன்.
0: கொண்டு வாருங்கள்.
8: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான்
9: பூ பூத்தது, மழை வருகின்றதா ஒளி வருகின்றதா. அவ்வளவுதான்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சந்தனராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வருகிறாஜ்.
10: சொந்தங்களே சொந்தங்களே, சோகம் என்ன சொல்லுங்களே.
0: ஐயோ,
10: நன்றி, வணக்கம்.
0: ஓ, சந்தன்ராஜுக்கு சொந்தங்களுக்கு சோகம் வந்து விட்டது. சொந்தங்களே சொந்தங்களே, சோகம் என்ன சொல்லுங்களே. நல்ல பாடல். சொந்தங்களே சொந்தங்களே, சோகம் என்ன சொல்லுங்களே. அடுத்த பாடலை அதற்கு பதிலாக தருகின்றார் நாகப்பன் அவர்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன், உங்கள் பாடலை.
11: மீண்டும் வணக்கம் ஐயா. சந்தனராஜ் ஐயா, பட்டு பூவை தொட்டு பார்க்கன்னு பாடுறாங்க. பதில் பாடல்.
0: ஆமாம்.
11: பட்டு பூவை தொட்டு பார்க்க நெஞ்சில் ஆசை வந்தது.
0: அது ஆசை இருந்தானே, அது பட்டு பூ அல்லவா? தொட்டு பார்க்க ஆசை எல்லாருக்கும் ஐயா. பட்டு பூவை நல்லா தொடுங்க, யாரும் மறைச்சது தொடுங்க தொடுங்க. பாரக அவர்கள் வந்து விட்டார்.
12: ஆமா, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு
0: சொன்னாங்க.
12: கட்டி தங்க வெட்டி
0: எடுக்க அப்பா வந்து விட்டான். கிட்ட கிட்ட கட்டி புரியதுக்கு கட்டி கட்டியே கொண்டு வந்து விட்டாரா, கட்டி தங்கம். அடுத்து மகான் அவர்கள் லண்டன்ல இருந்து வருகின்றார். வணக்கம் மகான் அவர்களே.
24: வணக்கம் ஐயா. மீண்டும் சொந்தம் என்று சொல்லி வந்த ஒரு பாடலுக்கு, சொந்தம் எப்போதும் தொடர்கிறதுதான் முடிவே இல்லாததே.
0: இனிமையான அந்த பாடல் பிராப்தம் பாடல். நாகப்பன் அவர்கள் பாடியிருந்தார்கள். இப்போது நாகப்பன் அவர்கள் பாடியிருந்தார்கள். நீங்கள் இன்னொரு சொந்தம் அல்லது வேறு ஒன்றை தாருங்கள், பந்தம் ஏதாவது தாருங்கள்.
24: ஆஹா, சொல்லத்தான் நினைக்கிறே, உள்ளத்தால் துடிக்கிறே.
0: அப்படியிருந்தும்
24: சொல்வதற்கு வார்த்தையின்றி.
0: ஆஹா, சொல்லத்தான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மகான். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அது சொல்லத்தான் வேறு ஒரு பாடத்தோடு வந்தது. சந்தனராஜ் கொண்டு வாருங்கள். சந்தனராஜ் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? நாகப்பன் தான் தரப்போகின்றார். வேறு யார் வருவது இப்பொழுது? நாகப்பன் அவர்கள் வந்து விட்டார்கள். மீண்டும் கொண்டு பாருங்கள் நாகப்பன். நாகப்பன் பெற வேண்டும்.
11: மீண்டும் வணக்கம் ஐயா. பாருக்கு ஐயா வந்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்தாரு. அதுக்கு பதில் பாடல். எடுத்து நான் விடவா என் பாட்டை,
0: எடுத்து நான் விடவா. வாழ்த்துக்கள். எடுத்து நான் விடவா. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் சந்தனராஜ் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்க சந்தன்ராஜ்.
25: வணக்கம் ஐயா. பட்டு கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் ஐயா.
0: ஐயா, ஒட்டிக்கணும்.
25: நன்றி. வணக்கம் ஐயா.
0: கண்ணம் தொட்டிக்கொள்ள ஒட்டிவிடும். மற்றும் கண்ணம் எங்கே? ரோஜாவை காணவில்லை. சாந்தியை அழைத்திருந்தீர், மீண்டும் வரவில்லை. சாந்தி, என்ன காரணம்? யார் தடுத்தது உங்களை? ஓடி வர வேண்டும். அடுத்த பாடல் மகான் மீண்டும் வருகின்றார். கொண்டு வாருங்கள் மகான்.
24: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
24: சொந்தமில்லை பந்தமில்லை, வாடுது ஒரு பறவை, அது தேடுது தன் உறவை. நன்றி.
0: அது அன்னக்கிழிதானே, அதனால்தான் அது வாடுது அப்படியே. சொந்தமில்லை பந்தமில்லை. நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு. அடுத்த பாடல்.
24: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை சொந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். மீண்டும் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களை. கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
25: வணக்கம் ஐயா. பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தந்தையா.
0: அது அவங்க பொதிகை மலை உச்சி தென்றலுக்கு தாய் வேண்டு சொன்னாரு. வாழ்த்துக்கள். பொதிகை மலை.
25: நன்றி. வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்? அடுத்த பாடலை கொண்டு வருவது இங்கே யாராக இருக்கும் என்றால் அவர்தான் நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
11: மீண்டும் வணக்கம் ஐயா. ஃபாருக் ஐயா வெட்டி எடுத்த பாடலுக்கு இன்னொரு பதில். எடுத்து வச்ச பால் விரிச்சு வச்ச பாயு வீணாக
0: தம்புவான். எடுத்து வச்சா சரி, அதுக்கு என்ன பொறுமை பொறுமை. எப்படி?
11: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அதுக்கு தேவை வரும், வரும்போது பார்ப்போம். எங்கே சந்தன் ராஜ் மீண்டும் வந்திருக்கின்றார்.
25: வணக்கம் ஐயா. தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசுயா. நன்றி. வணக்கம்.
0: தென்றல் என்றாலே மெல்லத்தான் வரும், அதை விட மெல்ல வீச சொல்லி கேட்கிறார் சந்தன் ராஜ் அவர்கள். தென்றலே தென்றலே, அதே அவருக்கு கடுமையாக இருக்குமா. நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். அடுத்த பாடலை தரப்போகின்றார். யாராக இருப்பவர்? அவர்தான் ஃபாரூக் வந்து விட்டார், ஏர்போர்ட்லயே இருக்கின்றார், மீண்டும் போகவில்லை, விசாவுடன் இருக்கின்றார், மல்டிபிள் விசாவிலே.
25: எடுத்து வச்ச பால் வீணா போகுது, அதுக்கு பாலும் பலம் கைகளில்
0: விட்டு பால் மட்டும் பலமும் கையில் ஏறி கொண்டு வராங்க. பால் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி புளிச்ச பாலுமா அண்ணா. சாந்தி வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் சாந்தி அவர்களே, இப்பொழுதுதான் அழைப்பு கிடைச்சிருக்கிறது சாந்திக்கு. வணக்கம் சாந்தி.
1: சாந்தி
0: வணக்கம் மகளே, கொண்டு வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் சாந்தி? சாந்தி என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
1: தென்றல் வந்து என்னை தொடும் அந்த பாட்டுங்கய்யா.
0: அதுக்கு என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
1: அது சொல்லிட்டாங்களா?
0: அது சொல்லி இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு. கூறுங்கள் ஒரு பதில் பாடலை கூறுங்கள்.
1: தென்றல் வந்து மெல்ல தருணு, மெல்ல மெல்ல நடந்து வந்த அந்த பாட்டுங்கய்யா.
0: நல்லது. எப்படி அந்த பாடல் வருது? மெல்ல மெல்ல அருகில் வந்தா, மெல்ல மெல்ல நடந்து வந்தா,
1: அருகில் வந்து மெல்ல மெல்ல அருகில்
0: அருகில் வந்து மென்மையான அந்த பாடல்
1: தான்.
0: கெட்டிக்காரை விரைவில் சென்று விரைவில் அடுத்த பாடல் ஓடி வாருங்கள். கெட்டிக்காரை ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
13: ஐயா வணக்கங்கய்யா. ராஜ்குமார் வந்து என்னை தோடும் சத்தமின்றி முத்தம்.
0: அது இப்ப ரிஜெக்ட் ஆகும், அந்த பாடலே ரிஜெக்ட் ஆகிவிட்டது. யாரும் கொண்டு வரையில?
13: ஆஹா
0: ஆஹா, கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்கள்.
13: பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள முத்தம்.
0: மாமா கூட விட்டார், மாமா தொட்டு பார்த்தா சரியில்லைன்னு சொல்லிவிட்டார். பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள
13: அப்படிங்களா? சொல்லால் அடித்த சுந்தரி, மனம் சுட்டுவிட்ட கோல பெண்ணடி.
0: அதெல்லாம் பாட்டு, யாரும் சொல்லவில்லை. சொல்லாமல் அடித்த சுந்தரி, சொல்லால் அடித்த சுந்தரி. கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? அடுத்த உறவு குருபாஸ்கர் வருகின்றார். வணக்கம் குருபாஸ்கர் அவர்களே.
14: வணக்கம்யா. வணக்கம்யா,
0: கொண்டு வாருங்கள்.
14: நம்ம நம்ம வடலூர் ஆனந்தன் வந்து சொந்தக்காரன், யார் சொந்தக்காரன் பாடினாரு.
0: ஆமா,
14: அதுக்கு பதில் பாடுறேன் நானு.
0: கொண்டு வாருங்கள்.
14: சொந்தம் ஒன்று தேடும் அன்ன கிளி, சொல்லி சொல்லி பாடும் இந்த கிளி. இந்த கதை கேட்குமா, சொன்ன கதை கேட்குமா, அவ்வளவுதான் ஐயா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடல். யார் கொண்டு வருகின்றார்? பார்வை கொண்டு வருகின்றான்.
25: அப்பா சுந்தரி சொன்னால் ஒரு சேர்.
0: அப்பா சொன்னவள் சுந்தரி என்று பாடல் ஆரம்பிச்சுதாமே. சொல்லால் அடித்த சுந்தரி, சுந்தரி சொல்ல கொண்டு வாருங்க. சென்று விட்டாரம்பா பாடல், கரெக்டான பாடல் என்று தெரிந்து விட்டது. ஓடி சென்று விட்டார் கெட்டிக்காரன். இந்த வழியில் அடுத்த உறவாக இங்கே வருவது மீண்டும் ராஜ்குமார் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
13: வணக்கங்கய்யா. பட்டு வண்ண ரோஜாவாம், பாத்தக்கண்ணு மூடலாம் பாடல் வரிகள்.
0: பட்டு வண்ண ரோஜாவாம்,
13: பாத்தக்கண்ணு மூடலாம்.
0: ஓ அப்படியா,
13: நன்றி.
0: பட்டு வண்ண ரோஜாவை கண்டு சென்று பிடித்து விட்டார் இவர். பட்டு வண்ண ரோஜாவாம், நல்லது நல்லது, நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு வரப்போகின்றார் யாராக இருக்கும் என்றால் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வாருங்கள்.
25: வணக்கம்யா. மகன் ஐயா வந்து சொந்தமில்லை பந்தமில்லை. பந்தம் பாச பந்தம், பந்தம் பாச பந்தம்,
0: பாச பந்தம். நல்லது நல்ல பாடல். பந்தம் பாச பந்தம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? மீண்டும் மகான் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் மகான் அவர்களே.
25: சொல்லாளர் என்றொரு பாடல் வந்தது. சொல்லாதே யாரும் கேட்டால்
0: நான் சொல்ல
25: மாட்டேன்.
0: அதனால நான் சொல்ல மாட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சொல்லாதே யாரும் கேட்டாள் சொல்லிவிட்டு சட்டம் வைத்து விட்டு போகின்றார். நாங்கள் சொல்லவில்லை. அடுத்து சந்தன் ராஜ் அவர்கள் மீண்டும் கொண்டு வருகின்றார்.
25: எடுத்து வச்ச பாலும் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி,
0: அதை தானே எங்களுடைய பார கொண்டு கொடுத்து விட்டார். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி.
25: சரி அப்பா, வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாதவதி.
0: ஒரு தப்பாதனாலும் குரு தப்பாதரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் மஞ்சுளா கொண்டு வருகின்றார். இல்லை, குருபாஸ்கர் வருகின்றார். கொண்டு வாருங்கள் குருபாஸ்கர்.
14: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்க.
15: அவரு அவங்க நெஞ்சத்தொட்டு சொல்லுன்னு
0: சொன்னாங்கல்ல,
15: அதுக்கு அந்த பாடல் வந்து திரைப்படத்துல இடம் பெறல, அது மலர்ந்து மலராத பாடல் அது.
0: நெஞ்சத்தொட்டு
15: வந்து ஒரு பதில் பாட்டு பாடுறேன்.
0: நெஞ்சத்தொட்டு சொல்லு என்ற பாடல்
15: ராஜாதி ராஜா திரைப்படத்துல வருவது, படத்துல கிடையாது அந்த பாட்டு.
0: அது தேவையில்லை, பாடல் காற்றலையில் வந்த பாடல் தான் அந்த பாடல். அதுக்கு பதில் பாடலை தாரு.
15: அதுக்கு
0: பதில் பாடலை தாரு.
15: அதுக்கு பதில் தருங்க. சொல்லி சொல்லி வந்ததிந்து வந்தது செந்தமிழ் பாட்டு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்துக்களை கொண்டு வந்து சரியான தகவலை தருகின்றீர்கள். நன்றிகள் உங்களுக்கு, நன்றிகள். மீண்டும் பாருங்கள்.
25: கையில் தீபம் ஏந்தி வந்தோம் இந்த நல்ல நாளிலேயா?
0: ஓ, கையில தீபம் ஏந்தி சுடையா உங்களுக்கு கையிலே? சரி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கையில் தீபம் ஏந்தி வந்தோம். இல்ல, ரோஜா அடங்கி விட்டாரா? யார் அடக்கியது? ரோஜா பூ கொடுத்து விட்டாங்க அவருக்கு. எங்க மல்லிகைப்பூ பூ கிடைச்சி விட்டது, அவருக்கு மயங்கி விட்டார். ராஜ்குமார் கொண்டு வாருங்க.
17: ஐயா வணக்கங்கய்யா. தெண்டலுக்கு என்ன பாடல் கேட்ட வந்து மறந்துட்டேன். வர இருக்கியாண்டலுக்கு
0: தெரியுமா? தெம்மாங்கு பாட கொண்டு பாருங்க.
17: தெம்மாங்கு பாடல். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
0: எடுத்தும் தர வேண்டியா இருக்கப்பா இவங்களுக்கு எல்லாம், இளந்தாரி பையன்களுக்கு எல்லாம். தெண்டலுக்கு தெரியுமா? தலைவர் அல்லவா, சற்று சலுகைதானா? ஒருவன் தொழிலாளி. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும் என்றால், சாந்தி வந்து விட்டார். வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம் அம்மா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
18: என்ன சொல்லி வந்தவங்க அந்த பாட்டுக்கு வந்து பாட்டு பாடவா?
0: அந்த வரிய கூறவனும் பாட்டு பாடவா என்பது ஒரு பாட்டு பாடவா,
18: பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா,
0: வாழ்த்து. ஓ கெட்டிக்காரி, முழு பாடம் தெரிகின்றது. பாட்டு பாடவா, இப்படிதான் இடையிலே சிந்தனை சொல்ல கேட்டார். கவனமா இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். இது போட்டி. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். குரு பாஸ்கர் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் குரு பாஸ்கர்.
15: வணக்கம் ஐயா. நிலவை பாட்டு வானம் சொன்னதுன்னு சொன்னாங்க.
0: ஆமா ஆமா.
15: வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நான் பல நாள் இருந்தேன் உள்ள அந்த நிம்மதி இங்க.
0: சரி, அவர் வானத்தையும் பூமியும் பார்த்து தன்னை தான் திரும்பி பார்த்தா மனுஷன கண்டிருப்பாரு, அவர் காணவில்லை. வாழ்த்துக்களை ஏன் மீண்டும் மாறுங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். சிறந்த பாடல், சிறந்த பாடல். எங்கே ஃபாரூக் அவர்கள் வந்து விட்டார்கள். என்னுடைய ஃபாரூக் அவர்கள் கொண்டு வாருங்கள். ஃபாரூக், ஃபாரூக், ஃபாரூக்கை காணவில்லை. எங்கே சேர்ந்து விட்டீர்கள் ஃபாரூக்?
17: அப்பா பாட்டு பாடவான்னு கேட்டாங்க. அந்த பாடல்
0: பாட்டு பாட வந்தான்னு வந்து விடுத. கட்டிக்காரனையா, குசுமக்காரனையா நீங்கள்? வா வெண்ணிலா, அதுதானே குழப்பட சிங்கம் என்று கூறினேன். வா வெண்ணிலா. வாழ்த்துக்கள். உங்களோடு சேர்ந்து அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? அடுத்த பாடலை ஒருவர் கொண்டு வருகின்றார். அவர் யாராக இருக்கும் என்று பார்த்தால் அவர்தான் சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ்.
25: வணக்கம் ஐயா. அன்ன கிளி ஒன்னு தேடுது, அது மாசம் ஒரு வீச. அந்த பாடலியா?
0: ஐயோ, அன்னக்கிளி உங்களை தேடுதான். அன்னக்கிளி உன்னை தேடுது, போங்க போங்க, போயிட்டு வாங்க. அன்னக்கிளி உன்னை தேடுது. வாழ்த்துக்கள். எங்க என் மகள் ரோஜாவை காணவில்லை, தூங்கி விட்டாரோ? வணக்கம், வணக்கம் மகான் அவர்களே.
25: வணக்கம் ஐயா. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், அந்த பாடலுக்கு. நிலவும் ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகு, நீந்திக்கின்ற குழலு. நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே.
17: ஐயா, வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கல ஐயா. பாடல் வரிகள்.
0: ஓ, வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா? சரி, அதுக்கு பிடிக்கும் நிறம் வந்தா பிடிக்கும் தானே ஐயா? இது என்ன இது? கவலை வேண்டாம், பிடிக்கவில்லையா அந்த பாடல்? ராஜ்குமார் தந்த பாடல் வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கவில்லையா? எங்கே பாரு, கூடி வாருங்கள். பாரு கொண்டு வாருங்கள்.
17: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா? பாட்டுமா
0: அந்த பாட்டு தானே இப்ப ராஜ்குமார் தந்தாரு தலைவர்.
12: தங்கிட்டாரா? பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாட்டு.
0: அடங்கப்பா, பால் வண்ணம் பருவம் கண்டுபிடிச்சிருக்கா? பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாடலையும் கண்டுபிடிச்சிட்டாங்களே இவங்க. பழைய பாடல்கள் புது பாடல விட்ட பாடல் என்ற மக்கள். எங்கே மகான் அவர்கள் வந்து விட்டார்கள். வணக்கம் மகான்.
23: வணக்கம் ஐயா. இப்ப ஒரு பாடலை மந்தலை மறந்து போடும். ஒரு பாடல் ஒன்று வந்தது, நான் பாடுறதுக்கு முதல்ல ஒரு பாடல் ஒன்று
0: மணிலகத்தில் வாழ்ந்தது. நிலவு ஒரு பெண்ணா ஐயா, அது நீங்கள் பாடியது.
23: பாலும் பழம் கைகளில் அந்த பாட்டுக்கு பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் புலிகள் கண்டு கண்டு வாடுகிற.
0: நன்றி. அதைத்தான் துணைச்சல தந்தார் ஃபாரூக் அவர்கள். இப்ப வந்த பாடல் அந்த பாடல் அந்த பாடம் தந்தது.
23: ஆஹா,
0: வேலையே பழம் கொடுத்து பார்த்தீங்களே, அதை போட்டால் எப்படி இருக்கும்? பாலூட்டி வளர்த்தவடி
23: பாலூட்டி வளர்த்து கிளி பழம் கொடுத்து பார்த்தை கிளி. நன்றி ஐயா.
0: நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகானவர்களே, வாழ்த்துக்கள். சிறப்பிக்கின்றீர்கள் காற்றலை. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே அவர் யார் என்று தெரியவில்லை. வர வேண்டும், அழைக்க வேண்டும். வந்துவிட்டார் ராஜ்குமார். உங்களுடைய அழைப்பு சில சமயம் ஒழித்து ஒழித்து வருகின்றது. ராஜ்குமார்
2: ரோஜா வைத்தால் ஆட்டும் தென்றல்.
0: உண்மை உண்மை.
2: அந்த பாடல் வரிகள்
0: அது உண்மையான ரோஜா வைத்தால்
2: ஆட்டும்
0: தென்றல். நல்லது நல்லது நல்லது.
2: நன்றிங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் வர வேண்டும் ராஜ்குமார். அடுத்த பாடலை யார்? அன்பு மகன் பாரூக். அவர் சாவதியில தூங்க மாட்டார். கடம் கரும அற்புதமான பேரு என்ன கருத்தல்ல. ரோஜா ரோஜா ரோஜா ரோஜாண்டே இருக்கலாம். ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா. நல்லது நல்லது நல்லது. வாரம் அடுத்த பாடலை கொண்டு வர போகின்றார் எங்களுடைய அன்பு மகான் அவர்கள். ஓடி வாருங்கள் மகான் அவர்களே, வாருங்கள்.
23: கொண்டு வந்த பாடலையும் மறந்து விட்டதையா? திரும்ப வாரம் திரும்ப வாரம்.
0: கிடைத்த அழைப்பை தேவாத ஒரு பாடலை கூறுங்கள். இப்பொழுது பல பாடல் வந்து விட்டது தானே.
23: பாடினாள் ஒரு பாட்டி பாலியாவினில் ஏற்றி ஓடினேன் அதை கேட்டு தேடினேன் பல போட்டு.
0: அந்த பாடல் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். பாரக் கோடி வாருங்கள். பாரக் வந்து விட்டார்.
12: கட்டி கங்கா ராசாவுக்கு காலையிலே கல்யாணம்.
0: என்னங்க என்னங்க என்ன, யாருக்கு கல்யாணம்?
12: கட்டி தங்க ராசாவுக்கு.
0: கட்டி வேண்டும் வந்து விட்டாரா? கட்டி தங்கம் ராஜா வந்து விட்டாரா? அட்ரா சாக்கியம் அட்ரா அட்ரா அட்ரா அட்ரா. கட்டி தங்கம் ராஜாவுக்கு இல்ல கல்யாணம். அப்ப ஆட கொடுக்க போறீர்கள் அவருக்கு ராணியாக. ராஜ்குமார் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கங்கய்யா. தாளாட்டும் காற்றேவா தலை கோதும் விரலேவா பாடல்
0: சாக்கியந்தாரம். தாளாட்டும்
2: நன்றி நன்றி.
0: அஜித் பாடிக்கண்டு போற அஜித் என்ன தாளாட்டும் அதுதான் தின்னாமல் விடுவேன் என்று வரி வருகின்றது. எங்கே வந்து விட்டார் இவர் யாராக இருக்கலாம்? அழகான பூக்கள் ஆனந்தன் ஆனந்தன் ஓடியாருங்கள்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா. நாகப்பன்.
0: ஓ நாகப்பனா, இது என்ன நீங்க உங்களோட இது வருதுதான். கொண்டு வாருங்க நாகப்பன். நீண்ட நேரம் என்ன நடந்த வலைத்தளம்
5: கட்டித்தங்கம். கட்டித்தங்கம் ராசாவுக்கு அந்த பாடலுக்கு பதில் பாடல். ராசாவு

0: தலை மொட்டையடித்த பழம் தெரியா, பழம் நீங்கப்பா, ஞான பழம் நீங்கப்பா, ஞான பழம், ஞான பழம். வாழ்த்துக்கள். அடுத்து ராஜ்குமார் அவர்கள் வந்து விட்டார்கள். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா வணக்கங்கய்யா. தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி பாடல்
0: வரைக்கும் சங்கிலியில கண் வச்சு விட்டாங்க. தங்கச்சங்கிலி மின்னும் தங்கச்சங்கிலி
1: கொண்டு பைங்கிலி தானே புரிஞ்சுக்க பாடல் வரைக்கும்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. தலைவர் விடக்கூடாது சந்தர்ப்பத்தை, ஓடி வர வேண்டும். வந்து விட்டார் மகான் அவர்கள்.
2: வணக்கம் ஐயா. மீண்டும் தாலாட்டு என்று ஒரு பாடல் வந்தது. தாலாட்டு பாடி தாயாக வேண்டும், தாளாதையின் ஆசை சின்னம்மா,
0: நன்றி நன்றி. பிராசம் திரைப்படம் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடல். நன்றி நன்றி நன்றி. வந்து விட்டால் சாந்தி அவர்கள். வணக்கம் சாந்தி. வணக்கம்.
3: பழம் நீயப்பா, பழம் நீயப்பா, நீ வருவாய். அந்த பாட்டுங்கய்யா, நீ வருவாய்.
0: நான் எதிர்பார்த்திருந்தேன், அது வரவே இல்லையா. டடடடா, நீ வருவாய் எல்லாம் எதிர்பார்ப்பு தான். நீ வருவாய்
3: நான் இருந்தேன்,
0: இருந்தேன். நல்லது, இருந்து கொள்ளுங்க வருவார். எப்படியும் அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறான் கேட்போம். சாந்தி சென்று பாருங்கள். மீண்டும் அடுத்து வருகின்றார் நாகப்பன் அவர்கள். கொண்டு வருங்கள் நாகப்பன்.
4: மீண்டும் வணக்கம் ஐயா. தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே அண்ணியதுன்னாரு, தானேக்கு தமிழ் பாடல். தானே தனக்குள் ரசிக்கின்றாய், தலைமுழுதாமல் இருக்கின்றாய்.
0: அதனால்தான் இந்த ரசிப்பு என்ன, தானே தனக்குள் இருக்கின்றாள்.
4: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. தலைமுழுகாமல் இருக்கின்ற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யாத்திரை போகின்றார். சவுதி அரேபியாவிலிருந்து 100வது பாடலுக்கு வந்து விட்டோம் நாங்கள். 100 பாடலை கண்டுபிட்டார் சவுதி
1: அரேபியா. தங்கப்பதக்கத்தின் மேல, தங்க சங்கிலி
0: பதக்கத்தின் மேல போகுதா? தங்கப்பதக்கம் சங்கிலி வந்து பதக்கத்துல போயிட்டு வர. அடுத்தது என்ன மட்டியலாம், தங்கப்பதக்கத்தின் மேலே. நல்ல பாடல், நல்ல பாடல். தங்கப்பதக்கத்தின் மேலே எழுந்தி பாருக் கொண்டு வந்து விட்டார். 100வது பாடலை தந்திருக்கு. நாங்கள் இப்பொழுது 100 பாடலை கண்டுவிட்டோம் அன்பு உறவுகளை. அடுத்த பாடலை தருகின்றார் அன்பு நீ நெஞ்சும் நாகப்பன் அவர்கள். 101வது பாடல் கொண்டு வாருங்கள் நாகப்பன் அவர்களே.
4: மீண்டும் வணக்கம் ஐயா. பாருக் ஐயா, பால் வண்ணம் பருவம் கண்டுன்னு பாடினாங்க, அதில் பாடல். பருவம் கனிந்து வந்த பாவை வருக,
0: பருவம் கனிந்து வந்த பாவை. அந்த பாடல் ராகம் பருவம்,
4: பருவம் ராகங்கள் மாறுவது.
0: கனிந்து வந்த பாவை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தருகின்றார்? ராஜ்குமார் வந்து விட்டு சென்ற. ஓகே, ராஜ்குமார் வந்து விட்டார். மீண்டும் கொண்டு வருங்கள் ராஜ்குமார்.
1: ஐயா வணக்கங்கய்யா.
0: வணக்கம்.
1: நீயா அழைத்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது பாடல்.
0: நாங்கள் அழைக்கிறது ஐயா, நாங்களா? நீங்களா தான் பாடுறீங்க.
1: நன்றி நன்றி.
0: நீயா அழைத்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நெஞ்சில் மின்னல் அடித்தது,
0: மின்னல் அடிச்சு விட்டு டலக்கண்டு அடிச்சு விட்டுறது. வேறுங்கள். மீண்டும் சந்தன ராஜ் அவர்கள் தலை காட்டுகின்றார்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சந்தன்.
5: கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தால் என்ன அப்படின்னு
0: பாருங்க.
5: நன்றி வணக்கம்.
0: சபையில எல்லாம் என்ன வர வெக்கம் தான் கிளியே. கிளியே இளங்கிளியே சபையில வர முடியாது ஐயா, அதெல்லாம் என்றால் வெக்கமாக இருக்கும். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? மீண்டும் நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
4: மீண்டும் வணக்கம் ஐயா. குருபாஸ்கர் ஐயா வண்ண வண்ண சொல்ல எடுத்து இங்கு வந்தது செந்தமிழ்
0: காட்டுன்னு பாடல். ஆமாம்.
4: செந்தமிழில் புது சொல்லெடுத்து நான் பார்த்து பாடவா.
0: செந்தமிழில் புது சொல்லெடுத்து அப்பா.
4: நன்றி நன்றி.
0: பாடுங்கள் யார் வேண்டாம் என்பது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சந்தனராஜ் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
5: வணக்கம் ஐயா. வண்ண மொழி மானே வெள்ளி மீனே. அந்த பாடலியா?
0: வண்ண மொழி மானே வெள்ளி மீனே.
5: நன்றி வணக்கம்.
0: வண்ண மொழி மானே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாராக இருக்கலாம்? ராஜ்குமார் போட்டியிலே வந்து விட்டார். ராஜ்குமார் ஓடி வர.
1: வணக்கம் ஐயா. தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தேன் நானே. நானும் ரவுடி தான்.
0: நானும் ரவுடி ஐயா. ரவுடி தங்கமே நான் தேடி வந்த இடத்துல.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜ்குமார் நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்?

0: அடுத்த பாடலை கொண்டு வருவது ஞான எங்களுடைய நாகப்பன் கொண்டு வருகின்ற நாகப்பன் பாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. இன்னைக்கு பாருக்கு முன்னாடி நானே பாடிறேன். சம்பந்தராஜ் ஐயா பாடினாரு வண்ணமொழி மானேன்னு
0: கடைபிடி
1: பதில் பாடு. மானே தேனே கட்டுப்படி
0: வந்துடுது ஐயா, வந்துடுது வந்துடுது உங்களை குழு. மானே தேனே கடிப்பிடி.
1: நீங்க
0: வந்துட்டீங்க இந்த ஒரு மானை கொண்டு வருவதற்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கு இப்பொழுது கட்டிப்பிடியே கொண்டு வரப்போகின்றார் சந்தன்ராஜ் கொண்டு வரப்போ. வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. தாலாட்டு கேட்காத பேருங்கு யாரு?
0: அதானே ஒரு தலாட்டு கேட்டதான். தாலாட்டு கேட்காத பேருங்க யாரு? வாழ்த்துக்கள், நல்லதோ ஒரு பாடல். தாலாட்டு கேட்காத அடுத்த பாடல். அடுத்த பாடலை கொண்டு வருவது எங்களுடைய குரு பாஸ்கர் அவர்கள் கொண்டு வருகின்றார்.
3: ஐயா வணக்கம் ஐயா. ஒருத்தர் ரோஜா ரோஜன் பண்ணாரு, அதுக்கு நான் பதில் பாடுறேன் ஐயா.
0: கொண்டு வாருங்க.
3: ரோஜா வைத்தாலாட்டும் தென்றல் தென் ஊஞ்சல் என் கூந்தல்.
0: அந்த பாடல் வந்துவிட்டது குரு பாஸ்கர்.
3: பாலுட்டி வளர்த்து கிளி பாடினாரு ஒருத்தர், அதுக்கு பதில் பாடுறேன்.
0: மகான் ஐயா பாடி இருந்தார் லண்டன்ல இருந்து. கொண்டு பாருங்க. என்ன பாடல்?
3: அப்படியா, பாலுட்டி வளர்த்து கிளிக்கு
0: பாடுறேன்
3: ஐயா. கிளிய கிளிய என் சோழ கிளிய, கோவம் என்ன என் கூட்டு கிளிய, அடிமான மயக்கம் என்னடி, என் மனச திறந்து சொல்லடி.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். பாருங்க சந்தன்ராஜ்.
4: வணக்கம் ஐயா. யாரும் விளையாடும் தோட்டம் அந்த பள்ளியா?
0: நாடோடி தென்றல். யாரும் விளையாடும் தென்றல். யாரும் விளையாடும் தென்றல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சாந்தி வந்து விட்டார். வாருங்கள் சாந்தி, கொண்டு வாருங்கள்.
5: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: மானே தேனை கட்டிப்பிடிக்கி கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அந்த பாட்டுலையா?
0: அந்த பாடல் தந்து
5: விட்டாரு,
0: தந்து விட்டார் முதல்ல. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து வந்து இன்னும் ஒரு பாடல் கொண்டாருங்க.
5: தங்கத்திலே ஒரு குறை இருந்தால், தங்கத்திலே ஒரு குறை இருந்தால்.
0: சிறப்பான பாடல், உடனே தந்து விட்டார் சாந்தி. கட்டிக்காரை தங்கத்திலே ஒரு குறை இருந்தார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? ராஜ்குமார். எங்கே எங்க சியாமலா
6: மஞ்சுளா? வெண்ணிலவே வானம் விட்டு வாரைய பாடல் வருகிறது.
0: சிகரம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. வண்ணம் கொண்ட
6: வெண்ணிலவே வானம் விட்டு
0: ராஜ்குமாருக்கு வண்ணம் கழுவி விட்டனே நான். பாடல் தான் வண்ணம் கொண்ட. வாழ்த்துக்கள் திறப்பு ராஜ்குமார் அவர்களே. வண்ணம் கொண்ட வெண்ணில் எங்க ரோஜா சியாமலா மஞ்சுளா தூங்கிவிட்டீர்களா? வர வேண்டும், போட்டியில் இணைந்திருக்க வேண்டும், பின்னோக்கி போகக்கூடாது. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்க.
4: கண்டுபிடிச்சீங்களா?
0: கெட்டு காலன் கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சேன். நல்ல பாடல் குரு சிஷ்யன். சந்தன்ராஜ் கொண்டு வந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை தர இருக்கின்றார் எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். என்ன பாடலை தருகின்றீர்கள் ராஜ்குமார்? கொண்டு வாருங்க.
6: ஐயா வணக்கம் ஐயா. நீ பாத்துட்டு போனாலும் பாக்காம போனாலும்
0: நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாத்துட்டு போனாலும் பார்க்காமல் போனாலும் பாடலை தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? எங்களுடைய குரு பாஸ்கர் கொண்டு வருகின்றார். வணக்கம் குரு பாஸ்கர். குரு பாஸ்கர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள்.
3: ராஜா நான் தான் மந்திரிங்க யாருமே இல்லைன்னு சொன்னாரு
0: அவர்.
3: மந்திரி இருக்காங்கிறத நான் சொல்றேன். மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜ தந்திரி.
0: நல்ல பாடல் குரு பாஸ்கர். மந்திரி வந்து மனைவி என்று ஆரம்பிக்கிறது அந்த பாடல். மனைவி என்று ஒரு பாடல் ஆரம்பிக்கதா? ஒரு பாடல்ல மனைவி என்ற பதம் வந்ததா?
3: இல்ல மந்திரி
0: மந்திரி என்ற மந்திரி என்று ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் மந்திரி என்று கொண்டு வர வேண்டும் என்றால் மந்திரி என்று ஆரம்பிக்கிற பாடல் தர வேண்டும்.
3: அப்படி ராஜாவுக்கு ராஜா நல்லா ராஜாவில பண்ணலாங்களா?
0: பாடுங்களே, யார் வேண்டாம் என்றது ராஜாவுக்கு. இருங்க மந்திரி, அந்த மந்திரி என்று இருக்குது. கொண்டு வாருங்க. மனைவி என்று வரவில்லை அவர்களுக்கு. கொண்டு வாருங்க. என்ன பாடல்?
3: கீதா கங்கா யமுனா. நன்றியா.
0: என்ன ஐயா அந்த பாடல்?
3: ராஜா இவ ராஜா.
0: ஓகே
3: ரோஜா.
0: ஓகே
3: தீபம் படத்துலயா?
0: ஓகே ஓகே. ராஜா இவ ராஜா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குரு பாஸ்கர். உடனே தந்து விட்டார் வேறு பாடல். வாழ்த்துக்கள் நன்றி. எங்க அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? எங்கே இந்த ராஜ்குமார் உங்களுடைய அழைப்பு தெளிவாக வருவதில்லை, எந்த போன் தெரியவில்லை.
6: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம்,
0: அது அவர் செய்யலாம். இந்த ராஜா ராணியின் பக்கமே அவர் பார்த்துக் கொண்டிருந்தா ஆட்சிய பார்க்கறது இல்லையா, என்ன பழக்கம்.
6: நன்றி நன்றி நன்றி.
0: ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா அவர்களே. வணக்கம், அழைப்பு கிடைத்து விட்டது மகளுக்கு. என்னம்மா
7: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே ராஜ்குமார் பாடினார்.
0: ஆமா ஆமா. வண்ணம் இந்த வஞ்சியின் வண்ணம், நல்ல பாடல் மகளே, மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை ஆனந்தன் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ஆனந்தன்.
8: பால் வண்ணம் பருவம் கொண்டு பண்றாங்க.
0: ஆஹா.
8: பால் போலவே யார் காணவோ நீ காய்கிறாய்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பான பாடலை தந்தீர்கள் ஆனந்தன். மீண்டும் பாருங்கள், பாடலை கொண்டு வாருங்கள். வந்துவிட்டார் எங்களுடைய குரு நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
9: மீண்டும் வணக்கம் ஐயா. வண்ணம் இந்த வஞ்சியின் வண்ணம்னு பாடினாங்க, அந்த பாடலுக்கு பதில் பாடல்.
0: ஆம், கொண்டு வாருங்கள்.
9: இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண்களை கேட்கின்றேன்.
0: இந்த மன்றத்தில் ஓடி வரும், இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் பெண்களை கேட்கின்றேன். நல்ல பாடலை தந்தீர்கள். மீண்டும் பாருங்கள், ராஜ்குமார் வந்து விட்டார். கொண்டு பாருங்கள் ராஜ்குமார்.
6: ஐயா வணக்கம். நீயும் நானும் அன்பே கைகை கோர்த்து கொண்டு ஒன்றாகலான் பாடல் வரிகள்.
0: இது வரிகளா? பசங்க மாதிரி இருந்ததா? நீயும் நானும் கையை கொண்டு.
6: ஆமா, ஒரு தலைவர் பாடின பாட்டு. ரைட்டு. அது ஸ்ரீராம். நீயும் நானும் அன்பே கைகளை கோர்த்து கொண்டு ஒன்றாகலாம். நன்றி.
0: அடுத்து நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார் ஒரு பாடலை. கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள் பாடலை.
9: மீண்டும் வணக்கம் ஐயா. தென்றல் பாடலுக்கு பதில் பாடல்.
0: கொண்டு வாருங்கள்.
9: தென்றலிலே மிதந்து வந்த தேவ மந்தை வாழ்க.
0: அது நல்ல மிதந்தல்ல வந்தது, தென்றலிலே மிதந்து வந்தது.
9: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
9: நன்றி நன்றி
0: நன்றி. தென்றலிலே மிதந்து வந்த அடுத்த பாடலை யார் தருகின்றார்? குருபாஸ்கர் அவர்கள் தருகின்றார். கொண்டு வாருங்கள் குருபாஸ்கர். குருபாஸ்கர் வர வேண்டும்.
10: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள்.
10: அது தங்கச்செங்கிலி பாடினாங்க ஒருத்தவங்க, அதுக்கு பதில் பாடுறேன் ஐயா. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் இங்கும் குறைவதுண்டோ.
0: நல்ல பாடல். அந்த பாடலை சாந்தி தந்து விட்டார்.
10: தரா?
0: ஆமா. வேற ஒன்று கொண்டு
10: சரி ஐயா. என்ன ஒருத்தவங்க பாடினாங்க, அதுக்கு பதில் பாடுறேன் ஐயா.
0: கொண்டு பாருங்கள்.
10: வாங்க வாங்க கோபாலையா, வழக்கு என்ன கேளுங்கய்யா, எங்கி எங்கி நிக்காமலே என்னன்னு சொல்லுங்கய்யா.
0: கோபாலையா சொல்லுவார், அதை சொல்லுவார். அதை இல்லையா கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் பாஸ்கர். மீண்டும் பாருங்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் அடுத்த பாடலை. இப்பொழுது வருகின்ற நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
9: மீண்டும் வணக்கம் ஐயா. இந்த மன்றத்தில் பாடல் பதில் பாடல். மன்றத்தில் பாடலுக்கு மன்றம் வந்த தென்றலுக்கு நெஞ்சம் வேற நெஞ்சம் இல்லையோ.
0: அதுக்கு நெஞ்சம் இல்லையா? நம்பிக்கை இல்லை. மன்றம் வந்துட்டு நெஞ்சம் வந்த தென்றல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜ்குமார் தான் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
6: வணக்கம். நீயே நீயே நானே நானே நெஞ்சில் வாழும் உயிர்த்தியே பாடல்.
0: ஓ நீயே நீயே நீயே நீயே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள் மறுபாடலை கொண்டு. ஓடி வாருங்கள். இங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? பாரூக் வந்து விட்டார். வணக்கம் பாரூக்.
11: மான் குட்டியே புள்ளி மான் குட்டி.
0: ஓ மான் குட்டி, உங்களோட மானே தேனே வந்து விட்டது. என்ன நடந்தது?
11: போன வாரம் சொல்லியாச்சு
0: சொல்லியாச்சு. சரி மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே தந்து விட்டு போகின்றான் மகன். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஃபாரூக். என்ன நீண்ட நேரம் ஃபாரூக் இந்த பக்கமே தலை காட்டவில்லை, என்ன நடந்தது? அடுத்த பாடல், அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? நாகப்பெண் கொண்டு வருகின்றார். எங்க ரோஜாவை காணவில்லை, மஞ்சுளாவை காணவில்லை. கொண்டு வருங்க நாகப்பெண்.
9: மீண்டும் வணக்கம் ஐயா. இவர் ராஜ்குமார் பாண்டாரு, நீயும் நானும் அன்பேன்னு அதுக்கு பதில் பாடல். நீயும் நானுமா கண்ணா இங்கும் நானுமா.
0: அது சரி, நீயும் நானுமா. நாகப்பனா ராஜ்குமாரா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீயும் நானுமா தெய்வம். ராஜ்குமார் வந்து விட்டார். அவர் நீ
6: வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது பாடல்.
0: வா வெண்ணிலா என்ற பாடல் வந்த போது போல் தெரிகின்றது ஐயா.
6: அப்படிங்களா ஐயா?
0: ஆமா.
6: வாவா அன்பே பூஜை உண்டு.
0: அது சரி, வாவா அன்பே பூஜை உண்டு.
6: நன்றி நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? ஃபாரூக் வந்து விட்டு திரும்ப பார்க்க. கொண்டு வாருங்கள் ஃபாரூக், விடுவதில்லை உங்களை.
6: நானுமா கண்ணா நீயும் கண்ணா ஏஞ்சாலைக்குள்ள கட்டரும்.
0: ஐயோ, இப்படி தெரிஞ்சு விடுங்க ஐயா, விடக்கூடாது, அதை நசுக்கி விடுங்க. கண்ணா ஏஞ்சாலைக்குள்ள கட்டரும்பு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன கண்ணாயன் சேலைக்குள்ள. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ராஜ்குமார் கொண்டு வாருங்க சேலைக்குள்ள கட்டம்பு போய்.
6: ஐயா வணக்கங்க. வா வா பக்கம் வா பக்கம் வர வெக்கமா பாடல் வரிகள்.
0: அப்படி ஒரு வெக்கம் இல்ல, வந்தா வர வேண்டியான ஐயா. வா வா பக்கம் வா.
6: நன்றி நன்றி.
0: கேட்டிக்காரன் வா வா பக்கம் வா. வளர்ந்து கொண்டு செல்கின்றது எங்கள் நிகழ்ச்சி, சிறப்பாக இருக்கின்றது. கேட்பதற்கு அன்பு உறவுகள் வந்து இழைக்கின்றார்கள். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்களுடைய பதிலை பாடலை.
9: மீண்டும் வணக்கம் ஐயா. வாவா அன்பேன்னு சொன்னாரு ராஜ்குமார், அதுக்கு பதில் பாட. வாவா பக்கம் வா.
0: அதைத்தான் பாடி இப்பொழுது பாடுங்க அந்த பாடலு. வாவா பக்கம் வா
9: பாடிட்டாங்களா? அப்ப அன்பே பாடலுக்கு பதில் பாடல். அன்பே என்பே அழுவது ஆகாது,
0: கொச்சி மிட்டாய் வாங்கி கொடுங்க அழாது.
9: காவல் நான் தானே நீ கலங்குவது
0: கூடாது. அன்பே நான் தானே நீ அழுவது கூடாது, காவல் நான் தானே கலங்குவது கூடாது. வாழ்த்துக்கள் நாகப்பன் உங்களுக்கு. அடுத்த பாடலை தர வருவது யாராக இருக்கலாம்? எங்கள் சந்தனராஜ் அவர்கள் வருகின்றார். சந்தன
12: செந்தமிழ் பாடும் சந்தன காற்றே பாடியா.
0: செந்தமிழ் பாடும் சந்தனராஜ் பாடல. சந்தனராஜ் பாடல். செந்தமிழ் பாடும் சந்தனராஜ் பாடல். தமிழ் பாடல். எங்க எங்களுடைய சிறப்பு குதிரை லெனின் அவர்களை காணவில்லை, என்ன நடந்தேன்னு தெரியவில்லை. யாரும் தடை போட்டு விட்டார்களோ, ஆனால் அவங்க தடை போட்டு கட்டு வைக்க வேண்டும் என்று சொன்னது எங்களுடைய நாகப்பனைத்தான். ராஜ்குமார் எங்களுடைய லெனினுக்கும் கட்டுப்பாடு நடந்து விட்டது என்னவோ. ரைட், அடுத்த பாடல யார் தருகின்றார்? நாகூர் ஜெகப எங்களுடைய ராபிக் பெறுகின்றார். பாருங்கள் ராபிக்.
12: உன்னை காணாமல் நானே அந்த படையா. உன்னை காணாமல் காணாமல் நானே
0: அந்த சிறப்பு சிறப்பு சிறப்பு. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கேட்போம். விரைவாக வாருங்கள் அடுத்த பாடலை. யார் தரப்போகின்றீர்கள்? ஆனந்தன் வருகின்றார்கள். ஆனந்தன் கொண்டு வாருங்கள்.
6: பூஜை உண்டு ஒரு பாடல்.

0: நல்ல பாடல். மீண்டும் ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: மீண்டும் வணக்கம். ஐயா, செந்தமிழ் பாடல் சந்தன காற்று சொன்னாரு, அதுக்கு பதில் பாடல். சந்தன காற்று சந்தமிழ் ஊற்று சந்தோஷ பாட்டு வா.
0: நன்றி. பாடல்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் கூறி வந்தது அந்த பாடலுக்கு மீண்டும் வணக்கம். அடுத்த பாடலை கொண்டு விரைவில் ஓடி வாருங்கள். மீண்டும் நீங்கள் தானா காற்றலை? இல்ல இல்ல, சவுதி அரேபியாவில் இருந்து பாருக்கு வந்திருக்கின்றா.
2: பூஜைக்கு வந்த மலரை பூஜைக்கு ஏத்த பூவிதி அந்த பாடம்.
0: அப்படியா? நல்ல
2: பூவிதானே
0: புத்தகம். நேத்து தான் விடமாட உடனே பறிச்சு விடுவாங்களே ஐயா. பூக்கு தான் பார்த்து கொண்டிருக்காங்க பாருங்க. ஓ பாருக், மஞ்சுளா வந்துவிட்டாள். மகளே மஞ்சுளா ஓடி வாருங்களம்மா. என்ன பாடம் கொண்டு வந்தீர்கள்?
3: வணக்கம்ப்பா. ரோஜா ரோஜான்னு ஒரு பாடல் சொன்னாங்கப்பா, அப்பத்துல இருந்து ட்ரை பண்றேன், கிடைக்கலப்பா. ரோஜாவை தாளாட்டும் தெண்டல்.
0: அந்த பாடல் ராஜ்குமார் தந்து விட்டார்.
3: வந்துச்சா? பூஜைன்னு ஒரு பாட்டு, ஒரு பதம் வந்துச்சுப்பா, பூஜைக்கு வந்த மலரேவா.
0: அதுதான் இப்பொழுது பூஜைக்கு வந்த மலரேவா. பூஜைக்கு வந்த மலரை எடுத்துக்கொள்ளுகிறேன் மஞ்சுளா, உங்கள் பாடலை மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: லைனே கிடைக்கலப்பா.
0: எல்லாருக்கும் அப்படித்தானே, அழைக்கவனும் தோழா, ஆயிரம் தடவை அழைக்கவனும். பூஜைக்கு வந்த மலரே வாழ்த்துக்கள். அப்படித்தானே, எல்லோரும் இந்த குறைதான் சொல்லுகிறார்கள். அழைப்பு கிடைக்கவில்லை என்று ராஜ்குமார் வாருங்கள். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கங்க. கட்டெரும்பு பாட்டுக்கு பதில் பாட்டு. ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குது பாடல் வரைக்கும்.
0: அவருக்கு கட்டெரும்பு கிடைக்குது, உங்களுக்கு சித்தரும்பு கிடைக்குதா? ராஜாவுக்கு
2: சித்தரும்பு கிடைக்கு. நன்றி.
0: கட்டெரும்பு விட சித்தரும்பு தானையா மோசமான ராமன் இல்லையா?
2: நன்றி.
0: சரி நல்லது. ராஜாவே சித்தரும்பு என்ன, சரி சித்தரும்பு கடித்து விட்டது. அடுத்து பாரு கொண்டு வரப்போற கட்டமைப்பு கொண்டு வரப்போன்றார்.
2: மலர் கொடுத்தேன் கை விழுந்த
0: வலையீட்டு. மலர் கொடுத்தேன் கை
2: விழுந்த,
0: மலர் கொடுத்தேன் கை நிறைய கை குழுங்க வளையற்கு. ஞானதேவரை காணவில்லை, ஜெகபிரசாதிக்கு அவர்களை காணவில்லை. ஓய்ந்து விட்டார்களா அல்லது அழைப்பு கிடைக்கவில்லையா அவர்களுக்கு? தொடர்ந்து முயற்சியை கைவிடாதீர்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா. உன்னை கண்டு நன்றி. வணக்கம் ஐயா.
0: சந்தன்ராஜ் உன்னை கண்டு எடுது, விக்கலோட வந்து கண்டு எடுது, உன்னை கண்டு எடுது. வாழ்த்துக்கள் ராஜ்குமார். ஒழுகாருங்கள். என்ன பாடல்?
2: ஐயா வணக்கம். பூவில் பூவிலே மேடை நான் போடவா, பூவிலே முறை நான் பாடவா.
0: ராஜ்குமார் ஓ கடந்த வாரம் போட்டீர்கள் அப்படித்தான். பூவிலே மேடை
2: அதே பாடல் திருப்பியும். நன்றி.
0: பூவிலே மேடை நான் கடந்த வாரம் போட்டீர்கள் அந்த மேடை. வாழ்த்துக்கள் வந்துவிட்டார். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
4: வணக்கம். மல்லி மல்லி இது ஜாதி மல்லி சொத்திருக்கின்ற சொல்லியா. நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களோடு அடுத்த பாடலை தர வருவது மல்லி மல்லி. மீண்டும் வந்து விட்டது அவருக்கு இரண்டாவது பாடலாகும். கடந்த வாரம் அதுக்கு முதல் வாரம். பாருக் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள் பாருக்.
2: உன்னை கண்டேறிதே உன்னை நினைச்சே பாட்டு
0: படிச்சேன். வேலை உங்களுக்கு என்ன? உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே அது தங்க. உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அது பாட்டும் பிழைச்சு போச்சு. எங்க கொண்டு வாருங்கள் ராஜ்குமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
2: ஐயா வணக்கங்க. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல பாடல் வரிகள்.
0: உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல இதய கமல. உன்னை காணாத கண்ணும்
2: கண்ணும் கண்ணல்ல
0: உன்னை
2: எண்ணாத.
0: அங்க வாருங்களேன். உன்னை எண்ணாத நெஞ்சம் நெஞ்சல. வாழ்த்துக்கள் ராஜ்குமார். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போ? வணக்கம் சிங்கம் நம்பர் டூ எங்களுடைய செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார் வந்துட்டார். வணக்கம் செல்வகுமார். சிங்கம் செல்வகுமார் சிங்கம் வந்து விட்டார். வணக்கம் செல்வகுமார்.
5: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் மகனே. ஓடி வந்து விட்டேன் உங்களோட, அவளோடு ஓடி வந்து பேசுவாங்க. கொண்டு வாருங்க.
5: பாட்டுன்னு ஒரு பாட்டு வந்தது. அதுல வந்து நான் பாடுற பாட்டு வந்து பாட்டு ஒரு பாட்டு அந்த பாடல்
0: பாட்டு வந்து பின்னால் காணும். அவருக்கு இந்த பாட்டு உடனே ஓடி வந்துவிடும். பாட்டு ஒரு பாட்டு. நன்றி செல்வகுமார், விரைவில் மீண்டும் பெற வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே ராஜ்குமார் வந்துவிட்டார்.
2: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும். பாடல்
0: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும். நிச்சயமா வாழ்த்தி பாடினால் வருவார்கள். நிச்சயமா
2: வருவார்கள்.
0: பாடுகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். நாகப்பன் அவர்கள் உங்களுடைய அழைப்பு தாமதமாக வருகின்றது. விரைவாக ஓட வேண்டும்
1: நினைச்சாம் பாடினாங்க. அந்த பாடலுக்கு பதில் பாடல். என்னையும் தட்டி எழுத்துடி ஒரு அன்பு கயிறு.
0: அடு அதாவது அந்த அன்பு கயிறு காதல் என்ற அன்பு கயிறு இல்லையா?
1: ஆள பிறந்தவர்
0: ஆள பிறந்தவர் உன்னையும் என்னையும் மெட்ராஸாக்க மத்த பக்கத்தில் உள்ளவங்க யாரையும் காட்டி இழுக்க இல்லை. உன்னையும் என்னையும் தான் காட்டி இழுக்குது. என்ன கொடுமையா இது. விரைவாக வர வேண்டும் உபரிதரும். நீங்கள் தாமதமாகிறீர்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் அவர்கள், நீங்கள் வேகமாக ஓட வேண்டும்.
4: சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு.
0: கிட்ட போய் மணந்து அவங்க சர்க்காரம் போட்டு துவைக்கவில்லை. அதான் அது சரியா செலவு செய்தா மணக்காத ஐயா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு. ஓகே பெர்ஃபியூம் அடித்தா சரி. 49 ஓடி வாருங்கள். அடுத்தது யார் வருகின்றார்? நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
1: முண்டு வணக்கம் ஐயா. செல்வகுமாரின் பாடலுக்கு பதில் பாடல். பாடுவோர் பாடினால் ஆடப்பேன்றும்.
0: அவரிடம் போய்விட்டீர்களா? பாடுவோர் பாடினால்
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யாராக இருக்கும்? சந்தனராஜ் அவர்கள் வருகின்றார். 150வது பாடலை கொண்டு வருகின்றார் சந்தனராஜ் அவர்கள். கொண்டு
4: வரணும். வீடு கட்டவா
0: சட்டையில
4: என்ன
0: என்ன பாடலப்பா? சேலையில வீடு கட்டவா ஜாக்கத்துல எண்ணல் வைக்கவா? அது ஆனந்தன் தான் கேட்கணும். இப்படி எல்லாம் தைக்கலாமான்னு சொல்லி இல்லையா சந்தன்ராஜ்? சரி ஆனந்தன் கொண்டு வருகின்றார் அடுத்த பாடலை. சாந்தி வருகின்றார். வணக்கம் சாந்தி. சாந்தி வர வேண்டும்.
6: ஐயா கண்ணும் வந்துருங்க ஐயா.
0: எது
6: கண்ணும் கண்ணும் கண்ணும் அப்படின்னு
0: ஐயா கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
6: கண்ணும் பேசியது கண்ணும் கண்ணும் பேசியது அந்த பாட்டுங்க ஐயா.
0: அது என்ன பெரும் அந்த பாடல் சாந்தி?
6: கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் என்று அப்படிங்கிறமே.
0: ஓ கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் என்று அந்த பாடல் தானே? கண்ணும் கண்ணும் கொள்ளையடிச்சாரெல்லாம் இருக்கிறது பாடல்கள். அதனால கடிகாரி கடிகாரி மீண்டும் கொண்டு வரவே ஒரு பாடல். ஒரு அழைப்பில் ஒரு பாடல்களே மீண்டும் பாருங்கள் அம்மா. மீண்டும் பாருங்கள் கடிகாரி கடிகாரி பாடல்கள் நிறைய வைத்திருக்கின்றார். வந்துவிட்டார் செல்வகுமார். கொண்டு வாருங்கள் செல்வகுமார்.
5: பாட்டு பாடல் வந்துச்சு. நீயா நீ அப்படின்னு நீயா இல்லை நானா நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது அந்த பாடல்
0: தான். பெருசா பிறந்த என்னப்பா பாருங்க நீங்க கொஞ்சம் பெருசா திறக்கிறதானே அவங்க கொஞ்சமா திறந்திருந்தால். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார். வணக்கம் நாகப்பன்.
1: இந்த கட்டுப்பிடி பாடல் யாரும் சொல்லாதனால
0: நீங்களே கட்டுப்பிடிக்கிறீங்க. சரி கண்டபடி கட்டிப்பிடிச்சு வர போறாங்க பாருங்க. கட்டிப்பிடி கட்டிப்பிடி கண்ணாளா அங்கே ராஜ்குமார் கொண்டு வந்து விட்டார். உடனே கொண்டு வாருங்க ராஜ்குமார்.
2: ஐயாப்பா வணக்கம். ஆட்டமா தேரோட்டமா ரொம்ப நாளாக உன்னை நான் எண்ணித்தான் பாடல் வரிகள்.
0: ஓ கேப்டன் பிரபாகரன். ஆட்டமா
2: நன்றி
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றனர். வணக்கம் நாகப்பன் பாருங்கள்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால் என்றும் பண்ணுங்க.
0: ஆமாம் ஆமாம்.
1: கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா.
0: வாழ்த்துக்கள். கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சாந்தி கொண்டு வருகின்றார். இன்னொரு பாடல் தருகின்றேன் என்றால் ஞாபகம் வச்சு கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் சாந்தி.
6: பாத்துட்டு போனாலும் பாக்காம போனாலும் அந்த பாட்டுக்கு போனால் போகட்டும் போடா,
0: போனா போடும் பாத்துட்டு போனாலும் பாக்காம போனா, அதுதான் கெட்டிக்கார சாந்தி. போனால் போகட்டும் போடா, விட்டுட்டு போங்க நீங்கள், போனால் போகட்டும் போடா. வாழ்த்துக்கள் மகளே. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறது? குரு பாஸ்கர் அவர்கள் வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் குரு பாஸ்கர்.
7: வணக்கம்யா. ஒருத்தர் மான்குட்டி பாட்டு பாடினாரு, மான்குட்டியே, அதுக்கு அதுக்கு பதில் பாடுறேன். அப்ப
0: கொண்டு வாருங்கள்.
7: மான்குட்டி இப்போது என் கையிலே, மான் மட்டும் இல்லாமலே நல்ல தேன் சிட்டு இப்போது என் வீட்டிலே, தெய்வங்கள் தானாத்தவே நீ கூட நீ வாழ்கவே, கண்ணே நீடூழி நீ வாழ்கவே. ஐயா ரத்த பாசம் என்ற படம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லதொரு பாடல். மான்குட்டி இப்போது என் கையிலே, மான் மட்டும் இல்லாமலே. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். வடலூர் ஆனந்தன் ஐயா அவர்களே கொண்டு பாருங்கள்.
8: நீயா இல்லைனா நெஞ்ச கதவின்னு சொல்லி பண்ணங்க.

0: நான் காத்திருந்தே உன்னை பார்த்திருந்தே கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. அந்த பாடல்
1: சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் செல்வகுமார். வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் செல்வகுமார்.
2: கண்ண அதாவது கண்க இது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் அந்த பாடல்.
1: அப்படியா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணும் கண்ணும் நோக்கியா இல்லையா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். மீண்டும் சாந்தி கொண்டு வருகின்றார் பாடலை கொண்டு வாருங்கள் சாந்தி.
3: மான்குட்டி இப்போது அதுல சிட்டுன்னு வந்துங்கய்யா, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து அந்த பாட்டுங்க.
1: வாழ்த்துக்கள். புதிய பறவை சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து நல்ல பாடல். வாழ்த்துக்கள் சிறப்பு. மீண்டும் பாருங்கள். அடுத்து ஃபாரூக் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் ஃபாரூக். ஆடாதேடா ஆடாதேடா மனிதா எல்லாம் கலந்து கொட்டு போயிருமடா ஆடாதடா ஆடாதடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்த பாருக்கை தொடர்ந்து அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். யாராக இருக்கலாம் அது யாரென்றே தெரியவில்லை. யாராக இருக்கலாம் அது யாரென்றே தெரியவில்லை. பாருக் கொண்டு வந்த பாடலுக்கு பதில் பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறது? ராஜ்குமார் கொண்டு வந்திருக்காரு. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார், உங்களுடைய அழைப்புகள் மாறி மாறி
4: வருகின்றது. கொஞ்சம்
1: அந்த பாடல் ரோஜா தந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஒரு பாடல்.
4: அப்படிங்க. நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாங்கூட்டு
1: பாடல்.
4: ஆமா ஆமா. நன்றி நன்றி நன்றி.
1: நிற்கிறாய் சிறப்பு சிறப்பு சிறப்பு ராஜ்குமார். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா. பல கண்களும் மூடவில்லைன்னு அந்த பாடலுக்கு பதில் பாடல். மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன.
1: மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன முந்தானை. அந்த பாடல் காற்றிலாடி மூடி திறந்த இமை இரண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். முகமது ராபிக் வந்து விட்டார் இப்பொழுது. ராபிக் கொண்டு வாருங்கள்.
6: போடா போகட்டு போடா அந்த பதிப்பட்டையா. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அந்த படம்
1: அதுதானே. போடா போடா புண்ணாக்கு போடா போடா
6: போடாத.
1: நல்லது நல்லது நல்லது.
6: போடாத தப்பு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சாந்தி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வாருங்கள் சாந்தி.
3: நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாருக்கு கூட்டு கூட்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே உன்னை வைத்து இந்த பாட்டுக்கையா.
1: கூண்டுக்குள்ளே உன்னை வைத்து நல்ல பாடல். கூண்டுக்குள்ளே உன்னை வைத்து நல்லது நல்லது. மீண்டும் கொண்டு மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். அடுத்த பாடல் பாரூக் கொண்டு வருகின்றார். பாரூக் வணக்கம். பாரூக்
4: அப்பா என் கண்ணுக்கு ஒரு நிலவா உன்ன
1: எவ்வளவு அருமையான பாடல். கண்ணுக்குள்ளே நிலவா அடே அப்பா என் கண்ணுக்குள்ள நிலவா நீ கண்ணுக்குள்ள நிலவா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை சாந்தி தான் கொண்டு வருகின்றார். வணக்கம் சாந்தி கொண்டு வாருங்கள்.
3: மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் அதுக்கு பார் மகளே பார் அந்த பாட்டுங்க.
1: வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல். பார் மகளே பார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல். அடுத்த பாடலை கொண்டு வருவது நாகப்பன் அவர்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
5: மீண்டும் வணக்கம் ஐயா. போனால் போடன்னு ஒரு பாட்டு பாடுங்க. அடுத்த பதில் பாடல். போகாது போகாது எங்க நலா பொல்லாத சொப்பன நானும்
1: சொப்பான்னு தூக்குனீங்களா காண்றதுக்கு. என் கனவா வீரபாண்டிய கட்ட பொம்மன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் வந்து விட்டார் குரு பாஸ்கர் அவர்கள். கொண்டு வாருங்கள் குரு பாஸ்கர்.
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
7: உன்னை கண் தேடுதேன்னு பாடினார் நம்ம அண்ணாச்சி.
1: ஆமா.
7: அதுக்கு பதில் பாடுறேன் ஐயா. கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே கண்ணுரங்கு சூரியனே ஆத்தாழுத கண்ணீராக பெருகி வந்து கண்ணத்தில் நனைக்கும் வரை என் தூக்கம் கலைக்கும் வரை கண்ணான பூமதனே கண்ணுரங்கு சூரியனே
1: கண்ணுரங்கு
7: சூரியனே
1: சிறப்பு வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
8: வணக்கம் ஐயா. உன்னை நான் அறிவேன் என்ன என்று யார் அறிவார்?
1: உன்னை நான் அறிவேன் என்ன என்று யார் அறிவார்?
8: நன்றி,
1: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் கொண்டு வந்திருந்தார் ஒரு பாடலை. சந்தன்ராஜை தொடர்ந்து அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கும், யார் என்று தெரியவில்லை. சந்தனராஜ், சந்தன்ராஜை தொடர்ந்து அடுத்து கொண்டு வரும் பாடல் யாராக இருக்கும்? ஓஹோ, இவரா? சாந்தி வந்திருக்கிறீர்கள், கொண்டு வாருங்கள் சாந்தி உங்கள் பாடலை. சாந்தி, சாந்தி
3: நெஞ்சாங்குட்டி நீயே நிக்கிறாட்டுமா
1: நிக்கட்டுமா போகட்டும், அதுவும் கூட விருப்பம் நல்லது. வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. நிக்கட்டுமா போகட்டுமா, எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? மீண்டும் நாகப்பன் தான் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
5: அன்பு
1: வணக்கம்.
5: ஆத்தா அழுத கண்ணீர்னு அதுக்கு பதில் பாடல்.
1: ஆமாம், ஆமாம்.
5: ஆத்தா ஆத்தோரமா
1: அது அடியாத்தோரமா வாரியா
5: நன்றி, நன்றி.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆத்தா ஆத்தோரமா வாரியா நாய்க்கர் தோட்டத்துக்கு கண்டு நாய்க்கர் தோட்டத்துக்கு வாழ்த்துக்கள். அங்கே சாந்தியை நீங்கள் கொண்டு வாருங்கள். சாந்தி
3: அந்த பாட்டுக்கு என்னை யார் என்று என்னை அந்த பாட்டுலையா
1: உன்னை நான் அறிவேன் என்னை யார் அறிவார் என்ற அந்த பாடலா? அந்த பாடலுக்கு என்னை யார்,
3: அந்த பாடலுக்கு என்னை யார் என்று நீ என்ன
1: என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்க பாலும் பழமும் என்னை யார் என்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்னை யார் என்று அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ராஜ்குமார் வந்திருக்கின்றார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
8: ஐயா நிக்கட்டுமே போகட்டுமே பாடலுக்கு போனால் போகட்டும் போடா
1: பாடல் வந்து விட்டது. அந்த பாடல், அந்த பாடல் வந்து விட்டது
8: அப்படிங்களா?
1: ஆமா.
8: என்ன இது பாருங்க, என் நெஞ்சில் ஒரு பூ பூத்ததன் பேர் என்னவென கேட்டேன். பானா காத்தாடி பாடல்
1: சொன்னதா உங்களுக்கு பேரு? நெஞ்சில் ஒரு பாத்துக்கள் கேட்டுருவீங்க. என்ன எங்க பாரு, நீங்க என்ன கேட்க போறீங்க? கொண்டு வாருங்க.
5: சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி கேள்வி தெரியுமா?
1: சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? இந்த பாடல் கேட்ட பாடல் புதிய பறவைகள் தானே?
5: அவங்க வந்து சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்துருந்தாங்க.
1: சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? இவ்வளவு பாடல் ராஜேஸ்வரி. சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? டவுன் பஸ் என்ற திரைப்படம் இல்லையா? அது தெரியாது உங்களுக்கு. சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு மறந்து விட்டீர்களே. எங்க சாந்தி கொண்டு வாருங்கள். சாந்தி மறந்து வரீங்களா?
3: போனால் போகட்டும் போடா.
1: ஆமா, அதுக்கு என்ன பாடல்? நீங்க தானே பாடுனீங்க அந்த பாடல். என்ன பாடல்?
3: போகுதே போகுதே அந்த பாட்டுலையா?
1: வாழ்த்துக்கள், போகுதே போகுதே. சிறப்பு, சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். போகுதே வாரம் ஓடி வாருங்கள்.
5: காதல் ரோஜாவே,
1: காதல் ரோஜாவே நல்ல பாடல். மீண்டும் பாருங்கள், கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
8: ஐயா வணக்கங்க. உன்னோட வாழாத வாழ்வு என்ன வாழ்வு என்று சொல்கின்றது.
1: அது நியாயம் தான். வாழ்வு என்ன? நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வருவது எங்களுடைய நாகப்பன் அவர்கள். கொண்டு வாருங்க நாகப்பன் அவர்களே.
5: வணக்கம் ஐயா. சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவின்னு அதற்கு பதில் பாடல். சிட்டுக்கு செல்ல, சிட்டுக்கு ஒரு சிறப்பு மூளை போது.
1: சிட்டுக்கு செல்ல, சிட்டுக்கு ஒரு சிறகு. வாழ்த்துக்கள் சிட்டுக்கு, சின்ன
5: சிட்டு.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ராஜ்குமார் கொண்டு வருகின்றார். கொண்டு வருங்கள் ராஜ்குமார் உங்கள் பாடலை.
8: ஐயா வணக்கம். உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் பாடல் வரிகள்.
1: உன்னிடம் மயங்குகிறேன். வாழ்த்துக்கள் ராஜ்குமார், மீண்டும் வாருங்கள்.
8: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த பாடல் சந்தன ராஜ் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
6: வணக்கம்யா. செட்டுக்கு செல்ல செட்டுக்கு ஒரு சிறகு முளைத்ததுயா.
1: அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு வந்து விட்டது வந்து விட்டது
6: அந்த செல்ல குழந்தைகளே சொல்லும் வசந்தங்களே.
1: வாழ்த்துக்கள் செல்ல குழந்தைகள். உங்க பணி அதிகமா? பணி கொஞ்சம் அதிகம் போல் தெரிகிறது. செல்ல குழந்தைகளை விரைவாக வர வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை பார்வை கொண்டு வந்து விட்டார்.
8: வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம்.
1: ஏனையா அதற்கு அப்படி மாயத்துல போய் விட்டீர்கள். வாழ்வே மாயம். சலிப்பு வந்து விட்டதா? சரி, புனா போட்டு பார்ப்போம் அப்படி வருகின்றதுன்னு சொல்லி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல் நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
9: மீண்டும் வணக்கம். உன்னிடம் மயங்குகிறேன் பாடினாரு ராஜ்குமார் ஐயா.
1: ஆஹா.
9: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே.
1: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். ஓ, மயங்கினேன் சொல்ல.
9: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல யார் கொண்டு போகின்றீர்கள்? செல்லகுமார் வாருங்கள்.
10: வணக்கம். சிட்டுக்குருவின்னு ஒரு பாடல் இருந்தது. அந்த பாடலுக்கு பதில் பாடல் வந்து சிட்டு சிட்டு குருவி முட்டம் கொடுத்த பாடல்
1: வந்து விட்டது. அந்த பாடல்
10: குருவி இது இந்த பாட்டுப்பா. சிட்டு குருவி சிட்டு குருவி சேதி தெரியுமா?
1: அதையும் வந்து விட்டது. இரண்டு சந்தர்ப்பம் தான் தர வேண்டும். மூன்றாவது கிடைச்சிருக்கு, காரியம் இல்லை சென்று பாருங்கள். அடுத்த பாடல யார் தருகின்ற? சாந்தி வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சாந்தி. என்ன பாடலை தரப்போறீர்கள் சாந்தி? கொண்டு வாருங்கள்.
11: உயிரே முடிஞ்சு மயம் மயங்குவேன் சொல்லத்தாயின் உயிரே உயிரே அந்த பாட்டுக்கையா?
1: உயிரே உயிரே என்ன வீடு அந்த பாடல் தானே? நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடல் ராஜ்குமார் தருகின்றார். இப்போது ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
8: வணக்கங்க. காதலிக்கும் பெண்ணின் கையில் தொட்டி நீட்டினால் தகரம் கூட தங்கம் தானே பாடு.
1: அப்பா என்னென்ன கருத்தோடைய அப்பா கொண்டு வரோடு அப்பா அங்கமா வந்துவிடும் கெட்டிக்காரன். நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
9: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: கொண்டு வாருங்க.
9: உயிரே பாடல் உயிரே உயிரே உருகாதே
1: உயிரே உயிரே உருகாதே நல்ல பாடல். சரி, அடுத்த பாடல ராஜ்குமார் கொண்டு வருகின்றார்.
8: ஐயா வணக்கம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இதுதான் காதல் அடி பாடல் வரிகள்.
1: ஓ, அப்படி ஒரு பாடல் இருக்கா? சரி, சென்று பாருங்கள்.
8: நன்றி நன்றி.
1: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இதுதான் காதல் அடி. அதுதான் காதல், ஒருத்தருக்கு ஒரு கொடுத்து மாறுறது இல்லையா. அடுத்த பாடல் சாந்தி கொண்டு வந்திருக்கீங்க. சாந்தி கொண்டு வாருங்கள்.
11: ஐயா, சமன்ராஜ் பாடின பாட்டுல துள்ளின்னு வந்துருங்க ஐயா. அந்த துள்ளிக்கு துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா பாட்டுங்க. சிப்பிகள் முத்து.
1: ஆமா ஆமா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா. அடுத்த பாடலை கொண்டு வருகிற எங்களுடைய பாரூக் அவர்கள் பாரூக் கொண்டு வாருங்கள். இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன முடிவடைவதற்கு. பாரூக் கொண்டு வாருங்கள்.
8: செல்லக்குட்டி ராசாத்தி போனாலே சூடஜி.
1: அட சூடஜி, சும்மா போன போனாலும் சூடஜி தாப்பூரால் அட செல்லக்குட்டின்னு பார்த்தால் அது சூடஜி போடுவோம். செல்லக்குட்டி ராசாத்தி நல்லது. பாரூக் மீண்டும் வர வேண்டும் நீங்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றீர்கள்? குருபாஸ்கர் வந்திருக்கார். வாருங்கள் குருபாஸ்கர்.
12: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
12: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் பாடினார் ஒருத்தர். அதுக்கு பதில்
1: பாடுறேன்.
12: மணிமாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன? சரி ஐயா, அடுத்த பாட்டு சொல்லலாம்.
1: மயக்கம் என்ன? நல்லது நல்ல பாடல் நல்ல பாடல்.
12: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி குரு பாஸ்கர். குரு பாஸ்கரை தொடர்ந்து அடுத்தவர் வருகின்றார். யாராக இருக்கலாம்? குரு பாஸ்கர். குரு பாஸ்கரை தொடர்ந்து மயக்கம் என்ன பாடி விட்டு சென்றார். குரு பாஸ்கரை தொடர்ந்து ராஜ்குமார் வருகின்றார். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
8: காதலா காதலில் தவிக்கிறேன் வா பாடல் வரிகள்.
1: பாவம் தானே ஐயா, பாவம் பாவம்.
8: நன்றி நன்றி நன்றி.
1: கடந்த வாரம் அப்படி சொன்னது போல் தெரிகிறது. காதலா
8: அதே வரி அதே பாடல். நன்றி,
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாராக இருக்கலாம்? எங்களுடைய நாகப்பன் அவர்கள் கொண்டு வரும் பாடல்.
13: மீண்டும் வணக்கம். செல்லக்குட்டி ராசாத்தி.
1: செல்லக்குட்டி ராசாத்தி
13: அந்த பாடல்
1: கொண்டு வாருங்க.
13: ஆமா, ராசாத்தி சிறு எண்ணில்ல.
1: ஐயோ ராசாத்தி என் உயிர் இல்ல. வாழ்த்துக்கள்.
13: என்ன
1: வாழ்த்துக்கள்? கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். ராஜ்குமார், ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
8: வணக்கம். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதரம் கொட்டுதடி பாடல் வரி.
1: அப்படியா, உன் கண்ணில் நீர் வழிந்துட்டுதா?
8: நன்றியா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி ராஜ்குமார், நன்றி. நாகப்பன் கொண்டு வாருங்கள். நாகப்பன்
13: மீண்டும் வணக்கம் ஐயா. சாந்தி அம்மா பாடினாங்க
1: துள்ளி துள்ளி
13: பாடலுக்கு பதிலுக்கு. ஆமா, துள்ளி துள்ளி புழுகம் பெண்ணை சொல்லிக்கொண்டு போனால் என்ன.
1: அதே
13: வெளிச்சம். நன்றி நன்றி.
1: துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக்கொண்டு போனால் என்ன. கலைச்சு பிடிச்சிருவாங்க சொல்லிக்கொண்டு போனால். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்க. ஓடி வாருங்க சந்தன்ராஜ்.
14: வணக்கம்யா. சிறுகி இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் பறக்குறதுயா.
1: ஐயோ சொந்தன்,
14: நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி
14: நன்றி.
1: உங்களுக்கு இன்னைக்கு சோதனை சரியா? சோதனை சோதனை சோதனை. சாந்தி நாகன் சந்தனராஜ் சந்தனராஜ். ஓகே, அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல், அடுத்த பாடல் ராஜ்குமார் கொண்டு வந்திருக்க. கொண்டு வருங்க ராஜ்குமார்.
8: ஏ வணக்கம். ராசா ஆத்தி ஒண்ணே காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடு பாடல் வரிகள்.
1: ராசாத்தி ஒண்ணை காணாத நெஞ்சம்
8: காணாத. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஃபாரூக் கொண்டு வருகின்ற. வணக்கம் ஃபாரூக்.
15: உன்னை பார்த்து
1: வெயில் வெயில் வெயில் வெயில் மருகதே உனை பார்த்ததாலே. அதானே உருகுதே மருகுதே. குரு பாஸ்கர் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் குரு பாஸ்கர்.
12: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் குரு பாஸ்கர்.
12: சிட்டுக்குருவியை பத்தி எத்தனையோ பாட்டு பாடுங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன் ஐயா.
1: பாடுங்களேன் கேட்போம்.
12: சிட்டுக்குருவி வெட்கப்படுது பெட்டிக்குருவி கட்டுத்தழுது தத்து தருத தத்து தத்து தருத. வணக்கம் ஐயா.
1: வெட்கப்படுற குருவி அல்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல பாடல் நல்ல பாடல். எங்கே சாந்தியை கொண்டு வாருங்கள் மகளே. சாந்தி சாந்தி
16: பறக்குது வந்துருங்க ஐயா, பறக்குது வந்துருங்க ஐயா. பறக்கும் பந்து பறக்கும் அந்த
1: கட்டிக்காரி கட்டிக்காரி நல்லதொரு பாடலை எடுத்து வந்திருக்க சாந்தி. பறக்கும் பந்து பறக்கும் பறக்கும் பந்து பறக்கும். வாழ்த்துக்கள் வாத்தியாஜ பாடல். அடுத்த பாடலை நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
13: முன்பு வணக்கம் ஐயா. அதே துள்ளல் துள்ளல் இளமை.
1: துள்ளுவதோ இளமை. அருமையான பாடல் அருமையான பாடல் நாகப்பன். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போன்றீர்கள்? சாந்தி கொண்டு வருங்க. வணக்கம் சாந்தி.
16: ஐயா உன்னை பார்த்ததாலே அந்த பாட்டுல
1: என்ன பாடல்?
16: பார்த்து பார்த்து விழிகள்ன்ட்டு இந்த குணா படத்துல வர பாட்டுங்க ஐயா.
1: பார்த்து பார்த்து அந்த பாட்டு
16: பார்த்து
1: லட்டு
16: வாங்கிட்டு
1: பார்த்து அவர் லட்ட பார்த்தாரா அவரை பார்த்தாரா அபிராமிய பார்த்தாரா தெரியவில்லை. சரி, அடுத்த பாடல். அடுத்த பாடல யார் தர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் ராஜ்குமார் கொண்டு வருங்க. வணக்கம் ராஜ்குமார்.
8: ஐயா வணக்கங்க. ராசாத்தி ராசாத்தி ஏ ராசாத்தி ரோஜா பூவா வா இங்கே பாடல் வருகிறது.
1: முதல் ஆரம்பது ஏ ராசாத்தியா?
8: ராசாத்தி ராசாத்தி ஆரம்பிக்கீங்க. ஏ ராசாத்தி
1: ஆரம்பிச்சது பாடல்ல ஏ என்று வந்ததா?
8: இல்ல இல்ல, ராசாத்தி ராசாத்தி முதல்ல ஆரம்பிக்கும். ராசாத்தி
1: நீங்க பாடுற பாடல் ராஜ்குமார், இப்ப நீங்கள் தந்த பாடலுக்கு ஏ என்பதுதான் ஆரம்ப சொல்லு. அப்படி ஒரு சொல்லிலே பாடல் வந்ததா?
8: சரி விடுங்க, இது பாத்துக்கலாங்க. புடிச்சு தரவா வெள்ளி பொம்மை ஆக்கி தரவா?
1: பிடிப்பாங்க
8: பொம்மை ஆக்கல. நன்றி நன்றி நன்றி,
1: வாழ்த்துக்கள் ஐயா.
8: நன்றி.
1: அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். அடுத்த பாடல் யாராக இருக்கலாம்? நாகப்பன் அவர்களாக இருக்கின்றது. நாகப்பன் அவர்கள் கொண்டு வாருங்கள்.
17: மீண்டும் வணக்கம் ஐயா. ராசாத்தி பாடலுக்கு பதில் பாடல். ராசாத்தி என்ன தேடி வருவாரே ராஜா ராஜா.
1: ஓ, ராசாத்தி என்ன தேடி வருவாரே ராஜா ராஜா. நல்ல பாடல். ராஜாத்திய ராஜா தான் தேடி வர வேண்டும்.
17: நன்றி நன்றி.
1: அடுத்தது நல்ல பாடல்.
17: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யாராக இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது சந்தனராஜ் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் சந்தனராஜ்.
18: வணக்கம் ஐயா. துள்ளி திரிந்தது ஒரு காலம், பள்ளி பயந்தது ஒரு காலம் ஐயா.
1: துள்ளி திரிந்தது ஒரு காலம், பள்ளி பயந்தது ஒரு காலம்.
18: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் வந்து ராஜ்குமார் கொண்டு வருங்க. கொண்டு வருங்க ராஜ்குமார்.
8: ஐயா, நிலவே நிலவே சரிகம பத நீ பாடு பாடல் வரிகள்.
1: ஆஹா, நல்ல பாடல். சரிகம பதனிய பாட சொல்லுங்க ராஜ்குமார். வாழ்த்துக்கள்.
8: நன்றியா நன்றியா நன்றி.
1: நிலவே நிலவே சரிகம பத நீ பாடு. நிலவே நிலவே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல் ஃபாரூக். நீண்ட நேரத்தின் பின் வருகின்றார் ஃபாரூக்.
17: கொண்டோடுகிறார்கள்.
1: எந்த பாடல் வருது மானே?
17: வாழ்த்துக்கள்
1: சிறப்பு. ரோஜா தூங்கி எழுந்து வருகின்றார். வணக்கம் ரோஜா.
19: அப்பா அப்பா வணக்கம். அப்பா நாகப்பன் துள்ளு உதவிக்கு. துள்ளி துள்ளி நீ பாடம்மா.
1: அது வந்துட்டு ரோஜா. ஆமா
19: வந்துட்டுதான்.
1: நீங்க தூங்கினாலும் அதுவும் வந்து துள்ளி திருந்த ஒரு காலம்.
19: துள்ளி தீர்ந்தது அப்பா எடுத்து கொடுக்க.
1: அதுக்கு உதவி செய்யத்தானே வேணும். சார் அடுத்த பாடம் கொண்டு வருவாருங்க ரோஜா.
19: நன்றி அப்பா.
1: உங்களை நல்லது. அடுத்தது சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்க சந்தன் ராஜ். சந்தன்ராஜ்
18: வணக்கம்.
1: வணக்கம்.
18: ராசாவி உன்ன எண்ணித்தான் பல ராத்திரி தூங்கல கண்ணத்தான்.
1: பாவம் மாறதே இல்ல போட்டு அவ்வளவு தூங்க. ராஜாவே உன்னை எண்ணித்தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஃபாரூக் கொண்டு வருகின்றார். ஃபாரூக் கொண்டு வாருங்களே.
17: சொல்லி திரும்பி ஒரு காலம் காலங்கள் சந்தம். அந்த பாட
1: காலங்களில் அவள் வசந்தம். அங்கே அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அடுத்த பாடல் ரோஜாதான் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ரோஜா. ரோஜா வர வேண்டும்.
19: வணக்கம் அப்பா. இளமை காலம் என்று வந்தது துள்ளி திருந்தது ஒரு காலம். காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே.
1: நல்ல காலம் மழை போய் கண்ணுறாங்க மகளே.
19: நன்றி. ஸ்னோ கட்டுதப்பா. நன்றி.
1: ஸ்னோவா? நான் கவனிக்கவே இல்லை. அதை எங்கே பார்க்கவே நேரமில்ல. நேரமே கிடைக்கல. எங்கே ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
8: ஐயா இளமை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தை.
1: ஐயோ கொண்டு அப்ப என்ன சுறுசுறுப்பு நிக்கிறாங்க இவங்க.
8: நன்றி.
1: நாப்பன் கொண்டு வாருங்கள்.
17: மீண்டும் வணக்கம். துள்ளி திரும்பது ஒரு காலம், பள்ளி பயின்றது ஒரு காலம்னு அதற்கு பதில் பாடல். பாருக் ஸ்டைல்ல பாடினா பள்ளி கூடம் போகலாமா, புத்தகத்தை வாங்கலாமா,
1: புத்தகம் தேவை இல்லையே. அடுத்த பாடல்.
17: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இறுதி பாடலாக வருகின்றது. போட்டி நிறைவுக்கு வருகின்றது. ஃபாரூக் எங்கே பாரு கொண்டு பாடலை முடிந்து விட்டது போட்டி. உங்கள் பாடலை தாருங்கள்.
15: காதல் செய்ய கட்டில் இருக்கன்னா காதல் செய்ய அப்படின்னு காதல் விளையாட கட்டில் காதல் விளையாட கட்டில் இருக்கணும்.
1: நன்றி நன்றி நன்றி. இறுதியான போட்டி இறுதிக்கு வந்துவிட்டது. இந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது நீங்கள் பாடலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுடைய பாடல்கள் போட்டி முடிவு விரைவில் வெளியே வரும். கேட்டு மகளாம் எல்லோரும் யார் எந்த இடத்தில் நிற்கிறீர்கள் என்று இப்ப தெரியவில்லை, போக போகத்தான் தெரியும். அது போனதான் கொடுப்பேன். போட்டி நிறைவுக்கு வந்து விட்டது. அந்த பாடலை தருகின்ற இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள்.

0: இனிமையான பாடல்களை இப்பொழுது இடைவேள நேரத்தில் கேட்டு மகிழ்ந்தோம். நீங்கள் மலைப்பாறை இருப்பீர்கள் என்று எண்ணுகின்ற அன்பு உறவுகளை, பாடல்களை தெரிவு செய்வதும் பாடல்களை கூட்டி கழிப்பதும் வந்தவர்களின் பதிவுகள் எடுப்பதும் சற்று சிரமமாக இருந்தது. இன்று நல்லதொரு நாளாக அமைந்திருக்கின்றது. போட்டி மிகவும் கடுமையாக இருந்தது. இன்றைய போட்டி சுவாரஸ்யமான ஒரு போட்டி. எனக்கும் உங்களுக்கும் இலகுவாகவும் இனிமையாகவும் மகிழ்வாகவும் நகைச்சுவையாகவும் ஒரு சுவாரஸ்யமாகவும் நடந்து சென்றதையிட்டு நான் பெருமைப்படுகின்றேன். அன்பு உறவுகளை, அந்த தன்மையை, அந்த வலிமையை, அந்த சிறப்பை, அந்த இந்த சிறப்பை உணர்வதற்கு இறைவன் எனக்கு உணர்ச்சியையும் தந்து உங்களோடு தொடர்ந்து செல்லும் அந்த ஒரு வலிமையையும் தந்ததற்கு உங்கள் அனைவரும் சார்பில் இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அன்பு உறவுகள், இன்று வித்தியாசமான ஒரு தோரணையில் வந்த போட்டியாக இருக்கின்றது. இன்று மொத்தம் 211 பாடல்கள் தான் வந்திருக்கின்றன. என்ன காரணம்? ஆனால் அழைப்புகள் மட்டும் துல்லியமாக வந்து கொண்டிருந்தது. ஒரு சிலருடைய அழைப்பு மறைந்து மறைந்து வந்தது. எடுத்தால் இணைப்பு கிடைக்கும், அவருடைய குரல் வராது. அப்படி 2-3 பேர் தவறுதல் அடைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே வந்து இணைந்த உங்களுக்குள்ளே ஒருவருடைய பதில் இன்னும் கிடைக்கவில்லை, ஒருவருடைய புள்ளியை இன்னும் தேடி கண்டுபிடிக்கவில்லை. கடிதமாக இருக்கின்றது. தேடுகின்றேன் தேடிக்கொண்டிருக்கின்றேன். எங்கே அவருடைய புள்ளியை தேடி பிடிப்பேன்? சிலர் வந்துவிட்டு இடையில நின்று விடுவார்கள், மீண்டும் எப்பொழுது வருவார்கள், இந்த இலக்கத்திலே வந்து தொடர்கின்றார்கள் என்று பிடிப்பது சரியான கடினம் தானே? அந்த உறவுகளே, அந்த வகையில் அடுத்த உறவு யாராக இருக்கும், என்ன பாடலாக இருக்கும் என்று கண்டுபிடிக்கும் பொழுது அவர் எத்தனையாவது பாடலை தந்திருக்கின்றார் என்று கூட கண்டுபிடிக்கிறது கடினமாக இருக்கின்றது. இருப்பினும் இந்த ஒருவருடைய பதில் வர இருக்கிறது. வந்தவுடன் தந்துடன் சிறப்பாக வந்த தூர தேசத்திலிருந்தும் புதுக்க வந்தவர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடினீர்கள். அதிலேயும் எங்களுடைய பாராட்டுக்குரியவர் சாந்தி மகான் இருவர். மகான் அவர்கள் தூர தேசத்திலிருந்து அழைப்பு தாமதித்தாலும் அவர்கள் சிறப்பாக வந்து இணைந்திருந்தார்கள். சிறப்பாக இணைந்தே பாடலை தந்தமைக்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே அடுத்த உறவையும் பிடித்து விட்டேன் சார். மொத்தம் 14 உறவுகள். ஃபாரூக் அவர்கள், நாகப்பன் அவர்கள், ராஜ்குமார், சந்தனராஜ், ரோஜா, சாந்தி, குருபாஸ்கர், செல்வகுமார், ராபிக், ஆனந்தன், மஞ்சுளா, ஷியாமலா, மகான் ஐயஸ் ஜெகபர் ஷாதி, இத்தனை பேரும் என்னுடைய பதவியில் இருந்து கிடைத்திருக்கின்றது. வேறு யாராவது அழைத்து உங்கள் பெயர் கூறவில்லை என்றாலும் அவர் வந்து கூறலாம். அல்லது உங்களுக்குள் வேறு யாராவது வந்து நான் பதியவில்லை என ஞாபகம் இருந்தாலும் தயவு செய்து எனக்கு ஞாபகம் ஊட்டுங்கள். மீண்டும் கூறுகின்றேன், ஃபாரூக் அவர்கள் இணைந்திருந்தார்கள், நாகப்பன் அவர்கள் இணைந்திருந்தார்கள், ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருந்தார்கள், சந்தனராஜ் அவர்கள் இணைந்திருந்தார்கள், ரோஜா அவர்கள் இணைந்திருந்தார்கள், சாந்தி அவர்கள் இணைந்திருந்தார்கள், குருபாஸ்கர் அவர்கள் இணைந்திருந்தார்கள், செல்வகுமார் வந்திருந்தார், ராபிக் அவர்கள் வந்திருந்தார், ஆனந்தன் அவர்கள் வந்திருந்தார், மஞ்சுளா அவர்கள் வந்திருந்தார், ஷியாமலா அவர்களோடு மகான் ஐயாவும் ஜெகபர் சாதிக் ஐயாவும் தான் பதவியிலே வந்திருக்கின்றார்கள். 14 நபர்கள். இதைவிட வேறு யாராவது வந்து அவர்கள் நான் பதவியிலே இல்லாதுவிட்டால் பதியப்படாதவர் தன்னுடைய பெயர் பதியவில்லை என்று வந்து கூறலாம். சில சமயம் அவர் வர வசதி இல்லை, தூக்கத்துக்கு சென்றிருந்தால் கூட நீங்கள் இந்த 14 பேருக்குள் யாராவது ஞாபகம் இருந்தால் நான் விடுபட்டிருந்தால் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். என்னை பொறுத்தவரை 100 வீதம் பார்த்து விட்டேன். எங்கோ மறைந்தும் இருக்கலாம் தானே. இப்பொழுது புள்ளிகளின் எண்ணிக்கையை தர வரும் பொழுது மொத்தம் 211 பாடல்கள் தான் கிடைத்திருக்கின்றது. என்னுடைய பதிவின் படி 211 பாடல்களை தான் நாங்கள் கண்டிருக்கின்றோம். மிகவும் குறைந்த தொகையில் இருந்து இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 14 பேர் வந்தபடியால் போட்டி மிகவும் கடுமையாகவும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இதிலே ஆக குறைந்த எண்ணிக்கை பாடல்களை தந்தவர்கள் ஷியாமலா அவர்கள் 2 பாடலையும், ஷியாமலா அவர்கள் 2 பாடலோடு, மஞ்சுளா அவர்கள் 4 பாடலையும், ஞானசேகரம் ஐயா அவர்களை தரவில்லை என்று அதிபர் அவர்கள் உடனே ஓடி வந்து கூறிவிட்டார். மன்னிக்க வேண்டும் ஞானசேகரன், பார்த்தீர்களா உங்கள் பாடல் வராதுடன் பதவியிலிருந்து நீக்கப்பட மாட்டார். நான் தேடுகின்றேன் ஞானசேகரன் அவர்களையும் தேடுகின்றேன். ஞானசேகரன் இடையிலே வந்தவர், இடையிலே வந்து எங்களுக்கு பாடலை தந்திருந்தார். அவர் தந்த பாடல்கள் நல்ல நல்ல பாடல்கள், இடையிலே வந்தாலும் தந்திருந்தவர். அவரால் தொடர்ந்து வர முடியவில்லை, பங்களிக்க வேண்டும் என்று வந்துவாங்க. ஜோஜும் வந்திருந்தார், ஜோஜின் யோக பேரும் கூறப்படவில்லை இங்கே. ஆதலால் 15-16 பேர் வந்திருக்கின்றார்கள் என்று என்ன வேண்டும், ஜோஜுடன் ஞானதுரத்தையும் சேர்த்து. ஜோஜ் இரண்டு பாடல்கள் பார்க்கின்றேன், நான் பார்க்கின்றேன் அவர்கள் பதிவு எப்படி இருக்கின்றது. எனக்கு இன்னும் மீண்டும் பாடலை கேட்டுக்கொண்டுங்கள், வருகின்றது அடுத்த பாடலை கேளுங்கள். ரெண்டால் சரியா துல்லியமாக தரவில்லை வேணும். அடுத்த ஒரு பாடல் தருகிறது, அந்த பாடலை
1: கேட்டுக்கொண்டு
0: இந்த பாடலை கேளுங்கள்.

இப்பொழுது தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் வந்துவிட்டு தடை காரணமாக வர முடியாதவர்களும் பணி காரணமாக வர முடியாதவர்களும் வலைதளத்தில் இணைய முடியாமலும் பல அழைப்புகளை அழைத்தும் எனக்கு கிடைக்கவில்லை என்று தாமதித்து வந்தவர்களும் இவர்கள் இடைக்கிடை அந்த பெயர்கள் பதியப்பட்டிருக்கும். நான் 211 பாடல்களுக்குள்ளும் 211 அழைப்பை எண்ணி பார்த்து எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது சற்று தாமதமாகிவிட்டது. ஆனாலும் சரியான விடையை தர வேண்டும். 16 உறவுகள் மீண்டும் படிக்கின்றேன். ஃபாரூக், நாகப்பன், ராஜ்குமார், சந்தனராஜ், ரோஜா, சாந்தி, குரு பாஸ்கர், செல்வகுமார், ராஃபிக், ஆனந்தன், மஞ்சுளா, ஷியாமலா, மகான், ஜேவர், ஜெகபர் ஷாதி, ஞானசேகரன், ஜோஜ். பதிவிலே 16 பேர் வந்திருக்கின்றார்கள். 16 பேரும் 211 பாடலை தான் தர முடிந்திருக்கின்றது என்று பகிர்ந்து கொண்டார்கள் பல இணைப்புகளை. அதனால்தான் பாடல்கள் குறைந்திருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். மன்னிக்க வேண்டும், இதில் குறைந்த எண்ணிக்கையிலிருந்து கொண்டு போகின்றேன். ஜார்ஜ் அவர்கள், ஷியாமலா அவர்கள் இருவரும் தலா 2 பாடல்களை கொடுத்திருக்கின்றார்கள். 2 பாடல்கள் தெளிவுக்கு வந்திருக்கின்றன. அடுத்து 4 பாடலை 1, 2, 3, 4 பேர் கொடுத்திருக்கின்றார்கள். செல்வகுமார், மஞ்சுளா, ஜெகபர் ஷாதிக் அவர்கள், ஞானசேகரன் அவர்கள் 4 பாடல்களை தர முடிந்தது அவர்களால். அடுத்த தொகையாக ராஃபிக் அவர்கள் 5 பாடல்களை கொடுத்திருக்கின்றார். அடுத்து ஆனந்தன் அவர்கள் 7 பாடல்களை கொடுத்திருக்கின்றார். மகான் ஐயா அவர்கள் 9 பாடல்களையும், குரு பாஸ்கர் அவர்கள் 12 பாடல்களையும், ரோஜா அவர்கள் 10 பாடல்களையும், சாந்தி அவர்கள் 15 பாடல்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். எத்தனை பேர் வந்துவிட்டீர்கள்? கிட்டத்தட்ட 11 பேர் வந்துவிட்டீர்கள். இதுக்கு இல்லை 12 பேர், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பேர் வந்துவிட்டீர்கள். இவ்வளவு புள்ளிகளுக்கு மிகுதி புள்ளிகளை 4 பேர் பெற்றிருக்கின்றார்கள். அந்த 4 பேருக்குள்ளும் 3 இடம் வருகின்றது. அந்த 4 புள்ளி பேருக்குள்ளே 3 இடம், முதல் 2 3வது இடத்தை பெறுகின்றார்கள். ஒருவர் முதலாவது இடம், 2வது இடம் இருவர், 3வது இடம் ஒருவர். அவர்கள் குறிப்பாக 3வது இடத்தை பெற்றுக் கொண்டவர் எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து வந்த ஃபாரூக் அவர்கள். 26 அதிகப்படியான பாடல்களை கொடுத்திருக்கின்றார். 3வது இடத்தை பெற்றிருக்கின்றார். 2வது இடத்தை 33 பாடல்களை தந்து 2வது இடத்தை பெற்றிருப்பது இருவர். ஒருவர் வண்டிகே சிலுவை சந்தனராஜ் அவர்கள், அடுத்தவர் எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். ராஜ்குமார் அவர்கள் இவர்களுக்கு பின்புதான் வந்தார்கள். வந்தாலும் விரைவாக பாடல்களை கொண்டு வந்து கொடுத்திருந்தார். அவரிடமும் 1-2 பாடல்கள் தவறினது. அதேபோல அவருடைய அழைப்பு 1-2 தவறி இருக்கின்றது. சந்தன்ராஜும் அதே போன்றுதான். 3வது இடம், 2வது இடம் 2 பேர் என்று பேர் தந்துவிட்டேன். அப்ப இன்னும் ஒருவர் மீதி இருக்கார், அவர் யார் என்று நான் சொல்லாமல் தெரியும். 39 அதிகப்படியான பாடலை தந்து 1வது இடத்தை பெறுகின்றார் என்னுடைய நாகப்பன் அவர்கள், ஏஆர் நாகப்பன் அவர்கள். அதனால் 1வது இடத்தை நாகப்பன் அவர்களும், 2வது இடத்தை ராஜ்குமார் சந்தனராஜ் அவர்கள் இருவரும், 3வது இடத்தை ஃபாரூக் அவர்களும் பெற்றுக் கொண்டதோடு இவர்கள் இந்த இடங்களை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ரோஜா, சாந்தி, குரு பாஸ்கர், செல்வகுமார், ராஃபிக், ஆனந்தன், மஞ்சுளா, ஷியாமலா, மகான், ஜெகபர் ஷாதிக், ஞானசேகரன், ஜோர்ஜ். இவர்களும் உறுதுணையாக இருந்து போட்டியிலே பங்கு பெற்று விடா முயற்சியோடு அழைத்தார்கள். அவர்கள் பல காரணங்களினால் வர முடியாமல் இருந்திருக்கலாம். தரமான பாடல்களை தந்து சிறப்பித்தார்கள். பணியிலே இருந்து கொண்டு எப்படியும் நான் இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து வந்தவருக்கு இறுதியிலே ஜோஜ் எல்லாம் வந்தார். முன்பு வந்தார், அவர் எப்படியும் பெறுவார். நான் 35-40 பாடல கொடுப்பார், 25 பாடல் என்று கொடுப்பார். இப்பொழுது அவருக்கு இன்று அவருக்கு 2 பாடலுக்கு மேல் வருவதற்கு அழைப்பு ஒரு பக்கம், 2வது அங்கே அழைப்பு வந்துவிட்டோம்.
பணி அவருடைய பணி அப்படியான பணி எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்களுக்கும் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் பார்க்கின்றார். அங்கே அவர் தங்கள் அங்காடியையும் பார்த்துக் கொண்டு அங்கு வரும் உறவுகளையும் வாடிக்கையாளர்களையும் கவனித்துக் கொண்டு இந்த போட்டியிலே மிகவும் ஆனந்தமாக இணைந்து கொண்டார். சிறந்த பாடல்களை சிரிப்போடு வந்து எல்லோருக்கும் முதிர்த்து தந்துவிட்டு சென்றது. நாகப்பன் அவர்கள் சமமான வேகத்திலே சென்று 39 பாடலை பெற்றார். உங்கள் வெற்றியை பெற்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களில் மொத்தம் வந்து 211 பாடல் தான் என்று 211 பாடலை தந்து சிறப்பித்து இன்றைய காற்றலையில் பாட்டும் பாடலும் சிறப்பாக வந்திருக்கிறது. இதிலே வந்து இதுதான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே வந்த பாடல்களுக்குள் குறைவாக இருக்க வேண்டும் என்று 211 பாடலை என்ன காரணம் என்று தெரியவில்லை. நான் மீண்டும் மீண்டும் விளக்கங்களை சரிபார்த்துக் கொண்டுதான் வந்திருக்கின்றேன். சரியாகத்தான் அமைந்திருக்கின்றது. 211 பாடல்கள். வாழ்த்துக்கள். இன்றைய பாட்டுக்கு பல் பாட்டு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மூவரும் சிறப்பான பாடலை தந்து வாழ்த்தி இருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு சிறு நிமிடங்கள் தரப்படுகின்றது, வந்து கலந்துரையாடலாம். நானும் களைத்துத்தான் விட்டேன், இருப்பினும் உங்களோடு அளவளாவ இருக்கின்றேன். யாராவது வந்து இது கருத்துக்கள் பிழைகள் சரிகள் கூற இருந்தால் வந்து கூறுங்கள். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நாங்கள் உரையாடலாம் பாருங்கள். அழைப்புக்கு இந்த பாடல்களை 211 பாடல்களை நீங்கள் தந்த இடத்திலே நீங்கள் தந்த பாடல்களுள் ஒவ்வொரு பாடல் தெரிவாகி கதம்பம் நேயர் விருப்பத்தை அலங்கரித்து ஒளிபரப்பாகும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன். இப்பொழுது பாருங்கள், பேசுவோம். பாடல் ஓடுகின்றது, கேட்டுக்கொண்டு பாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பதவர்களே, முதலாவது பரிசு பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முன்னர் தமிழ் வானொலியின் வாழ்த்துக்கள். முதலாவது வெற்றியாளர் வாருங்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி.
0: இப்ப ராஜ்குமார் அவரை நீங்கள் அழைத்துக் கொள்ள எடுத்துக் கொள்ளுங்கள்.
1: ராஜ்குமார் ஐயா இணைத்துக் கொள்ள.
0: ஆமா, வணங்குங்கள். அவரை நான் இங்கே நிறுத்துகின்றேன். அடுத்த உறவு யார் வருகின்றார் என்று பார்ப்போம். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. சிறிது நேரம் நாங்கள் உரையாடுவதற்காக ஒருவராக வருகின்றார்கள். ஃபாரூக் அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். யார் இணைக்க முடியும் ஃபாரூக் அவர்களை?
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் வெற்றியாளரே ராஜ்குமார் அவர்கள், இரண்டாவது இடத்துக்கு வந்து வந்தீர்கள். ரெண்டு தொலைபேசியில் அழைத்து பிடிச்சிட்டீர்கள். ஒரு நாலு போன வைத்திருக்கலாம். தாமதமா வந்தாலும் விரைவாக ஓடி இருக்கு. கெட்டிக்காரன் நீங்க.
2: இணைப்பு கொஞ்சம் சரியா கிடைக்கலீங்க எனக்கு தர்மபுரியில. கொஞ்சம் உண்ணமா
0: நான் இருக்க முந்தி பிடிச்சிருக்கலாம் இல்லையா? அவர் ஆறு பாடல்.
2: ரெண்டு மூணு பாட்டு தவறி போச்சு.
0: நீங்க ஜோதி இணைக்க முடியுமா உங்களுக்கு ஜோதி உங்களோடு?
2: ஜார்ஜி நம்பர் எனக்கு வாய்ப்பு இல்ல. ஃபாரூக் கூப்பிட்டுமா? ஃபாரூக்கு
0: ஃபாரூக் வந்திருப்பாரு.
2: நல்லா இருக்கும்பா, நல்லா இருக்கும்பா.
0: சூப்பரா கடந்த வாரம் தெரியாது.
2: அது
0: மூணாவதுதான் இன்றைக்கு, மூணாவதுதான் வந்திருக்கு. இதுக்கு வந்து இவ்வளவு பூஜை. பாடல்கள் குறைவு தானே இன்றைக்கு வந்த பாடல்கள். வணக்கம் ஜோஜ். வணக்கம் ஜோஜ். சந்தன்பாய் வந்து விட்டார். ஜோஜுக்கு அதையிலே பணிக்கு போக வேண்டி வந்து விட்டது இல்லையா?
3: அடுத்து எடுத்து அவங்க ரெண்டு ரெண்டு போன வச்சு இது பண்றேன்.
2: ஐயோ ஐயோ சாமி, ஒரே போன் தான். நான் தப்பு நடந்து போச்சு.
0: கடந்த வாரம் அவரு ஒரு தொலைபேசி பலதடை இணைப்பு கிடைக்க வேண்டும் அதை வைத்து விட்டு மறு தொலைபேசியில் எடுத்தாரே தவிர இரண்டு தொலைபேசியை உபயோகிக்கவில்லை என்றுதான் நான். இரண்டு தொலைபேசியை உபயோகித்தாலும் பத்து தொலைபேசியை உபயோகித்தாலும் நீங்கள் ஒரு லைனுக்களை தான் பெற வேண்டும்.
3: ஆமா ஆமாங்க, ஆனா அது சிறப்பு தான். பட் ஆனா நானும் போட்டு போட்டேன் 101 கால்.
2: ஐயா 629 தடவை அழைச்சேன்
0: நானு. அழைத்து அவருக்கு கிடைத்தது
3: 33.
0: அது போலதான் அழைப்பு. அதுதான் போட்டி, அதுதான் போட்டி. இங்கே பாருங்க, இந்த இரண்டு பாடல்களை எடுத்த சியாமலா ஜோ திருவரம் எத்தனை? நீங்க எத்தனை அழைப்பு அழைக்கிறீங்க ஜோ?
3: 101.
0: சியாமலாம அதே போன்றுதானே அழைக்கிறாங்க.
2: 75 தடவை சொன்னாங்க.
0: அழைத்து அழைத்து பார்த்து ரோஜா அழைத்து விட்டு தூங்கி விட்டார் போய். சரியா பார்த்தா 8 பாடலுடன் அவரால் முடியவில்லை. அதற்கு பின்பு அதன் பின்பு ரெண்டு தான் தந்தார். நல்லது. அவரது சந்தன்ராஜ் அவர்கள் எத்தனை அழைப்பு அழைத்தீர்கள் என்று? சந்தன்ராஜ் அவருக்கான முடிந்தால் அழைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, சந்தன்ராஜ் அவர்களும் வந்து நண்பா ஓடிக்கொண்டிருந்தது. இடையிலே நாகப்பனுக்கு என்ன நடந்தது என்று? நாகப்பனும் ஒரு சிறிது நேரம் உங்களுக்கு தாமதம்.
2: இல்ல இல்ல, என்னோட போனு ஹேங் ஆகி போச்சுங்க. வேற ஒரு போன்ல தான் வந்தேன்
0: நான். அது அந்த போன்ல வேற பொழுது எனக்கு படம் வேறையா இருந்த போதுதான் நான் வேற யாரோ ஒன்று இல்லை, நான் நாகப்பன் தான்.
2: ஆமா, அது ரொம்ப நேரம் ஆச்சுங்க. நடுவுல ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஹேங்க் ஆகி.
0: நீங்க ஒரு 10 பாடல்கள் கிட்ட விளாந்திருப்பீர்கள் எண்ணுகின்றேன்.
2: ஆமா ஆமா ஆமாங்க.
0: அவருக்கு நீங்க தொடர்ந்து
3: அடுத்த ஒரு ஜோக் என்னன்னா, ராஜ்குமார் வந்துட்டு பாடல மறந்து.
2: ஆமா, வரமாட்டேது. தென்றல் தென்றல் தான். தென்றலுக்கு தெரியுமா? தெம்மாங்க
0: பாத்தீங்க. எடுத்து
2: வானொலி கேட்டுட்டே பாடுறதுனாலதான் ஸ்டக் ஆகி போச்சு எனக்கு. அடுத்த பாடல் என்ன குடுக்கலன்னு யோசனை பண்றதுக்குள்ள அந்த பாடல் வரி மறந்து போச்சு.
0: அப்படித்தான் மகான் ஐயா வந்து நினைச்சு மறந்து. அற்புதமா. அவரும்
2: ரேடியோல ஒளிபரப்புற பாடல் கேட்டாதான் நம்ம மறந்துடுறோம்.
0: என்னுடைய குருபாஸ்கர் அவர்களும் பாடி காட்டியிருந்தார் நான்குவர்கள். ஆனந்தன் பாடி காட்டினார்கள். பஞ்சவர்கள் ஓரளவுக்கு பாடியும் காட்டினார்கள் சிறப்பாக. கொஞ்சம் என்னோட குளப்படி சிங்கம் கொஞ்சம் குளப்படி குறைவாக தான் இருந்தது. அவர் கட்டிப்பிடியை மறந்து கூட நாகபந்தான் தூக்கிட்டு வந்தார். இந்த கட்டிப்பிடி கொண்டு வந்தாருன்னா எல்லாரும் வந்து சந்தனாக்கு வந்து விட்டாரா? வணக்கம் வணக்கம் சந்தன ராஜ், என்ன நடந்தது உங்களுக்கு
3: இன்னைக்கு?
0: நான் கவனிச்சிருந்தேன், இரட்டிப்பான பாடலை தரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. இருந்தும் அவருக்கு அங்கே பணி, நான் கூறியிருந்தேன் முதல் குறிப்பிலே, அங்கே பணியையும் கவனித்துக் கொண்டு இந்த எங்கள் பணியிலையும் வந்து இணைய வேண்டும் இந்த ஆர்வம்.
2: இரண்டாவது வந்திருப்பாங்க நான் நினைச்சு கூட பாக்கல. அன்னைக்கு
0: அது நல்லவேளை ராஜ்நாத் பிந்தி வந்து ஆரம்பிச்சோம். ஆனா அவர் பிந்தி வரும்போது மலமாண்டு கொண்டு வந்து விட்டாரு. நீங்க எங்க தாமதமாக அங்கே ராஜ்மார் வந்து விடுவார். சிறப்பாக
2: இருந்தாலும்
0: உங்களுக்கு இருந்தாலும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். நாகப்பன் அவர்களும் தடை இருந்தாலும் கொண்டு வந்து
3: நாகப்பனையும்
0: இருந்தே சாந்தி கொஞ்சம் உற்சாகமா இருந்தார். இடையில குருபாஸ்கர் நல்ல உற்சாகமா இருந்தார். மற்றவர்கள் ஒவ்வொன்றை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு வலைத்தளம் இடம் கொடுக்கவே இல்லை. இதிலே இந்த குருபாஸ்கர் சாந்தி முதலில் வந்த ரோஜா நண்பாக இணைந்து கொண்டு வந்தார். இடையிலே அவருக்கு பக்கத்தில் இருந்தும் சிறப்பா இருந்த வேற என்ன கூறுங்கள். வேற என்ன இதுல உள்ள
3: எப்படி இருக்கீங்க ஐயா? உடம்பு எப்படி இருக்கீங்க ஐயா?
0: அதே யார் கவனித்தது? இதனுடைய வந்தோடனே என்னுடைய மாத்திரைகள் எல்லாம் கொண்டு வந்து மகள் வைத்து வைத்து விட்டு போனார். மாத்திரையை கூட போட நேரம் இல்லை, திரும்பி பார்க்க முடியாது. வைத்து விட்டு போன தேநீர்
2: இன்னைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தது.
0: நான் இதை சோடை வடபடக்கூடாது, சுலபமாக்க கூடாது, அவர்களது சலனப்பட வைக்க கூடாது என்று நன்றா. புதியவர்களாக இல்லை, இப்ப குருபாஸ்கர் சாந்தி போன்றோர் இன்று வந்து இணையும் பொழுது இரண்டாவது நாளாக இணைந்தாலும் நன்றாக விளையாடி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இணைந்து சாந்தி வந்து முதல் வந்த உறவு சாந்தி. கேள்விக்கு என்ன பதில் இந்த பாடல் வந்துட்டாங்க. கேள்விக்கு என்ன பதில் இருந்த உடனே வந்து விட்டாங்க. அப்பா அந்த பாடல் கொண்டு வந்தேன் ஐயா, இல்லையம்மா இன்னும் பாடல் தரவில்லை, அதன் பின்பு வாருங்கள் விட்டேன். இவ்வளவு நேரத்துக்கு பிறகு வந்த அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. அழைத்திருக்கணும், அழைத்திருக்க கிடைக்கவே இல்லை. ஒன்னும் செய்ய முடியாம போயிட்டது. ஆனாலும் இறுதி வரைக்கும் இருந்தார்கள் எல்லோரும். இறுதி வரைக்கும் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு ஓடி சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் இருக்கும். இது சந்தன் ராஜ் அவர்களும் நாகப்பன் அவர்களும் நானும் இது ஆரம்பிக்கிற காலத்தில் விளையாட்டாக இணைத்தோம் இல்லையா சந்தன் ராஜ்? இவ்வளவு ஜனரஞ்சகமாக உலகத்தை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அறிவிப்புகள் எங்களுக்கு பல வழிகளாலும் வரும். வாட்ஸ்அப்ல மட்டும் குரூப்புக்குல மட்டும் அல்ல, குரூப் அல்லாத பொது வாட்ஸ்அப் பண்ணிருக்கு எங்களுக்கு இருக்கின்ற, அதற்குள்ளே நிறைய உறவுகள் எழுதி கொண்டிருப்பார்கள். எங்களுடைய வலைத்தளத்தை எழுதி எங்களுடைய சொந்த அலைபேசிக்கு அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் எல்லாம் காட்டிக்கிறார்கள்.
2: ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு பாடல் மட்டும் கொடுக்க மாட்டோம், ரெண்டு மூணு பாடல்கள் சேர்த்து சேர்த்து கொடுப்போம். நேர்கள் எல்லாருமே அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொண்டு வந்தோம்.
3: ஆமா, ஏழு பாட்டு பத்து பாடலும் சேர்த்து கொடுத்து
0: அந்த ஸ்டைலை முதலில் கொண்டு வந்து அறிவுபடுத்த சந்தம் பாய்ச்சான். வருவே டகார்ந்து அடுத்த பாடல் அடுத்த பாடல் ஒரே ரெண்டு நாலு பாடல்கள் தந்து விட போயிருவார், ஆறு பாடலையும் தந்து விடுவார். அது இன்னும் சாந்தி அதை கேட்டிருந்தார், இன்னொரு பாடல் தரவே நான் இல்லையம்மா ஒரு பாடல் தான் ஒரு தலைவிக்கு தர முடியும். மனுஷன் இன்னும் மரவேண்டியவர்கள் வரவில்லை, வந்திருந்தால் மேலும் சிறப்பாகத்தான் இருந்திருக்கு. இன்றைக்கு ஆனந்தன் தாமதமாகிவிட்டார். ஆனந்தன் கடந்த வாரம் கூடுதலான பாடலை தந்து மூன்றாவது அந்த 25 தொட்டவர்கள் அல்லவா அவர்கள் எல்லாம்
2: இணைப்பு அவ்வளவு பிசி. நிறைய பேர் ரெண்டாவது வந்ததே பெரிய விஷயம் நினைக்கிறேன். குட்டி பாருங்க,
3: நடுவுல வந்து நிறைய பிஸி ஆயிடுச்சுங்க. இணைப்பு வந்து ரொம்ப கடினமா இருக்கு, அழைக்கிறதுக்கே முடியல, அழைப்பே கிடைக்கல.
0: சிறப்பாக இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து
3: இப்ப நாளும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போன தட்டி தட்டி போன ஹேங்க் ஆகி போச்சு. இல்ல அது வந்து வைஃபைல வந்து இன்னைக்கு இணைப்பு கடினமா இருந்தது. வைஃபை வந்து ரொம்ப ஸ்லோவா போயிடுச்சு இணைப்பு. ஐயா கூட கேட்டார் ராஜ்குமார் ராஜ்குமார்னாரு, ஆனா ஐயா பேசுறது எனக்கு கேட்கல, இணைப்பு வந்து துண்டிச்சிருச்சு.
0: ஆமா, இங்க பார்த்தா அழைப்பு இணைத்தவுடன் கனெக்டட் வந்து அவங்களோட படம் எல்லாம் இருக்கிறதும் நான் அழைக்கிறேன் அழைக்கிறேன், குரல் வரவில்லை எனக்கு. குருபாஸ்கர் அவர்களும் முதல் தடவை இணைந்தவுடன் வரவில்லை. குருபாஸ்கர் நன்றாக செய்திருந்தார். குருபாஸ்கரும் பாடலை முழுமையா சரணத்தை பல்லவியை பாடி காட்டி சிறப்பாக அலங்காரமாக இருந்தது கேட்டுக்கொண்டிருப்பது.
2: அவர்கள் எல்லாம் ஒரு பாடல் காஞ்சியா
0: நல்ல பாடல்கள் அவருக்கு தெரியும்.
2: குருபாஸ்கர் எந்த ஊருங்க அவரு? அவர் எந்த ஊர்?
0: தமிழ்நாடு. தர்மபுரம் இருவர் தான் வந்தார்கள், ராஜ்மரம் சாந்தியில்.
2: அம்மா வரல, வரல.
0: அட்லீஸ்ட் அவர்கள் ஒருத்தர் ஒரு அழைப்பு உங்களுக்கு தடை செய்வார்கள் இல்லையா?
2: கூறுங்கள். எல்லாருமே ராபிக் அவரும் பங்கெடுத்துட்டாரு, அப்புறம் நம்முடைய பங்கெடுத்துட்டாரு, நம்ம ஜெகபர் சாதிக்கிறார்.
0: கடந்த வாரத்தை விட இந்த வாரம் ஜெகபர சாதிக்க அவர்கள் அவர் குறிப்பிட்ட நேர்ந்தால் அவரால் இருக்க முடியும், முழுமையாக இருக்க முடியாது. இருப்பினும் சிறப்பாக ராபிக்கு ராபிக்கு கிடைக்கவில்லை. ஞானசேகரன் வழக்கமாக நிறைய பாடல்களை தரக்கூடியவர், இரண்டாவது மூன்றாவது என்றெல்லாம் வந்திருக்கின்றார். அவருக்கு இப்பொழுது என்னவோ தெரியவில்லை, வலைத்தளம் பிள்ளையோ வேலைப்பளவோ உடல்நலக் குறைவோ, அவர் குறை மிக குறைவு. கலந்து கொள்ள வேணும் என்று வந்து கலந்து கொள்றாரு, ஆதங்கத்தோடு தொடர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏனைய நிகழ்வுகளும்
2: அப்படித்தான்
0: மிகவும்
2: பகல்ல கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருந்தேன், சரி இரவுல ஐயா தெரியணும் எப்படி அந்த நிகழ்ச்சியில கலந்து
4: கிடைக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு நல்ல நகைச்சுவை சொல்றீங்களப்பா, ரொம்ப சிறப்பா. ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு நகைச்சுவை நல்லா
0: சிறப்பா. சுவாரஸ்யம்
2: இந்த நேரத்துல கிடைக்குது பாருங்க, அதுதான் பிரச்சனை. அந்த கிடைக்குது அதான் செகண்ட்ல அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை விடுறதுதான் ஐயாவோட சிறப்பு.
0: நன்றி,
4: மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாவும் நல்ல அமர்க்களமா இருக்கு.
0: நன்றி, நன்றி. உண்மையிலே எங்கே காட்டலைக்கு வர முடியாத நிலை, இருக்க முடியாத நிலைக்கு மகள் காலையில என்னுடைய நேற்று இரண்டாளைக்கு முன்பு நடந்த சிகிச்சை அதற்கு மறந்து மாற்ற வேண்டும். அதெல்லாம் செய்து நான் 7 மணிக்கு எழுந்து விட்டேன். எழுந்து இதை செய்ய வேண்டும்.
2: இன்னைக்கு பாட்டு மதமா வந்திருக்காது, நேற்று உடம்பு செல்லுன்னு
0: பாட்டும் பதமும் கூட எனக்கு சுயநலம் காரணமாக தொடர்ந்து இருக்க முடியாத ஒரு நிலை. இருப்பினும் இதுல இருந்து உங்களோடு பேசிக்கொண்டு நிகழ்ச்சியை செய்வோம் என்னை அறியாத மகனுக்கு ஆச்சரியம், என்ன டப்பா இருக்க போகின்ற முடியாது அல்லவா நான் செய்கிறேன் இந்த ஒரு நான் நீங்க செய்வீங்க மகளை ஒரு வடிவத்தில் தான் செய்ய வேண்டிய பேரம் என்னுடைய தராதரம் சுவாரஸ்யம் குறைந்து விடும் என்று அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது.
2: எப்படி
3: வர முடியாது?
0: ஆனா இந்த போட்டி அப்படி அப்படி இல்லாமலும் நீங்க செய்ய முடியாது இல்லையா? அந்த விருப்பம் இல்லாமல் இந்த போட்டி நடத்த முடியாது.
2: ஐயா உங்களுக்கு உதவிக்கு ஏதாச்சும் இது பண்ணிக்கலாங்க இல்லையா?
0: நீங்க
2: வரீங்க? ஆமாமா, ஸ்கோர் போறதுக்காச்சும் அந்த பாடல் எழுதுறதுக்காச்சும்
0: இல்ல, அது கடினம் ஐயா, அது கடினம். ஏனென்றால் என்னுடைய காதுக்குள்ளே தான் அந்த பாடல் கேட்கும். எங்களுடைய குரல் உங்களுடைய குரலும் என்னுடைய குரலும் எனக்கு வந்து என்னுடைய காதுனுள்ளேதான் கேட்கும். வெளியே இருந்து கேட்பவர்கள் என்னுடைய வானொலி வெளியே இருக்கிற வானொலியிலே வச்சு கேட்கலாம். மகள் வெளியே தான் கேட்க வேண்டி வரும். அப்ப இந்த வெளியே செல்வதற்கு ஒரு ஒரு ஒரு நாடு தாமதமாக செல்லலாம், புரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். பாடல் உடனே நான் அதுக்கு கொஞ்சம் கடினம் என்றுதான் நினைக்கின்றேன். ஆனா 2 அழைப்புகளை வைத்திருக்கலாம், பீமில 2-3 அழைப்பு வைக்க வாய்ப்பு இருக்கு. மகள் மட்டும்படியில 2-3 பேரை வைத்து பேசுவது போன்று 2-3 வைத்திருந்தால் 2-3 அழைப்பு வழிகளிலும் ஒரே நேரம் அழைப்பு வந்தால் கடினம் அல்லவா?
2: இல்ல அது இன்னொரு பிரச்சனை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த லைன் எடுத்தீங்க, அந்த லைன் மாதிரி வரும்.
0: கரெக்டா.
5: நீ அதுல என்ன பேசுங்க, எந்த வரல எடுக்கல எங்களை எடுக்கல எங்களுக்கு ரிங் போச்சுங்கிற
0: மாதிரியான ஒரு தடவை இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது. அப்படியே வரும். அதனால் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு வழி இதுக்கு முன்னி அடித்துக் கொண்டு வர ஒரு சமயம்
2: பார்த்திருந்தேன்.
0: வலைத்தளமும் உங்களுடைய நாங்கள் வந்து ஒரே இடத்தில் இருந்தும் கலைக்கவில்லை. தமிழ்நாட்டில் எத்தனை பகுதிகளில் இருந்து பேசுகிறோம். அந்த அலைவரிசைகள் தாமதங்கள் இருக்கின்றது. ஒரு செகண்ட், இரண்டு செகண்ட், வினாடிகள் மாற்றங்கள்
5: உலக நாடுகள் முழுவதும் பேசுறாங்க இல்லையா. இப்ப லண்டன்ல இருந்து பேசுறாங்க,
0: சவுதி அரேபியாவில இருந்து பேசுகிறார்கள்,
2: கோயம்புத்தூர், சிதம்பரம்,
0: மத்திய கிழக்கு நாடு, ஆசிய நாடு, அமெரிக்க நாடு என்று சொல்லி வித்தியாசம் வித்தியாசம் வரும்பொழுது வலைத்தளத்தை விநியோகிக்கும் விநியோக தளங்களும் வித்தியாசம், அவர்களோட வேகம் வித்தியாசம். அப்ப அந்த துல்லியமாக ஒலியை ஒரே அடியாக கொண்டு வர, அப்ப எல்லாம் ஒரே நேரத்தில் வந்தாலும் எங்களுக்கு கடினம். அதனால் தான் அந்தந்த ஊரோட வந்து இன்னும் வெளியிடார்கள் தானே. பிரித்தானியாவிலிருந்து மகாநதி அவர்கள் எங்களுடைய ஓசை அங்கு சென்று அவருக்கு அவருடைய தொலைபேசி இன்று கொஞ்சம் காரியம் பரவாயில்லை போல் தெரிகின்றது எனக்கு இந்த ஓசை வரும் பொழுது. இந்த மஞ்சுளா சியாமலா எல்லாம் அடுத்தடுத்து 44 பாடலை எல்லாம் தந்தவர்கள் முன்பு மஞ்சுளா ஒன்று முடியாமல் இருக்கு. அப்ப எத்தனை அழைப்பு அழைப்பு கிடைக்கலையப்பான்னு கூறுகிறார்கள். ஆனா இதுக்குள்ளதான் வரவன் போட்டி என்றால் அதுதானே ஒரு போட்டி என்ன. இந்த ஜோஜ் எல்லாம் என்ன மாதிரி வரும் அவருக்கு அங்க இரண்டு பக்கத்து தலைவர் இல்ல, இது தலைக்குள்ள இங்க போனாலும் இங்கே கடிதமா இருக்கு அழைப்பு கிடைக்க, அந்த நேரத்தில் அங்கே அழைப்பு வந்துவிடும் விட்டுட்டு ஓட வேண்டிய சுவாரஸ்யம். வேறு பேசுங்கள் பேசுங்கள், இன்னும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு நல்ல ஒரு பாடலை கேட்கலாம், கேட்டுக்கொண்டு நாங்கள் காற்றில நிறைவுக்கு கொண்டு வரலாம். கால் எனக்கு வலியே தெரியவில்லை என்று அதிகாலை சரியா வலித்துக் கொண்டிருந்தேன், அதன் பின்பு அதுக்கு மருந்து வைத்து அதற்கு கட்டு கட்ட வேண்டிய நிலை எல்லாம் இருந்தது. மகள் தான் அதை செய்துவிட்டு அனுமதியோடு வந்திருந்தேன். என்ன கூறுகிறீர்கள்? இதிலே வந்து தூக்கத்திற்கிடம் இல்லை இல்லையா? இந்த நிகழ்ச்சியில நாங்கள் எல்லோரும்
2: குரலை கேட்க மாட்டேன். இல்ல இல்ல கேட்டுட்டு இருக்கேன்
0: முதலாவது நபர் தூங்குவாரு. இப்ப எங்களுக்கு எல்லாம் பாட்டி வைக்க போறாரு, எங்களுக்கு எல்லாம் அவர் என்று பாட்டி வைக்கின்றார்.
2: ஐயா நான் களைச்சு போயிருக்கேன், எனக்கு பாட்டி வைக்கணும். எல்லாரும்
0: பாட்டி களைத்தவர் பாட்டியிலே பங்கு பெற்ற மாட்டார், தூங்கிக் கொண்டு இருப்பார். களைத்து உற்சாகமா இருக்க வேண்டும். சிறப்பு.
2: ஆமா,
0: மீண்டும் உங்களுடைய வெற்றியை. இந்த கொலினுக்கு என்ன நடந்தது? இந்த லெனினும் வந்திருந்தா, கண்ணனும் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிமிர்ந்தியா இருக்கு.
2: பயங்கரமா இருந்தது.
5: கண்ணன் தான் கேரளா பக்கம் போயிட்டு இருந்தாங்க.
0: அதுவும் தொலைவெஞ்ச அணைஞ்சு வைத்து விட்டு போயிட்டா தொல்லை பேசி என்று
2: இல்ல வந்துட்டாரு வந்துட்டாரா
0: அந்த களைப்பில இருக்கிறார் போல. இல்லண்டா வருவார் அவரும் அவரும் இந்த கடைசியில வந்தாலும் புள்ளி சேர்த்து விடுவார் கட்டிக்கார். செல்வக்குமார் தூங்கி இருப்பார் இப்ப நினைக்கின்றேன், அவருக்கு களைத்து போனார். அவரும் பணியோட பணி முடிச்சு ஓடு வந்து பங்கு பெற்றதாக வந்து விட்டார். இன்னும் 12 நாட்கள் தான் இருக்கின்றன இந்த ஆண்டு முடிவதற்கு. இவ்வளவு காலம் 340 நாட்களுக்கு 45 நாட்களை களைத்து விட்டோம். 50 நாட்களுக்கு 340 முறையில நாட்களை கழித்து என்னத்தை செய்தோம் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு வெற்றியை கண்டிருக்கின்றோம், பாதுகாப்பாக இருக்கின்றோம். இடையோர்களுக்குள்ளால் விலகி பாதுகாப்பாக ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இப்பொழுது அடுத்த அலை பெருகி வருகின்றது என்று சொல்லுகிறார்கள். உண்மை சொல்லுகிறார்கள், யாரும் உண்மையை
5: கூறுகிறார்கள்.
2: கனடா பிரைம் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு இன்னைக்கு நியூஸ்ல சொன்னாங்க. அவரு
6: அந்த ஓமிக்ரான் அலை வந்து ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்குதான் அங்கல்ல.
0: ஆமா, உலகளாவ 90 நாடுகளில் பரவி இருக்கின்றது. சில நாடுகள் மறைக்கின்றன, நாடுகள் மறைக்கின்றது என்றால் அரசு மறைக்கின்றது. இரண்டாவது, இந்த நோய் வந்தவர்கள் தங்களுக்கு வந்துவிட்டது என்று கூறுகிறார்கள், மறைக்கிறார்கள்.
3: அடுத்தது இறப்பு கம்மியா ஐயா, இதுல
0: இறப்பு அதிகம்
5: இருக்கான்னு
0: தெரியல. இறப்பு அதிகம், இறப்பு அதிகமாக போய்கொண்டிருக்கின்றது. வைத்திய வசதி ஏற்படுகிறது, வைத்திய வசதி இருந்தும் இதை கண்டுபிடிக்கிற வசதி வைத்தியத்துக்கு இல்லை. நான் கூறிய கருத்து விளங்கிதான், வைத்திய வசதிகள் உள்ள மேலை நாடுகளில் கூட இந்த கிருமிக்கு என்ன மருந்து என்று கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கின்றது. கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கு. இந்த விவசாயிகளிடம் கேட்டால் தெரியும், விவசாயிகள் ஒரு வருடம் விவசாயத்தை நெற்பயிரை எடுத்துக்கொள்வோம், நெற்பயிரை எடுத்து நல்ல நேரத்திலே, அது முளைக்கிற நேரத்திலே, வளர்கிற நேரத்திலே குடலை என்று கூறுவார்கள், அந்த உள்ளுக்குள்ளே வித்துக்கள் வார நேரம் ஒன்று, அது வெளியே வருகிற நேரம், முத்து பழக்கிற நேரம், இந்த அளவு காலத்துக்குள்ளே, காலத்துக்கு காலம் அதற்கு என்று ஒவ்வொரு புழு, ஒரு கிருமி, ஒரு காற்று, ஒரு வைரஸ் பரவுவது உண்டு. அந்த வைரஸ்களுக்காகத்தான் பலவிதமான லேங்கம் போன்ற ப்ராடக்டுகள் அந்த கம்பெனிகளினால உற்பத்தி செய்யப்பட்ட நச்சு மருந்துகள் எல்லாம் கொடுக்கின்றார்கள். அதை தெளித்து அந்த கிருமிகளை கொல்லி அதற்குள்ளாலே தான் விளைவை கொண்டு வந்து தருகின்றார்கள். ஆனால் அது இந்த வருடம் வந்த நோய் அடுத்த வருடம் வரும் என்று சொல்ல முடியாது, அது வேறு உருவத்தில் வரும். அதனால் இந்த வருடம் அவர்கள் உபயோகித்த அந்த தடை மருந்து அடுத்த வருடம் செல்லுபடியாகாமல் போய்விடுவது, புதிதை கொண்டு வர வேண்டும். அப்ப புதியதை அந்த கம்பெனி தான் கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். அவர்களால் முடியவில்லை இப்பொழுது. இது ஒரு மர்மமான முறையிலே இந்த நோய் கிருமி பரவுகிறது. இதற்கு தடுப்பு மருந்து இன்னும் பாருங்களேன், கொரோனாவை யார் முற்றுமுழுவாக தடுத்தவர்கள்? ஒரு தடுப்பூசியை தந்திருக்கின்றால் மற்ற வைரஸ்களுக்கு போட்ட ஊசியை தான் சேர்த்து போடுகிறார்கள். கொரோனாவுக்கென்று ஒரு வைரஸ் ஊசி இன்னும் வரவில்லை, வந்தாலும் அது 100% பாதுகாப்பு தரும் என்று கூறவில்லை. இந்த வேளையிலே பெரிய பணக்கார வர்க்கத்தினர், தொழில் வர்க்கத்தினர், தொழில் அதிகாரியினர் இன்னும் ஒரு செய்தியை தெரியப்பட்டிருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையிலே வட்டமான மாநாட்டிலே பேசுகிறார்கள், அம்மை நோயை கொண்டு வந்த அந்த வைரஸ் மீண்டும் வருவதற்கு சான்று உண்டு என்றால் வரப்போவதுன்னு அர்த்தம். அதுக்கு ஏதோ ஒரு தடை மருந்தை காட்டி வச்சுக்கணும், அந்த மருந்தை விற்பதற்காக இப்படி இப்படித்தான் கொரோனா கூறினார்கள். முதலில் ஆச்சரிய அதிசயமான ஒரு வித்தியாசமான நோய் ஒன்று வர இருக்கின்றது, அது வந்தால் தடுப்பதற்கு எங்களிடம் மருந்து இருக்கின்றது, கண்டுபிடித்து வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் இது ஏன் பேசுகிறார்கள் நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே பார்த்தால் வந்துவிட்டது. இப்ப கையை விரித்து போட்டு நிற்கிறார்கள் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்துக்குள்ளே அது வந்துவிட்டது. இப்போதும் அதே நபர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று கேள்வி ஊடகங்கள் வாயிலாக மீண்டும் ஒரு வருத்தம் வருவதற்கு, இந்த சின்ன முத்து அம்மை பொக்கொழிப்பான் போன்ற வருத்தங்கள் வந்த காலத்தில் அதற்குரிய அந்த வைரஸ் மீண்டும் தோன்றுகிறது. இன்னொரு பதவி கூறுகிறார், முன்னேற்பாடாக போட்டவர்கள் உண்மையாக எனக்கு என்னுடைய வைத்தியர் சொல்லியிருக்கின்றார், ஆரம்ப காலத்தில் 25 இந்த நோய் திரும்பி வராது, அப்படியான மருத்துவத்தை முந்தைய ஆசிய நாடுகளில், இந்தியா இலங்கை போன்ற நாடுகளே எங்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு நோய் வருது என்றால் அந்த நோய் ஒருவருக்கு வந்தால் அது 25 வராமல் இருக்கக்கூடிய தடுப்பு சக்தியை கொண்ட ஊசி மருந்தை தந்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லையே, முதலாவது ஊசி 7 எட்டாவது மாதம் இன்னொரு ஊசி, அதுக்கு பிறகு சும்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 100% தராத என்ன பீதியை அகற்றி இருக்கின்றார்கள். மனதிலே கொரோனா வந்துடும், கொரோனா வந்துடும் பயத்தை நிறுத்தி இருக்கின்றார்களே தவிர, அங்கே உளவியல் ரீதியாகத்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கே தவிர வைத்திய ரீதியாக அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கல. வைத்திய ரீதியாக மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய இயற்கை உணவு, இயற்கை சுவாத்தியம், இயற்கை பழக்க வழக்கம், கை கழுவுதல், சவர்க்காரம் போடுதல், முக அங்கி அணிதல் போன்ற பழக்க இடைத்தூரத்தை பேணுதல், வீட்டில வந்து மஞ்சள் குடித்தல், இஞ்சி உள்ளி மிளகு போன்ற அந்த வாசனை திரவியங்கள், அது எங்களுக்கு நல்லதொரு மூலிகையாக இருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. வைத்தியசாலையில் அங்கே என்ன செய்தார்கள், காய்ச்சலுக்கு மருந்து, அது காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறது, சுவாசத்துக்கு கடைசியா வெண்டிலேஷன் என்ன உண்டா கொடுத்து, வெண்டிலை கொடுத்து அப்படி விட்டமின் சி தான் அங்கே கூட கொடுக்கின்றார்கள். ஆரம்பத்திலே எங்களுக்கு தெரிந்தவுடன் நாங்கள் பாதுகாப்பாக இருந்து தவறு இருக்கின்றோம் எத்தனையோ மக்கள். இப்பொழுது இந்த அலை எங்கு வந்து, இந்த அதிகாலை எனக்கு லண்டன்ல இருந்து ஒருவர் பேசியிருந்தார், அடிக்கடி என்னுடைய சுயநலம் என்னோட படித்தவர், அவர் சொன்னார் மிகவும் மோசமான நிலையில இருக்கின்றோம். மகான் ஐயா சொல்லிட்டு சென்றிருக்கார் தானே, அந்த நோய் எத்தனையோ பேருக்கு வந்து விட்டது என்று. ஆனால் அந்தந்த அரசுகள் மறைத்து வைத்தது. இப்ப இன்னும் ஒரு நாட்டை பார்த்தால் அங்கே எலெக்ஷன் தேர்தல் நடக்கப் போகின்றது, நோய்கள் ஒன்றும் இல்லையென்று சொல்கிறார்கள். ஏன், அவர்களுக்கு வாக்குச்சாவடி நிரம்பப்படும் இல்லவா வாக்குப்பட்டிகள். ஆனாலும் எது எப்படி நடந்தாலும் இந்த பவனத்திலே, இந்த இந்த பூமியிலே இவற்றோடு தான் நாங்கள் பிறந்திருக்கின்றோம். இவற்றை விட்டு எப்படி தவறி வாழ்வது என்ற அறிவை கொடுக்க பகுத்தறிவு என்ற ஒன்றை இறைவன் தந்திருக்க, அதை சரியாக நாங்கள் மூளை சலவைக்கு இடம் கொடுக்காமல் எங்கள் காலிலே நாங்கள் நடந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தறிவுக்கு எட்டிய ஒரு உண்மை. அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவர் சொல்றார், இவர் சொல்றான்னு கேட்கவே தேவையில்லை. ஐயா, அவர்கள் சரியான தகவலை தரவில்லை. வியாபாரம் தான் முக்கியம், வியாபாரம் மூலம்தான் நான் கொண்டு செலுத்துகிறார்கள். அங்கே சவுதி அரேபியா உங்க உங்களோட குவைத்தில எப்படி இருக்கின்றது ஜார்ஜ்?
3: இங்க இப்ப கம்மியா தான் இருக்கு ஐயா, ஒரே ஒரு ஆளுக்கு தான் வந்தது, அதுவும் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, இதாயிடுச்சு,
0: மறைஞ்சு விட்டார்கள்,
3: குணம் பண்ணிட்டாங்க. இல்ல, குணம் ஆயிடுச்சு, அவர்
0: வந்ததை கண்டுபிடித்தா குணமாக்கலாம் என்று கூறுகிறார்கள் இல்லையா? இந்த வேளையில இந்த விமான நிலையங்கள் எல்லாம் கட்டுப்பாட வைத்திருக்கணும் என்று கூறுகிறார்கள். ஆனால் விமானத்தோடு தானே வருகிறது. அங்கே சவுதி அரேபியாவில் எப்படி இருக்கிறது பாருங்க?
4: அங்கேயே அதே நிலைமை, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்திருக்கு. எல்லா பிளைட்டும் வருது, எல்லாருமே வராங்க,
3: ஃபுல் செக்அப் பண்ணி விடுறாங்க. இங்கெல்லாம் ரொம்ப கண்டிஷனா தான் இருக்கும்.
4: மூணாவது ஊசி வந்து ஜனவரியில வந்து
0: போடுறாங்க,
3: மூணாவது ஊசி போடணும்.
0: ரெண்டு ஊசி
5: கொடுத்தாரு,
0: நீங்கள் என்ன உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை, நாங்கள் இங்கே பேசுவதன் மூலம் உலக நாடு முழுக்க எங்கள் உறவுகள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். பகல் இரவு மாலை
3: என்று
0: தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உங்கள் பகுதியில நீங்கள் இதை பற்றி அறிந்த வகையில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த என்ன மிக்ரோனா அந்த ஓமிக்ரான் அப்படி இருக்கின்றது?
4: எங்கள் பக்கம் இப்பதான் முதல்ல ஒரு அஞ்சு பேருக்கு வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுல.
0: தமிழ்நாட்டுல அஞ்சு பேருக்கு வந்துட்டு அந்த ஓமிக்ரான் படம் போட்டு விட்டார்களா? இப்படித்தான் இவங்க யாரும் இந்த கிருமியை கண்டு வழியிலேயே ஒரு பந்து மாதிரி இருக்கிறீங்க, அதுல டியூப் மாதிரி வச்சு ஒரு படத்தை போட்டுருக்காங்க. ஒரு தன் போட்டோன்னு எல்லாரும் அந்த படத்தை தான் பிளாஷ் பண்ணி பண்ணு. ஒருவரும் நீர கண்ணால காணவில்லை. மருமகள் பாப்பா தான், மச்சால் பாப்பா வரும், மச்சால் பாப்பா வந்துட்டு புறா மக்கள் எல்லாம் வரும்.
3: இதுதான் போயினே தான் இருக்கேன், இதோட தான் நாம வாழணும்
0: ஐயா. இதற்கு முன்பும் நாங்கள் வைரஸோடு தான் வாழ்கின்றோம். தடிமல் வரவில்லையா, ஜுரம் வரவில்லையா, ஜன்னி வரவில்லையா, வாதம் வரவில்லையா, எல்லாம் வைரஸ் தான். அந்த வைரஸ்களுக்கு அவ்வப்போது அவர்கள் மருந்தை கண்டுபிடித்தார்கள் இந்த வைத்தியத்துறையினாலே. இப்பொழுது வைத்தியத்துறை மருத்துவ அதாவது விஞ்ஞானத்துறை மருத்துவத்துக்கு உதவி செய்யாமல் விஞ்ஞானத்துறை உதவி செய்கிறது ஏவுகணைகளுக்கும் ஆளில்லா விமானத்துக்கும். இது யாருக்கு தேவை? அந்த பணத்தையும் அந்த நேரத்தையும் இங்கே மக்களுக்கு செலவழிக்கிறான் தானே. மக்களால் ஆளப்படும் அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். பூகோள மாற்றத்துக்குள்ள ஏறி அங்க ஆகாயத்துக்கு போய் அடுத்த மண்டலத்துக்கு போய் அங்கேயே பண்ணி போட்டு வராங்களா? அதை யாரையா கண்ணால கண்ட ஒரு விருதான பெய்யும் புலையும் தங்களுக்கு விளம்பரம் தேடி கொண்டு இருக்கிறாங்க. கிட்டவே நெருங்க முடியாது. இவங்கிற கற்பனை எல்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்
3: பிக்சரே எடுக்க போய்க்கிறாங்களா? பேஸ்ல
0: இந்த பிக்சரும் பொய் ஐயா.
1: இல்ல
0: நான் நம்ப மாட்டேன் ஐயா.
1: ஒரு ஒரு ஒரு மீம்ஸ்ல போட்டிருந்தாங்க ஐயா, சீனாக்காரன் டாக்டருக்கு நாம இருக்கா இத்தனை விட கை
0: கழுவிருக்கேன் கேட்கிறாங்க, ஆனா பின்பற்றுறாங்க இல்லையே. பெண்களுக்கு ஜோக்குக்காக வலைத்தளங்கள்லயும் ஊடகங்கள்லயும் மீன்ஸ்லயும் அழகுக்கும் சிரிப்புக்குமாக போடுகிறார்கள். அந்த உண்மையை கடைபிடிக்க வேண்டும். அவர்கிட்ட அவன் சொன்னதுக்கு நாங்களும் கையாளணும்னா கழுவாவிட்டா யாரும்
1: அவன் சொன்னதுக்கு நானும் கைகழுவுங்க.
0: நான் கழுவா அதான் நான் கழுவாட்டா எனக்கு வந்துருமே, என்ன ஏனியவற்றை பின்பற்றி இருக்கிறோமே அதான் நீ. எனக்கு நாங்கள் ஒரு தடவை அவன் சொல்றதெல்லாம் பொய்யன்றதான் நான் கூறுவேன். இப்ப எத்து நான் படிக்கிற காலத்திலிருந்தே நாங்களே பாட்டு எழுதி இருக்கின்றோம். அப்பலோ 11 பெண்டெல்லாம் முந்தி விட்டார்கள் தானே, தேவகான ஆள் இல்லாமல் ஆக்களை விட்டாங்க, யூரிக்கா ஹாரின் அவர் இவரண்டு எல்லாம் விட்டாங்க. அதுக்கு யாரையா சாட்சி? இன்றைக்கு உண்மை தத்துவத்தை கூறும் திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு என்ன சாட்சி என்று கேட்கின்ற மக்களுக்கு இதை போய் கூறுகிறார்கள். அங்கே கொடி நாட்டி விட்டு அங்கே புதஞ்சு அண்டை கொண்டு பார்த்து ஸ்டக் ஆகிட்டு அதை எடுத்து விடுறாங்க. இன்னொன்று போகுது அவங்க தேவையா உங்களுக்கு? அதற்கு செலவழிக்கிறது கொஞ்சம் எத்தனை பில்லியன் செலவழிக்கிறது? அந்த காசு மக்களுக்கு
1: செலவழிக்கூட சுற்றுவட்ட பாதையில போய் அவுட் ஆகி போச்சு.
0: அது வந்து கிட்ட போகுது, எங்கே மாறிட்டாங்க, திரும்பி வந்துட்டோம். அது அவங்க நிலாவிலே மண்ணாங்கட்டிலே வைக்கிறது. அப்படி வைக்கிறதே அங்க உள்ளவங்களுக்கு அதை விட வந்து வந்து போய் இருக்க வேணும். அவங்களுக்கு இந்த கொஞ்ச காலம் புரளிய கிளப்பினாங்கள், பச்சை நிறத்திலே ஆக்கள் வந்து போகணும், சின்ன மனிதர் வந்து போகிறது, ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் என்று இந்த வியாபாரத்தில் நோட்டீஸில் அதுதான் விளம்பரங்கள். மூளை செலவை சிறப்பாக நடந்தது, வியாபாரம் அதிலே நடந்தது. இப்ப இவ்வளவு
2: வியாபாரவாசிகள்
0: அதெல்லாம் வேற்றுக்கிரகவாசி என்றதும் போய் இதெல்லாம் போய் இதுக்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்களே, எங்கட மக்களுக்கெல்லாம் இல்லா கிரகம் இருக்குது. இவ்வளவும் செய்யறாங்க, யோசிச்சு பாருங்க. ஆனால் எங்களுடைய கண்ணதாசன் ஐயா எழுதியது போல, வந்தது தெரியும் போவது எங்கே யாருக்கும் தெரியாது, வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது. அது உண்மை. ஒரு ஒரு உயிருக்கு ஒரு எல்லை உண்டு, வயது எல்லை. அதுவரையும் இருந்து வயது நோய் சாவு இந்த மூன்றையும் நாங்கள் அனுபவித்து போகத்தான் வேண்டும்.
1: அது இயற்கையின் நியதி.
0: அந்த நியதியை அழிக்க இவங்கள் யாராலையும் இவராலையும் முடியாது. இந்த சந்திர மண்டலத்துக்கு கால் வைக்கிறவனாலே முடியாது, அவனை அனுப்புறவனாலேயும் முடியாது ஐயா, முடியவே முடியாது. யார் ஒரு அதை வென்றவர் யார் இருக்கின்றார்? ஆண்டி என்ன அரசன் என்ன, யாரும் விதிவிலக்கு இல்லை இதுக்கு. அப்ப கிடைத்த இந்த பூமியிலே வாழும் வழியிலே இவ்வளவு செல்ல செழிப்பாக மகிழ்வாக மக்கள் இருந்து ஒற்றுமையாக இருந்து அன்பாக இருந்து ஜீவகாரண்யத்தோட பரவகாரத்தோட விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோட மகள்வோட இருந்து வாழ்ந்து விட்டு போகலாம் தானே. இந்த பணம் நேற்று பாட்டும் பதம் அதான் கூடி பிறந்த சகோதரத்தை கூட கோபம் அடைய செய்து சின்ன அடைய வச்சு விடுது. இந்த பணம் என்றது கூடி பிறந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒருவருக்கு பணம் கூடி ஒரு பணம் குறைஞ்சு அவருக்கு வர குடும்பங்கள் அதுக்கு மந்தபடும் சிக்கல், ஒற்றுமையாக இருக்க முடியாது. அது பணம். இந்த பணம் ஒன்றை இவங்க கண்டுபிடிச்சு பணத்தாலே தான் வந்தது. பணத்தை அதிகரிக்கிறது பேராசை, அதுக்காக இத்தனை குறுக்கு வழிகளை சம்பாதிக்கின்றார்கள். அந்த பாடல் இருக்கு, பட்டுக்கோட்டை ஏற்ற பாடல், திருட்டு வழியில் பணத்தை சேர்க்கும் குருட்டும் மனிதனடா என்று பாடுகிறார். செய்த என்ன செய்ய போகின்றார்கள்? இந்த கொரோனா எவ்வளவு பாடத்தை கொடுத்தது, கொரோனா கூட இந்த எவ்வளவு பாடத்தை கொடுத்ததுக்கும் படிக்காத விட்டு மேலும் மேலும் மாற்றி எல்லோரும் சாகிற உண்மைதானே ஐயா. ஏன் டிவியை கலப்புகிறீர்கள்? அந்த சாப வைத்து மரணத்தை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். ராஜ்குமார் தூங்கிட்டீங்களா?
2: இருக்கங்க ஐயா, உள்ளே ஐயா, உள்ளே ஐயா,
0: உள்ள வேண்டும், உள்ள வேண்டும்
2: ஐயா. கேக்குதாயா? கேக்குது கேக்குது.
0: குருபாஸ்கர் இருக்கீங்களா? குருபாஸ்கர் இல்லை. நல்லது. இதுவரை நேரம் நீங்கள் இன்னும் குறிப்புகள் கூறுவதா கூறலாம், அல்லது எல்லோருமாக இணைந்து ஒரு பாடலை தாருங்கள். அந்த பாடலை ஒலிபரப்பிக் கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். இல்ல, இது வெற்றி பெற்றவர்களுக்கான பாடல் என்றால் நாங்கள் எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்கி இருக்கிறோம். பாடல் ஒன்றை கேளுங்க. என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முழுமையாக்கி இருக்கின்றோம், அதனால் நாங்கள் அனைவரும் வெற்றியாளர்கள் தான்.
3: வெற்றியாளர்கள்.
0: அதனால
5: இளையராஜா பாட்டு கொடுக்கப்போ,
0: இளையராஜா பாட்டு கூறுங்க. பாடல
5: கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளிங்கிற திருப்பத்தை வந்து காணும் தென் காற்றோடு,
0: கண்ணுக்கு ஒரு வண்ண என்ன காணுமா காலமா
5: காணம் காணம் காணம்
0: காணமா
5: காணம் தென் காற்றோடு போய் செல்லும் தூது.
0: என்ன காற்றோடு போவீங்க?
5: தென் காற்றோடு
0: வெண்கா
3: காற்றோடு
0: வெண்ணா வெண்காற்றா
5: தென் தென்
0: தென் பக்கத்து காற்று மன்னிக்க வேண்டும்
5: மன்னிக்க
0: சொல்லுங்க ஐயா
7: மையத்தில்
0: நட்ட நடு சென்றல் மையம் என்று கூறுவார்கள் இல்லையா புள்ளியில. தென்காற்றோடு கண்ணு கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி நல்ல படம், நல்ல பாடல், நல்ல திரைப்படம், நல்ல அப்படித்தான். நம்ம ஒரு ஒரு உணவுச்சாலையிலே ஒருவர் உணவருந்து போயிருக்கின்றார். அங்கு உதவி செய்யும் சின்ன பையன்கள் எல்லோரும் பணியாட்கள் என்று உதவி செய்கிறார்கள், உணவு படைக்கின்றார்கள். அதில் ஒருவர் எடுத்து உண்ணும் பொழுது அவருக்கு அதில் உப்பு இல்லை, காணாது, குறைவாக இருக்கின்றது. அப்ப அந்த பணியாளரை அழைத்து சொன்னேன், தம்பி கொஞ்சம் உப்பு கொண்டு கொடுங்க காணாமல் இருக்கின்றோன்னு. இவர் தலையை சொன்னோன்னு போனால் மீண்டும் மீண்டும் அழைத்தார், அவருக்கு புரியவில்லை. உடனே அங்கே பட்டடையில இருக்க முதலாளி மணி எடுத்து உடனே கேட்கிறார், நீ என்ன பண்ணுகிறார்? நான் உப்பு கேட்டேன் உப்பா ஒன்னு அவர் சொன்னார் முதலாளி. அடைய கொஞ்சம் சால்ட் போட்டு விடுறான்னு சொல்லி அப்படி தமிழ்ல சொல்லுங்க சார், எனக்கு புரிஞ்சு கொண்டு போனான். தமிழ சொன்ன தமிழ் என்ன பாஷை பேசுறீங்க நீங்க தமிழ்? அது பேச்சு தமிழ்ல அந்த இது, அது இன்னொரு மொழி வந்து இந்த நாக்கிலே உட்கார்ந்து பேச்சு வழக்கில் இருந்தா எங்களுடைய தமிழை தள்ளிவிட்டது. அதே போன்று சவுத்து நோத்து வந்து இங்கே கனடாவிலும் அப்படித்தான், பீதியை விட கிழக்கு மேற்கு தான் கூறிக்கொள்வார்கள். ஐரோப்பிய மண்ணிலும் உள்ள தெருக்களிலே சவுத் நோத்து எழுதியிருப்பார்கள் அவங்கள மொழியிலே. இங்கே பிரெஞ்சு எழுதியிருக்காரு சுட் மட் சுட் மட் ஓடுவார்கள். சரி, அப்படி

0: உட்பட பிரெஞ்சு இருக்கும். எல்லோருக்கும் பிரெஞ்சு தெரிந்திருக்க வேண்டும். உயர்தர உத்தியோகம் பெறப்போவதென்றால் உன்னுடைய இரண்டாவது முதல் மொழி எது, இரண்டாவது மொழி எது என்று கேட்பார்கள். முதல் மொழி பிரெஞ்சாக இருந்தாலும் ஆங்கிலம் வேண்டும், முதல் மொழி ஆங்கிலமாக இருந்தாலும் பிரெஞ்சு வேண்டும். அமெரிக்காவில் ஸ்பானிஷ் இருக்கிறது போல அதே மாதிரிதான் இங்கே. ஆனால் கியூபெக் மாநிலத்தை தவிர ஏனைய மாநிலங்களில் நாங்கள் உறவாடும் பொழுது, கடையில் போகும்போது வரும்பொழுது எல்லாம் ஆங்கிலத்தினால் சரளமாக பேசிக்கொள்ளலாம். கியூபெக் மாநிலத்துக்கு போனால் அங்கே பிரெஞ்சு தான் மூலம். முதல் அரசாங்க கடிதங்கள், அரசாங்க தஸ்தாவேஜுகள் எல்லாம் அதிலே தான் வரும், பிரெஞ்சிலே தான் வரும். கடைகளுக்கு முன்னுக்கு புலம்பெயர பலகையில முதல் பிரெஞ்சு தான் இருக்கும். அங்கே
1: குடியேறிகள் அதிகமா இருப்பாங்க.
0: விமானம் தானே கியூபெக் மாநிலம், நிலப்பரப்பால பெருத்தது கியூபெக். ஜனத்தொகையாலே உயர்ந்தது ஒன்றாரியோ. ஆனா இங்கும் ஒரு உயர்ந்த உத்தியோகம் பெற வேண்டும் என்றால் அவருக்கு பிரெஞ்சு கொஞ்சம் தெரிந்த பயலிங்கோல் என்று கூறுவார்கள். இரண்டு பாசையும் தெரிந்திருக்க வேண்டும்.
2: பிரெஞ்சு தெரிஞ்சிருந்தா ரொம்ப வேல்யூ
0: ஆகும். பிரெஞ்சு தெரிஞ்சா கொஞ்சம் கூட ஐரோப்பிய மண்ணுக்கு நீங்க சொன்னீங்கன்னா பிரெஞ்சு தானே அங்கே முக்கியம். நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா ஸ்பானிஷ்.
2: சவுத் ஆப்பிரிக்கால கூட பிரெஞ்சு மொழி தெரிஞ்சா வேல்யூ ஜாஸ்தி.
0: அங்கே பிரெஞ்சு இருக்கே பூத்தி
2: லாங்குவேஜை விட பிரெஞ்சுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி.
0: அங்கே பிரெஞ்சு காலனி தானே ஐயா இருந்தது. அதனால தான் கனடாவிலே அந்த நாட்டு மக்கள் வந்தாலும் வாழ முடிகின்றது என்றால் அவருக்கு அந்த மொழி பிரச்சனை இல்லை. திடீர்னு படித்து விடுவார்கள். இப்ப நாங்கள் காணம் தென் காற்றோடு போவோம் என்ற பாடலை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து முறைகள் வைத்துக் கொள்வோம் என்று எண்ணுகின்றேன். ஒவ்வொருத்தராக விடைபெற்றுக் கொள்வோமா?
2: விடைபெறுவோம்.
0: எங்கே?
2: நான் விடைபெறுகிறேன்.
0: அழைப்பு வரவில்லை, முளைவர் போறான்.
2: இதுவரை நேர்மும் கதமும் நேர் நேரலை நிகழ்ச்சியில் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைவரும் பங்கு பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் என் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது மீராம்மா அவர்களுக்கும் வானரசி அவர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது குவைத்திலிருந்து ஜார்ஜ் ஐயா. நன்றி ஐயா, வணக்கம் ஐயா.
0: என்னுடைய குவைத் மன்னர் வாழ்த்துக்கள் ஜார்ஜ். நன்றிகள், நன்றிகள் என்று இந்த நேரம் நாளைக்கு பின்பு ஒரு கொஞ்ச நேரம் உங்களோட பேசக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள், சிறப்பு.
2: நன்றி நன்றி அனைவருக்கும். நன்றி
3: நன்றி நன்றி ஐயா.
0: ஒன்று
3: நாடு வர்றப்பா
0: ஒரு விக்கெட் டவுன், மத்திய கிழக்கு நாடு விக்கெட்டுகள் டவுன் ஆகும்.
3: குவைத் மன்னருக்கு அடுத்து சவுதி அரேபியா மன்னர் வாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையத்திலிருந்து 24 மணி நேர தமிழ் சேவை. இதுவரை கேட்டு முடிந்தது பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியின் போட்டியை சிறப்பாக நடத்தியிருந்த பசுமை செல்வன் அவர்களுக்கும் உதயபெருந்த மீரா அம்மா அவர்களுக்கும் நீரிலை பங்கு பெற்ற அனைத்து அன்பவர்களுக்கும் நீரிலை கேட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து நேயரஞ்சிகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை பாராட்டையும் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது ஃபாரூக் சௌதி அரபிலிருந்து. நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள், சிறப்புக்கள்.
2: நன்றி நன்றி ஜார்ஜ்.
0: நன்றி ஐயா. அடுத்து
3: சிதம்பர ராஜா.
0: இரண்டு மத்திய கிழக்கு நாடுகள் விக்கெட் அவுட். அடுத்து
4: நேரில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் MTR எஃப்எம்மின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியில். இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பவர்களுக்கும் நிகழ்ச்சியை சுவைபட கேட்டுக் கொண்டிருந்த அத்தனை அன்பவர்களுக்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக நகைச்சியுடனும் இது விமர்சனையாக நடத்தி சென்ற இயக்குநர் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் சிறை இயக்குநராகவும் அதிபராக இருக்கின்ற வானரசி அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்தனராஜ்.
0: நன்றி சந்தன்ராஜ் அவர்கள். இவ்வளவு பணியோடு இருந்து இதற்கு வர வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கெல்லாம் உற்சாகத்தை தந்தான். அங்கே சொன்ன நீங்கள்லாம் அதுக்கு ராகம் என்று உங்களை மையமாக வைத்திருக்கின்றார்கள். சந்தன்ராஜ் வந்து கலந்து கொண்டோடனே மேலும் ஒரு சுறுசுறுப்பும் புறப்புறப்பும் சிறப்பும் ஏற்படுது. நன்றி சந்தன்ராஜ் அவர்களே, உங்களுடைய பங்களிப்புக்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி வணக்கம் ஐயா. நன்றி வணக்கம்.
3: நன்றி.
0: சரி, அடுத்து எந்த மாநாட்டு மன்னர் போக போகின்றார்?
3: தர்மபுரி தர்மபுரி ராஜா
0: தர்மபுரி ராஜா எங்க தலைவர்
3: தலைவர் தர்மபுரி சமஸ்தானம்.

0: தர்மபுரி
1: சமாதானம் பெறப்போகுது, சமாதானம் கூறுங்கள். விடை கொடுக்க.
2: வணக்கம் அன்பு உறவுகளே, இதுவரை மொன்றியல் எம்டிஆர் வானொலியிலிருந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கும், வானரசி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நேயர் சொந்தங்களுக்கும், இதில் பங்கு பெற்று சிறப்பிடம் பிடித்த நாகப்பன் ஐயா அவர்களுக்கும், என்னோட இணையாக வெற்றி பெற்ற சந்திரராஜ் அவர்களுக்கும், மூன்றாவது இடத்தை பிடித்த மன்னிக்கணும் ஃபாருக் அவர்களுக்கும், மற்றும் பங்கு பெற்ற அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளையும் உரித்தாக்குகிறேன். மீண்டும் நாளை பாட்டுக்கு பாடுவோர் பாடலாம் பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வருகிறேன். தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார்.
1: சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். பிந்தி வந்தாலும் பிந்தி ஓடி வந்து இடம் ஒன்றை பிடித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
2: நன்றியா, நன்றி.
1: அடுத்ததாக
3: இன்றைய தினம் கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 16 அன்பு உறவுகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பு உறவுகளுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும் கூறுவதோடு நிகழ்ச்சியை விரிப்படுத்தி நடத்தி நல்ல சுவைபட தொகுத்து வழங்கிய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த வானரசி கேட்டுக்கொண்டு மற்றும் பங்கு பெற்ற வானரசி அம்மா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏஆர் நாகப்பன். நன்றி ஐயா.
1: நன்றி நாகப்பன் அவர்களே. மீண்டும் அந்த எங்களுடைய நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக எடுத்துச் செல்வதற்கு நல்லதொரு போட்டியாளராக நீங்கள் இருந்து உங்களுடைய பாணியிலே தாமதித்து விரைவாக வந்து முதலாவது இடத்தை பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் என்னுடைய பாகம் இன்று எத்தனையாவது தடவை என்று நான் கூற முடியாது. இந்த வருடத்திலே நடந்து கொண்டிருக்கும் இறுதி நேரத்தில் இறுதி மாதத்திலே நடந்து கொண்டிருக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டி நிகழ்விலே கலந்து கொண்ட 16 உறவுகள் பெருமைக்குரிய விடயம். 16 உறவுகள் வந்தால் அவர்கள் ஒரு பாடல் இரண்டு பாடல் 50 பாடல் கேட்பது அல்ல, வந்து பங்கு பெற்றுவதுதான் பெரும் வெற்றி. இவர்கள் இல்லாமல் அவர்களுக்கு புள்ளி சேராது. தனியே 3 பேர் வந்து ஓடி வந்து முதலாவது இரண்டாவது மூன்றா அது சுவாரஸ்யம் இருக்காது.
3: ஆமா ஆமா,
1: அதுக்கு இவர்கள் அதுக்கு வந்தபடியால் தான் அந்த அழைப்புக்கு இடர்பட்டு ஓடி வந்து சுவாரஸ்யமாக இணைந்து செல்வதற்கு தங்களை தாங்கள் வளர்த்துக் கொள்வதை நான் இங்கே காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. கடந்த வாரம் வந்த புதுச்சவர்கள் கூட இந்த வாரம் சிறப்பாக வருகின்றார்கள். இங்கே தாமதம் என்னவென்றால் வலைத்தளம், அதோடுதான் நீங்கள் போட்டி போட வேண்டும். அதற்குத்தான் நீங்கள் சாணக்கியமாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், செய்து இந்த அழைப்புகளை பெற வேண்டும். இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு வருவதற்கு உங்கள் 16 பேருடைய ஒத்துழைப்பும் தான் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கின்றது. இந்த 16 பேர்களுக்கும் அதிர்ஷ்டம் பக்கம் கொஞ்சம் இருந்தபடியால் அந்த கொஞ்சம் அதிர்ஷ்டம் கூடிவிட்டவனையும் தராசிலே இரண்டு பக்கத்துக்கும் நாங்கள் துலாபாரத்திலே பொருட்களை போடும் பொழுது எங்கே ஒரு சொட்டு கொடுத்தோ அந்த பக்கம் தாளம் தானே, அதே போன்றுதான் இது சந்தர்ப்பத்தை பொறுத்து வந்திருக்கிறார்கள். அதுக்கு வேகமும் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டும். அந்த வேகம் ஊதி கொடுப்பது போல் கொஞ்சம் லக் என்று சொல்ற அதிர்ஷ்டம் இருந்தது. வெற்றியாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. முதலாவது இடத்தை நாகப்பன் அவர்கள், இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொண்ட ராஜ்குமார் சந்தனராஜ் இருவருக்கும், மூன்றாவது இடத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொண்ட எங்களுடைய அன்பு ஃபாரூக் அவர்களுக்கும், இவர்கள் வெல்லுவதற்காக உறுதுணையாக இந்த மற்றவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகள். இது ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்ச்சியாக நீங்கள் ஆக்கி நான் தரும் நகைச்சுவைகளையும் நீங்கள் கேட்டு உற்சாகம் அடைந்து மீண்டும் மீண்டும் அழைப்பதற்கு மேலும் நன்றி. எல்லா வகையிலும் இந்த நிகழ்ச்சியை நான் சிறப்பித்துக் கொண்டு வருவதற்கு என் உறுதுணையாக இருந்த என் அன்பு மகள் வானரசி மீரா அவர்களுக்கு என் உளப்பூர்வமான இறைவன் சாட்சியான நன்றி. இறைவன் தான் நீரை வராமல் என் மகள் ரூபத்தில் வந்து என்னை ஆட்கொண்டு கொண்டு இந்த கலையகம் தனிப்பட்ட இடத்தில் இருக்கின்றது. என்னோட மகள் இருக்கின்றான், மகளோடு நான் இருக்கின்றோம், ஒருவருக்கொரு உறுதுணையாக இருக்கின்றோம். அவ்வளவு தூரம் தந்தைக்கு ஆற்றும் கடனை ஆற்றிக்கொண்டு என் மகள் எனக்கு கிடைத்த ஒரு செல்வம். அது மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்கும் அவள் ஒரு நல்ல தோழி, நல்ல தோழியாக உங்களோட இந்த ஒலிபரப்பு நேரத்தில் மட்டுமல்ல போகிற நேரத்திலும் உங்களோட இணைந்து நன்மை தீமைகளை பேசி, துன்ப நன்மை தீமைகளை பேசும் நேரத்தில் கஷ்ட நஷ்டங்களை பேசி துன்பங்களை பகிர்ந்து கொள்கின்றார். அரவணைத்து தனக்கு உறவு இதுதான், தன்னுடைய உலகம் இதுதான் என்று வாழ்கின்றார். வேறு எங்கேயும் போக வேண்டும், அது செய்யவன் இது செய்யவன் அந்த எண்ணங்களே இல்லை. எனக்கும் இது முடிந்து விட்டது, உணவறிஞ்சு விட்டு பின்பு பதிவு அறைகளை போனேன் என்றால் மற்ற நிகழ்ச்சிகளை தான் தயாரித்துக் கொண்டிருப்பேன். நான் அங்கே கூறியிருந்தார்கள், இந்த நேரத்திலும் விடுமுறை விருப்பம் பாட்டும் பதமும் களம்பம் நிகழ்ச்சி எல்லாவற்றையும் நான் தருகின்றேன், தயாரித்து தருகின்றேன் தான். ஏனென்றால் எங்களுக்கு இதுதான் உலகம் என்ற மாதிரி இருக்கின்றோம், எங்கள் உறவுகள் என்று இருக்கின்றோம். இந்த நாட்காலில இருந்து கொண்டு ஒலி வாங்கி அந்த காதலை போட்டு ஒலிபெருக்கி முன்னால் இருந்து உங்களோடு நான் கூடிக்கொண்டு உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது போன்ற உணர்வு தான் எனக்கு இருக்கின்றது. உங்கள் ஒலி ஒவ்வொன்றாக வரும்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு நல்ல உணர்வு எனக்கு துன்பம் வருத்தம் ஒன்றும் தெரியவில்லை. அப்படி ஒரு நிலையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்துவதற்கு நீங்கள் அந்த ஒத்துழைப்புக்கு நன்றி கூறி இப்பொழுது நேரம் சரியாக உங்களுக்கு 12:53 காட்டுகின்றது. ஒரு மணியை எட்டி பிடிக்கப் போகின்றீர்கள். நாங்களும் 2:23 காட்டுகின்றது இறுதி நேரம். என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு மிஞ்சங்கள் ஒரு தடவை வந்து தனக்கு குறைந்த புள்ளி வந்துவிட்டதே என்று எந்த உணர்வும் இல்லாமல் நான் பங்கு பெற்றுகிறேன் என்ற ஆனந்தமான உணர்வோடு தான் அவர்கள் செல்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரமும் வந்து இதைத்தான் இந்த முயற்சியை செய்வார்கள். இந்த போட்டியை சிறப்பிப்பார் உங்கள் பெயர்கள் அத்தனையும் காற்றில் அடிக்கடி உங்கள் பெயர்கள் ஒலிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சி முடிந்த பின்பும் கதம்பம் நேயர் விருப்பமாக உங்கள் பெயரில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டு உலகளாக கேட்டுக் கொண்டு வருகின்றது, அதன் மறுவொலிபரப்பாகவும் வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு கலந்து கொண்டு உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களை சந்திக்கும் வரை இந்த நல்ல வேளையை அங்கும் இங்கும் நல்ல வேளையாக மேலுமாக்கி நல்ல வேளையாக தர வேண்டும். நோயற்ற வாழ்வே உலகின் குறைவற்ற செல்வம் என்பதற்கிணங்க உலகெங்கும் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனை ஜீவராசிகளும் நோயற்ற வாழ்வு வாழ்வு முடிவது உண்டுதான், நோயற்ற வாழ்வு வாழ்ந்து வாழ போக வேண்டும். அந்த நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். ரைவா அதை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மனம் வந்து கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நாங்கள் அனைவரும் தீர்மானித்தது போன்று சந்தன்ராஜ் அவர்கள் கேட்ட அந்த பாடல் கானம் தென் காற்றோடு என்ற பாடல், தென் காற்றுவோ இல்ல தேன் காற்றுவோ தெரியவில்லை வருகின்றது அந்த பாடல். பாடலை தமிழிலே கேட்டு
0: மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி. அனைவருக்கு நன்றியை குறிக்கொண்டு வரவேற்றுக் கொள்வோம். நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி
4: நன்றி. ஹலோ ஹலோ ஹலோ.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்தின் முதல் பாடல் வளைமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவரோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்க ஆயத்தமாக இருக்கும் வேளை நெஞ்சிலே துணிவிருந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து சித்திரமே உன் விழிகள் என்ற முதல் வரி கொண்டு பாடத் தொடங்குகின்றது.

தொடர்ந்து பாட இருக்கும் அடுத்த பாடல் சித்திரமியின் இல்லடி என்ற பாடல். வெண்ணிற ஆடை திரைப்படத்து பாடல் அன்போடு கேட்டு அனுப்பி வைத்திருக்கின்ற தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நர்மகையாள் தமிழ் இனியாள் இவர்களும்.

ஒருவேளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையிலே அடுத்து வரும் பாடல் ராணி மகாராணி என்று சரஸ்வதி சபதம் திரைப்படுத்து பாடலை தருகின்றது. வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி கேட்கின்றார் இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள் மட்டுமல்ல ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல். ஒருவேளை இது முன்னில் தமிழ் வானொலி என்று கூறினேன் நேயர் நேரம் வளமை போல என்றும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி. ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக

நேற்று வரை வீதியிலே நின்றிருந்த ராணி இளமைதனை மறந்துவிட்ட தலைகலத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே

0: அடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக வந்த

தொடர இருக்கும் பாடல் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சிப் பூங்கொடி என்ற பாடல். சக்கரை தேவன் திரைப்படுத்த பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை இங்கு அன்போடு கேட்டு மகளை இருக்கின்றார்கள் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அவரது அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

கேட்கும் அடுத்த பாடலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கும் பாடலாக செந்தூரப்பூவி திரைப்பட பாடலை கேட்போம். சோதனை தீரவில்லை சொல்லியல யாரும் இல்லை என்று கூறி கேட்கின்றார் அந்த பாடலை. உலகவாழ் தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்ற வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளை மஞ்சுளா நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் என்ற திரைப்படத்திலிருந்து இது நீரோடு செல்கின்ற ஓடம் என்று அழகாக பாடுகின்றது அந்த பாடல்.

உரிய நேரத்தில் மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றோம். வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் சுமைகள் நிறைந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து சமாதானத்தை அடைய முயலும் அன்பு உறவு, நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தருகின்றார். யார் சிரித்தால் என்ன, யார் அழுதால் என்ன என்ற ஒரு பாடலை. இந்த பாடலை கேட்டு அவர் சுமை நீங்க ஒரு வழி பிறக்கும் என்பது போன்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அவருக்கு மனம் அமைதி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடல் அவர் மட்டும் கேட்கவில்லை, அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜ, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாகில் இவர்கள் அனைவரும் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையில் அவர் ஆறுதல் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒலிக்கின்றது பாடல்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கலையகத்தில் நேர்ந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 30வது நாள், இந்த மாதத்தின் இறுதிக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இணைந்திருக்கின்றோம். நீங்களும் நாங்களும் இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவனிடம் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் அறியும் அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களுக்கும் அன்பும் வணக்கமும் தெரிவித்து வரவேற்று கொண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை வளமை போல எந்த நிகழ்வு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இதோ

0: அற்புதமான இந்த இசையோடு ஆண்டுகள் 30 கடந்து கொண்டிருக்கும் வேளையிலே தொடர்ந்து ஞாயிறுதோறும் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுக்கு முதல் நேயராக வர ஆயத்தமாக இங்கே அழைத்து கொண்டிருக்கின்றார் அன்பு உறவு இங்கிலாந்து நாட்டிலிருந்து கஸ்தூரி அவர்கள். அது மட்டுமில்லாமல் அவரை இணைத்து கொண்டு ஒரு நிமிடம் அவரை அமைதியாக வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அவர்களே, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்க நல்ல 21 வகையில மப்பு மன்னரம் ஆனக்கோ.
0: நேற்று தினம் மழை, நல்ல கடும் மழை என்று கூறினீர்கள் அல்லவா? இன்று அந்த மழை சென்று விட்டதா? இப்பொழுது மழை இல்லையா?
1: மழை இல்ல, இன்னைக்கு முழு நாளுமே மழை இல்ல. ஆனா கொஞ்ச நேரம் பிடிச்சம் இருந்தது, இப்ப திரும்ப மழையாவடியும் மப்பு மந்தாரமா இருக்கு.
0: நாங்கள் 19 பாகை இலை இருக்கின்றோம். வெப்பம் அதிகமாக இல்லை. மழை இப்பொழுது ஆரம்பிக்க போகின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். இன்று 2 தடவைகள் மழை வரும். எங்கள் நிகழ்ச்சி உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது வெளியே மழை வந்து கொண்டிருக்கும். இன்று எல்லாம் நேற்றைய தினம் எங்கள் பகுதியிலே பொதுமக்களுக்கான ஒரு விளையாட்டுப் போட்டியை எங்கள் மன்றம் ஆக்கி கொண்டிருந்த வேளையிலே நன்றாக நடைபெற்றது. அதனுடைய விழா, இன்று பரிசளிப்பு விழா எல்லாம் நடைபெறுவதாக வெளியரங்கத்தில் அமைத்திருந்தார்கள். உடனே நிறுத்தி விட்டார்கள் மழை என்று. அப்படி நிலையில இருக்கின்றோம். சிறப்பு, நீங்கள் முதல் நேராக வந்த வேளையிலே இங்கே முதல் நான் இன்று பாடுவோர் பாடலாம் என்றவுடன் அன்புடனே அன்பு மகள் ஷியாமலா, நண்பர் தேவநாதன், அவரை தொடர்ந்து எங்கள் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள், நாகப்பன் அவர்கள், எல்லோரும் நாங்கள் இருக்கின்றோம் என்று வணக்கம் வைத்து வரவு வைத்திருந்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பும் வாழ்த்துக்களையும் கூறி ஓடிவந்து முதல் இணைந்து உங்களையும் வரவேற்று வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய நிகழ்ச்சியை என்ற எண்ணும் வேளையிலே இங்கே அன்பு மகள் ரேவதியும் தன்னுடைய பங்குக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்களை நாங்கள் இணைக்கவில்லவா வேண்டும்? இணைத்து விட்டேன். இணைத்த வேளையில் இந்த காலநிலை, இந்த மகாலிங்கம் அவர்களும் ஆயத்தம் பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் போல் தெரிகின்றது. சரி, இன்று நீங்கள் வந்து விட்டீர்கள். உங்கள் பாடலை நாங்கள் முதலில் கேட்போம். கொண்டு பாருங்கள், என்ன பாடலை பாடுவோம் கேட்போம்?
1: இன்னைக்கு பழைய உத்தமபுத்திரன் திரைப்படம் ஐயா, சிவாஜி கணேசனுடையது.
0: ஆஹா,
1: அதுல இருந்து அந்த ஒரு அழகான பாடல் இது. வந்து நான் நினைக்கிறேன் என்னோட 16 வயசோ 18 வயசோ ஞாபகம் இல்ல, நினைக்கிறேன் எனக்கு 16 வயசா இருக்கணும். அங்க ஒரு தொலைக்காட்சியில போய் பாட ஒழிக்கிட அவங்க சொன்னால், பாப்பா நீ குட்டி பாப்பா குரல்ல இருக்கிற, நீ இதெல்லாம் வந்து பாடாத பாப்பா, கொஞ்சம் பெரியான வழி வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பாட. நாங்கள் வந்துட்டேன்
0: ரூபவாகினி இல்லையா, நீங்கள் இருக்கும் வேளையிலே 14 வயதோ 13 வயது என்று ஞாபகம் இல்லாத வயதிலே பாட சென்றிருக்கின்றீர்கள் ஒரு தொலைக்காட்சி. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அங்கே அந்த பாடலை
1: போட்டி நிகழ்ச்சியா நடந்தது, பாட்டு போட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு குரல் வளம், அதுக்கு பாட போய்களே எனக்கு இந்த பாட்டு பிடிச்சது. பாட சரி போய் பாடுவோமே பாடி நினைப்பாசனாங்கள். நீ பேபி குரல்ல பாடுற பாப்பா, உனக்கு இதெல்லாம் சரி வராது, நீ கொஞ்சம் உன்னோட குரலை மெச்சூர் பண்ணிக்கிட்டு வந்து பாடுனாங்கள். சரி ஓகே, நன்றி என்று வந்து சேர்ந்துட்டேன்.
0: அதன் பின்பு வேறு வானொலியோ தொலைக்காட்சியோ பாடவில்லையா அந்த பாடலை?
1: இல்ல, இந்தியாவுக்கு வந்து விஜய் டிவிக்கு போய் நான் அந்த என்ன கமலஹாசன் ஒரு பாடலே ஏதேதோ
0: நம்பளத்தேன்
1: பாடலை பாடின. நான் அந்த ராரா பாட்டு பாடினாவே ஒருத்தி,
0: ராரா
1: பாட்டு பாடினவாதான் அங்க நடுவரா வந்தவா சந்தமுகி இந்த ராரா பாட்டு,
0: அந்த பாடல்
1: பாடினவதான் நடுவரா வந்தது. அவவும் சொன்னா உண்ட குரல் சரியா வராதுக்கெல்லாம் உங்களுக்கு, நீ
0: வாகா
1: பாண்டா சரியாட்டு வந்துட்டேன்.

விழியாலே பேசும் கலைமானை பாராய், இனிதான

0: இப்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? இந்த ரூபவாகினி விஜய் டிவியில் எல்லாம் பாடிய போது அவர்கள் தந்த குறிப்புரையை கேட்டு இப்பொழுது பாடும் பொழுது எல்லோரும் இங்கே உங்களுக்கு நீங்கள் பாடிக்கொண்டிருக்கையிலே இங்கே பலர் உங்களுக்கு கருத்துக்களை எழுதி கொண்டு இருக்கின்றார்கள். அம்மா, அந்த வழியில் இந்த தளம் உங்களுக்கு சிறப்பான தளமாக அமைந்திருக்கின்றதுன்னு நான் கருதுகிறேன். நன்றாக இருந்தது. நீங்கள் அங்கு சென்று தாளங்கள், ராகங்கள், வரிய இயக்குநர்கள், மத்தியஸ்தர்கள் முன்னாலே தான் நீங்கள் பாடியிருப்பீர்கள். ஆனால் இங்கே அது ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் எல்லாம். நீங்கள் அந்த இசையமைப்பு, நீங்கள் அந்த குரல் அமைப்பு, நீங்கள் அந்த தாளத்துறை வரிசையில் கவனிக்க வேண்டும், ஒலியை கவனிக்க வேண்டும், எல்லாம் நீங்கள் தான். எவ்வளவு திறமை என்று பாருங்களேன். சிறப்பு. இந்த வேளையிலே உங்களுடைய கூறுங்கள்.
1: எனக்கும் மகிழ்ச்சி ஏறண்டா, எந்தவித படபடப்பு இல்ல, யாரும் பாப்பாங்களோண்டு பயம் இல்ல, ஒன்றும் இல்ல, கண்ணு இறங்கி ஒடிக்கிட்டு பாடிடலாம்.
0: உங்களுக்கு ஒரு விதமான இடையூறும், ஆனால் உங்களுடைய வானொலி நீங்கள் வந்து பேசி பாடும் பொழுது உங்களுடைய தொலைபேசி சக்தி காணாது போல இருக்கின்றது. அதாவது வந்து உங்களுடைய ஒலி வந்து இடையிடையே தடைப்படுவது போல் எங்களுக்கு தோன்றது. சில போல வலைத்தளம் ஏதும் சதியோ அல்லது உங்களுடைய ஒலி பரப்பி, அதாவது ஒலி வாங்கியல்ல ஒலி பரப்பி பகுதி சில சமயம் மெலிவடைந்திருக்கலாம். அதை நீங்கள் உங்களுடைய தளத்தை வலைத்தளம் தந்தவர்களிடம் கூட என்னுடைய குரல் நான் ஹை பிச்சில் பேசும் பொழுது அப்படியே கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அதை சரிப்படுத்தி கொடுப்பார்கள். அல்லது நீங்கள் படித்த நேரங்கள் உங்களுக்கு தெரியும், உங்கள் தொலைபேசியிலே அந்த அந்த தரவுகளை பார்த்து கொண்டு போனால் தெரியும். மகளே, நீங்கள் வெளியே பேசும் சாதாரண பேசும்போது கேட்கின்றது பாடல். அழகாக நீங்கள் உச்சஸ்தாயி செல்லும் பொழுது எங்களுக்கு அந்த சத்தம் பரமாது போல் எனக்கு கேட்டது. ஆனால் பார்ப்போம் உறவுகள் என்ன எழுதுகிறார்கள் என்று. சிறப்பாக இருந்தது, நல்லதோர் பாடல். சின்ன வயதே உங்களை கவர்ந்த பாடல் இது, மனதில் இருந்து இன்று அதை வெளியே தந்திருக்கின்றீர்கள். சரி, என்ன பாடலே உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்
1: இன்னைக்கு? ஐயா, என் எஸ் கிருஷ்ணன் ஐயாவோட நினைவு நாள்.

0: அதனால எனக்கு அவரோட பாடல் ஏதாவது ஒரு பாடல் தாங்க. எதாண்டில நீங்க அவரோட என்எஸ் கிருஷ்ணன் பாடல் ஏதாவது ஒன்று தாங்கோ.
1: அவர் நகைச்சுவையோடு சேர்ந்த தத்துவங்களை தந்த பாடல்கள் பல, அதுல உங்களுக்கு ஏதாவது கவர்ச்சி ஏதாவது பதம் தட்டுப்படுகிறதா ஏதாவது? உங்களுக்கு விருப்பமானது எழுதுங்கள், இல்லை என்றால்
0: நான்
1: எழுதுறேன். பாடலுக்கு சந்தர்ப்பம் உண்டு, வந்து பாடுங்கள், நேரத்தை கவனிங்கள், வந்து போகலாம். நன்றி மகளே, வாழ்த்துக்கிழமா சிறப்பு, மென்மேலும் நீங்கள் வளர வேண்டும். வாழ்த்துக்கிழமா, வாழ்த்துக்கிழமை.
0: வாய்ப்பு அளித்தவங்க எல்லாருக்கும் நன்றி, பாராட்டின உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி.
1: சிறப்பு சென்றடையும் அவர்கள். நன்றி அம்மா, மீண்டும்
0: நன்றி. நன்றி ஐயா.
1: முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பித்து வைத்த எங்கள் காயத்ரி கஸ்தூரி அம்மாவை தொடர்ந்து அடுத்து வர இருக்கின்றார் எங்களுடைய தேவநாதன் அவர்கள். வணக்கம், வணக்கம் தேவநாதன். தேவநாதன் வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா. நலமாக இருக்கிறீர்களா ஐயா?
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் சிதம்பரத்திலே?
2: நாங்களும் நலமாக, மகள் மற்றும் மனைவி குடும்பத்தினர் அனைவரும் மகள் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளோம் ஐயா.
1: குடும்பம் அனைவரும் நலமாக இருக்கின்றன. சிதம்பரத்திலே காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது தேவநாதன்? மழை பொழிந்ததா அல்லது வெயில் தானா கொடூரமாக?
2: நேற்று இரவு 10:30 அளவுல மழை பெய்தது. இரவு நேரங்களில் மழை, பகல் நேரங்களில் அதனுடைய ஆதிக்கம்.
1: ஓ, அப்ப நல்ல தூக்கம் கொள்ளலாம், பகலில் உங்கள் பணியை சிறப்பாக செய்யலாம் இல்லையா? பாருங்கள், இயற்கை என்பது இதுதான். வல்லவர், நல்லவர், வாழ்த்துக்கள். யார் வல்லவர் நல்லவர்? வருணனும் உங்களை மகள்வார் நிலைக்கு வைத்திருக்கும் நான் என்ன பாடலை எங்களோடு தந்து எல்லோரையும் மகள வைக்க போகின்றீர்கள்?
2: கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள் பாடிய மிகவும் பிரபலமான இப்பாடலையா, அதை நான் பாட உள்ளேன். இப்பாடலுக்கு இசை இளையராஜா அவர்கள் அமைத்துள்ளார்கள். மற்றும் இது ஒருவருக்கு நினைவாக பாடுகிறேன் ஐயா. அதை பாடி முடித்தவுடன் அவர்களுக்கு நான் கூறுகிறேன். இந்த பாடல் வந்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல்.
1: சரி, எங்களை கேட்போம், கொண்டு வாருங்கள், கேட்போம். அவளை தூண்டுகிறீர்கள், உங்கள் பாடலை தாருங்கள்.
2: தருகிறேன் ஐயா.

ராகம் என்னும் மேகம் உன்னை பாடியாடுதே, ராகம் என்னும் மேகம் உன்னை பாடியாடுதே.

என்றும் என் நெஞ்சிலே நீ ஓனமி. வெள்ளி நதியில் ஆடும் போது காட்சி காண வந்த நீ, அள்ளி எடுத்து கூடும் போது சாட்சியாக இல்லையா?

தனிமையின் கொடுமையும் காதலை அன்றினை வாட்டியதே. சரிகமபவதே பிரிவினும் இறைதனின் யாதலில் நின்றனை வாட்டுவதே. பதனிசனிதனிசரிசனிசனிதபனிதபமதபம நீ.

0: சிறப்பு. சிரமத்தோடு இருந்தாலும் சிரமம் இல்லாமல் தோன்றி நீங்கள் அழகாக பாடியிருக்கிறீர்கள். ஒரு வானொலியிலே வந்து, ஒரு தொலைபேசியிலே. இது உங்களுக்கு ஒரு மேடையாக இருந்தால் அப்படி இருந்து பக்க வாத்தியங்கள் நிறையாளர்கள் என்று இவ்வளவு சௌகரியமாக பாடுவீர்கள். இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் உங்களை ஆளுமைப்படுத்தி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன் அவர்கள். இங்கே இந்த பாடல் யாருக்கு விருப்பம் என்று கூற முடியுமா?
1: இவர் வந்து ஒரு மிகப்பெரிய வித்வான் ஐயா. இவர் முகர் சிங்ன்ற ஒரு வாத்தியத்தை இசையமைக்கக்கூடிய ஒரு வல்லவர் பெற்ற சிதம்பரத்தில் புகழ்பெற்ற வித்வானும் கூட. அவருடைய பெயர் வந்து லட்சியராஜ் அவர்கள். மறைந்து விட்டார். ஒரு வருட காலம் ஆகிவிட்டது ஐயா. நான் 5 வருடங்களுக்கு முன்பு இத்திரைப்பட பாடல்களை எடுத்து எனது மருந்தகத்தில் ஒரு பிராக்டிஸ் பண்ணுவோம் ஐயா, பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவர் வந்து உட்கார்ந்து கேட்பார். இந்த பாடல் அவருக்கு மிகவும் பிடித்தது. இதை வந்து என்னிடம் பாட சொல்லி கேட்பார் ஐயா. இந்த பாட்டை நீ பாடு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்பாரு. அவர் மறைந்து விட்டார்.
0: மறைந்தாலும் அந்த நினைவோடு இருப்பார். நீங்கள் அந்த பாடிய பாடலின் அந்த சாரம் அவரை சென்றடையும், அந்த கீதம் அவரை அழைக்கும், அந்த ஞாபகத்தோடு அந்த நினைவோடு அவருக்கு நீங்கள் சமர்ப்பித்தது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் பேர் ஆனந்தமாக ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதற்கேற்ற தளம் கிடைத்து களமாடி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன். சிறப்பு. ஞாபகத்தில் வைத்திருந்து அதை அந்த முகர்சிங் பாத்திய வீரருக்கு அந்த அவர் ஒரு ஆசிரியராயம் இருந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். வாழ்த்துக்கள். அந்த நினைவை பரிமாறியதுக்கு வாழ்த்துக்கள். என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் தேவநாதன் உங்களுக்கு?
1: ஓ மாலை வாங்கி வந்தாள் பூக்களிலேயே.
0: அந்த பாடல் உங்களுக்கு சிறப்பான பாடல். ஓ மாலை வாங்கி வந்தாள் என்ற பாடல் சிந்து பைரவியில். அவள் வாங்கும் போது பூக்களை இருக்காண்டு பார்க்காமல் வெறும் மாலையே வாங்கி விட்டார் போல் இருக்கின்றது. இருப்பினும் நீங்கள் அதிலே இசை மாலையை தொடுத்து தருவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். இன்னொரு பாடலுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. சந்தர்ப்பத்தை பார்த்து ஓடிவாருங்கள். நன்றி அன்பு தேவநாதன் அவர்கள். இங்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லோரும் வாழ்த்தியிருக்கிறார். என் பேர்த்தி எப்படி இருக்கின்றார்?
1: பேத்தி நலமாக இருக்கின்றாள்.
0: சிறப்பு சிறப்பு. எப்பொழுது உங்கள் சிந்தையில் உள்ளவர். நன்றி தேவநாதன். மீண்டும் வர வேண்டும். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவை அழைத்து விட எண்ணுகிறேன். அடுத்த உறவை அழைப்போம். அவர் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. வந்துவிட்டார் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா. நச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா.
0: நாச்சியார் கோயிலிருந்து ஓம் நம சிவாயா என்று வருவது எங்கள் ஆர் தேவா தானே, வேற யார்? வாழ்த்துக்கள் ஓம் நம
2: சிவாயா. நலமாக
0: இருக்கிறீர்கள். வளமாக இருக்கீர்கள். இப்ப மனதிலே சுமந்து வந்து இப்ப கொட்ட போகிறீர்கள். எங்கே கொட்டி விடுங்கள். உடனடியாக பாடுங்கள். உங்களை
2: பாடலையா?
0: பாடுங்கள்.
2: இதோ என் தந்தை ஐயா, இதோ என் தெய்வம் முன்

நாளே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறாள், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பூவி அவள் பூவிரிக்கும் சோலையிலே மனப்பார் இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். அவன் பூவிலியில் வியோலையிலே மனப்பான் இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடியிடை கொடிவிலையும் கனிகளிலே இனிப்பான். குளிர் மேகமெனும் தாகத்திலே தணிப்பான், தளிர் கொடி கொடிவிலையும் கனிகளிலே இருப்பான். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறாள், அவன் கருணை உள்ள

பொது நலம் பொது நலம் அறியும் நீ அறியும் கல்வி, பிறர் உயிர்வினிலும் உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. தன் வியர்வியலிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரியும் உயிர் வளர்க்கும் ஏழை, அவள் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை தான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதோ என் தெய்வம் முன்னாலே

0: ஐயா ஆட்டியா
1: அடக்கி வைத்து ஓடி விடுவீர்கள் முந்தி இல்லையா கேட்டவுடன் அழகாக முழுமையாக இடையில ஒரு வரி ஒரு எழுத்து பிழைத்தாலும் அதை சரியாக பாட வேண்டும் என்ற அந்த அந்த சிரத்தை இருக்கின்றது உங்களுக்கு சிறப்பு அழகாக பாடு என்னென்றால் அந்த அன்றைய பாடல்களின் கருத்துக்கள் உள்வாங்கி விட்டால் அது உங்களை விட அதை வெளியே கொண்டு வந்தே ஆகும். எப்படியும் அந்த வார்த்தைகளை வெளியே திரைகளில் ராகத்தை இசை இசைத்து விட்டால் பாடல் சிறப்பாக இருந்தது. இப்ப நீங்கள் பக்கத்திலே ஒரு பக்கத்திலே ஒரு ஒரு இசையமைப்பாளர் அல்லது ஒரு இயக்குனர் பக்கத்திலே உங்களை செதுக்கி எடுத்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். நீங்களாக உங்களுக்குள்ளே உள்ள திறமையை ஒழித்து வைத்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலி அந்த அதை வெளியே கொண்டு வர வேண்டும். உங்களை இலைமறை காயாக இல்லாமல் வெளியே கொண்டு வர வேண்டும். இப்போ தேவா என்றால் ஒரு பாடகர் அதை விட நாங்கள் எத்தனை பேரை கண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்பு
0: சிறப்பு அடுத்த நேயர்களுக்கும்
1: பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் விருப்ப பாடல்
0: எனக்கு இதே பாடவே போட்டுருங்க.
1: இந்த பாடல் தான் வேணும் உங்களுக்கு. இதோ எந்த தெய்வம் முன்னாலே இதோ எங்கள் தேவா பாடிவிட்டார் பாடிவிட்டார் எங்களில் ஒரு வாழ்த்துக்கள் சிறப்புகள் தேவா நன்றி. அடுத்த உறவிடம் சில இருக்கின்றார் அவர் ஆரம்பத்திலிருந்து அழைத்து கொண்டிருக்கின்றார் அவரை இழைத்து விடுவோம் வந்து விட்டாரா இல்லை இன்னும் வரவில்லை அழைக்க வேண்டும் வேண்டும் நாகப்பிரவர்கள் இணைவதற்காக முயற்சிக்கின்றீர்கள் உங்கள் முயற்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வருங்கள் அழையுங்கள் மீண்டும் இன்னொரு தடவை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இலைமறை காயாக எத்தனை பேர் ஒழித்து இருந்தார்கள் இவர்களையெல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் இவர்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் இங்கே பதவியில் இட்டு கொண்டிருக்கின்ற உற்சாகங்கள் உண்மையிலே ஒரு சத்துள்ள உணவு எப்படி கொடுத்தால் ஒரு செடி வளருமோ அதே போன்று இவர்களுக்கு ஒரு ஆதாரமாக ஆதரவாக ஆறுதலாக உத்வேகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்கள் ஜெகபர் சாதிக் அவர்கள் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர் வெளியே வர முடியாத குரலை தர முடியாத ஒரு நிலை இருந்தாலும் சுமைகளை தாங்கி கொண்டு மன ஆறுதலுக்காக என்னுடைய நேர் நேரத்தில் எழுதும் பாடல் ஒவ்வொன்றும் என்னை குத்தி கொண்டிருக்கின்றது எங்களை தாக்கி கொண்டிருக்க நாங்கள் உங்களை நினைவோடு இருக்கின்றோம். மனதை கைவிட வேண்டாம் கலக்கம் இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்னும் பல உண்டு அதை சுமந்துதான் நீங்கள் பிறப்பு இது இங்கே வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் முன் செய்த கர்ம வினைகளோடு இங்கே வந்து அதை தீர்க்கத்தான் இருக்கின்றோம். அதை எந்தெந்த வழியால் தீர்க்க வைக்க முடியுமோ அந்தந்த வழியில் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எதையும் தாங்கும் இதயத்துடன் இருங்கள். வந்துவிட்டார் எங்களுடைய நாகப்பனவர்கள். வணக்கம் நாகப்பனவர்களே வணக்கம் வணக்கம் தானாக வந்த சந்தனம் ஓடிவாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை நான் தருகின்றேன். இரவும் பகலும் முனைந்திருக்கும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலார் நிகழ்வில் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நலமாக வளமாக மகிழ்வாக நல்லவனாக வல்லவனாக இருப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் அப்படித்தானே?
2: அப்படியே ஐயா
1: அதுக்கு சொல்லவில்லை நேற்று போல எல்லாவற்றையும் நீங்களே
2: சொல்லிவிட்டீர்கள்.
1: நீங்கள் பாட வேண்டும் இல்லவா உங்களோட குரலை கவனமாக வைத்திருக்க வேண்டும் நான் சிரமப்பட வைக்கவில்லை உங்களை அங்கே காலநிலை எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் இல்லையா?
2: வெயில் தான் மழையே கிடையாது வெயில் தான் இருக்கு.
1: உங்களுக்கு வெயில் பிடிக்குமா மழை பிடிக்குமா?
2: வெயில் அடிச்சாலும் உரைக்காதையா எங்களுக்குலாம்
1: அப்படின்னா மழை
2: அதாவது மற்ற பகுதிகளில் போனோம்னா வெயில் வந்து பயங்கர கடுமையா இருக்கும் வேர்க்கும்
1: வேர்வையா உங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கின்றது இங்கே. சரி வந்த விடயத்தை கவனிப்போம் எங்கே என்ன பாடல இன்று எங்களோடு பாடி
2: காட்டுறீங்க? இதுக்கு முன்னாடி வந்தது தேவ சொன்னாரே என்ன வந்த வியாபாரத்தை கவனிப்போம் வியாபாரம்
1: கிடையாது வியாபாரத்தை கவனிப்போம் விடயத்தை கவனிப்போம் பாருங்கள் எல்லோரும் காத்துக்கொண்டு வைக்கியா வரிசையில் நிற்கின்றார்கள் கொண்டு வாருங்கள்.
2: என்னுடைய பாடல் வந்து முந்தானை முடிச்சு
1: சிறப்பு படத்தின் பெயரே சிறப்பா இருக்குது எங்க அந்த முடிச்சை அவிழ்த்து விடுங்கள் இசையோடு.
2: அன்பை வரும் நேரம் வந்ததொரு ராகம் அன்பை வரும் நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் எது தீராதோ தாகம் ஏதேதோ மோகம் எது தீராதோ தாகம் அன்றி வரும் நேரம் வந்ததொரு ராகம் மந்திரங்கள்.

0: வந்தது சந்தனத்து உடல் அனைத்து இதழில் ஒரு ஓலை எழுதும் இந்த வேளை இளமை என்னும் சோலை முழுதும் என்பதை நீராடுது மாந்தளிர் தேகம் போராடுது காதலின் வேக என்றென்றும் ஆனந்த யோகம் அன்றி வரும் நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம் இன்பத்துக்கு முக உரை என்றும் இல்லை மூடி ஊறி நீ இருக்க ஏது குறை பாதம் முதல் தலைவரை பார்த்து நின்ற தலைவரை காண வந்தேன் நூறு முறை அனைத்தால் தேவலோகம் அருகே வந்து சேரும் நினைத்தால் இங்கு யாவும் இனிமை என்று கூறும் ஆகா இது மார்கழி மாதம் அம்மாடியோ முன்பலி சூடேற்றும் பூ முல்லை வாசம் அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ போகம் இனி தீராதோ தாகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம் நன்றி ஐயா.
1: சிறப்பான பரிகள் கொண்ட அந்த பாடல் பாடுவதற்கு இலகுவன்று இல்லை, இருப்பினும் அந்த சுரவரிசை கவனித்து சிறப்பாக நீங்கள் முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். இந்த நாகப்பனா இது பாடுவது என்று மற்றவர்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்து வந்து விட்டீர்கள் ஐயா. நீங்கள்லாம் இனி வளர்ந்து விட்டீர்கள், சிறகடித்து பறக்கலாம் சங்கீத உலகிலே என்று குறிக்கிறோம். நீங்கள் செல்லும் சபைகளிலே திடீரென்று ஒரு பாடல் பாடுங்கள் என்றால் உடனே நீங்கள் எடுத்து பாடக்கூடிய அந்த சிறப்பு அந்த அம்சம் வந்துவிட்டது உங்களுக்கு. நன்றி தேவன். நீங்கள் இன்னும் இருக்கின்றார்கள், இன்னும் இருக்கின்றார்கள். மறைமுகமாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது வெளியே வந்து விட்டீர்கள். சிறப்பு சிறப்பாக இருந்தது, நல்ல பாடல். நான் உங்களுக்கு என்ன பாடலை நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும் விருப்பத்திலே, உங்கள் நேர் விருப்பத்திலே?
0: இன்றைக்கு வருமா நாளை வருமா ஐயா? நாளை தான்
1: கிடைக்கும்.
0: படம் வந்து தங்க ரங்கன்.
1: ஓ தங்க ரங்கன், அதுல என்ன பாடல இருக்கும்?
0: உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது.
1: அப்படியா?
0: அதை உச்சரிக்கும் போது
1: நல்ல பெயர்
0: நானும்
1: கம் சாப்பிட்டு சொல்லியிருக்கேன். உனது பெயர் என்னது என்னுடைய என்னென்ன உனது பெயர்?
0: உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது.
1: உதடுகளிலா? உதடுகளில்
0: உனது பெயர் ஒட்டி கொண்டது, அதை உச்சரிக்கும் போது நெஞ்சம் சித்திக்கின்றது.
1: அடேங்க அப்பா, உனது அப்ப அது கம்மா இருக்காதா? நன்றி நன்றி.
0: இந்த படம் வந்த போதுல கம் இருக்காது. நன்றி ஐயா, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திக்கலாம், பாருங்கள், மீண்டும் பாருங்கள். இப்பொழுது நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார் எங்களது அன்பு யோகா ராஜி அவர்களை இணைத்து விடுவோமா? வணக்கம் வணக்கம் யோகா ராஜி அவர்களே, இணைய வேண்டும். இணைந்து அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் நீண்ட நேரமாக. அதேமாக நீங்களும் முதல் நேராக வருபவர் என்று வந்திருக்கிறீர்கள், ஓடி வர வேண்டும். அடுத்த உறவாக அவர்தான் பெறுகிறார் போல் தெரியவில்லை. ஆமாம், அடுத்த உறவாக கஸ்தூரி பெறுங்க. வணக்கம் கஸ்தூரி.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மகளே, வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு வந்து விட்டீர்கள். என் எஸ் கிருஷ்ணனுடைய பாடல் ஞாபகம் வந்ததா? முதல் தேதி திரைப்படம் பாடல், நல்ல பாடல். இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த பாடலை பாடுங்கள், கேட்போம்.
2: இந்த பாடல் அழகான ஒரு பாடல் நினைக்கிறேன், ஜேசுவாஸ் ஐயா பாடினது இருக்குது, எங்கட வரலட்சுமி அம்மா பாடினதும் இருக்குது. நான் எது பாடுறேன் பார்த்து, இந்த பச்சை கிளிக்கு ஒரு நீதிக்கு தலை வணங்கு
1: திரைப்படம்.
2: எல்லாரும் தூங்க அமைந்து பாட கேட்டா சரி
1: கேட்கின்றார்கள், அவளோடு வரிசையில் நிற்கின்றார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள்.
2: இல்லையா, இது தாளாட்டல்ல, அதனால சொன்ன.
1: உங்கள் தாளாட்டில் தூங்காதவர்கள் யார் இருக்க போகிறார்? இருப்பினும் நாங்கள் விழித்துக் கொண்டே கேட்கின்றோம், கொண்டு வாருங்கள். இனிமே கொண்டு வாருங்கள்.
2: நன்றி ஐயா.

நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி

0: சிறப்பு மகளே, சிறப்பான ஒரு பாடல் அந்த எதுகை மோனைகளோட வருகின்ற ஒரு அற்புதமான தத்துவ பாடல். அவர்கள் பாடும் பொழுது அந்த வல்லினம் மெல்லினம் அதை கவனித்திருக்கின்றார்கள். அங்கே நீங்கள் அந்த குரல் நடில் அழகாக கொண்டு வந்து நிறுத்தி உயர்த்தி கொண்டு போகும் பொழுது எங்கள் எல்லோருக்கும் அந்த பொருள் அழகாக புரியக்கூடிய வகையில் பாட்டினுடைய சிறுவை, அதாவது அந்த இசை பொருள் அத்தனையும் அப்படி தெளிவாக தந்தது போல் இருந்தது. சிறப்பாக இருந்தது மகளே, அற்புதமான பாடல்.
1: நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி. நீங்களும் நான் நினைச்ச பாட்டியே நீங்களும் நினைச்சது உங்களுக்கு போடாத ஓடி நன்றி ஐயா.
0: நான் எழுதி வைத்து விட்டேன் கூட, இங்க எழுதி இருக்கேன் இந்த பாடலை முன்பு எழுதி விட்டேன். நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா நன்றி.
0: இரண்டு பாடலுக்கு நன்றி. உங்கள் பாடல் ஒளிபரப்பப்படும் கேட்டு மகளுக்கும் நன்றி. வாழ்த்துக்கலாமா. நன்றி அம்மா. அடுத்த உறவுடன் செல்ல இருக்கின்ற அவர் நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்கிறார். நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது அடுத்த உறவாக எங்கே அழைத்துக் கொண்டிருந்தார் சென்றுவிட்டார். அவர் அழைக்க செல்லும் பொழுது அவருடைய அழைப்புக்கு இடையில வேறு ஒரு அழைப்பு வருகின்றது. பார்ப்போம். யோகராஜி, உங்களுக்கு எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கிறோம் தெரியவில்லை. நீங்கள் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது அழைக்கின்றீர்கள், நின்றவுடன் நீங்களும் நின்று விடுகிறீர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் முயற்சி பண்ணுங்கள். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய அரசகை குப்பம் ஜாம்பிற்க பயமேன் சரவணன். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எவ்வளவு நேரம் இடைய முயற்சி, நிறைய நேரம் முயற்சி பார்த்திருக்கீர்கள் இல்லையா? உங்களுக்கு இடம் கிடைத்து விட்டது, நலமாக இருக்கின்றீர்களா? யாம் இருக்க பயமே
2: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் உங்களைப் போலவே இருக்கின்றோம்.
0: மகிழ்வாகவும் சுகமாகவும் நல்லவனாக வல்லவனாக எல்லாம் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். வல்லவனுக்கும் வல்லவன் ஐயா, நீங்கள் ஓடி ஒழித்தனீர்கள் எல்லாம் பாடி மகளும் வந்து விட்டீர்கள். சரி, அங்க உங்களுடைய காலநிலை எப்படி இருந்தது? நாங்கள் 19
2: காலநிலை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே 10 அளவிலேயே பாத்தீங்கன்னா 35-36 வகையில வெப்பம் அதிக அளவில் இருந்தது. வெப்பத்துல இன்னைக்கு எங்கள் பக்கத்தில் உள்ள ஊரில் ஒரு சிறிய பெரிய கும்பாபிஷேகம், 5 ஆலயங்கள் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்தாங்க. அந்த கும்பாபிஷேகம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு இளம் வயது பெண் மயங்கி கீழே வந்துட்டாங்க. இந்த மாதிரி வெயில்
0: இன்னைக்கு அதை சொல்றது ஞாயிற்று அடிப்பு என்று, ஞாயிற்று அடிப்பு ஞாயிறு, அதாவது சூரிய பகவானுடைய பேகம் கூடிவிடும். நீங்கள் தாராளமான பாய் நிறைய நிறைய வருகிறது உங்களுக்கு. நாங்கள் 19 தான் இருக்கணும். உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையா? கலைதான் அந்த ஆலயத்தின் படம் அனுப்பியிருந்தீர்கள், நன்றி. பார்த்து நல்ல உயர கோபுரமாக இருக்கின்றது அதனுடைய கும்ப அபிஷேகம். நேரில் பார்க்காது விட்டாலும் நீங்கள் உங்கள் மூலமாக அந்த படத்தின் மூலம் பார்க்கும் பொழுது அது ஒரு புண்ணியம், புண்ணியமான செய்தி. நன்றி உங்களுக்கு. சரி, இப்பொழுது வந்த விடயத்தை கவனிப்போமா?
2: கவனிப்போம்.
0: கொண்டு வந்ததை தாருங்களை கேட்போம்.
2: தெளிவாக பாடலாம் என்று வந்து விட்டேன். வீட்டுல இருக்க வெளியில இருக்காங்க, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன்.
0: அப்ப நீங்க தான் ராசா, கொண்டு வாருங்கள் ஐயா. இசை ராசா, கொண்டு வாருங்கள்.
2: தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்ததை போலே உன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கோடி தீடலாமோ, நீயும் விட்டு கோடி தீடலாமோ. முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்ந்தது கண்டு, முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்ந்தது கண்டு, ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் மின்னி மறைவது உண்டு. அழகு நடையை பழகும் சிலையை அணைக்கே வந்தேனே, இதழ்கள் பொழியும் அமுத மழையில் மதிக்க வந்தேனே. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதிப்பதை போலே என் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கோடி தீடலாமோ, நானும் விட்டு கோடி தீடுவேனோ. பட்டாடை தொட்டாடை தென்ற துணிந்து பக்கம் நடந்தது என்ன, பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன. உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன, உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன. பணியில் நனையும் மலரில் உடலில் குளிர் எடுக்காதோ, ஒருவன் மடியில் மயங்கி மழங்கும் பொழுதில் குகம் பிறக்காதோ. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்ததை போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கோடி தீடலாமோ, நீயும் விட்டு கோடி தீடலாமோ. கொத்தோடு முத்தாட வஞ்சை கொடியை தொட்டு தொடர்வது என்ன, கொத்தோடு முத்தாட வஞ்சை கொடியை தொட்டு தொடர்வது என்ன. அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி அழைப்பது என்ன, அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி அழைப்பது என்ன. ஊரும் புறவும் அறியும் வரையில் கண்கள் மட்டோடு, ஊரும் புறவும் அறியும் வரையில் கண்கள் மட்டோடு, மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டாட, மணமாலை தோளில் சூடும் நாளில் கைகள் தொட்டாட, தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்ததை போலே, இந்த பட்டு கன்னங்களின் மேலே உண்டு தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. அவ்வளவுதாங்க அந்த பாடல்.
0: சரவணா, ஆட்கள் இல்லை நான் தான் ராஜா என்று புராசி தள்ளுவவனு விரைவாக சென்று என்ன சிறப்பாக பாடுகிறீர்கள்? எது எந்த திறமையை ஒழித்து இத்தனை வருட காலமாக இருந்தீர்கள் நீங்கள்? கேட்டவுடன் ஓடி உங்களுக்கு பாடுவேன பாடல உங்களுக்கு சரிவராது என்று போன நீங்கள் இப்பொழுது வந்தவர்களை நான் கவனித்தேன். தேவா, எங்களுடைய நாகப்பன், நீங்கள் எல்லோரும் இந்த சிறப்பை மனதுக்குள்ளே ஒழித்து தானே வைத்திருந்திருக்கீர்கள். சிறப்பாக இருந்தது, நன்றாக பாடுது.
2: நீங்கள் ஒருவருக்குள்ள இருக்கும் திறமை அவருக்கு தெரியாது. நீங்கள் இப்படி நீங்க சொல்லும் போதுதான் நமக்குள்ள கூட ஒரு திறமை இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த திறமையை கொஞ்சம் வெளிக்கொணர் வகையில இந்த வானொலியை நீங்கள் நடத்தி வருகிறீர்கள். மண்ணை உரமாக்க வரம் வாங்கி வந்தவன் மனிதன் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குள்ளயும் எல்லா திறமையும் இருக்கு. அவங்க திறமையை வந்து அப்படி மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்தலாம்.
0: காரணம் ஒன்று, சபை கோளை என்று ஒன்று இருக்கிறது. அந்த வெளியே வந்து பாடுவதற்கு ஒரு வெட்கம் அப்படி இருக்குது. இரண்டாவது தன்னம்பிக்கை, மூன்றாவது நல்ல தளம் இருக்கு. தளம் இருக்க வேண்டும். நீங்கள் நல்ல தளம் கிடைக்காதது உங்களுக்கு இருந்திருக்கு. தட்டி கொடுத்து விட்டோன்னு அந்த மாதிரி இப்ப பம்பரத்துக்கு முறுக்கி விட்டா தானே அது ஆடும். சும்மா வைத்தால் ஆடாது. சிறப்பாக, நன்றாக, முழுமையாக, அது முழுமையாக பாடுவீர்கள் ஐயா. முழுமையாக ஆரம்பத்தில் ஒரு வரியும் இரண்டு வரி பாடி காட்டீர்கள், விடவில்லை உங்களை. இழுத்து கொண்டது இப்பொழுது முழு வரியும் பாடு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் என்று நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன?
2: இந்த ஒலிபரப்புக்கு இந்த பாடலே பொருத்தமான பாடலாக இருக்கும் நினைக்கிறேன்.
0: சிறப்பு, இந்த பாடலே உங்களுக்கு தருகின்றது. என்ன திரைப்படத்தில் தெரியுமா?
2: திரைப்படத்தை பதிவில் கொடுத்து விடுகிறேன்.
0: சரி, தேவையில்லை, நான் எடுத்துக்கொள்ளது நல்ல ஊழல் பாடல் ஐயா. தங்க பதக்கத்தின் மேலே இவருடைய திரைப்படம் தான் பொன்மன ஜமனலுடைய. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கின்றது. முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை நேரம் இருந்தால் வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்த உறவாக அழைக்க இருக்கின்ற, நன்றி சரவணா, மீண்டும் சந்திப்போம். யோகா ராஜா அவர்களே, நீங்கள் அழைக்கிறீர்கள். பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, என்ன இன்னொருத்தர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைத்தார்கள் வராது. அந்த அழைப்பை கவனமாக பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு பாடல் முடிகிற நேரம் நீங்கள் அழையுங்கள், இங்கே வந்து விடுவீர்கள். இப்பொழுது யார் காற்றலைக்கு வர இருக்கின்றார் பார்ப்போம். மீண்டும் மலியம் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் அழைக்கிறார் போல் தெரிகின்றது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம்,
3: நலமா இருக்கீங்களா?
0: மகிழ்வோடு வர வேண்டும். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? எங்கே இருக்கின்றீர்கள்? சென்னையில் தானா?
3: சென்னையில தானே இருக்கிறேன். நாளைக்கு ஊருக்கு வந்துடுவோம் ஐயா.
0: பார்த்தீர்களா, அவ்வளவு ஆவலோடு காத்து கொண்டிருக்கோம். ஊருக்கு வருவது சிறப்பு, எங்களுக்கு தெரியும். வந்துவிட வேண்டும். உடல்நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். கடுமையான உடலுக்கு இது கொடுக்க வேண்டாம். இது என்னுடைய அறிவுரை. இருப்பினும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அங்கே எல்லாம் உறவினர்களோடு மகிழ்வாட இருக்கின்றீர்கள். அங்கே சென்னையிலே மழை எப்படி இருக்கிறது ஐயா? மழை எதுவும் பெய்கிறது
3: இல்லையா? சரியான வெயில், இரண்டு மூன்று நாட்கள் சரியான வெயில், பயங்கரமான வெயில்.
0: சென்னை வெயில்
3: மழைங்கிறதே இல்லையா?
0: ஆனா ரெண்டு மூன்று நாள் வெயில் அடித்தால் ஒரு நாள் ரெண்டு நாளையில மழை பொழிய வேண்டும். ஒரு பெருமழை வரும்.
3: ஆமா ஐயா.
0: சரி, இப்பொழுது இசைமலை கேட்போம் உங்களிடம் இருந்து. என்ன இசைமலை? தெளிவாக தானே இருக்கிறீர்கள். வாங்க பாடுங்க.
3: இது இனிமையான பாடல்ங்கிறதுனால அது வேண்டாம்னு
0: நினைச்சிட்டேன். பாடல்கள் மடிச்சு கட்டுற பாடல
3: இது. இது ஆமாயா, இது ஒரு அன்பின் பிம்பமா வருகிறது.
0: எங்க கேட்போம் கொண்டு வாருங்கள். நாங்கள் கேட்பதற்கு
3: இப்பதான் பாக்குறோம். முத இப்பதான் பார்க்க போறோம்.
0: அப்படியா, எங்க பாடி பாருங்கள். சரியாக இருக்கும், கொண்டு வாருங்கள்.
2: முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா? முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன்,
3: என்னை தெரிகிறதா ஜென்பம் ஜென்பம்.

முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா? கிட்ட கிட்ட நெருங்கி கிச்சு கிச்சு மூட்டி கிட்ட கிள்ளி விட்ட உன் நிலைமை சுகமா? தள்ளி தள்ளி நடந்து மின்னல் வெட்டி இழுக்கும் செப்பு சிலை, அற்புச் சிலையே அற்பு

0: ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா? முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன், ஒன்று கேட்கிறேன், என்னை தெரிகிறதா? ஜென்மம் ஜென்மமாய் வந்த காதலும் அந்த நேசமும் நெஞ்சில் வருகிறதா? அதான் ஐயா.
1: இந்த பாடலை கேட்கும் பொழுது ஐயா, மனோஜ், அதாவது பாரதி ராஜாவின் மகன் தான் என்னது காட்சியில் வருகின்ற அவர் நடித்த திரைப்படத்து பாடல். அந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல், நன்றாக எடுத்து அந்த ஒரு ஒரு ஊடல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்து அழகாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சென்னையில் வந்து எப்பொழுது, நாளைக்கு திரும்புகிறீர்களா, எப்பொழுது திரும்ப வேணும்?
0: நான் நாளை தினே மல்லியத்துக்கு வருகிறேன் ஐயா. இந்த பாடல் வந்து ஒளி தொலைக்காட்சியில் பார்க்கும்போது, அந்த நீங்க சொன்ன மாதிரி பாரதி ராஜாவுடைய பையனுடைய நினைவும் எளிமையான அந்த நடன அமைப்பும் படப்பிடிப்பும் என்னை ரொம்ப கவர்ந்தது. அப்பவே மனசுக்குள்ள ஒரு வருடலா இருந்தது. ஒரு ஒரு வாரமா இந்த பாடலை கொஞ்சம் பயிற்சி செஞ்சு பார்த்தேன்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றா நன்றா எடுத்துக்கொண்டு வந்து தந்தீர்கள். நல்ல பாடல்,
0: மனதை ரொம்ப வருடியது அந்த பாடல்.
1: அந்த அவருடைய சிந்தனை வந்து கொண்டது நல்ல பாடல். என்ன பாடல் உங்களுக்கு நான் ஒலிபரப்ப வேண்டும், உங்களுக்கு விருப்பமான பாடல்? என்ன
0: இதே பாடல், இசைத்தட்டில் கேட்கும்போது இன்னும் அதிகமாக இருக்கும் ஐயா, அதனால இதே பாடலை கேட்கலாம்.
1: இந்த பாடலே தருகின்றேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் வாருங்கள், நேரத்தை கவனித்துக் கொண்டு. நன்றி,
0: இருக்கையா
1: நலமாக
0: வரையா. இனிமையான பாடலோட இன்னொரு பாடலும் பாடிடுறேன் ஐயா. வந்து
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே யோகா ராஜி, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அழைத்தீர்கள். நீங்கள் பாடல்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைத்தால் வருவது கடினம். கவனமாக கவனித்து இந்த பாடல் முடிகிற நேரம் நீங்கள் அழைத்தீர்கள்னா இங்கே வந்து விடுவீர்கள். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: வெறுத்தே போயிட்டான். சீ போ, இன்னைக்கு வேணாம் போ அப்படின்னு நினைச்சிட்டேன்.
1: என்னம்மா அப்படியா?
2: இன்னைக்கு வேணாம் போ அப்படின்னு வெறுத்துருச்சு. இவ்வளவு நேரம் போட்டு போட்டு கையே வலிச்சிருக்கு.
1: இல்ல அப்படி என்னக்கூடாது. நான் இப்ப கூறினது போல, இப்ப பாடல் ஓடிக்கொண்டிருந்தால் யோகாராஜி, இங்கே நாங்கள் உங்களை இணைப்பது, நீங்க உங்களோட அழைப்பு எனக்கு தெரியும். பாடல் முடிய எடுப்போம்னா நீங்க நீ பாடி போடுவீங்க.
2: நான் சும்மா சொன்னேன், நான் சும்மா சொன்னேன், அது தெரியும் எனக்கும்.
1: அதை கவனித்துக் கொண்டு
2: நான் கேட்டேனே எல்லாரும்.
1: ஆமா,
2: எல்லாரும் பாடுறதும் கேட்டேனே.
1: இல்ல பாடிக்கொண்டிருக்கும், இல்ல பாடிக்கொண்டிருப்பவரை நான் நிப்பாடி உங்களிடம் பெற முடியாது. அந்த பாடல் முடிகிற நேரம் நீங்கள் அழைத்தால் இங்கே வந்து விடுவீர்கள், அடுத்த உறவிலே நிப்பீர்கள். அடுத்த ஒரே நேரத்தில் நான் ஐந்து பேர் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த உறவு முதல்வர்கார வரை நான் பெற்றுக் கொள்வேன். இப்பொழுது உங்களை வணக்கத்தோடு வரவேற்றுக் கொண்டு, அன்போடு வரவேற்றுக் கொண்டு, மகிழ்வோடு இருக்கின்றோம். எங்கே உங்களுடைய சுருகதையா அல்லது விடுகதையா அல்லது கடிக்கதையா ஏதாவது?
2: நேர
1: பாட்டு வாங்க, விடுங்கள், கேட்போம். எல்லோரும் கேளுங்க. யோகா ராஜி அவர்கள், திருமயிலை ஊரில்.
2: ஒன்னு நடிகர் திலகம், ஒன்னு மக்கள் திலகம்.
1: இங்கே நடிகர் திலகம் எது முதலில் தரப்போகிறீர்கள்?
2: முதலில் நடிகர் திலகம் தான் எல்லாத்துக்குமே.
1: எங்கே பாடுங்கள், கேட்போம்.
2: அம்மானை அழகு.

மங்கள சங்குகள் அழைத்தன. திருமந்திரமுன் இதில் ஒன்றுமில்லை இனி எனக்கென. அம்மானை அழகு மிகும் பண்மானை ஆடி

0: அப்பா, பெரும் சுமை இறங்கியது போல் இருக்கின்றது. இவ்வளவு நேரம் காவல் இருந்து கொண்டு வந்து அம்மானை என்று வந்து பாட்டை நல்ல அழகாக தந்தீர்கள் ஜோஹராஜ். உங்களுக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போகின்றீர்கள் நேர நேரத்திலே?
1: நேரத்திலே இதே மாதிரி ஒரு பாடல், சிவாஜி பாடல்,
0: ஆ,
1: தர்மம் எங்கே என்ற படத்துல ஒரு வரும்.
0: தர்மம் எங்கே என்ன பாடல்? அம்மானே என்று வருமா?
1: அதுல அம்மானே வராது, அதுல அந்த சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்கள் அந்த பாட்டு போட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, சுதந்திர பூமியில் என்ன பாடலா?
1: பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள்.
0: ஓ, சுதந்திர பூமியில் இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். சிறப்பாக இருந்தது உங்களுடைய பாடல். பொறுமைக்கு எப்பொழுதும் மதிப்பு உண்டு. பொறுமை அரசாளும், பொறுத்தார் அரசாளர் பொழுது ஆண்டுகள். அடுத்த பாடல் எம்ஜிஆர் அவருடைய பாடலையும் தயாரில் வைத்திருங்கள். சந்தர்ப்பங்களையும் அலையுங்கள், இணையுங்கள்.
1: தயாரா
0: பாடல்
1: வைத்திருக்கேன், 2 நிமிஷத்துல வந்துருவேன்.
0: வந்துட வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி யோகா ராஜி அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக வர வேண்டியது யாராக இருக்கலாம்? இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பாடுவோர் பாடலாம்.
2: பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம், சுகம், சுகம்.
0: மெத்த சுகம். நீங்கள் வந்து பாடும் பொழுது, நாங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது, இதையெல்லாம் இசைத்தட்டுகளே கேட்டிருக்கின்றோம் தான். ஆனால் தனி ஒருவர் வந்து ஒரு தொலைபேசியிலே தங்கள் சொந்த குரலே, எந்த பக்க வாத்தியங்களும் இல்லாமல், இன்னர்களுடைய நிறைய ஆழ்கை இல்லாமல், தங்களை தாங்களே நிறைப்படுத்தி கொண்டு பாடுவது எல்லோரால முடியாது. இப்பொழுது வந்திருக்கின்றார் அன்பு மகள் சாந்தி. எப்படி இருக்கிறீர்கள் சாந்தி? தர்மபுரியில் இருந்து.
3: வணக்கம்.
0: நானும் உதவியாக உங்களுக்கு. எப்படி அம்மா இருக்கிறீர்கள்?
3: வணக்கம் ஐயா, நல்லா
0: இருக்கீங்களா? மகளே நல்லமாக இருக்கு. இங்கே வணக்கம் வைத்து எழுதி இருக்கிறீர்கள். நன்றி. வருக வருக என்று அழைக்கிறேன். அடுத்தவருடைய பாடலை கேட்டு அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி கொண்டிருக்கீர்கள், அதுக்காக நன்றி. அங்கே அழகி ராசா எப்படி இருக்கு? அவர்களால் எங்களுக்கு முக்கியம். அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்?
3: நலமாக இருக்கிறேன்.
0: உங்கள் சகோதரி ஷியாமலா இங்கே அப்பா வந்தா சென்று குதூகலமா ஓடிவார் என்று கேள்விப்பட்டார் முன்னுமே. எனக்கு கேட்கத்தான் முடியும் அப்பா, பங்கு பற்ற முடியாது என்று எழுதியிருக்கின்றார். சரி, இப்பொழுது நீங்கள் வந்து எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் பாடலை கேட்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தருகிறேன். இங்கே என்ன பாடலை கொண்டு வந்தீர்களம்மா?
3: ஒரு வித்தியாசமான பாடல். தாய் இல்லாமல் நான் இல்லை படம் ஐயா. வடிவேலன் மனசு வச்சான்.
0: ஓ, ஓ, வடிவேலன் மனசு வைத்தால் எல்லாம் நடைபெறும். எங்க கொண்டு வாருங்க அந்த பாடலை.
3: வடிவேலன் மனசு வச்சான், மலர வச்சான்,

ஜோடி கிளி மங்காத தங்க கொடி.

கட்டி இழுத்தே சிரிச்சே ரசிச்சே சிரிச்சே ரசிச்சே.

அந்த கண்ணன் வழி என்ன கதைதான், அதுதான் இதுதான் அதுதான்.

0: காதல் தங்க கொடி. நன்றி ஐயா.
1: பாடல் தெரிவித்து கொண்டு வந்திருக்கீர்கள் மகளே, சிறப்பான பாடல். தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படுத்த பாடல், வடிவேலன் மனது வைத்தால். நாங்கள் பக்தி வேளையிலே வந்து கடந்த வாரம் பக்தி வேளையிலே வடிவேலன் முருகனைத்தான் எல்லோரும் விரும்பி கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் நீங்களும் இன்று வடிவேலன் மனது வைத்தால் எல்லாம் சிறப்புற நடை, உண்மையிலே உண்மைதான். சரி, வடிவேலன் மனது வைத்து உங்களுக்கு பல விடயங்கள் நடந்திருக்கலாம். அந்த எண்ணத்தோடு வந்து என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
0: இது இதே பாடலை போடுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேட்டு.
1: ரொம்ப நாளா கேட்டா? சரி, அங்கே சரி, இந்த பாடல் மழை பெய்ததாமா தர்மபுரியிலே?
0: மழை இல்லைங்க ஐயா, வெயில் தான்.
1: வெயில்
0: வெயில்
1: தான்,
0: தான்
1: வெயில் தான், வெயில் தான்.
0: ஆமாங்க,
1: வெயில்
0: நல்ல
1: வரும்
0: வெயில்
1: போது,
0: அடிக்குது. ஆமா
1: நல்ல வெயில் அடித்தால் நல்ல ஒரு மழை வர இடம் உண்டு என்று எண்ணிக்கொள்ளலாம். சரியா,
0: ஆமாங்க
1: நன்றி.
0: ஐயா,
1: சிறப்பான பாடலை
0: எதிர்பார்க்கிறோம்.
1: தந்திருக்காங்க. தளத்திலே நல்ல நல்ல பாடல்கள் கேட்டு எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள். தொடருங்கள் பாடல்களை கேட்போம். அந்த அந்த வழியில் நீங்கள் பாடலை எழுதும் பொழுதும், நான் பாடலை ஒளிபரப்பும் பொழுதும் எங்களுக்குள்ளே ஒரு எண்ணி அறியாத ஒரு ஒரு உறவு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் வந்து தனியன் இல்லை, என்னை சுற்றி என் உறவுகள் இருக்கின்றார்கள். என்னோடு என்னுடைய என்னுடைய இரத்த உறவுகளை விட நீங்களும் கூடுதலாக என்னோட கூடுதலான நேரம் என்னோட உறவாடுகிறீர்கள் எல்லோரும். அது எனக்கு கிடைத்த ஒரு வரம். என்னை கலைவாணிக்கு நான் நன்றியை கூறுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த என் மகள் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீராவுக்கு தான் இந்த

0: வாழ்த்துக்கள், சிறப்புகள் மகளே.
1: உங்களுக்கு
0: இந்த பாடலை ஒளிபரப்பும். நீங்கள் முடிந்தால், நிகழ்ச்சி முடிவதற்கிடையிலே வர முடிந்தால் இன்னொரு பாடல் கொண்டு வாருங்கள். ஆனாலும் சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை நான் மறக்கவில்லை, அந்த பாடல் வந்து இருக்கும். நன்றி மகளே, இன்னொரு பாடலை தருவதற்காக, இரண்டாவது பாடலை தருவதற்கு அழைத்துக் கொண்டிருப்பவர்கள் அடுத்து வருகின்றார் அன்புடன் யோகா ராஜ்யா. இல்லை, இப்ப புதியவர் வந்திருக்கின்றார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரிந்தவர் வரப்போகின்றார். அவரை இணைக்க இருக்கின்றேன். நின்றுவிட்டது அவருடைய இணைப்பு. எங்கே அழையுங்கள் மீண்டும் பார்ப்போம், யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று பார்ப்போம். மூவர் அழைக்கின்றீர்கள் ஒரே நேரத்தில். யாருடைய இணைப்பு வல்லமை வாய்ந்தது, யாருடைய குரல் எங்களோடு இப்பொழுது ஒலிக்கப் போகின்றது என்பதை இணைப்பிலே தான் தெரிய இருக்கும். எங்கே நின்றுவிடாமல் நான்காவது நபர் அழைக்கின்றார். எங்கே மீண்டும் முதலில் இருந்து இவர் வருகின்றார் பார்ப்போம், பார்ப்போம் யாருடைய இணைப்பு. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. பாடுவோர் பாடலாம். எங்கே எல்லோரும் நின்று விட்டார்கள். அப்படி நாலு பேரும் அழைத்து விட்டு இப்பொழுது தேவநாதன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது வழி. பாருங்கள், வணக்கம் தேவநாதன். பாருங்கள்,
2: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு தான் வழி.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். உங்களுடைய இரண்டாவது பாடலை தாருங்கள், கேட்போம்.
2: தருகிறேன் ஐயா. இப்பாடல் வந்து ஐயா வெளிவந்த ஆண்டு 1991 ஆண்டு. படம் வந்து சின்னத்தம்பின்ற படத்திலிருந்து பாடல் இருந்தியா. அதை பாடியவர்கள் மனோ அவர்கள். இதற்கு இசை வந்து இளையராஜா அவர்கள். இதன் பாடல் வரிகள் வந்து கங்கை அமரன் அவர்கள் அமைத்த இப்பாடல் இப்போ உங்களுக்காக ஐயா.
0: இப்பொழுது எங்களுடைய தம்பி தேவநாதன் பாட போகின்றார். பாடுங்கள், மகிழ்ச்சியோடு பாடுங்கள், மகிழ்ச்சியோடு பாடுங்கள். கொண்டு வாருங்கள்.
2: என்னப்பா சத்தம் தான் வருது, இதோ மிட்டு அமைச்சுக்கிட்டு இருக்கேன், இதோ கொஞ்சம் பாடுறேன் இருங்க.

இது அப்பன் சொல்லி வந்ததில்ல, பாட்டன் சொல்லி தந்ததில்ல, நேத்து. நல்லா இருக்கே. பாடு. உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு. இது அப்பன் சொல்லி வந்ததில்ல, பாட்டன் சொல்லி தந்ததில்ல, நேத்து. எப்படிதான் வந்ததுன்னு சொல்லுறவன் யாரு? இது தப்பிருந்தா என்னதில்ல, சாமி கிட்ட கேளு. எப்படிதான் வந்ததுன்னு சொல்லுறவன் ஆறு? இதில் தப்பியிருந்தா என்னதில்ல, சாமி கிட்ட கேளு. உச்சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு. இது

நெறிஞ்சாலும் அத பாடுவேன், நெல்லு கதிர் முத்தி விளைஞ்சாலும் அத பாடுவேன், புளியம்பு பூத்தாலும் அத பாடுவேன், பச்சை பனி மேலே பனி தூங்கும் அத பாடுவேன், செவ்வானத்தை பார்த்தா சின்ன சிட்டுகளை பார்த்தா, செம்பரிய பார்த்தா சிரிச்சிட்டேரும்ப பார்த்தா, அத கேட்காமலே பொங்கி வரும் கற்பனை தான் பூத்து வரும் பாட்டு, தமிழ் பாட்டு. எப்பல புத்தியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு, இது அப்பன் சொல்லி வந்ததில்ல, பாட்டன் சொல்லி தந்ததில்ல, நேத்து எப்படிதான் வந்ததுன்னு சொல்லுறவன் யாரு, அதில் தப்பியிருந்தா என்னதில்ல, சாமி கிட்ட கேளு, எப்படிதான் வந்ததுன்னு சொல்லுறவன் யாரு, இதில் தப்பியிருந்தா என்னதில்ல, சாமி கிட்ட கேளு.

0: அடவு சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு, தெம்மாங்கு கிளி கண்ணி தேன் சிட்டுதான் இன்னும் தாலாட்டு தனி பாட்டு எச பாட்டுதான். பல மாதிரி சொன்ன சொல்வேனே படிப்பேனே குயில் மாதிரி, தாயாலதான் வந்தேன் இங்கு பாட்டாலதான் வளர்ந்தேன், வேறாரையும் நம்பி இங்கு வந்த சின்ன தம்பி, இங்கு நான் இருக்கும் காலம் மட்டும் கேட்டிருக்கும் திக்கும் எட்டும் பாட்டு, தமிழ் பாட்டு. அடவு செந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு, இது அப்பன் சொல்லி வந்ததில்ல பாட்டன் சொல்லி தந்ததில்ல, நேத்து எப்படிதான் வந்ததுன்னு சொல்லுறவன் யாரு, இதில் தப்பியிருந்தா என்னதில்ல சாமி கிட்ட கேளு, எப்படிதான் வந்ததுன்னு சொல்லுறவன் யாரு, இதில் தப்பியிருந்தா என்னதில்ல சாமி கிட்ட கேளு. அடவு சந்தல உச்சியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு, இது அப்பன் சொல்லி வந்ததில்ல பாட்டன் சொல்லி தந்ததில்ல, நேத்து.
1: நல்லது, ஒரு பாடல் முழுமையாக பாடி தந்தீர்கள். அதனுடைய விளக்கத்தையும் கூறி பாடலுக்கு வந்து உங்களை அங்கே நிலை நிறுத்தி அந்த பாடலை உள்வாங்கி எங்களுக்கு வெளிப்படுத்தி அழகாக பாடி காட்டி தந்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் தேவநாதன் அவர்களை. இரண்டு பாடலை தந்த உங்களுக்கு முழுமையான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த உறவிடம் செல்கின்றேன். சந்திப்போம். நன்றி, நன்றி.
2: சிறப்பாக
1: இங்கே
2: வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து உறவுகளுக்கும்
1: நன்றி. நிறைய சொல்லி நன்றி, நன்றி. அடுத்த முறையாக இங்கே யோகாராஜ் அவர்கள் இணைய இருக்கின்றார் போல் தெரிகின்றது. இங்கே யோகாராஜ் வாருங்கள், வாருங்கள் யோகாராஜ். உங்களை இணைத்துக் கொண்டேன், இல்லை இப்பொழுது மகாலிங்கத்தின் இணைப்பு வருகின்றது போல் தெரிகின்றது. மகாலிங்கம் வந்து விட்டார். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம், வணக்கம். உங்களை
3: வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம்.
3: வந்து விட்டேன், வந்து விட்டேன். இவ்வளவு சீக்கிரம் லைன் கிடைக்கும்.
1: வாருங்க, பாடலை கொண்டு வாருங்கள்.
3: வந்து விட்டேன்.
1: நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மக்கள் அங்கே வரிசையில் நிற்கின்றார்கள். அங்கே இரண்டாவது பாடல்
3: வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட

இது ரெண்டோடு சேராத பொன்னேரம், பெண்ணே தலை சாயாதே விழி மூடாதே, சில மொட்டுக்கள் சற்றென்று பூக்கும் பெண்ணே.

ஓசை கேட்கும் பெண்ணே, நம் இரவின் மடியின் பிள்ளைகள் ஆவோ, பாலூட்ட நிலவுண்டு. விண்ணிலவே விண்ணிலவே, விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில். யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ.

எங்குதடாம் எட்டாத உயரத்தின் நிலவை வைத்தது யாரு? கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு? இதை எண்ணி எண்ணி, இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன். எட்டாத உயரத்தின் நிலவை வைத்தவன் யாரு?

இணை உறிஞ்ச வேண்டும், அத உலகை ரசிக்க வேண்டும் நான். உன் போன்று பெண்ணோடு வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாடு.

0: நிலவையே விளையாட ஜோடி தேவை. ஓய் அதான்
1: என்ன ஐயா, ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கத்தக்க நீங்க இரவில் கூப்பிட்டு விளையாடி விட்டு முடியா ஒருவருக்கும் தெரியா அனுப்பி விடுவோம்னு கூப்பிடுறீங்க. வாழ்த்துக்கள், நன்றாக இருந்த ஐயா, நல்லா நீங்கள் உணர்ந்து பாடினீர்கள், நல்ல உள்வாங்கி உணர்ந்து பாடியிருக்கிறீர்கள். இது எல்லோருக்கும் சாத்தியமானதில்லை, உண்மைதான். ஏனென்றால் ஒரு தொலைபேசியிலே வந்து இத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலே இருக்கின்ற நாங்கள் ஒருவருக்கொருவர் நேரே பார்ப்பது போன்ற உணர்வை அந்த நீங்கள் வந்து நேரிலே பாடும் பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். மக்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் இசைத்தட்டுகளிலே பலவாலே பல வேளைகளில் கேட்டிருக்கலாம், மேடை நிகழ்ச்சிகளிலே பலர் எல்லா விதமான பக்கவாத்தியங்கள் உதவிகளோடு பாடலாம். இது தனி ஒருவர் நீங்கள் மட்டும் அந்த தொலைபேசியை எடுத்து தொலைபேசி ஊடாக இந்த பாடலை தருகின்றீர்கள் என்றால் எவ்வளவு கெட்டிக்காரராக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள், உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஒரு விடம்
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, மீண்டும்
0: சந்தர்ப்பத்துக்கு நன்றியா, வாழ்த்தியதுக்கும் நன்றி.
1: இது உங்கள் வானொலி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக எங்கே வந்து விட்டாரா? எங்கே யோகாராஜி, வாருங்கள், உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் யோகாராஜி, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், வாருங்கள், இணைந்து விட்டீர்கள். வணக்கம்.
2: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா. எங்கே நீங்கள் பொன்மனை செம்மனுடைய பாடலை கொண்டு வருவேன் என்று கூறினீர்கள், அவளோட எதிர்பார்க்கணும், கொண்டு வாருங்கள், கேட்போம். அப்படியா, ஒருவரும் எல்லோரும் அமைதியாக இருந்து கேட்பார்கள், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல பாடகர்கள் தான், நல்லா பாடுவீர்கள் தானே, பாடுங்கள்.

ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதி சொக்கம், கை மூடுதி வெக்கம், பொன் மாலை மயக்கம்.

மகன் மறந்த பாடலில் ஒன்று

0: சாதாரணமான பாடல் இந்த பாடல். அநேகம் பேர் மேடையில் கூட திண்டாடுவார்கள் அந்த அந்த அந்த வீட்டுக்கு பாடுவதற்கு. அழகாக நீங்கள் பாடலை பாடியது மட்டுமல்ல அந்த கொசுறுகளை எல்லாம் அழகாக கூறியிருந்தீர்கள். இடையே வாழ்த்துக்கள் ராஜா, அது உங்களுக்கு தான் அந்த சிறப்பு இருக்கின்ற, உங்களிடம் தான் இருக்கின்ற சிறப்பாக இருந்த பாடல். இன்று உங்களுடைய அன்றும் கூறியிருந்தேன் உங்களுடைய தொலைபேசியை பற்றி. உங்களுடைய தொலைபேசியினுடைய சக்தி கொஞ்சம் வெளியேறும் சக்தி குறைவாக இருப்பது போல் எனக்கு தோன்றியது, ஆனால் மற்றவர்களுக்கு தோன்றவில்லை போல் தெரிகின்றது. நல்ல நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: நன்றி.
1: பிழை இருந்தாலும் மன்னிக்கணும்.
0: ஒன்று, இது நாங்கள் எல்லாரும் சங்கீத மேதைகளிலே தானே, நாங்களோ கேட்பவர்கள் எல்லோரும் சங்கீத
1: இருந்தாலும்
0: இல்லை,
1: மேதை இல்லைனா கூட சிலது கண்டுபிடிப்பாங்க.
0: இல்லை, என்னவென்றால் இதை நாங்கள் இசைத்தட்டிலே அழகாக ஆறுதலாக எங்களுடைய வசதிக்கேற்ப உயர்த்தி பதித்தெல்லாம் வச்சு கேட்கலாம். இது ஒருவர் தொலைபேசி மூலம் இவ்வளவு தொலை தூரத்தில் இருந்து எடுத்த எடுப்பில் அந்த பாடல் முழுவதையும், இந்த பாடலை பாடியவர்கள் கூட இன்று இப்படி பாட மாட்டார்கள். திருப்பி மீண்டும் ஒரு தொலைபேசியில் ஒரு நாளும் பாட மாட்டார்கள். நீங்கள் இவ்வளவு சிறப்போடு பாடுங்கள், நீங்கள் இவ்வளவு சிறப்போடு பாடுகிறீர்கள், ஒவ்வொருத்தரும் வந்து அப்படியே கொண்டு வந்து ஒப்படைக்கின்றீர்கள், மிகவும் சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்து, இதை விட்டு நாங்கள் மூன்று எழுத்து
1: வாழ்ந்து
0: பெருமைப்படுகிறது. உங்கள் எல்லோரையும் நாங்கள் பெற்றதை விட்டு சிறப்போடு இருக்க வேண்டும்.
1: அன்னை
0: கலைமகள் என்றும் உங்களுக்கு தொடங்குகிறார்கள். வாழ்த்துக்களம்மா. நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: அன்பு உறவுகளை, நாங்கள் ஒரு மணியை தொட்டு விட்டோம், நீங்களும் 10:30 தொட்டு விட்டீர்கள். இன்னும் வருவதற்கு உறவுகள் இருக்கின்றீர்கள், இங்கே அலையுங்கள், வாருங்கள். 6-4-7-8-7-4-6-4-1-5 நான் எதிர்பார்த்தவர் வந்துவிட்டார், எங்கே பார்ப்போம். அவர்தான், அவர்தான் வந்து விட்டார், எங்கே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்,
1: வணக்கம்,
0: வணக்கம். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற பதிலிருந்து கண்டேன். பொறுமையோடு இருந்து எல்லோரும் வரட்டும் என்று பார்த்து ஆறுதலா நீங்கள் வந்து பாட வருகின்றீர்கள். வரவேற்றுக் கொள்கிறோம். வாருங்கள், எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் எல்லோரும் நலம் மகளே. நீங்கள் எல்லோரும் வருவதென்றால் எங்களுக்கு நலம் தான், யாரும் மருந்தாக இருக்கும். நான் முன்பே கூறி நான் மிகப்படுத்தி கூறவில்லை. யாருமற்ற அனாதைகளால் வந்த எங்களுக்கு நீங்கள் எல்லாம் உறவுகளாக இருக்கின்றீர்கள் அல்லவா? உங்களோடு உறவாடும் பொழுது எப்படி இருக்கின்றது உள்ளம்? மகள் வாகத்தானே அம்மா இருக்கும். நன்றியடா.
1: அங்கே
0: உங்களுடைய காலநிலை எப்படி? சென்னையிலே கடும் வெயில் என்று கூறுகின்றார்கள், உண்மையா?
1: ஆமா, கடும் வெயில் தான் அப்பா.
0: தொடர்ந்து வெயில் என்னாலமா 2-3 நாட்களுக்கு பின்பு ஒரு பெருமழை பொழிய வேண்டுமே. உங்களுக்கு நேபாள் நாட்டில் நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய செய்தி ஏதாவது? நேபாளத்தில் பெரும்
1: நேபாள் வெள்ள பேரிழப்பு ஏற்பட்டிருக்கப்பா. இங்கிருந்து சென்றவர்கள்ல ஒரு ஏதோ சில பேர் காணாம போயிட்டாங்க. இந்த கைலாச யாத்திரையும் நேபாளத்தில் உள்ள கோயில்களை தரிசிக்க சென்ற சுற்றுலா சென்றவர்கள ஒரு ஒரு சில பேரோட நிலைமை தெரியவில்லை அப்பா. ஆனா சில பேர் வந்து வீடியோ காட்சிகள் மூலம் நாங்கள் நலமாவே இருக்கிறோம், பத்திரமாவே இருக்கிறோம், வந்து சேர்ந்து விடுவோம். ஆமா ஆமாப்பா, ரொம்ப அது எதிர்பார்க்காத ஒரு பேரிடர் தானப்பா.
0: கலியுகம் அம்மா, காரணம் அதுதான் கலியுகம். அங்கே நேற்று முன்தினம் ஒரு பாடலை மஞ்சுளா கேட்டிருந்தார், அன்றைய தசாவதாரம் திரைப்படத்து பாடல். கல்கி எப்பொழுது வருவார், எதற்கு வருவார் என்று கேட்டதற்கு அற்புதமான விளக்கத்தோடு அந்த பாடல் வந்தது. கலியுகம், அருமையான ஒரு பாடல் அந்த பாடல். மெய் எல்லாம் உண்மையெல்லாம் பொய்யாகும் என்றது வரியோடு ஆரம்பித்த ஒரு பாடல். மஞ்சுளா தந்திருந்தார், நல்லதொரு பாடல். அது பழைய தசாவதாரம், புதியதல்ல, பழைய தசாவதாரம் திரைப்படம். நன்றா, நல்லதோ அற்புதம் கருது. நான் முடிந்தால் இன்னும் ஒரு தடவை ஒலிபரப்ப பார்க்கணும்னு எல்லோரும் கேட்கிறீர்கள். உங்களுடைய நேயர் நேரத்திலே தளத்திலே அவர் எழுந்த பாடல், உங்களுடைய நேயர் நேரத்திலோ விடுமுறை விருப்பத்தில் ஒலித்தது அந்த பாடல். என்னுடைய நண்பரும் ஒருவர் எழுதியிருந்தார், அவருடைய உறவினர்கள் நீங்கள் கூறியது போன்று அங்கு சென்றவர்கள் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்று வந்திருந்தது. என்னுடைய எங்களுடைய சர்வதேச நேயர் விருப்பத்தில் பாடலை தரும் என்னவள், அவருடைய ஒரு மகன் லண்டனில் வாழ்பவர், அவர் வந்து திருமணம் முடித்தது ஒரு வைத்திய கலாநிதி பெண்ணை, அவ வந்து நேபாள நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு அங்கே காணி நிலங்கள் எல்லாம் வாங்கி போய் போய் வருவார்கள் அடிக்கடி. அவர்கள் செய்தி எனக்கு தெரியவில்லை இன்னும். அவ இப்பொழுது ஈழமணி திருநாட்டில் இருக்கின்றார். அப்படி ஒரு பாரதூரமாக இருந்தால் உடனே எனக்கு அறிவித்திருப்பார், அறிவிக்கவில்லை. இருப்பினும் இது காலத்தால் நாங்கள் நடைபெறுவதை இந்த நான்கு யுகங்களிலும் இந்த மூன்று யுகங்களை கழித்து நான்காவது யுகத்தில் இருக்கின்றோம். இந்த நான்காவது யுகம்தான் கல்கி அவதாரம் எடுத்து வருகின்ற யுகம், பத்தாவது அவதாரம் அவருடைய அவதாரம். அவர் வரும்பொழுது இது முற்றாக இந்த பூகோளமே மாறிவிடும் என்றுதான் கணிக்கின்றார்கள். நடக்கின்ற சம்பவத்தையும் அவர்கள் கூறிய கருத்துக்கள் மகாவிலையும் எடுத்து பார்த்தால் அப்படித்தான் இருக்கின்றது. மகாபாரதத்திலே அடுத்து கீதோபதேசங்களே பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள் இங்கு நடக்கின்ற நடைமுறைகள் எல்லாம் அப்படித்தான் எல்லாம் மாறுதலாக நடைபெறுகின்றது. அம்மா செய்திகளை எடுத்து பாருங்கள், குறுஞ்செய்திகளை எடுத்து பாருங்கள். ஐயோ. இருப்பினும் நாங்கள் இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் உங்களோடு சிறிது நேரம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது என்ற எல்லோரும் வந்து பாடி பாடி சென்று விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் எங்கே ஆயத்தமாக வந்திருப்பீர்கள், என்ன பாடலை தரப்போர் எல்லா மனோநிலையும் கலைந்து விட்டு பாடுகிற அந்த சிந்தனையோடு பாடுங்கள், கேட்போம்.
1: தங்கை படத்திலிருந்து சுகம் சுகம் பாடலப்பா.
0: சுகம் சுகம் கேட்பதற்கு சுகமாக இருக்கும், எங்கே பாடுங்கள்?

0: அப்பா
1: முடிவடைந்தது. சுகம் என்று கூறிவிட்டு நாங்கள் அப்படியே சுகமாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டோம். சிறப்பாக இந்த பாடல் நல்லது, ஒரு பாடல் அம்மா. அந்த பாடல் அமைதியான பாடல், அழகாக நீங்கள் நேரம் எடுத்து சரியாக பதங்களை அடுக்கி கொண்டு வந்து சிறப்பாக தந்திருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். நீண்ட நேரம் தாமதித்து இந்த பாடலை கொண்டு வந்து எங்களோடு தந்த சுகம் சுகம் என்று அது துன்பமான இன்பமானது என்றதை கூறியிருக்கிற பாடலை தந்திருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பு. உங்களுக்காக என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
0: அப்பா நான் அப்பா கேட்கும்போது இந்த பாடலை சொல்லலாம் நினைச்சிட்டேன். பிள்ளை அம்பல நடராஜா அந்த பாடல் தாங்க. காரணம் வந்து இல்லை, திடீரென்று நடராஜர் ஞாபகம் இருந்தது. நம்ம பிள்ளையில இருந்து பாடுறாரு சகோதரர், திடீர்னு சிதம்பரம் ஞாபகம் இருந்தது.
1: தில்லை அம்பல நடராஜா, ஜெமினேஷன் நடித்த திரைப்படம் சதாரம். அது சதாரம்.
0: ஆமா ஆமா அப்பா,
1: சதாரம் நல்லதான், நல்ல பாடல். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதம்மா இந்த பாடல் வந்து. இன்று விட்டாலும் அந்த சாரம், அதாவது அந்த கருத்துக்கள், ராகங்கள், பாவங்கள் ஒன்றும் மாறவில்லை. அதை சங்கீத ஞானம் உள்ளவர்கள் பாடும் பொழுது மேலும் சிறப்பாக இருக்கும். அந்த திரைப்படத்தில் மிகவும் சிறப்பாக காட்சிப்படுத்தி இருந்தார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தி வந்த திரைப்படமாக இருந்தாலும் சிறப்பாகத்தான் இருந்தது. சிறப்பு மகளே, இன்னும் ஒரு பாடல் கிடமில் இருந்தால் நீங்கள் நேரம் இருந்தால் வரலாம். நேரம் 1:08 நீங்கள் வர வேண்டும். சிறப்பாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். நல்ல பாடல், சிறப்பு. உங்களுடைய கருத்துக்கள் இங்கே எல்லோருக்கும் நல்ல ஒரு மருந்தாக இருக்கு. எல்லோரும் கவனித்தார்கள். நீங்கள் எழுதி ஒவ்வொருத்தருக்கும் ஊக்கம் கொடுத்து எழுதி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கும் எல்லோரும் கருதி கொண்டுங்க. உங்களை எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நானும் தான் அப்பாவும் தான் எதிர்பார்த்தேன். சரியா? வாழ்த்துக்கள் மகளே.
0: உங்களுக்கு
1: சந்தர்ப்பம், நீங்கள் தான் முடிவுரை தர இருக்கின்றீர்கள். நேரம் இருக்கின்றது போல முடிவுரைக்கு நான் அழைப்பேன். அடுத்து வந்து நன்றி மகளே. வாழ்த்துக்கள்.
0: நன்றி அப்பா.
1: நன்றி அம்மா.

0: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்.
1: அருமையான பாடல்களை சிறப்பாக வந்து பாடி எங்களை மகிழ்வித்துக் கொண்டு சென்றார்கள். அதிலே ஒரு பாடல் மட்டுமில்லை, இரண்டு பாடல்களை பாடும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இரண்டு பாடல்களை பாடுவதற்கு வல்லமையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கேற்ற தளம் தான் இந்த தளம். ஒரு பாடல் பாடுவதற்கு எத்தனை தளங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். சொந்த தளமை அமைத்து இந்த வலைத்தளங்களெல்லாம் போடுவார்கள். அது எத்தனை பேருடைய காதுக்கு கேட்டு அவர்கள் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள் தான். இருப்பினும் அதை அவர்கள் விட்டு விட்டு அதை வெட்டி ஒட்டி பாடி கொண்டு போகலாம். அது இது ஒரே நேரத்தில் நீங்கள் தொலைபேசி மூலம் எடுத்து வாயிலே வைத்தால் முடியும் வரை இவ்வளவு விடயத்தை நீங்கள் கவனித்து கொண்டு பாட வேண்டும். அது உங்களை அதுக்கு அர்ப்பணித்திருக்கின்றீர்கள். அது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இவ்வளவு தூரம் கெட்டித்தனம் உள்ளவர்கள் எங்கள் வானொலியில் வந்து அங்கத்தவர்களாக, அதாவது வந்து உறவுகளாக இருந்து பாடி எங்களை எல்லாம் மகிழ வைக்கின்றனர். நாங்கள் இந்த வானொலி உறவுகள், அதாவது வந்து இந்த தளத்திலே எங்களுக்கு இருக்க புலனத்தில் இருக்கிறவர்களும் வந்து பாடுபவர்கள் மட்டுமில்லை, உலகளாவே இருந்து உங்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்கள், ஆரோக்கியமான கருத்துக்கள் வருகின்றது. அதை நான் சொல்லியே ஆக வேண்டும். அவர்களுக்கு எங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளிலே பிறந்த நாளை கண்டிருக்கும் ஒரு அன்பு என்னுடைய பேரன் ஞானசேகரன் அவருடைய மகன் சித்தார்த்தன் தன்னுடைய பிறந்த நாளை கண்டு இல்லத்திலே உறவுகளோடு மகிழ்வாக கொண்டாடி கொண்டிருந்தவளை தந்தையார் அதை மௌனமாக வைத்திருந்து அந்த தருணத்திலே மட்டும் தளத்திலே எழுதியிருந்தார். அதை பார்த்திருந்தேன். நாங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் அவர்களை வாழ்த்து தெரிவித்திருக்கீங்க. அந்த சிறியவருக்கு அவர் பெரியவராகி நல்ல தமிழ் மகனாகி சகல சௌபாக்கியங்களும் சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று உளப்பூர்வமாக நானும் வானொலி அதிபரும் நேயர்கள் உறவுகள் நீங்கள் அனைவரும் இணைந்து அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து எங்களுக்கு இவ்வளவு காலமும் எங்களோடு இணைந்து கொண்டோ இருப்பார் என்ற முக்காலமும் எங்களுக்கு வேண்டிய ஒரு அன்பு உறவு. இன்று மனச்சுமை, துன்பச்சுமை தாங்க முடியாமல் தவிக்கின்றார். எனக்கு நன்றாக தெரியும். வெளியிலும் வர முடியாமல், ஒரு இடத்தில் இருக்கவும் முடியாமல் இருக்கின்றார் என்பதை நான் உணர்வேன். அவர் எங்களுடைய வானொலியை கேட்பதிலும் வானொலி ஒலிபரப்பில் உள்ள நேர்த்தியை கவனிப்பதற்கும் இப்பொழுதும் கண்ணுங்கருத்துமாக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தளத்திலே வந்து நேயர் நேரம் விடுமுறை விரப்பத்தில் அவர் கேட்கும் பாடல்கள் அத்தனையும் சுமையான பாடல்களாக இருக்கின்றது. அந்த சுமை அவரை விட்டு இறங்க வேண்டும். அவர் மீண்டும் பழையபடி எங்கள் ஜெகவர் ஷாதிக் அவர்களாக எங்களோடு இணைய வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு முதலில் ஓடி வருவார். ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் வெளிப்படுத்துவார், எல்லோருக்கும் தெரிவிப்பார், எல்லாவற்றையும் அறிவித்து கொண்டே இப்பொழுதும் இருக்கின்றார். எங்களுடன் தான், வானொலியோடு தான் அவர் இருக்கின்றார். அவருடைய நிலைமை காரணமாக, அவருக்கு நடந்த சம்பவத்தின் காரணமாக அவர் வெளியே பகிரங்கமாக வருவது முடியாமல் இருக்கின்றது அவரால் என்பதை நான் உணர்கிறேன். இருப்பினும் அவருக்காக இப்பொழுது இந்த பாடுவோர் பாடல் அந்நிகழில் அவரும் வந்து எங்களோடு பாடுவார். எப்பொழுதும் வந்து பாடி காட்டி செல்வார், கருத்துக்களை தெரிவிப்பார். அவருக்காக ஒரு பாடல் நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரை நிறுத்தி ஒரு பாடலை ஒலிபரப்பப் போகின்றேன். எல்லோரும் இணைந்து கேட்போம். அவருக்கு மன ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று தினமும் நான் கடவுளை வேண்டிக் கொள்வது உண்டு, நீங்களும் வேண்டிக் கொள்வதுண்டு. அவருக்கு என்றும் மன அமைதி கிடைக்க வேண்டும், சுமைகள் குறைய வேண்டும், அவர் பழைய நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த பாடலை ஒலிபரப்புகிறேன். அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். இங்கே பதிவுகள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதோ இந்த பாடல் உங்களுக்காக.

பாடலை கேட்கும் பொழுது மனதிலே எங்களுக்கும் கீழே எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தான், துன்பம் வாழ்க்கையில் வராமல் இல்லை, துன்பம்தான் வாழ்க்கையாக இருந்தால் கடினமாகத்தான் இருக்கும், அதுவும் துன்பத்தின் மேல் துன்பம், தொடர்ந்து தொடர் துன்பம் என்றால் அப்படி தாங்குவது, அம்மியின் மேல் அடி அடித்தால் அந்த அம்மி கூட நகரும் என்றார், துன்பத்தின் மேல் துன்பம் வந்து சேரும் பொழுது தாங்குனா துயரம் ஏற்படும் தான். ஆனால் வாழ்க்கை என்று வாழ்க்கை பயணம் என்பது சாதாரணமானது அல்ல. நாங்கள் இன்பத்தை எப்படி சந்திக்கின்றோமோ அதே போல துன்பத்தையும் சந்திக்க வேண்டும். துன்பங்கள் வரும்பொழுதுதான் துவண்டு போகக்கூடாது, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்பு ஜெகபிரசாதிக்கு அவர்களே, உங்களோடு நாங்கள் எப்பொழுதும் துணையாக இருக்கின்றோம். உங்கள் மனதுக்கு பாரத்தை குறைத்து கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் பல உண்டு. இப்பொழுது நீங்கள் துவண்டு விட்டால் அந்த கடமைகளை யார் செய்வார்கள்? அழுதும் பிள்ளை அவளே சுமக்க வேண்டும் என்று மொழி உண்டு. நாங்கள் எங்களுக்கு ஏற்படுற துன்பங்களை எங்களுக்குத்தான் ஏற்பட்டால் நாங்கள் அதை தாங்கித்தான் ஆக வேண்டும் ஐயா, அமைதி பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு தொடர்போம் நிகழ்ச்சியை. அன்புறவுகளை இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அன்புறவுகளை உங்களுக்கு என்னுடைய நன்றி. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இப்பொழுது சாந்தி, நீங்கள் இரண்டாவது பாடலுக்கு அழைத்திருந்தீர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் அழைத்தால் உங்களுக்கான சந்தர்ப்பம் காத்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், அலையுங்கள், கேட்டு மகிழலாம்.

நெல்லிலே மணி இருக்கும்,

உள்ளாக நினைவிருக்கும் கண்ணிலே கண்ணீர் தா கல்லிலே தெய்வம் வரும் உன்னை போல் குழந்தை இல்லை உன்னை போல் துணையும் இல்லை.

0: கண்ணாடி கேட்பதென்ன, கண்ணிலே அன்பு இருந்தா கல்லிலே தெய்வம் வரும், நெஞ்சிலே கருணை வந்தா நீரிலும் தேனூறும். கண்ணிலே அன்பிருந்தா கல்லிலே தெய்வம் வரும்.
1: முடித்துவிட்டீர்களா?
0: ப்பா ஆ
1: முடித்து, ஆம்,
0: முடிச்சிருக்கேன்ப்பா.
1: பாடல் முடிந்து விட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்ணிலே அன்பிருந்தால் என்று வரியோடு வரும் அந்த பாடல் ஒரு பாரமான பாடல். அந்த பாடலை கேட்கும் பொழுதும் அந்த பாடியவர்களுக்கும் அவருடைய மனோநிலையும் பாரமுள்ள ஒரு பாடல். அந்த பாடலை கேட்கும் பொழுது பாட்டு சற்று பாரம் குறைவாக இருப்பது போல் தான் இருக்கு. நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்து ஒன்றும் தந்தீர்கள் மகளே. பாடலை நிகழ்ச்சியை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வரும் இறுதியிலே நீங்கள் வந்து நான் கூறும்போது நீங்கள் வந்து ஒரு முடிவுரை தரலாம். உங்களுக்கு
0: ஒரே
1: மனசு.
0: ஒரு ஒரே ஒரு சந்தேகம்ப்பா, அந்த நாச்சி அவர் தேவா வந்து வந்தாரா? நாச்சியார் கோயில் அவர் வரல?
1: அவர்தானே
0: நாச்சியார்,
1: பாடினார், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே
0: ஓகேப்பா,
1: அப்பாடா.
0: சரியாப்பா.
1: எப்படி பாடினார்,
0: ஆமா
1: சிறப்பு. வந்தவுடன் சொன்னால் உடனே போக கொண்டு விட்டார் பாட. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி
1: இப்பொழுது
0: நன்றி.
1: சாந்தி வருவார் என்று எண்ணுகிறேன். இரண்டாவது பாடலுக்கு மீண்டும் நான்
0: ஆமா
1: அழைப்பை
0: ஆமா ஆமா
1: பாருங்கள் பாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எங்கே சாந்தி, நீங்கள் அழைத்தீர்கள், வர வேண்டும், வந்து விட்டார் சாந்தி. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே சாந்தி, வாங்க உங்கள் பாடலை கொண்டு வாங்க.
0: வணக்கம்.
1: வணக்கம், எங்கே கொண்டு வாருங்கள் பாடலை. பாடலுக்கு நல்ல கருத்து பதில் போட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது உங்கள் பாடல். பாடுங்கள்.
0: நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லி நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லி

திரைப்படத்தில் பாடல் ஒன்றை கொண்டு வந்து ஞாபகம் ஓட்டிச் செல்கிறீர்கள். சிறப்பான அந்த பாடல், நல்ல காரியம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் வேண்டுகின்றார்கள். அந்தபடி எல்லோருக்கும் நல்ல காலம் பிறக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்ற இறுதி பாடலை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். பாலச்சக்கர மகளே இரண்டாவது பாடலையும் கொடுத்த உங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி. நன்றி அம்மா. நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் இருந்து பங்கு பற்றி சிறப்பாக இரண்டு பாடல்களையும் பாடிக்காட்டி ஒரு பாடலையும் பாடிக்காட்டி சிறப்பாக நிகழ்ச்சியை கொண்டு செல்வதற்கு ஒத்துழைப்பாக இருந்து விறுவிறுப்பாக இடைவெளி இல்லாமல் ஓடி வந்து இணைந்து கொண்ட உங்களுக்கு என் அன்பார்ந்த நன்றியை மனமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து உங்களிடம் ஒரு வேண்டுகோள், நீங்கள் அதுக்கு செவி சாய்ப்பீர்கள், ஆமோதிப்பீர்கள் அனுமதிப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அனுமதித்தால் தான் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் சாந்தியும் கூறி சொல்லுகின்றார், நல்ல காரியம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்று. நாளைய தினம் பாட்டு சவாரி நிகழும். ஆனால் 9 மணிக்கு உங்களுடைய இரவு மாலை நேரம் 9 மணிக்கு, இரவு நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகும் அந்த நிகழ்ச்சியை நான் 8 மணிக்கு ஆரம்ப வேண்டியதாக இருக்கு. நான் நிகழ்ச்சியை நிறுத்திவிட்டு போக எனக்கு முடியவில்லை. காரணம், மதிய நேரம் இந்த நிகழ்ச்சி முடிகிற வேளையில் என் மகளுக்கு ஒரு வைத்தியசாலை நியமனம் ஒன்று இருக்கின்றது. அதை குடும்ப வைத்தியர் என்றால் நாங்கள் மாற்றி போடலாம், தள்ளி போடலாம், நேரத்தை மாற்றலாம். இது வைத்தியசாலை, அவர்கள் அனுப்பினால் அந்த நியமனத்துக்கு சென்றே ஆக வேண்டும். அதை தவறவிட்டால் 6 மாதமும் செல்லலாம், மீண்டும் ஒரு நியமனம் கிடைப்பதற்கு. அதனால் அவரை அங்கு பெரிய வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். கோன்வாலுக்கிலே தான், இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு பரிசோதனை, அதற்கு நாங்கள் செல்ல வேண்டி இருப்பதனால் நிகழ்ச்சியை கொஞ்சம் முன்னுக்கு நான் ஆரம்பித்து முடித்து கொண்டு போகலாம் என்று எண்ணுகிறேன். தாராள மனப்பான்மை உள்ள உங்களிடம் அதை இந்த கோரிக்கையை தருகின்றேன். நாளை உங்கள் நேரம் 8 மணிக்கு பாட்டு சவாரி 160 காற்றலைக்கு வரும். இணையுங்கள், சிறப்பியுங்கள் நிகழ்ச்சியை என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியின் முடிவுரையை மகள் ரேவதி நீங்கள் வந்து தொகுத்து தர வேண்டும் என்று அழைக்கின்றேன். பாருங்கள்.

0: அங்கே ரேவதி வாரங்கள் அழைக்க வேண்டும்.
1: கண்ணருகில் பெண்மை குடியேற
0: வந்து விட்டார். வணக்கம் மகளே ரேவதி வாருங்கள்.
2: வணக்கம். வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. உங்கள்ட்ட ஒரே ஒரு இது கேட்டுக்கிறேன். 9 பேர் தானே பாடினாங்க? 9 பேர்
0: யாரம்மா?
2: 9 பேர் பாடினார்கள் அப்பா?
0: ஆமா ஆமா ஆமா, அது இரண்டாவது 9 பேர் மொத்தமா பாடியிருக்காரு. எல்லோரும் இரண்டாவது பாடலே தந்திருக்கின்றார்கள்.
2: ஆகஸ்ட் மாதம் இறுதியான இறுதியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் 9 பேர்கள் கலந்து கொண்டு அருமையாக ஒரு பாடலும் இரு பாடலும் திறமையை அப்படி ஒரு திறமையாக அவர் அனைவரும் பாடி மகிழ்வித்தார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அது கேட்பதற்கும் மிகவும் இனிமையாக இருந்தது. அதே போல இன்று நம்மளுடைய ஒரு அன்பு தளத்தில், அன்பு உறவுகள் தளத்தில் நம்மளுடைய ஜானசேகரன் சகோதரரோட மகன் பிறந்த நாளுக்கு எல்லோரும் வாழ்த்து சொன்னாங்க. அவருடைய மகன் சித்தார்த்தன் நன்றபடியா இருக்கணும், மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று புகழ்பெற்று பேருடன் வாழ்க வளமுடன் நன்றாக வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து அனைத்து உள்ளங்களும் சேர்ந்து இந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். இன்று பாடிய அதே போல் ஜெகபர்சாதிக்கு அவருக்கு ஆறுதலாக ஒரு பாடல் அப்பா தந்தாரு, வாழ்க்கை என்றால் ஆயிரம். அவர் மீண்டும் அவருடைய நிலைமையிலிருந்து திரும்பி நம்மளுடைய வானொலிக்கு எப்பொழுதும் போல அவர் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் மறக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் அவர் தன்னுடைய மனதை ஆறுதல் படுத்தி கொண்டு அவருக்காக அப்பா வழங்கிய பாடலை ரொம்பவும் மிக இனிமை அவரும் கேட்டுக்கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். இன்று பாடிய கஸ்தூரியாக உன்னழகை கன்னியர்கள் அருமையா பாடினாங்க. இந்த பச்சை கிளி ஒரு ரொம்ப தத்ரூபமா நல்லா பாடுறாங்க. அவங்க நம்ம குழுல வந்து சேர்ந்ததுக்கு ரொம்பவும் பாராட்டுறேன். அந்த இவருக்கு நம்ம கணபதி அவருக்கு நன்றி சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க குறைய கேட்கவே ரொம்ப இனிமையா அழகா இருக்கு. தேவ வந்து அழகா, இதோ எந்த தெய்வம் அவரும் வாரா வாரம் எந்த பாடலையோ எந்த நிகழ்ச்சியும் இசை நிகழ்ச்சியோ ஆகட்டும் பக்தி நிகழ்ச்சி ஆகட்டும் தன்னுடைய பங்கை அவர் தராரு. ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறது. இப்பொழுது கல கல கல என்று இருக்கிறது நம்மளுடைய பாடுவர் பாடலாம் தளம். தேவநாதன் சகோதரர் எப்பயும் போல இரண்டு பாடல்கள் ரொம்பவும் கர்நாடகில ரொம்ப ஈடுபாடோட நெலிவிசிலியோடு ரொம்ப அற்புதமா பண்ணாரு. நீ பௌர்ணமி உச்சந்தலை உச்சியிலேன்னு ரொம்ப அருமையா பண்ணாரு. நம்ம கோவை சகோதரர் அப்பா அந்தி வரும் நேரம், ஆஹா எங்கதான் இருந்ததோ இந்த திறமையெல்லாம். ஒரு நாளைக்கு ஆஹா எனக்கு பாடலாமா அதெல்லாம் வராது மேடம், அப்ப எனக்கு பாடல் குடுங்க போறோம் அப்படின்னு சொல்றவரு இன்னைக்கு அற்புதமாக அந்த அன்பு வரும் நேரம் பாடினாங்க. அதே போல நம்ம யாம் இருத்த பயம் என் பயம் என் சரவணன் வந்து ரொம்பவும் அருமதியாக தங்கப்பதக்கத்தின் மேலே இந்த மாதிரி பாடுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்து கேட்க ரொம்ப இனிமையா இருந்தது. யோகாராஜி தந்த எம்ஜிஆர் பாடலும் சிவாஜி பாடல்களும் இரண்டு பாடல்களும் அருமையா பண்ணாரு. எம்ஜிஆர் பாடலுக்கு இசையும் அமைத்து அழகாக தன்னுடைய முயற்சியோட பாடி அனைவரையும் மகிழ்வித்தார். மகாலிங்கம் சகோதரர் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் சகோதரர் மனோ பாடல் ஒன்றையும் மற்றொரு பாடலையும் அவர வெண்ணிலவே வெண்ணிலவே அவர் பாடும்போது வெண்ணிலவே வெளியில வந்து இந்த பாடலை கேட்டிருக்கோம். ரொம்ப நல்ல இப்ப ரொம்ப நல்லா பாடுறாரு. சாந்தி ரெண்டு பாடல் பாடினாங்க, ரொம்ப அருமையா பண்ணாங்க. வடிவேலன் மனசு வைச்சார். இப்பொழுது வந்து அதுல பொன்னுஞ்சல் படத்துல நல்ல நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். நாங்க அப்பாவும் அதை கேட்டா சொன்னாரு. அதனால நாளைக்கு எல்லாரும் 9 மணின்றத 8 மணிக்கே பாட்டு சவாரிக்கு வந்துடணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாரையும் சொல்றேன், நானும் வரணும் இல்லையா, நானும் கண்டிப்பா வந்து பாடல் சவாரிக்கு வருகிறேன். ரேவதியும் இரு பாடல்கள் பாடினாங்க. அப்புறமா இந்த வார வாரம் நடக்கும் இந்த பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சியில ரொம்ப அற்புதமா சிறப்பா வழி நடத்தி தரும் எங்க அப்பா அவர்களுக்கும் சரியான நேரத்துக்கு வந்து வழி நடத்தி தராரு. அந்த பாடலுக்கான அவரோட கருத்துக்களையும் விளக்கங்களையும் எல்லோரையும் நீங்க நல்லா எந்த பாடல் பாடுறீங்களோ அதை வந்து நல்லா கேட்டுட்டு அடுத்த வாரம் பாட போறீங்களா, அந்த பாடலை திருப்பி திருப்பி கேட்டு பாடுங்க, நல்லா இருக்கும். அது எல்லாருமே காதல வாங்கிட்டு ரொம்ப அவங்களோட இதை செஞ்சுட்டாங்க. இந்த தளத்துக்கு இது அமைத்து கொடுத்த இயக்குனர் மீரா அம்மா, வானரசி மீரா அம்மா அவருக்கும் அப்பா அவர்களுக்கும் மற்றும் உலகளாவிய நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பு உறவுகள் வட்டங்களுக்கும் பாடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பாட நினைத்த சகோதரருக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நன்றியுடைய கூற சொன்ன அப்பாவுக்கு நான் மிகவும் நன்றியும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
0: வாழ்த்துக்கள் மகளே. இது உங்கள் வானொலி, நீங்கள் தான் பங்கு பெற்ற வேண்டும். ஒரு வானொலி சிறக்க வேண்டுமாக இருந்தால் அந்த உறவினர்கள் நேயர்களுடைய வருகையும் அவர்களுடைய பங்களிப்பும் தான் மிக முக்கியம். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களால் வளர்க்கப்பட்ட இந்த வானொலி நாங்கள் பாதுகாவலராக இருக்கின்றோம். அதற்கு வருகின்ற நிறை குறைகளை பார்த்து சீர் செய்து கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் மனமு வந்து வரவேற்று அதை பின்பற்றி வருகின்றதை கேட்டு நான் பெருமைப்படுகிறேன். சிறப்பான ஒரு முடிவுரையை தந்திருக்கேன். நான் கூற வேண்டிய அத்தனையும் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். அதிலே நான் கூற வேண்டிய எதுவுமே இல்லை. நீங்கள் கூறிய அத்தனையும் சரியாக கூறியிருக்கின்ற வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. அதனால் நாளைய தினம் மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். நாளைய தினம் பாட்டு சவாரி 160 நிகழும். உங்களுடைய நேரம் 8 நான் அந்த நிகழ்ச்சியை நிறுத்திவிட்டு போக வேண்டிய ஒரு நிலை. ஆனால் நான் எனக்கு அது விருப்பம் இல்லை. அதை தந்துவிட்டு தான் நான் செல்வேன். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். பரப்பீர்கள் என்று நீங்களும் குறிப்பிட்டீர்கள். பார்ப்போம் நாளைக்கு என்று குறிக்கணும். இன்று சிறப்பான நிகழ்வு. இன்று மொத்தம் எல்லாமாக 17 நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. பாடல்களும் மொன்றியல் தமிழ் வானொலி எங்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்களுக்காக கொடுத்த பாடல் ரேவதி அவருடைய முடிவுரை போன்று 17 நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது 2 பாடியிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு தடவை வந்து 9 பாடலை தந்தபொழுது அதிலே வந்து 1, 2, 3, 4, 5, 6 2 பாடலையும் தந்திருக்கின்றீர்கள். பாருங்களேன், 9, 15 எங்களுடைய மயக்கமா கலக்கமா 16 நீங்கள் வந்தது அந்த முடிவுரை 17 சிறப்பாக அமைந்திருக்கின்றது நிகழ்ச்சி. 2 நாங்கள் அதை கொண்டு வந்து தொகுத்து எல்லோரும் இணைந்து பங்கிட்டு கொண்டோம். இந்த மகிழ்ச்சி எங்கள் எல்லோருக்கும் பொருத்தமானது. இதை மகள வைக்குவது எங்களோடு நாங்கள் மட்டுமல்லாமல் உலகளாக இருக்கும் இந்த வானொலி சர்வதேச வானொலியாக நாங்கள் நிகழ்வதற்காக எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றது. சர்வதேச ஒலிபரப்பு எங்களுடைய விடுமுறை விருப்ப நேயர் விருப்பத்தில் கூட சர்வதேசங்களிலிருந்து உறவுகள் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி எல்லோரும் உன்னிப்பாக கேட்கின்றார்கள். வாரம் ஒரு நாள் மலரும் சொந்த குரலில் பாடுகின்றார்கள். எத்தனையோ குரல் தேடல்கள், எத்தனையோ அமைப்புகள், பெரிய பெரிய விழாக்கள் நடைபெற்று கொண்டு அதை விட இது மிக மிக முக்கியம் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒரு ஒரு இதிலே எந்த கலப்பும் இல்லை, எந்த பின்னணியும் இல்லை, யாருடைய உதவியும் இல்லை. தாங்களாகவே தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கும் ஒன்றியல் தமிழ் வானொலி கொடுத்த தளம் அவர்கள் களமாடி செல்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் என்று அவர்களோடு இணைந்து நானும் கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அன்பு உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ் பணி, ஞாயிறு தோறும் தோன்றும் பாடுபோர் பாடலா நிகழ்வு 2026 ஆண்டின் 8 மாதத்தின் இறுதி நாளுக்கு முதல் நாள் 30 நாள் ஞாயிற்றுக்கிழமை இனிது நிறைவேறியுள்ளது. அந்த திருப்தியோடு எல்லாம் வல்ல இறைவனுடன் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நானும் இணைந்து அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கும் இவற்றையெல்லாம் தந்த அன்பு தமிழ் அத்தோடு எல்லாவற்றுக்கும் மேலான எல்லாம் அல்ல இறைவன் இவர்களுக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்களின் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் அனுப்பியிருக்கின்றனர். இன்னும் பார்த்துக் கொண்டிருந்தால் என்னாவது என்று கேட்கும் வரி கொண்ட பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்தின்று தெளிவுபடுத்த தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். நாங்கள் இணைகின்றோம். ஒலிக்கட்டும் பாடல்

இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் பச்சிக்கவா உன்னமிட்டும் நெஞ்சுக்குள்ள என்று கூறி பாடுகின்றது நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்களுக்காக. அந்த வேளையிலே அவரோடு இணைந்து நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைகின்றார்கள்.

திருமங்கல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் நீலமலர்கள் திரைப்படுத்து பாடல். இது இரவா பகலா என்று கேட்டு பாடுகின்றது. பாட வைக்கின்றார் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலாம்மா இவர்கள்.

அனைத்து தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒருவரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் இன்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடலை அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. வாடா மாப்பிள்ளை என்ற வரி எடுத்து பாடும் இனிமையான பாடலை நாங்களும் இணைந்து கேட்போமே. அவரை

கர்த்தரும் அடுத்த பாடல் சிதம்பரம் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அனுப்பி வைத்த பாடலாக நவரசம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம். சொல்ல சொல்ல காதல் என்று வரி தொடங்கி பாடி முடிக்கின்றது இனிமையான அந்த பாடல் அவருக்காக.

இருந்து வரும் அடுத்த பாடல் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ், பூமிகளின் காதலின் என்ற பாடல் காதலுடன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றீர்கள். எல்லோருடன்

0: அந்த ஜோர்ஜ் அவர்களும் குவைத் நாடு வளைகுடா மண்ணில் இருந்து நீண்ட கால உறவாக ஒரு பாடல் ஒழிக்க இருக்கின்றது. நான் அவன் இல்லை இரண்டு என்ற திரைப்படத்திலிருந்து ஓ மரியா ஓ மரியா என்று வரி எடுத்து.
1: கவிஞர் வாணி நிறைய சினிமா பாட்டு எழுதியிருக்காரு. அவர் எழுதின பாட்டுல இருந்த சில வரிகள் எடுத்து ஒரு டூயட் பாடினா எப்படி இருக்கும்?

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றாயில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். உலகளாக அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். ரயிலே ரயிலே ஒரு நிமிடம் என்ற வரை கொண்ட பாடலை 5 Star என்ற திரைப்படத்தில் இருந்து தந்து கேட்க இருக்கின்றார் இங்கிலாந்து நாட்டில் அன்பு அருள் மோகன் அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு இனிமையான பாடல் நானே நானா யாரோ தானா என்று கேட்டு பாடுகின்றது அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரில் இருந்து அன்புடன் டிகான்சி கேட்ட பாடல்.

ஒலிக்க கேட்டோம் அந்த பாடலை. அந்த வேளையில இன்னொரு பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி அனுப்பி வைத்து புத்தம் புது காலை என்று பாட வைக்கின்றார். அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து

இவர்கள் தந்த வேளையிலே அடுத்த பாடலை நான் தருகின்றேன் என்று வருகின்றார் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன். ஐம்புலன் என்ற திரைப்படத்து பாடல் மயிலே மயிலே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி இன்று தந்திருக்கின்றீர்கள். மூன்று தெய்வங்கள் திரைப்படுத்த பாடலை, அந்த பாடல் வசந்தத்தில் ஒரு நாள் என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து பாஸ்கரன் மாலா தினமும் வந்து பாடல் கேட்பது போன்று என்றும் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனம்

ஒழித்த அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து வளமை போல நீண்டகால உறவு ரமணி தந்திருக்கின்றார். ஆகா மல்லிகை பூவே என்ற தனியாத தாகம் திரைப்படுத்தும் பாடலை பாடுகின்றது பாடல் கவி செவிமடுப்போம் நாங்களும்.

இவர்களோடு தான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து நீண்டகால உறவு இவர்களுக்கெல்லாம் முன்பு ஆரம்பித்தவர். செம்பருத்தி பூ என்று கம்பீரம் திரைப்படத்து பாடலை கேதீஸ் அவர்கள் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் தர இருக்கின்றார். ஒரு விழிப்புணர்வான பாடல், ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து என்றும், சிங்கப்பூர் சிங்காரப்பூமியிலிருந்து மகாலிங்கம். அந்த பாடல் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல்தான் அந்த விழிப்பான பாடல். இதோ அந்த பாடல்.

0: சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவுரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

அடுத்து வரும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் செல்ல இருக்கின்றது. ஹையோ ஹையோ என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் தா என்ற திரைப்படத்திலிருந்து நிரேஷன் தந்திருக்கின்றார். ஜெனீவா நகரில் இருந்து

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவென்ற பாடல் வர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். இதோ வருகின்றது அந்த பாடல். நான் ஒன்ன நினைச்சேன் என்று ஆரம்பிக்கும் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படுத்த பாடலை இன்று அனுப்பி வைத்திருக்கின்றார் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

அத்தனை பாடல்களை கேட்ட நாங்கள் இறுதியாக ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர ஆயத்தமாவோம். அவர் தந்திருந்த பாடல் அற்புதமான ஒரு பழைய பாடல். தந்தவர் வேறு யாருமல்ல, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள், கனடாவில் இருந்து. பாடுகின்ற அந்த பாடல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து. என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்ற அற்புதமான வரி கொண்டு அழகாக பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். சர்வதேச நீய விருப்பம் வழங்கிய பாடல்களை தெரிவு செய்து அனுப்பிய உறவுகளுக்கு அன்புடன் நன்றி கூறி, உலகளாக இருந்து கேட்டும் அன்பர்களே உங்களுக்கும் நன்றி கூறி, நாளை சந்திக்கின்றேன் இப்படி ஒரு நிகழ்வில் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

கலந்து வரும் காற்றினிலே மிதந்து வரும் வானலையில் புகுந்து வந்து உங்களுக்கு அன்புடன் வணக்கம் கூறிக்கொள்ளுகின்றேன். சிந்தனை செல்வன்.

நேயர்களே, நீங்கள் நலம் தானா என்று உரிமையுடன் கேட்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் கலையகமும் கலைஞர்களும் அனைவரும் நலமே இருக்கின்றோம் என்ற சுப செய்தியை உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த இனிமையான ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே காற்றலையிலே கலந்து வந்து உங்களுக்கு நான் தரவிருப்பது

காற்றினிலே வரும் கீதம். அடிக்கும் காற்று, வீசும் புயல், வளரும் தென்றல், வந்து குலவிடும் மாருதம் எல்லாம் வானலையில் கலந்து வரும் வேளையிலே அந்த அலையுள் புகுந்து வந்து மொன்றியல் தமிழ் வானொலி உங்கள் வாசல் வரை வருகின்றது, உங்கள் காதோரம் தருகின்றது. காற்றினிலே வரும் கீதம். எண்ணற்ற கீதங்களை எடுத்து வந்து தரும் ஒன்றியல் தமிழ் வானொலி இன்று காற்றலையிலும் தருகின்றது காற்றினிலே வரும் கீதம். இந்த காற்றினிலே வரும் கீதம் வாழ்வியல் நிகழ்வுகளில் ஏற்படும் அனுபவங்களை எல்லாம் திரட்டி அங்கங்கு வாழ்வியலுக்கு ஏற்ற வரலாறுகளையும் வியாக்கியானங்களையும் வகை முறைகளையும் கூறிக்கொண்டிருக்கும் வேளையில் முதலாவது பாடலாக காற்றலையில் தவளவிடுகின்றது இந்த பாடலை ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம்.

0: காற்றினிலே வரும் கீதம் கனிவோடு அள்ளி வந்து தந்த முதல் பாடல். மனித உலகின் முக்கியமாக அன்பை வெளி கொண்டு வந்து அதை உணர்வு பூர்வம் காட்டுவதற்கு முத்தம் என்பது பல வகைப்படும். ஆனால் இந்த பாடலில் கூறியபடி அங்கே அந்த வாலிபன் சித்திரத்தை பார்த்து கேட்பது போல கேட்கின்றான் தன் காதலியிடம், சித்திரமே சொல்லடி உன்னை முத்தமிட்டால் என்னடி, இந்த தென்றல் வந்து உன்னை தொடுவதில்லையா, அது வந்து தழுவி கொண்டுதானே போகின்றது என்று கேட்டதற்கு அவள் சூறுகிறாள், நித்தம் நித்தம் அந்த கன்னி இதழில் தென்றல் வடும் போது ஏற்படும் சுகம் கூடியானது அந்த அந்த இதழில் இன்னொருதர் இதழ் வந்து படும் பொழுது அங்கே பயம்தான் தோன்றும், மகிழ்வு தோன்றாது என்று நாசுக்காக சொல்லிய எங்கள் தமிழ் பண்பாட்டு கலையினை அப்படியே எடுத்து கூறும் வகையில் அந்த முத்தத்திற்கு இருக்கிய வேகமும் தாகமும் அதற்குரிய உரிமையும் ஆனால் எங்கள் கடமையும் என்பதை அழகாக எடுத்து கூறிய அந்த பாடலை இன்று ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கொண்டு வந்து தந்து எங்களையும் சற்று சிந்திக்க வைத்ததல்லவா. சரி, அடுத்து என்ன பாடலை தருகின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றின் நிலை வரும் கீதம் என்று எண்ணி பார்ப்போம், கேட்டு விடுவோம்.
1: காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

காலம் காலமாக காவிய தலைவர்களிடமிருந்து கூட இந்த கேள்விக்கு பதில் காண முடியாத வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கொண்டு வந்து கேட்ட கேள்விகள் அத்தனையும் பருவத்தையும் ஆசையையும் பெண்மையையும் நாணத்தையும் காதல் பாசம் கருணை என்பதையும் ஊடறுத்துச் செல்லும் அந்த கேள்விகளை உங்களிடம் விட்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். அன்பு உறவுகளை விடைகாண முடியாத கேள்விகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு, விடை தேடி செல்ல முடியாத நிலையில் இருக்கும் எங்களுக்கு இந்த பாடல் எங்கள் சிந்தனையை தூண்டி காற்றினிலே வந்து எங்களை என்னமோ செய்கின்றது என்று கூறிக்கொள்வதோடு அடுத்து வரும் பாடலும் என்ன செய்ய போகிறதோ தெரியாது. இது காற்றினிலே வரும் கீதம் மொன்றியல் தமிழ் வானொலி தருவது என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலையும் வானொலியில் தவள விடுகிறேன். அது வந்து உங்கள் வாசலில் புகுந்து உங்கள் செவிகளில் வந்து மனதிலே உங்களுக்கு எதை தூண்டுகிறதோ எனக்கு தெரியாது.

புரியவில்லை என்று கூறினாலும் புரிந்து கொண்டே ஆக வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்ட நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தந்த காற்றினிலே வரும் கீதம் சொன்னது காதலின் வேகத்தையும் தாகத்தையும் ஆதங்கத்தையும் விரகத்தையும் எடுத்து கூறிக்கொண்டு வந்தது அது அணுக்கும் பெண்ணுக்கும் உரித்துத்தான். ஆனாலும் காதல் என்பது தொட்டாலே பத்தி கொள்ளும், அரங்கேற்றத்திற்கு முன் அது அரங்கேறக்கூடாது என்று அந்த ஆணைத்தரமான கருத்தினை அங்கே நிலைநிறுத்தி வைத்தது அந்த பெண்மை. அங்கே பாவம் அந்த ஆண்மை என்றதை கூறாமல் கூறிக்கொண்டு சென்றது இந்த பாடல். மொழிகள் தமிழ் வானொலியில் இந்த காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வந்த அந்த பாடல் காற்றலையில் நீர்களை நீங்கள் இணைந்து கொண்டு கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் அன்றாடம் மலர்வது போல் அல்லாமல் இடையிடையே பூத்து குலுங்கும் இந்த காற்றினிலே வரும் கீதம் நல்லது. அன்பு உறவுகளே, அடுத்து காற்றினிலே வரும் கீதம் கொண்டு வரும் கீதம் எதுவாக இருக்குமோ

வெண்ணிற ஆடை திரைப்படத்தில் இருந்து சித்திரமே சொல்லடி என்று கேட்ட இந்த காற்றினிலே வரும் கீதம், பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து கேட்டது, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா என்ற பல கேள்விக்கு பதில் காண முடியாத கேள்விகளை கேட்டது. தொடர்ந்து ஆணின் நிலைமையை எடுத்து கூறி அங்கே அவன் ஒரு பாவி என்பதை கூறி ஆண் பாவம் திரைப்படத்தில் வந்த திரைப்பட பாடலை காற்றலையில் கீதமாக தந்த அந்த காற்றில் நேபரன் கீதம், இப்பொழுது அந்த கவிக்குயில் திரைப்படத்தில் இருந்தே பெண்ணின் மனோநிலையை எடுத்து காட்டும் விதமாக ஒரு பெண் குயிலை பார்த்து பாடுவதான அந்த பாடல். வேறு பறவைகளை பார்த்து கேட்கவில்லை, குயில், அதிலும் கவி குயில் அங்கே வந்திருந்து கூவாமல் கூவிக்கொண்டிருக்கும் குயிலை பார்த்து கேட்பது போன்ற அந்த கேள்வி, மனதுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா, யாரை தேடுகிறாய் நீ, கூவிக்கொண்டு நீ வாடுவராயா, அப்படி என்றால் அவனை வர சொல்லு என்று தன்னுடைய மனநிலையை இன்னொரு விதமாக எடுத்து கூறியதை அந்த கவிஞர்களின் கவி வரிசைக்கு நாங்கள் சபாஷ் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது உறவுகளை. இது மட்டும் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றின் நிலை வரும் கீதம் தரும் இதமான பதமான இனிமையான நாதங்கள் கொண்ட கீதங்களாகும். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடலும் ஒன்றியல் தமிழ் வானொலி தரவிருக்கும் வேளையிலே நாங்கள் கேட்டு ரசித்திடுவோம் அந்த பாடலையும் காற்றினிலே வரும் கீதத்தில்.

மை பூசும் கண்ணழகி, மயில் போல நடை அழகி, பாவாடை தாவணியில் 18 வயது அந்த பருவ மங்கை என்ன கூறுகின்றாள்? உலகத்திலே நாங்கள் எங்கள் பண்பாட்டுகளுக்கு அடக்கமாக பண்பாட்டு இலக்கணமாக 4 வகை குணம் உண்டு என்று கூறுகின்றோம். பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயப்பு, அந்த 4 வகை குணத்தையும் கடந்து வருவதுதான் காதல். பாருங்கள், இந்த பாடலில் வந்த கருத்துக்கள் முழுவதும் யாரை பாவம் என்று கூறுகின்றது? ஆணையா, இல்லை பெண்ணையா? இதற்கு பெண் பாவம் என்று கூறிக்கொள்ளலாமா? இல்லவே இல்லை. இந்த பாடல் வந்த திரைப்படம் பூவா தலையா என்ற திரைப்படம். அன்பு உறவுகளில் இது வாழ்வியலில் நடைபெறும் நிதர்சனமான ஒன்றை இசை கூர்த்து சொற்களை அடுக்கி கவியாக்கி அதற்கு இசை மீட்டி வளமான குரல் கொடுத்து இதமாக எங்களையும் கேட்க வைப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். அடுத்து காற்றினிலே வரும் கீதம் ஒன்றியல் தமிழ் வானது எது தரப்போகின்றது என்று கேட்கும் வேளையிலே நீங்களே நீங்கள் தினமும் கேட்டு மகிழ வேண்டிய ஒரு வானொலி ஒன்றியல் தமிழ் வானொலி என்று எல்லோரும் கூறிக்கொள்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், உங்களுக்குள்ளும் பேசிக் கொண்டிருப்பீர்கள் என்பதை எனக்கு தெரியும். அதை கேட்பதற்காக நீங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டியது mtrfm.com. உலகின் பல பாகங்கள் இருந்தும் பண்பட்ட கலைஞர்கள், பயிற்றப்பட்ட கலைஞர்கள் பக்குவமாக பல் சுவை நிகழ்வுகளை நாள்தோறும் படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வானொலியில். அந்த வானொலியில் வரும் அந்த நிகழ்வுகளை கேட்டு நாங்கள் மகிழ்வதற்கு செல்ல வேண்டிய வானொலி mtrfm.com. அந்த காற்றினிலே வரும் கீதம் இப்பொழுது

கலந்துவிடும் பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளை உடனே கலந்து விடுகிறது அந்த பாடலை காற்றலையில். எல்லோரும் கேட்டு மகிழ்ந்துடுவோம். காற்றினிலே வரும் கீதம்.

அச்சமும் நாணமும் கொண்டபள் அங்கே அஞ்சி நாணி கூணி நின்றால் காதல் வருமா என்று கேட்டு தன்னை ஆடலுடன் அங்கே வந்தவள் பாடாத பாட்டெல்லாம் பாடி கேளாத பேசாத மொழியை எல்லாம் பேசிய அந்த பெண்மையை வரவேற்று காத்திருப்பவன் வேறு யாருமல்ல, வீர திருமகன். இது வீர திருமகன் திரைப்படத்தில் வந்த பாடலை காற்றலையில் தந்து காற்றினிலே வரும் கீதத்தில் மகள வைத்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. நீங்களும் 24 மணி நேர தமிழ்ச் சேவைகளை நீங்கள் எந்த வழியிலும் கேட்டு மகிழ்வதற்காக மொன்றியல் தமிழ் வானொலி உரிமையாளர்கள் உங்களுக்கென்று ஒரு இன்டர்நெட் வானொலி பெட்டியை இறக்குமதி செய்து உங்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெற்றுவிட்டீர்களா? பெற்றுக் கொண்டவர்கள் கேட்டு மகிழ்கின்றார்கள் என்று பெருமிதம் கொள்ளும் வேளையிலே பெற்றுக் கொள்ளாதவர்கள் பெற்றுக் கொள்ளும் வகையில் மொன்றியலில் வாழும் மக்களுக்காக நேயர்களுக்கு வசதியாக அங்கே சோவே செல்லோரன் சந்தியில் அமைந்திருக்கும் மார்ஷ மைல்ஸ் என்ற ஸ்தாபனத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் வானொலி பெட்டியை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதை பெற்றுக் கொள்ளும் வகையும் அதை உபயோகப்படுத்தும் முறையும் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் 647-8746-4115 என்ற தொலைபேசி இலக்கத்திலும் தொடர்பு கொள்வதோடு மட்டுமல்லாமல் MTRFM 247 ஸ்கைப் ஐடியிலும் எழுதி கேட்டுக்கொள்ளலாம். அந்த வானொலி பெட்டியை எப்படி உபயோகிப்பது, எங்கே பெற்றுக்கொள்வது, எப்படி பெற்றுக்கொள்வது, எப்போது பெற்றுக்கொள்வது என்ற விவரங்களை எல்லாம் உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். காரணம், அந்த இன்டர்நெட் வீடியோ உலகின் எந்த பாகத்திலும் எந்த இடத்திலும் வைத்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கருவியாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. நேயர்களே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் அழகாக மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் நாங்கள் செவி மடுத்திடுவோமே.

அன்பு உறவுகளே, இந்த உலகம் எமக்காக, இந்த பூமி ஒரு பழம் உதிர் சோலை, இந்த சோலை எமக்காகத்தான். காலையும் மாலையும் அதனுடைய மாயங்கள் ஜாலங்கள் அத்தனையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நாம் ஆட வந்த இந்த பூமியிலே நாங்கள் அழகாக ஆடியதை அனுபவித்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் அந்த பாடலே உள்கருத்தாக கூறப்பட்டிருந்த பொழுதிலும், வருஷங்கள் பல கடந்தாலும் இந்த வாழ்க்கை நியதியை யாராலும் மறக்க முடியாது என்பதை வருஷம் 16 திரைப்படத்தில் வந்த இந்த பாடல் எங்களுக்கு கூறி சென்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வளர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். ஆமாம், கீதங்களை நாங்கள் நேரடியாக மேடையிலும் வானொலியிலும் கேட்கின்றோம். ஆனால் அந்த நாதம், அந்த கீதம் வருவது காற்றலையில், அந்த காற்றின் அலைவரிசையில் தான் அங்கே உற்பத்தியாகி வருகின்றது கீதங்கள் இசைகள் எல்லாம் என்பதை எடுத்து காட்டி அதனுடைய நுணுக்கங்களை கூறிக்கொண்டிருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை நாங்கள் தினமும் கேட்டுச் செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் மாலை மாறுதம் விடுமுறை விருப்பங்கள் போன்ற எத்தனையோ இனிப்பான என்றும் நினைக்க இனித்துக் கொண்டிருக்கும் நீங்காத நினைவுகளாக எங்கள் மனதை மீட்டிக் கொண்டிருக்கும் பாடல்கள் கொண்டு வரும் நிகழ்வுகளில் மொழிகள் தமிழ் வானொலியும் தருகின்றது காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வரும் அடுத்த பாடலையும் நாங்கள் செவி மடுத்திடுவோமே.

பழமுதிர் சோலையாக மலர்ந்துள்ள அந்த மலர்ச்சோலையிலே காலையிலே மலர்ந்து அங்கே ஆடி அசைந்து தேடி நிற்கின்றது எதையோ அந்த மலர். அந்த வேளை பார்த்து மாலை நேரம் ஆகியதோடும் அந்த மாலை தென்றல் வந்து விளையாடி கொண்டு செல்லும் வேளையிலே அங்கு ஆசை கொண்ட உள்ளங்கள் இரண்டு வந்து ஓடியாடும் வேளையிலே நான்கு கண்களும் புதிய நாணம் எதுவுமின்றி முதல்லே இந்த நாணத்துடன் சேர்ந்து வந்தவர்கள் புதிய நாணம் எதுவும் கொள்ளாமல் அங்கே கண்களை மூடிக்கொண்டு இன்பம் காணும் வேளை என்று கூறிய அந்த பாடலை தந்தது வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலி வானொலியில் தந்து எங்கள் வாழ்வியல்களை எடுத்து கூறி மயக்கி எங்களை கீதங்களில் திகைக்க வைக்கும் பாடல்களாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் தரும் அடுத்த பாடலையும் தொடுத்து விடுகிறேன். கேட்டு மகிழ்ந்துடுவோம் நாம் அனைவரும்.

வீணை என்னும் மனைவியை மீட்டும் விரல்களாக வந்த அந்த கணவனின் இதழ்களை கொன்று கணவனும் மனைவியும் மாலையிட்டு கொண்டு வாழ்க்கையை வாழ்வதற்கே என்று காட்டும் இந்த பாடல் இறைவன் தந்த பரம் இந்த பொது இந்த பழமுதிர் சோலை என்று கூறப்படும் பாறையில் வந்து வாழ்ந்து அன்பு என்னும் சின்னத்தினால் பிணைக்கப்பட்டு காதல் ஊன்றி கருத்தொருமித்து வாழ்ந்து வந்து வீணையை மீட்டும் விரல்கள் போல அந்த வீணை கணவன் மனைவி வாழ வேண்டும் என்ற கருத்தினை எடுத்து கூறியது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சபையில் வந்த இந்த பாடலை தந்த திரைப்படம் வாழ நினைத்தால் வாழலாம். தொடர்ந்து வரும் பாடலும் காற்றலையிலே வந்து காற்றிலே வரும் கீதமாக எங்கள் காதுக்கு ஒலிக்கின்றது அன்பு உறவுகளே.

பழமுதிர் சோலை போன்ற பாறைநிலை வானவில் போன்ற வாழ்க்கையை வாழும் எங்களுக்கு வெளிநாட்டில் வாழும் போது கூட இந்த காற்றினிலே தமிழ் வந்து வீசுகிறது. அங்கு புரியாத பூக்கள் கூட தலையை ஆட்டிக்கொள்ளுகின்றது என்பதில் பொக்கிஷமாக பொதிந்திருக்கும் கருத்துக்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அன்பு உறவுகளே. இத்துடன் இது நிறைவேறுகிறது எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். இதுவரை நேரமும் காற்றினிலே வரும் கீதத்தில் கலந்து கொண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என்னை தொடர்ந்து வானொலியில் கடமையாற்ற வந்திருக்கும் என் அன்பு சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வழிவிட்டு வணக்கம் கூறி மீண்டும் ஒரு காற்றினிலே வரும் கீதங்களில் கீதமுடன் உங்களை சந்திப்பேன் என்று கூறி அன்புடன் காற்றலையிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து இப்பொழுது முதல் காற்றலையில் அனைவரும் கேட்டு மகிழ்வோம் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். முதலில் நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் கவசம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எப்படித்தான் எப்படித்தான் என்ற முதல் வரியை கொண்ட பல்லவியோடு ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் கேட்டிருக்கின்றார்.

அவரை தொடர்ந்த பாடலை கேட்டிருப்பது ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி. ஒரு நாள் இரவு என்ற ஒரு காவிய பாடல் காவிய தலைவி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோ கார் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வந்தேன்.
0: அந்த பாட்டு

அவரை தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி. விஜயராணி, நீங்கள் தந்த பாடல் ஆகாயம் காணாத சூரியன் என்ற ஒரு பாடல், ஆலய தீபம் திரைப்படத்திலிருந்து எடுத்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கன்னடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன், நீங்கள் தந்த பாடல் சூரத்துங்க அடரா அடரா என்ற ஒரு பாடல், கில்லி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து வரும் பாடலை தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி. அன்பேவா அருகிலே என்ற பாடலை கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்தில் இருந்து

ஒலிக்கும் பாடல்கள் விடுமுறை விருப்பத்திற்காக ஒலிக்கின்றன. சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலையும் கேட்போமே. வடமை போல இன்றும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடல், கோழி கூவும் நேரத்திலே என்ற வண்ண வண்ண பூக்கள் திரைப்படுத்தும் பாடலை.

அவரை தொடர்ந்து தினமும் எங்களோடு இசை பயணம் செய்யும் நீண்டகால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து கேதீஸ் கார்மேகம் ஊர்கோலம் என்ற வரி காலமெல்லாம் உன் மடியில் திரைப்படுத்திருந்து பாட வைக்கின்றீர்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி அவர்களும் ஓடி வருவார். ரமணி, நீங்கள் இன்று அருமையான பாடலை தருகிறீர்கள். காதல் என்று 2014 ஆண்டு வந்த திரைப்படத்திலே ஓ ஜிங்கிலி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த வேளையிலே காசி திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆத்தோரத்திலே ஆலமரம் என்று பாடுகின்றது. இந்த சிறந்த பாடலை தருகின்றார் சிங்காரப்பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

இந்த வழியிலே அடுத்து வரும் பாடலை சுவிட்சர்லாந்து நாடு சென்று ஜெனீவா நகர் நிலேஷன் தந்ததாக கேட்போம். விலையே உன் விலை என்ன என்ற ஒரு உட்கருத்து பொருந்திய ஒரு பாடலை விலை என்ற திரைப்படத்திலிருந்து நிலேஷன் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போம்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளுடைய பாடல் என்று ஒன்று இருக்கும் தானே என்று எங்களுக்கு தெரியும். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்து பாடலை காதல் என்னும் காவியம் என்று பாட வைக்கின்றார் என்னவள் அவர்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

பழமை போல என்றும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் இறுதிப் பாடலை தருகின்றார் கனடாவிலிருந்து க. வை. சேனா ஆசான் அவர்கள். இதய வானில் உலவுகின்ற என்ற பாடல் வடிவங்கள் திரைப்படத்திலிருந்து பாட வைத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒலித்து சென்ற சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இன்றைய பாடல்களை தெரிவு செய்து அனுப்பிய உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் என் மனதார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்று செல்லுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்தின் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தந்த பாடல். கன்னி ராசி என் ராசி என்ற வரி கொண்ட பாடல், குமார விஜயம் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்க வேண்டும் விடுமுறை விருப்பத்தில் என்று தன்னுடன் இணைத்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துரைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் தமிழ்நாடு இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல். ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இது குழந்தை பாடும் தாலாட்டு என்ற வரியோடு.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலோடு அடுத்து வரும் பாடல் என்றும் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தரும் பாடலாக நாங்களும் இணைந்து கேட்போம். அவரோடு அவருக்கு ஆறுதலாக பெரிய இடத்து பெண் திரைப்படுத்து பாடல். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நானல்லவா என்ற அற்புதமான ஆழமான கருத்துள்ள வரி கொண்ட பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர் மட்டுமல்ல அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான் சாஹில் வளமை போல உலகத் தமிழர்களோடு கேட்கும்படி நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பாடலை கேட்போம்.

அடுத்து வரும் பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படுத்து பாடல். தந்தன தந்தன தாளம் வரும் இனிமையான இந்த வரகொண்ட பாடலை சாந்தி சந்துரு நிர்மலம்மா இவர்கள் தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து கேட்டிருந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் கூறி வளமை போல என்றும் கேட்கின்றார் தமிழ்நாடு வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும். அவர்கள் தந்த அந்த பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே திரைப்படுத்து பாடல். ஆத்தோரம் மணல் எடுத்து என்ற வரி கொண்டு ஆரம்பித்து பாடுகின்றது முழு வரிகளையும்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்ட ஒரு பாடல் வாடி வெத்தலைபாக்கு வாங்கித்தாரேன் போட்டுக்கோ என்ற பாடல். இந்த பாடல் வீரா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அக்காளுக்கு வளைகாப்பு என்ற ஒரு வரி கொண்ட பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். அந்த பாடலை இருந்து காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ரவிச்சந்திரன், நீங்கள் தந்தவளை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடல் கருந்தேள் கண்ணாயிரம் திரைப்படுத்து பாடல். பூந்த மல்லியிலே என்ற வரியை பல்லவியாக கொண்டு வரும் பாடல். இன்று இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன் அவர்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்க வேளை யாமிருக்க பயமேன் சரவணன் உங்கள் பாடல் காற்றலையில்.

பேண்ட் தந்தா சட்ட தந்தா போட முடியல்லு, அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல்லு.

பொண்ணுக்கு நல்லாலே உங்க போ.

பாட்டி நல்லாத்தா கண்ணு நல்லாலே.

பாடல்களோடு பாடல்களாக மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடல். அவர் கேட்ட ஒரு பாடல், அந்த பாடல் நாங்கள் ஒளிபரப்புவது இல்லை என்று கூறியவளை மீண்டும் ஒரு பாடலை முயற்சித்தார். அந்த பாடலும் ஒளிபரப்புக்குள் அகப்படவில்லை. அதற்காக மீண்டும் ஒரு பாடல் அவர் கேட்ட திரைப்படத்திலிருந்து, பட்டணத்தார் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றோம். அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. முறையோ என்ற வரியை முதல் வரியாக கொண்டு ஒலிக்கும் பாடலை கேட்போம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிமையான பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில்தான் தரமான ஒரு பாடலை வணிகர் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். சிதம்பரத்தில் இருந்து அந்த பாடல் நெல்லிக்கனி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. நான் ஒரு கோவில் என்ற வரியை கொண்டு

அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருகின்றார் வளைகுடாமன் நீண்டகால உறவு ஜோர்ஜ் அவர்கள். பொன்மானம் பூங்காவில் என்ற வாலிபமே வாபா திரைப்படத்து பாடலை குவைத் ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்புகின்றது. முன்றியல் தமிழ் வானொலி.

0: தொழுகிறது.
1: நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது விடுமுறை விருப்பம். கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல் கேம் என்ற திரைப்படத்து பாடல். குச்சிப்புடி நோக்கியதற்கு என்ற பாடலை தான் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம். வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்றும் முன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் ஒலித்த வேளையிலே அன்பு உறவுகள் வந்து இணைந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தங்களுக்கு மனதிலே பட்ட வேகமாக விவேகமாக பாடல்களை மொத்தம் 200 பாடல்களை குவித்து சென்றார்கள். அந்த வகையிலே அந்த பாடல்களை வந்தவர்கள் தந்த வேளையிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல்களுள் அதிக பாடலை யார், குறைந்த பாடல் யார் என்று அவர்களின் எண்ணிக்கை கூறிய வேளையிலே அவர்களுக்கு விருப்பமான பாடல்களையும் வழக்கம் போல இன்றும் தரும் வேளையிலே அவர்கள் விருப்பமாக சிலர் பாடல்களை அனுப்பியிருக்கின்றார்கள். எல்லோருடைய பாடல்களையும் இப்பொழுது காற்றலையில் தர முயலுகின்றேன். எட்டு உறவினர்கள் வந்து இணைந்து சிறப்பித்தார்கள். எட்டு உறவினரும் 200 பாடலை கலந்து பகிர்ந்த வேளையிலே நான் முதலில் எங்கள் நாச்சியார் கோயில் தேவா நீங்கள் தந்த பாடல்களுள் ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடல் பத்ரகாளி திரைப்படத்தில் ஒலிக்கின்றது, கண்ணன் ஒரு கைக்குழந்தை என்று.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் மலரென்ற முகமென்று சிரிக்கட்டும் என்ற பாடலை கஸ்தூரி நீங்கள் இணைத்த பாடல்களுள் ஒரு பாடலாக தெரிவு செய்து அந்த பாடலை லண்டன் கஸ்தூரி உங்களுக்காக மொழிகள் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு என்று முதன் முதல் வந்து இணைந்தாலும் உங்களை வருக வருக என்று வரவேற்று மீண்டும் பல பாடல்களை தருவீர்கள் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் ஒலிக்கின்றது. மீண்டும் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து மலரென்ற முகமென்று சிரிக்கட்டும் என்ற பாடல்.

அடுத்த பாடலாக நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வருகின்றார். அவர் தந்த பாடல்களுள் சிறப்பாக ஒரு பாடல் எங்கள் எல்லோரையும் கவர்ந்த பாடலாக தருகின்றோம். வீர பாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அவர் தெரிந்தோ தெரியாமல் உடனே தவறுதலாக வேறு பாடலை தந்தபோலே உடனே இந்த பாடலை தந்து சென்ற வாழ்த்துக்கள் அவருக்கு கூறிக்கொண்டு இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். ஞானசேகரன் உங்களுக்கான பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், அட்ட அவதானியாக இருந்து கொண்டும் எங்கள் வானொலியை சிறக்க வைக்க வேண்டும் என்று ஓடி வந்து குறைந்த அளவில் இருந்தாலும் நாங்கள் நிறைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து ஆதரவு கொடுக்கும் சந்தனராஜ் அவர்கள் மண்டிக்கை சிதம்பரத்திலிருந்து பணிச்சுமையோடு இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து சிறந்த பாடல்களை தந்த வேளையிலே உங்கள் பாடல்கள் ஒரு பாடலை என்று தெரிவிக்கின்றேன். அந்த பாடல் மனச மடிச்சு கட்டு என்ற பாடல், கண்ணு படப்போகுதையா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

அவர்கள் தந்த பாடல். அவர் ஓசூரில் இருந்தாலும் எங்களோடு இணைந்து வலைத்தளம் குறைவாக இருந்தாலும் சிறப்பாக விளையாடியிருந்தார். அவருக்காக வரும் பாடல் அவர் எழுதியிருந்தார், தனக்கு விருப்பமான பாடல் என்று. அந்த வகையிலே எங்கள் சின்ன ராசா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள் நான் தந்தனத்தம் என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடல். இதோ கேட்டு மகிழ்வோம் உங்களோடு, வாழ்த்துக்களோடு.

வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக அழகாக எங்கள் எல்லோரையும் மகள வைத்து சென்ற உறவுகளுள் அடுத்து வரும் பாடலை தர விரும்பி எழுதி இருக்கின்றார். ஆலயமணி என்ற திரைப்படத்திலிருந்து சட்டி சுட்டதடா என்ற பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். இதோ அந்த பாடல்.

யானை வந்ததடா, நான் இதய கோலை உரித்து பார்த்த ஞானம் வந்ததடா.

பார்த்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக என்று பார்த்தால், நீண்ட நாட்களுக்கு பின் வந்து இணைந்து தொடர்ந்து எங்களோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தர்மபுரியிலிருந்து வழக்கறிஞர் ராஜராஜன் அவர்கள். ராஜராஜன் அவர்கள் அழகாக இறுதி நேரத்தில் வந்தாலும் இணைந்து கொண்டு சிறப்பித்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு அவர் தனக்கு விருப்பமான பாடலை எழுதியும் அனுப்பியிருக்கின்றார். ஆகா கல்யாணம் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று, மலையின் சாரலில் என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல் இப்பொழுது.

இன்று பாட்டுக்கு பதில்பாட்டு நிகழ்வை 200 பாடல்களை தந்த வேளையில் அந்த 200 பாடலுக்குள்ளும் அதிக பாடலை தந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் கோவை மாநகரம் ஏஆர் நாகப்பன் அவர்கள். வழமை போல அவர் வந்து நிகழ்ச்சியில் கலந்தாலும் தான் விரும்பும் பாடல்களை எல்லோருடைய பாடல்களையும் கொடுத்து கேட்டு மகிழ்ந்து இறுதியாக கேட்கின்றேன் தாருங்கள் என்று கேட்பார் அந்த பெருந்தன்மையோடும். அந்த வகையில் அவருக்காக அவர் எழுதி அனுப்பியிருந்தார் தனக்கு விருப்பமான பாடலை. அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவர் தந்த பாடல் என் மனசில அடி உன்னை என்று ஆரம்பிக்கும் சீறி வரும் காலை திரைப்படத்தில் தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல் இப்பொழுது இறுதி பாடலாக வருகின்றது.

உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். சர்வதேச வானொலியாம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காரைக்கிழமைகளிலே ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்ச்சியை நிகழ்த்தும் வேளையில் பலரும் வந்து அதை ரசிக்கும் வண்ணம், சுவைக்கும் வண்ணம் இணைந்து அழகாக நகைச்சுவையோடு சோர்வில்லாமல் அந்த நிகழ்ச்சியை 2 மணி நேரம் கண்ணமூடிக்கொண்டிருப்பது போன்று நிறைவு செய்து செல்லும் அன்பு உறவினர்கள் இணைந்து சிறப்பித்து 200 பாடல்களை தந்து சென்ற வேளையிலே அவர்களுக்கு விருப்பமான பாடல்களாக இந்த பாடல்களை ஒலிபரப்பி மன நிறைவு கண்டு செல்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. நீங்களும் மன நிறைவு கண்டிருப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி காற்றல் இன்று விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்து பாடல்கள் ஒலிபரப்பும் வேளையிலே முதல் பாடலாக ஒலிபரப்ப வைக்கின்றார் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன், நீங்கள் வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முக பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களை மணித்து கேட்கின்றீர்கள் அந்த பாடல். கலை மாமணியே சுவை மாங்கனியே என்று வரி எடுத்து பாடும் பணம் பெண் பாசம் திரைப்படுத்து பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை அன்புடன் தர விளைகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்களும் வழமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் கடல் அலைகள் கால்களை என்று ஆரம்பிக்கும் முதல் வரி பொம்பள மனசு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற அற்புதமான தத்துவம் உள்ள ஒரு பாடல் பாத காணிக்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று தன்னுடைய சுமையை தாங்கும் அன்பு உறவுகளோடு இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இணைந்து கேட்டிருக்கும் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் நீண்டகால உறவு நாகப்பட்டினத்திலிருந்து. அவருக்கு சுமைகள் பாரங்கள், மனச்சுமைகள் பாரங்கள் குறைய வேண்டும், மனிதனாக வேண்டும் என்று எங்களோடு மீண்டும் இணைந்து கலகலப்பாக அவர் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பாடலை அவரும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுவைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசிகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் இவர்களை அணைத்து உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார்கள். அந்த பாடலை பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து அவருக்கு பாட வைத்து விடுவோம்.

0: வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ.
1: உறவுகளோடு உறவுகளாக குங்குமச்சுமிழ் பாடல் ஒன்று குட்ஸ் வண்டியிலே என்று பாட வைக்கின்றார் இன்றைய தின வாழ்த்துக்களை தரும் அன்பு நேயர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வழமை போல கண்ணன், சங்கரை, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன் அவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல் குட்ஸ் வண்டியிலேயே.

இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும். திச்சிக்கும் தேனான பாடல்கள் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன.

சமரியல் தமிழ் வானொலியை நாடி நாங்கள் ஒன்றாக கூடி மகிழ்ந்திட வேண்டும் என்று தங்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தேடி கொண்டு வந்து பாடி பெற வேண்டும் என்று கேட்கும் வேளையிலே மொழியல் தமிழ் வானொலி அவர்களை ஒன்றாக கூட்டி பாட வைக்கின்றது எல்லோருடைய காதோரமும் கூடி மகிழ்ந்திடும் வண்ணம். அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் இட்லி கடை என்ற திரைப்படத்து பாடலாக அமைந்திருக்கின்றது. என் சாமி தந்தானே என்ற முதல் வரியை கொண்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஊடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் எங்கள் எல்லோரையும் இணைத்து கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு கேட்டபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் ஒரு சோக கீதமாக பாட வருகின்றது என்று எழுதி இருக்கின்றார் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து. அந்த பாடல் பாட இருக்கின்றது தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று. இதோ அந்த பாடல் கிருஷ்ணா உங்களுக்காக.

அம்மா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல அந்த

அடிப்படையிலே நீங்கள் உங்கள் மனைவியின் பெயரிலும் ஒரு பாடலை கேட்டு மகளை இருக்கின்றீர்கள், எங்க முதலாளி என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடல் குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள் என்று திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களின் பெயரிலும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் கேட்க விரும்பும் பாடலாக எழுதியிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து.

அடுத்து வரும் பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல், கடவுள் உள்ளமே ஓ கருணை இல்லமே என்று பாடுகின்றது அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று எங்களோடு கூடி மகிழ்ந்திட வேண்டும் என்று கேட்டது தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும் விஸ்வான் நாசார் நஜீமா ஜமான் தாவிக் இவர்களும்.

இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகளும் வேளையில் இன்னொரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்புடனே தமிழ்நாடு பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். பக்தி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே என்று கூறும் வரிகொண்ட பாடலை சிதம்பரத்திலிருந்து அவர்

அறிஞர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையக தொடர்ந்து ஒலிபரப்பாகும். 24 மணி நேர பணியிலே விடுமுறை விருப்பத்திற்கான பணி ஒலிக்கின்றது. பாடல்கள் கேட்போமே.

தொடர்ந்து ஒலுக்கி இருக்கும் அற்புதமான பாடல் ஒன்று படகோட்டி திரைப்படத்து பாடல். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை என்று ஆரம்பிக்கும் பல்லவியோடு மிகுதியையும் தர வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி எழுதி அனுப்பியிருக்கிறார் அன்புடன் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். சோமாஸ்கந்தன் அவர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடலை உங்களோடு வளமைப்போடு என்றும் ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் செவிமடுக்கின்றார்களும் நாங்களும் இணைகின்றோம்.